சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன்.

மூத்தவனே கணேஷா, தொந்தி கணபதியே தந்திடுவாய் நல்லருளை, தொந்தி கணபதியே தந்திடுவாய் நல்லருளை. நாவுக்கரசியின் நற்கருணை நான் பெற்று, நாவுக்கரசியின் நற்கருணை நான் பெற்று, நாவினால் கவிபடைத்து, நாவினால் கவிபடைத்து, காணமும் தர வந்தேன், காணமும் தர வந்தேன். நல்லதொரு வானொலியாம் நமது MTR FM காற்றலையில், நல்லதொரு வானொலியாம் நமது MTR FM காற்றலையில், கவியோடு காணமும் தரமாக நான் தரவே கருணதனை காட்டிடுவாய், கவியோடு காணமும் தரமாக நான் தரவே கருணதனை காட்டிடுவாய், கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் ஐங்கரணி, கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் ஐங்கரணி. முக்கண் முதல்வனே, மூத்தவனே கணேஷா, தொந்தி கணபதியே தந்திடுவாய் நல்லருளை, நாவுக்கரசியின் நற்கருணையை நான் பெற்று, நாவினால் கவி படைத்து காணமும் தர வந்தேன். நல்லதொரு வானொலியாம் நமது MTR FM காற்றலையில், கவியோடு காணமும் தரமாக நான் தரவே கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் ஐங்கரணி, கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் ஐங்கரணி. அன்போடு அளிக்கின்றேன் நல்வணக்கம், அன்போடு அளிக்கின்றேன் நல்வணக்கம், அரங்கத்து நேயர்களே என்றும் உங்கள் அன்பான சிந்தனை செல்வன்யான். அன்போடு அளிக்கின்றேன் நல்வணக்கம், அரங்கத்து நேயர்களே என்றும் உங்கள் அன்பான சிந்தனை செல்வன்யான். ஆழ்கடல் சூழ்ந்த எங்கள் அழகான வீழமணி திருநாட்டில், ஆழ்கடல் சூழ்ந்த எங்கள் அழகான வீழமணி திருநாட்டில், வாழ முடியாமல் வழி மாறி இடம் மாறி, வாழ முடியாமல் வழி மாறி இடம் மாறி, என் புலம் தன்னை பெயர்ந்து புகுந்தேன் இந்த காருண்ய நாடாம் கனடா நிலத்தினிலே. ஆழ்கடல் சூழ்ந்த எங்கள் அழகான வீழமணி திருநாட்டில், வாழ முடியாமல் வழி மாறி இடம் மாறி, என் புலம் தன்னை பெயர்ந்து புகுந்தேன் இந்த காருண்ய நாடாம் கனடா நிலத்தினிலே. நம்பினேன் வாழ்கின்றேன் நலமுடன் நான் நன்றியுடன், நம்பினேன் வாழ்கின்றேன் நலமுடன் நான் நன்றியுடன். ஆழ்கடல் சூழ்ந்த எங்கள் அழகான ஈழமணி திருநாட்டில், வாழ முடியாமல் வழி மாறி இடம் மாறி, என் புலம் தன்னை பெயர்ந்து புகுந்தேன் இந்த காருண்ய நாடாம் கனடா நிலத்தினிலே. நம்பினேன் வாழ்கின்றேன் நலமுடன் நான் நன்றியுடன். காற்றலையில் கவியோடு காணம் கேட்க வந்த நேசமுள்ள நேயர்களே என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் அவை வணங்கி அளிக்க வந்தேன் கவிதையும் காணமும் காற்றலையில். முதல் கவி தந்து தொடர்கின்றேன் காணம் நீங்கள் கேட்பதற்கு. எத்தனை பிறவிகள் நான் எடுத்தாலும் அத்தனை பிறவியிலும் நெஞ்சினில், எத்தனை பிறவிகள் நான் எடுத்தாலும் அத்தனை பிறவியிலும் என் நெஞ்சில் உத்தமிதான் வீற்றிருப்பாள் பத்திரமாய் பத்தினியாய் உள்ளத்திலே. எத்தனை பிறவிகள் நான் எடுத்தாலும் அத்தனை பிறவியிலும் நெஞ்சினில் என் உத்தமிதான் வீற்றிருப்பாள் பத்திரமாய் பத்தினியாய் உள்ளத்திலே. சருகாக போய்விட்ட அவள் உருவம் கருகிவிட்ட வேளையிலே, சருகாக போய்விட்ட அவள் உருவம் கருகிவிட்ட வேளையிலே, அவளை எண்ணி உருகியே வாழாமல் என்று உனை மருவியே வந்து வளம் உத்தமியே உணர்ந்திடுவாய். சருகாக போய்விட்ட அவள் உருவம் கருகிவிட்ட வேளையிலும்
அவளை எண்ணி உருகியே வாழாமல் இன்று உன்னை மருவியே வந்தவளும் உத்தமியே நீ அறிவாய். எத்தனை பிறவிகள் நான் எடுத்தாலும் அத்தனை பிறவியிலும் நெஞ்சில் என் உத்தமியே தான் வீற்றிருப்பாள். பத்திரமாய் பத்தினியாய் உள்ளத்திலே சருகாக போய்விட்ட அவள் உருவம் கருகிவிட்ட நிலையிலும் அவளை எண்ணி உருகி கொண்டு வாழாமல் இன்று உன்னை மருவியே வந்தவளும் உத்தமியை உணர்ந்திடுவாய்.

செவியோரம் பாய்ந்து வரும் தேனான காணத்துக்கு தேடி வந்து தருகின்றேன் மற்றும் ஓர் கவிதை ஒன்று. பூவெடுத்த பூரிப்பால் பொன்மானை தேடி வந்தேன், பூவெடுத்த பூரிப்பால் பொன்மானை தேடி வந்தேன், நான் எடுத்த பூவிங்கே நலிந்தே வாடுவதேன், நான் எடுத்த பூவிங்கே நலிந்தே வாடுவதேன். நீ எங்கே சென்றாய் என் இனிய பொன்மானே, நீ எங்கே சென்றாய் என் இனிய பொன்மானே, பாட்டோடு வந்தேனே அது காற்றோடு போகலாமோ, பாட்டோடு வந்தேனே அது காற்றோடு போகலாமோ. பூவெடுத்த பூரிப்பால் பொன்மானை தேடி வந்தேன், நான் எடுத்த பூவிங்கே நலிந்தே வாடுவதேன். நீ எங்கே சென்றாய் என் இனிய பொன்மானே, பாட்டோடு வந்தேனே அது காற்றோடு போகலாமோ.

அன்போடு நான் தந்த அருமை கவி என்று எண்ணி வந்து நான் படைத்தேன். கூட வந்த காணமும் சேர்ந்து வந்து கூட்டியது இந்நமுதை. அடுத்து ஒரு கவிதனை அடியேன் புனைந்து வந்தேன். அதற்கேற்ற பாடலையும் கவியின் பின் தருகின்றேன். ஆயிரம் ஆலயங்கள் தேடியே நீ சென்று, ஆயிரம் ஆலயங்கள் தேடியே நீ சென்று, பாயிரம் பல பாடி பூஜைகள் செய்வதை விட, பாயிரம் பல பாடி பூஜைகள் செய்வதை விட, தாயிடம் தலை வணங்கி பாதம் வணங்கினாலே, தாயிடம் தலை வணங்கி பாதம் வணங்கினாலே ஆயிரம் ஆசிகளும் அன்றே கிடைத்துவிடும், ஆயிரம் ஆசிகளும் அன்றே கிடைத்துவிடும். ஆயிரம் ஆலயங்கள் தேடியே நீ சென்று, பாயிரம் பல பாடி பூசைகள் செய்வதை விட, தாயிடம் தலை வணங்கி பாதம் வணங்கினாலே ஆயிரம் ஆசிகளும் அன்றே கிடைத்துவிடும்.

0: அம்மா அம்மா என்னமா இதெல்லாம்?
1: ஏண்டா தட்டி விட்ட?
0: என்னால பாக்க முடியலம்மா, உன் கையில தீ எறியறத என்னால தாங்க முடியலம்மா.
1: அட பைத்தியக்கார பயல, சாமிக்கு சூடம் கொளுத்துறப்ப அது தீ இல்ல ஜோதி, சுடாதுப்பா.
0: நீ என்ன வேணாலும் சொல்லுமா, சாமி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு உன்னைய வர்த்திக்கிறது என்னால ஏத்துக்க முடியாது.
1: எதுக்கே இப்படி பயந்துகிட்டியே? ஒரு நாள் செத்துட்டா இந்த கட்ட கொழுந்து விட்டு எரிய போகுதே, அப்ப என்னப்பா செய்ய போறேன்?
0: அம்மா அப்படியெல்லாம் நடக்காது, அப்படி நடந்தா அதை பார்க்க சக்தி எனக்கு இருக்காது.

நற்றமிழில் நான் படைத்த நற்கவிதை தந்தது ஓர் பாடல், தொடர்ந்து வரும் மறுபாடல் தந்துவிடும் ஓர் இனிய காணம். ஒளி வீசும் காலை கதிரவன், உருமாறும் மாலை மயங்கும் வேளை. ஒளி வீசும் காலை கதிரவன், உருமாறும் மாலை மயக்கும் வேளை. தாவி வரும் கடல் அலை, வீசி வரும் மெல்லிளம் காற்று. தாவி வரும் கடல் அலை, வீசி வரும் மெல்லிளம் காற்று. ஓசையிடும் கோவில் மணி, யாவும் உன்னை நினைவூட்டவே. ஓசையிடும் கோவில் மணி, யாவும் உன்னை நினைவூட்டவே. ஓடோடி வந்தேன் இங்கே, நீ தேடி வந்து என்னோடு ஆடி மகிழ்ந்தாய், மனதை நிறைத்தாய், இனிதே மகிழ்ந்தோம். ஒளி வீசும் காலை கதிரவன், உருவாறும் மாலை மயங்கும் வேளை. தாவி வரும் கடல் அலை, வீசி வரும் மெல்லிளம் காற்று. ஓசையிடும் கோவில் மணி, யாவும் உன்னை நினைவூட்ட ஓடோடி வந்தேன் இங்கே. நீ தேடி வந்து என்னோடு ஆடி மகிழ்ந்தாய், மனதை நிறைத்தாய், இனிதே மகிழ்ந்தோம்.

முன்வரும் கவிதைக்கு பின்வரும் காணமும் வழிகாட்டி செல்லும் வேளை தருகின்றேன் மறுகவிதை. மூக்குத்தி ஒன்று முன்னாலே நின்று, மூக்குத்தி ஒன்று முன்னாலே நின்று, தாக்கிய துயர் சேர்த்த காதல். மூக்குத்தி ஒன்று முன்னாலே நின்று தாக்கிய துயர் சேர்ந்த காதல். கண்ணில் தூக்கமின்றி நாளும் மண்ணில் துயருற்று வாழும் ஏற்ற தாழ்வு என்னும் கூற்றுவனின் கொடுமையதால் தாக்கியதோ காதலது. காதலரை ஏற்ற தாழ்வு எனும் கூற்றுவனின் கொடுமையதால் தாக்கியதோ காதலரை. மூக்குத்தி ஒன்று முன்னாலே நின்று தூக்கிய துயர் சேர்ந்த காதல். கண்ணில் தூக்கமின்றி நாளும் மண்ணில் துயரத்தையில் வாழும் கண்ணில் தூக்கமின்றி நாளும் மண்ணில் துயருற்று வாழும் ஏற்ற தாழ்வு எனும் கூற்றுவனின் கொடுமையினால் தாக்கியதோ காதலரை. மீண்டும், மூக்குத்தி ஒன்று முன்னாலே நின்று தூக்கிய துயர் சேர்ந்த காதல். கண்ணில் தூக்கமின்றி நாளும் மண்ணில் துயருற்று வாழும் ஏற்ற தாழ்வு எனும் கூற்றுவனின் கொடுமையினால் தாக்கியதோ காதலரை.

தேடிவரம் காணமென்று ஓடிவர கேணுமென்று காற்றலையில் கவிதுவும் கவிஞன் அல்ல நான், தெரிந்ததை கூறுகின்றேன் புரிந்திட்டால் நலமிங்கே. வருகின்ற காணத்துக்கு தருகின்றேன் கவியொன்று. நயன விழி காட்டி நர்த்தனம் ஆடி வந்து, நயன விழி காட்டி நர்த்தனம் ஆடி வந்து, நலம்தானா எனக் கேட்டாய் நளினமாய் வந்தவளே. நயன விழி காட்டி நர்த்தனம் ஆடி வந்து, நலம்தானா எனக் கேட்டாய் நளினமாய் வந்தவளே. நலமே நான் இங்கே என்றேன், நலமே நான் உள்ளேன் என்றே, நாதசுரத்தால் நவின்றேன் இங்கே என் நாட்டிய பேரொழிக்கு. நயன விழி காட்டி நர்த்தனம் ஆடி வந்து, நலம்தானா எனக் கேட்டாய் நளினமாய் வந்தவளே. நலமே நான் உள்ளேன் என்றோ, நாதசுரத்தால் நவின்றேன் இங்கே என் நாட்டிய பேரொழிக்கு.

எட்டுத்திக்கும் பார்த்திருக்க பட்டு தளிர்மேனி பாவையினை. எட்டுத்திக்கும் பார்த்திருக்க பட்டு தளிர்மேனி பாவையினை, முன்னும் பின்னும் பார்த்து பார்த்து இன்னுமெங்கே காணோம் என்று. முன்னும் பின்னும் பார்த்து பார்த்து இன்னும் எங்கே காணோம் என்று ஏங்கி தவித்து பாடி வரும், ஏங்கி தவித்து பாடி வரும் காதலர் கொள்ளும் பாட்டு இது வருகின்றது தேடி என்னை. எட்டு திக்கும் பார்த்திருக்க பட்டு தனி தளிர் மீனி பாவையினை, முன்னும் பின்னும் பார்த்து பார்த்து இன்னுமெங்கே காணோம் என்று ஏங்கி தவித்து பாடி வரும் காதல் கொள்ளும் பாட்டு இது.

பாடி பறந்து விட்டதன் சோடி கருங்குயிலே தேடி வந்து மாலை கருக்களில் பாடி பாடி அழைக்கிறதே, நாடி வந்துடுமோ அந்த நல்ல சோடி குயில், சேர்ந்து கழித்திடுமோ இந்த சோடி குயில்கள். பாடி பறந்து விட்ட தன் சோலை கருங்குயிலை தேடி வந்து மாலை கருக்களில் பாடி பாடி அழைக்கிறதே, நாடி வந்துடுமோ அந்த நல்ல சோடி கருங்குயில், கூடி கழித்திடுமோ பார்த்திடுவோம் பாடலிலே.

கண்ணகியின் காற்றிலம்பு தந்த கணீர் என்று ஓசை கட்டி காவியம் படைத்த இளங்கோ எங்கே. கண்ணகியின் காற்றிலம்பு தந்த கணீர் என்ற ஓசை கேட்டு காவியம் படைத்த இளங்கோ எங்கே. காளியையே கரம் ஆட்டி சிரம் அசைத்து சிங்கார நாட்டியம் சீராக ஆட வைத்த கவி காளிதாசன் எங்கே. காளியையே கரம் ஆட்டி சிரம் அசைத்து சிங்கார நாட்டியம் சீராக ஆட வைத்த கவி காளிதாசன் எங்கே. ராமகாவியத்தை இலக்கிய சுவைபட தந்து கம்ப ராமாயணம் என பெயர் கொண்ட கம்பன் எங்கே. ராமகாவியத்தை இலக்கிய சுவைபட தந்து கம்ப ராமாயணம் என்னும் பெயர் கொண்ட கம்பன் எங்கே. காலத்தால் அழியாத கவிகளை பாடலாக்கிய அரசவை கவிஞன், காலத்தால் அழியாத கவிகளை பாடலாக்கிய அரசவை கவிஞன் காவியமாகி அழியா புகழ் கொண்ட எங்கள் அண்ணல் கண்ணதாசன் ஐயா எங்கே. அவர்களைப் போல் கவி பாட, அவர்களைப் போல் கவி பாட இங்கே நான் சாதாரண சிந்தனை செல்வன் என்றோ, அவர்களைப் போல் கவி பாட இங்கே நான் சாதாரண சிந்தனை செல்வன் என்றோ. நன்றியும் வணக்கமும் நான் பகன்று நயமுடன் விடைபெற்றேன் அவை அடக்கமுடன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.

0: இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: என்ன தொழில் செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல, அதை எப்படி செஞ்சா ஜெயிக்கலாம் அப்படிங்கறத வாழ்க்கையில் கற்றுக்கணும். கார்பரேட் கம்பெனி ஆகிட்டாரு, கார்பரேட் கம்பெனி ஆகிட்டு அதுவும் காத்து கிடக்கலாம் சார், எப்படியா பாத்து சார், என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா பாத்து கொடுங்க சார், எப்படி இப்ப என்ன போச்சு, கதை அப்படியே மாறி போச்சு. இப்ப எந்த வீட்லயும் போய் அவங்க காத்திருக்கிறது இல்ல, அவங்க வந்து இவர் வீட்டு வாசல காத்திருக்கிறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, எந்த தொழில் செய்தாலும் உன் சொந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் நீ தலைவனாகலாம், மற்றவரை ஜெயிக்கலாம். இது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ரகசியம். என்ன கொஞ்சம் அந்த ஒரிஜினல் புத்திசாலித்தனம், அந்த ஒரிஜினல் புத்திசாலித்தனத்தை அப்ளை பண்ணணும். அதை பண்ணும் போது எவ்வளவு சிரமமான காரியமா இருந்தாலும் வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னுக்கு வரலாம். இது அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம பார்க்கிற தொழில் மேல ஒரு கௌரவமான மரியாதை இருக்கணும். இது ஏதோ ஒரு குறைவான தொழில் மாதிரியோ, இல்ல ஏதோ வழி இல்ல நம்ம சாப்பாட்டுக்காக செய்யறோங்கிற மாதிரியோ, ஏதோ அவங்க தயவுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோங்கிற மாதிரியோ ஒரு உணர்வு இம்மியும் நம்ம மனசுல இருக்கக்கூடாது. நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு காலத்துல டி என் ராஜரத்னம் பிள்ளை வருவதற்கு முன்பு எவ்வளவு பெரிய வித்வானா இருந்தாலும் அந்த நாசர வித்வான்களை மரியாதையா தங்க வைக்க மாட்டாங்க, ஒரு மரியாதையான ஒரு ஏற்பாடு பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு போதுமான கௌரவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க பாருங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் நின்றுகிட்டு தான் வாசிக்கணும். மேல் சட்டை போடக்கூடாது, தவுள் வாசிக்கிறவங்க மேல் சட்டையெல்லாம் போடக்கூடாது, அவங்க துண்டு மேல போத்தக்கூடாது, மேல அப்படி துண்டு போட முடியாது. இப்படி வச்சிருந்தாங்க இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய கலைஞர்கள், எவ்வளவு வித்வான்கள், எவ்வளவு சிறந்த மேதைகள், ஆனா அந்த சொசைட்டி மதிக்கல. ராஜரத்தம் உள்ள ஒருத்தர் தான் செருப்பு போட்டுக்கிட்டு வாசிச்சார், காலில் கட் ஷூ போட்டுக்கிட்டு நாசர வாசிச்சார் முதல் நபர் டி என் ராஜரத்னம் பிள்ளை. ஷர்ட் போட்டுட்டு தான் வாசிப்பார், அங்கோஸ்திரம் போட்டுட்டு தான் வாசிப்பார், நின்னு வாசினா வாசிக்க மாட்டேன், கோயில் எல்லாம் உட்கார்ந்து தான் வாசிப்பேன், மேடை போடு மேடை போட தான் உட்கார்ந்து வாசிக்கிறேன் அப்படின்னு வாசிச்சார். தான் பார்க்கிற அந்த தொழில் இருக்கு இல்லையா, தான் பார்க்கிற அந்த கலை அல்லது தொழில் நிச்சயமாக மேலானது அப்படிங்கிற உணர்வு வந்தவர்கள் தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். ஏதோ இது கொஞ்சம் குறைவான தொழிலோன்ற எண்ணம் இருந்துருச்சு வச்சுங்க, நம்ம அர்த்தம் அப்படியே ஏறி மேஞ்சிருவோம், அம்மியில வச்சு அரைச்சிருவோம். அப்போ நாம பார்க்கிற தொழில் மீது ஒரு மரியாதை இருக்கணும், அந்த தொழில் நமக்கு ஒரு மரியாதை தருகிறது என்ற ஒரு உணர்வு இருக்கணும், ஒரு கம்பீரம் இருக்கணும். இங்கிலீஷ்ல செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் எஸ்டீம்னா சுய மரியாதை, தன்னுடைய தொழில் மீது ஒரு சுய மரியாதையான நம்பிக்கை. நீங்க அந்த நம்பிக்கையோடு பேசுறவங்க பேச்சு வேற, நம்பிக்கை இல்லாம பேசுறவங்க பேச்சு வேற. நல்ல கம்பீரமா தான் பார்க்கிற அந்த தொழில் மேல நம்பிக்கையோடு நீங்க போய் ஒருத்தரை பார்க்கும் போது அவர் உடனே நமக்கு ஒப்புக்கொள்வதும் வாக்கு கொடுப்பதும் இணங்கி வருவதும் வேற. தயங்கி குழம்பி பேசும்போது நம்ம சொன்னவர் ஏத்துக்கு வரா ஏத்துக்க மாட்டாரா, இவர் நம்மளோட பெரிய ஆளா அப்படின்ற ஒரு தயக்கத்தோட பேசினா எந்த வார்த்தையுமே எடுபடும். அப்ப முதல்ல தேவை என்னன்னா தன்னுடைய தொழில் மீது மரியாதை, தன் மீது மரியாதை, செல்ஃப் எஸ்டீம். நான் ஒரு சம்பவம் சொல்றது உண்டு, என் புத்தகத்தில் கூட எழுதியிருக்கேன். நார்டன் அப்படின்னு ஒரு வக்கீல் இருந்தார், இந்திய தமிழ்நாட்டில் இருந்தார் நார்டன். அந்த நார்டன் என்ன பண்ணாரு, ஒரு ஃபிலிம் கேஸ், எஸ்ஜி கிட்டப்பான்னு ஒரு நடிகர் இருந்தார், எஸ்ஜி கிட்டப்பா. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, ஏன்னா நீங்க தெரியும்னு தலையாட்டிட்டாலே 50 வயசுக்கு மேலன்னு அர்த்தம். எஸ்ஜி கிட்டப்பாவை அதுக்காக பல பேர் இருக்கமா ஆட்டாம வச்சிருக்கிறாங்க தலையா, எஸ்ஜி கிட்டப்பாவை தெரியும்னாலே 50 வயசுக்கு மேலே ஆகி போச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த எஸ்ஜி கிட்டப்பா ஒரு கொலை வழக்கில் சாட்சி சொல்றாரு, அவர் சாட்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாட்சியம். இந்த நார்டன் என்ன பண்ணாரு, இவர் வழக்கை உடைக்கிறது முடிவு பண்ணார், சாட்சியத்தை உடைக்கணும்னு முடிவு பண்ணார். அதுக்கு என்ன வழினா இன்சல்டிங், டேமேஜிங், ஒருத்தர் வீழ்த்தணும்னு வச்சுங்க அவங்க அவமானப்படுத்துற மாதிரி பேசினா அப்படி அப்படி பொடி பொடியா போயிடுவாங்க. யார் நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்தி பேசினாலும் நம்ம நில கொலையாம இருந்தாதான் பெரிய ஆள்னு அர்த்தம். எதுக்கு வைக்க போடணும், எதுக்கு தாழ்ந்து போகணும், எதுக்கு படிஞ்சு போகணும், இல்ல எதுக்கு அவமான போடணும், அவமானப்படுற பிள்ளை என்ன இருக்கு இந்த உலகத்துல. நார்டன் என்ன பண்ணாரு, எஜ்ஜி கிட்டப்பா பார்த்து கேட்டாரு, உங்க பேரு? எஜ்ஜி கிட்டப்பா. தொழில் சினிமா நடிகர். நார்டன் சொல்றார், கூத்தாடி தானே, சினிமா நடிகர்ங்கிற வார்த்தை எவ்வளவு கௌரவமா இருக்க, கூத்தாடி தானேங்கிற வார்த்தை எவ்வளவு மட்டமா இருக்க, சொல்தான். எதையுமே சரியான வார்த்தையை போட்டா அதுக்கு கௌரவம் வரும் அகௌரவம் வரும். சினிமா நடிகர்னார், கூத்தாடி தானே, அப்படி சொல்றதுன்னா அப்படி சொல்லக்கூடாதுங்க, நாங்களாம் சினிமா நடிகர் தான் நினைக்கிறோம். இன்னும் பெரிய சினிமா நடிகர் எவனோ எழுதி கொடுக்குற வசனத்தை அப்படியே ஒப்பிப்பீங்க, என்ன அர்த்தம், ஒரிஜினலா பேச மாட்டீங்க, எவனோ சொல்றத சொல்றீங்க. இது ஜட்ஜுக்கு குறிப்பு, இவன் சாட்சி தயாரிக்கப்பட்டது, எவனோ சொன்னது இங்க சொல்ல வர்றான், அவருக்குன்னு ஒரிஜினாலிட்டி கிடையாது, அதுக்காக பண்றாரு. எழுதி கொடுத்தது சொல்றாள் தானே, குத்தடி தானே, குத்தடி தான் மட்டமான தொழில் தானே அவங்க தொழில், மட்டமான தொழில் தானே, அவர் சாட்சி மரியாதை இல்லைங்கிறதுக்காக பண்றாரு, மட்டமான தொழில் தானே அவங்க தொழில் அப்படின்னு. அப்படி சொல்ல முடியாதுங்க, அப்படி பார்த்தா எங்க அப்பா பார்த்த தொழிலை விட இது எவ்வளவோ படுவாதீங்க, அது அதை விட அசிங்கமான தொழிலுங்க. என்ன அவங்க அப்பா வேலை பார்த்தார், வக்கீல இருந்தார். நாங்களாவது எழுதி கொடுத்த வசனத்தை சொல்லுவாங்க, இந்த வக்கீலுங்க பாருங்க பார்க்காததையே பார்த்த மாதிரி புழுகுறாங்க, தெரியாததே தெரிஞ்சா நாட்டின் பார்த்தார், நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நான் ஒண்ணும் பேச விரும்பல, பேசாம உட்காந்து நம்ம தொழில் மட்டும்னு சொன்னா இவன் தொழில் என்ன வசதிய, நம்ம தொழிலை இன்னொருத்தர் குறைச்ச சொல்றதை நம்ம ஒத்துக்க கூடாது. நாம் பார்க்கிற தொழில் மேலானது என்ற நம்பிக்கை நமக்கு வந்தால்தான் நம் மீது மற்றவருக்கு மரியாதை வரும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கிற தொழில் உயர்ந்தது என்ற எண்ணம் நமக்கு வந்தால்தான் நம் மீது மற்றவருக்கு மரியாதை வர முடியும் அப்படிங்கிற அசர்டிவா பேசுறதுன்னு பேர். பேசும் போதே அசர்டிவா சார் சொல்லுங்க, அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக பேசுகிற அந்த நம்பிக்கை எப்படி வரும், உள்ளத்தில் இருந்தா வெளியில வரும். ரெண்டு, தொழிலை நேசிச்சு செய்யணும், இன்னும் பிளைனா சொல்றேன், புருஷன் பொண்டாட்டியை லவ் பண்றானோ இல்லையோ, பொண்டாட்டி புருஷன் லவ் பண்றானோ இல்லையோ, அவங்கவுங்க பாக்குற வேலையை லவ் பண்ணணும். ஏன்னா லவ் பண்றாப்புல புருஷன் அமையிறது கஷ்டம், லவ் பண்றாப்புல பொண்டாட்டி அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். செலுத்துக்கிறான், அங்க பள்ளி தேய்ச்சி குளிச்சு வேறு அதே ஆபீஸுக்கு போய் டெய்லி வெவ்வேறு ஆஃபீஸ் போக முடியுமா, அதை விட வருத்தமா சொல்றேன், அதே ஆபீஸ்ல போய் அதே சம்பளம் வாங்கிட்டு அதே வீட்டுக்கு வர வேண்டியிருக்கேங்கிறான். அப்ப வெவ்வேறு வீட்டுக்கு வரதா ஐடியாவா, என்ன அர்த்தத்துல பேசுறான், அது சொல்றான் அதே கையெழுத்து போட்டு அதே சம்பளத்தை வாங்கிங்கிறான், நீ வேற ஒருத்தன் கையெழுத்து போடு, அப்ப கொண்டு போய் எங்க வைக்கணுமோ அங்க வைப்பான். ஒன்னு சில பேர் மகனையும் புருஷனையும் ஒன்னாவே நடத்துவாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சார், சண்டே வீட்டில் கேரம் போர்டு ஆடிக்கிட்டு இருக்காரு, இப்படி பையன் எழுத்து அப்புறம் உட்காந்து ஆடிக்கிட்டு இருந்தான், பொண்ணு இருக்கு, எல்லாம் வீட்டுக்கு வந்துருக்குறாங்க. அப்ப இந்த அம்மா சத்தம் போடுது சமையல் ரூம்ல, டேய் எல்லாம் சாப்பிடுவாங்கடா அப்படின்னு, ஏய் எல்லாம் சாப்பிடுவாங்கடா, இவரு என்னியுமா அப்படின்னாரு. டா போட்டு கூப்பிட்டோடனே இவர் ஷாக் ஆகி போய், ஏன் என்னியுமா, அப்ப உனக்கோசரம் தனியா சொல்லுவாங்களா அந்த அம்மா, உனக்கு தனியா சொல்லுவாங்களா அப்படிங்குது. ஒரு எல்லைக்கு மேல அது மாதிரி நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. சரி, ஒரு கணவன் ஒண்ணு கேட்பான், புள்ள ஒண்ணு கேட்பான், ஒண்ணு இட்லிங்குது ஒண்ணு தோசைங்குது, அது ஒரு வெறுப்பா சொல்லுவாங்க. நான் பெண்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க, ஒண்ணு இட்லிங்குது ஒண்ணு தோசைங்குதுன்னு தயவுசெய்து நீங்க வந்து வீட்டுல விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுங்களா, சில பெண்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும், போட்டா போட்டதை தின்னுட்டு போக வேண்டியது தானே, போட்டா போட்டதை தின்னுட்டு போக வேண்டியது தானே, மன்னிச்சுக்கங்க, கேட்டத தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேரு, போட்டத தின்னா ஜெயில் பேரு. பாதிக்கப்பட்ட ஆம்பளைகள்லாம் கை தட்டுறாங்க பாத்தீங்களா, கேட்டத தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேரு, போட்டத தின்னா அதுக்கு ஜெயில் பேரு. அவன் தான் போட்டது கேள்வி கையிலன்னு அதே தான் போடுவான், கேட்டது நான் என்ன வேணுமோ அது கேட்டதை போடணுமா இல்லையா, கேட்டத தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேரு. குழந்தைங்க ஒண்ணு கேட்கும், ஒன்னு இட்லி ஒன்னு தோசை ஒண்ணு வடை என்ன கேட்கும் கொடுக்கணும். சார் லைஃப்ங்கிறத என்ன சார், கூடுமான வரைக்கும் இந்த வார்த்தையை குறிச்சுங்க, லைஃப்னா என்ன, எவ்வளவு நம்மால அதிகம் உழைக்க முடியுமோ உழைச்சு, எவ்வளவு பேரை சந்தோஷப்படுத்த முடியுமோ சந்தோஷப்படுத்தி, எவ்வளவு இனிமையா வாழ முடியுமோ அவ்வளவு இனிமையா வாழ்வதுதானே வாழ்க்கை. இதுக்கு மேல வாழ்க்கைக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கு? எவ்வளவு அதிகம் உழைக்க முடியுமோ உழைக்கணும், எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு பேருக்கு அதிகம் உதவ முடியுமோ அவ்வளவு பேருக்கு உதவணும். இவர் ஒண்ணுமே கிடையாது, இது ஒரு கனவு மாதிரி படுப்போம் எந்திரிப்போம் படுப்போம் அப்படியே ஒரு நாள் தூங்கலாம் பட்டா அப்படியே போடுவோம். இல்ல என்ன பெருசா சாதிக்க போறோம், எவ்வளவு பேருக்கு நம்ம சந்தோஷமா உதவணும், இதோட முக்கியம் எவ்வளவு நேரம் நம்ம சந்தோஷமா இருந்தோம். சில பேர் பணம் வச்சிருப்பான், எல்லாம் வச்சிருப்பான், ஆனா சந்தோஷமா இருக்க மூணு இருப்பான், புறம் கொட்டான் மாதிரி அப்படியே மூணு உட்காந்து இருப்பேன். என்ன என்னடா இப்படி இருக்கிற அப்படின்னா சில கேட்கும்போது சௌக்கியமா, இவ கேட்டாலே வியாதி வரும். சௌக்கியமாங்கிறது எவ்வளவு சந்தோஷமா, சௌக்கியமா நீ எப்படி பிரமாதமா இருக்க, நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான். எப்படி இருக்க, என்னமோ இருக்கிறேன், என்னமோ இருக்கிறேன், உட்டா துண்ட போட்டு இருக்கிறேங்கிற மகிழ்ச்சியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கும். சார் லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், கஷ்டம் வரலாம், சில விஷயம் ஏமாந்து கூட போகலாம் அந்த உலகத்துல. சில சமயத்துல நிறைய பணம் கிடைக்கலாம், சில சமயத்துல நல்ல நண்பர்கள் கிடைக்கலாம், சில சமயத்துல நல்ல உறவுகள் கிடைக்கலாம், சில சமயம் கிடைக்காம கூட போகலாம். இப்ப எது வேணாலும் இந்த உலகத்துல நடக்கலாம். நான் ஒரே அளவுகோல், என்ன கிடைச்சாலும் கிடைக்காட்டி மகிழ்ச்சியா இருக்கும். நான் ஏன் சொல்ல தெரியுங்களா, சைக்காலஜில ஒரு அற்புதமான விஷயம் சொல்றான், எல்லாம் கிடைத்தால் நீ எப்படி இருப்பாயோ, உனக்கு வேண்டிய எல்லாம் கிடைத்தால் நீ எப்படி இருப்பாயோ, அப்படி இருக்க பழகினால் எல்லாம் உனக்கு கிடைக்கும். இது ஒரு ஆச்சரியமான சயின்ஸ். கிடைச்சிட்டா நீங்க எப்படி இருப்பீங்களோ பாருங்க, கிடைச்சிட்டா எப்படி இருப்பீங்களோ அப்படி இருந்துட்டா கிடைக்கும். இப்ப சில பேர் அப்படி கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன், இல்லாட்டி நான் துக்கமாவே இருப்பேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கிடைக்கும். இது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. பச்சையா நான் சொன்ன காலேஜில் பேசும்போது, டே உன் காதலிய பார்த்துட்டா நீ எவ்வளவு சந்தோஷமா இருப்பியோ, அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டா அன்னைக்கு உன் காதலிய பார்த்துடலாம், அப்புறம் நீ சந்தோஷமா இருப்பியா இல்லையான்னு தெரியாது. ஆனா நீ பார்த்தா என்ன மகிழ்ச்சியா இருப்பியோ அந்த மகிழ்ச்சிக்கு நீ போயிட்டேன்னா ஃப்ரீக்வன்சின்னு பேர். இந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும், எது இருந்தா நீ மகிழ்ச்சியா இருப்பியோ அதுக்கு வந்துட்ட உடனே அதை செட் பண்ணிடும். பிரபஞ்சம் ஒரு ஆச்சரியமான விஷயம், அதுல ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்கு, அது ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். எது நடந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த மூமெண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா, அந்த மூடுக்கு போயிட்டீங்கன்னா அது நடக்க ஆரம்பிக்கும். சோ நீங்க மகிழ்ச்சியா இருக்கும். நான் ஒரு வார்த்தை புத்தகத்துல எழுதியிருந்தேன், இந்த கோயிலுக்கு போனா எனக்கு சாமி கும்பிட்டா நிம்மதியா இருக்கும், அந்த கோயிலுக்கு போனா சாமி நிம்மதியா இருக்கும் சொல்றாங்க. ரைட், நான் புதுசா ஒரு தேதி சொல்றேன், 24 மணி நேரமும் சந்தோஷமா இருக்க முடியும்னு நீ முடிவு பண்ணிட்டா, 24 மணி நேரமும் நீ சந்தோஷமா இருக்க முடிவு பண்ணிட்டா, நீ போறதுக்கு உலகத்துல கோயிலே இல்லை. நீயே கோயில் ஆயிட்டப்பா, இனிமே நீ போறதுக்கு என்ன இடம் இருக்கு? 24 மணி நேரமும் மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்றால் நீ இருக்கும் இடத்தை நீ கோயிலாக ஆக்கிவிட்டா என்று பொருள். பி ஹாப்பி. சில முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம முயற்சி பண்ணும் போது இப்ப நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணா கூட இன்னொரு 2 கிளைண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் வேகமா 1 மந்த்ல முடிச்சதை ஒரு 15 டேஸ்ல முடிச்சிருக்கலாம், 3 மந்த்ஸ்ல நம்ம ஒரு கொண்டு வந்த அந்த ரிசல்ட், அந்த ரிசல்ட் வந்து 1 மந்த்லயே கொண்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும், இப்படி தோணும், இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி நல்லாலும். அதை யாரா குறை கூட சொல்லுவாங்க, நீ சரியா பாடுபடல, நீ சரியா முயற்சி எடுக்கல, நீ இன்னும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தா நடந்திருக்கும், இப்படி நம்ம ஃபேமிலியில கூட யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நீ கொஞ்சம் சோம்பேறி இப்படி ஏதாவது சொல்லலாம். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நம்மள இன்னும் கொஞ்சம் நீ உழைக்கலாம், இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம்னு யாராவது சஜஸ்ட் பண்ணா கோவப்படக்கூடாது. இப்போ நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய மேடைகள், நிறைய நாடுகள், நிறைய போய் பேசியிருக்கேன். என்ன வந்து கல்கிங்கிற பத்திரிகையில ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணாங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, நீங்க எவ்வளவு பேசியிருக்கிறீங்க, என்னுடைய சில பேச்சு அப்படியே ரெக்கார்ட் ஆகி புக்கா வந்திருக்கு, சில இடங்கள்ல அப்படி பேசுவேன், ஆரம்பிச்சதுல இருந்து 2 ஹவர்ஸ் அப்படியே பேசுறது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே புக்கா போடலாம், அந்த மாதிரியும் வந்திருக்கு. அவங்க கேட்கறாங்க, நீங்க பேசின பேச்சிலேயே உங்களுக்கு பிடிச்ச மிகச்சிறந்த பேச்சு எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க, மிகச்சிறந்த பேச்சு எது அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்காம சொன்னேன், நீங்கள் இதுவரை பேசிய பேச்சுக்களிலேயே உங்களுடைய சிறந்த பேச்சு எது, என் பதில் தெரியுமா, என்னுடைய அடுத்த பேச்சு, என்னுடைய அடுத்த பேச்சு. என்ன யாராவது வீழ்த்த முடியுமா? ஏன்னா நான் என்ன பேசினாலும் இதை விட என்னுடைய அடுத்த பேச்சு நல்லா இருக்குன்ற எண்ணத்தோட நான் போயிட்டே இருந்தா என் முன்னேற்றத்தை கடவுளால் கூட தடுக்க முடியாது. நான் ஏற்கனவே பேசி கிழிச்சுட்டேன், வெட்டி முடிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த பேச்சு இறங்கிடும் இல்லையா. நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன் அப்படின்னு தாட் வந்துருச்சுன்னா நான் அடுத்ததுல சரிக்கிடுவேன், கீழே போயிடுவேன். நான் இதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமே, இதை விட இன்னும் பிரமாதமா பண்ண முடியுமே அப்படின்னு போயிட்டே இருப்பேன். என்னுடைய முன்னேற்றத்தை யார் தடுக்க முடியும், தடுக்க முடியாது. அப்ப நீங்க எது செஞ்சிட்டாலும் நான் தான் ஏற்கனவே செஞ்சிட்டேன்னு திருப்தி அடையாதீங்க. இன்னும் என்னால என்ன செய்ய முடியும், அதுக்கு நான் ஒரு சூத்திரம் சொல்றது உடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் முன்னேறு. இப்ப நீ என்னவா இருக்கிறியோ அதுல இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வா, ஒரு ஸ்டெப், பெரிய கஷ்டம் இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னேறு, இன்னும் கொஞ்சம் முன்னேறு. காலையில ஏழு

சொல்லுகிறவர்களை விட குறை சொல்லுகிறவர்கள் தான் நம்மை அதிகம் வளர்க்க முடியும் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதிகப்புறம் இப்பெல்லாம் அம்மி சட்னி எந்த வீட்டுமே கிடைக்காது, அம்மா சட்னியே கிடைக்காது. அம்மானா சொந்த அம்மாவை சொல்ல, நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. அம்மி அம்மி சட்னி, ஏன்னா அம்மியில் அரைக்கும் போது சட்னி பிரமாதமா இருக்கும். அதுவும் பெண்கள் கோபத்தோட அரைக்கும் போது ரொம்ப பிரமாதமா இருக்கும். போட்டு தட்டு தட்டி அது மிக்சிலெல்லாம் அந்த டேஸ்ட் இருக்காது. இப்ப யாராவது அம்மியில அரைக்கணும்னு பொண்டாட்டு சொன்னா வச்சுங்க, அம்மியில எதை வச்சு அரைப்பாங்கன்னு தெரியாது. ஒரு 5 வருஷத்துக்கு இப்ப இருக்கும், இன்னொரு 5 வருஷம் இந்த மனைவி டைனிங் டேபிள்ல புடிச்ச உட்காந்து சாப்பிட்டுருவான், மனைவி பரிமாறுவா. இதெல்லாம் டிவியில கூட காட்டுறான், புடிச்ச உட்காந்து போது மனைவி பரிமாற மாதிரி சீன்லாம் காட்டுறான் பாருங்க, மறந்து போடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னும் காட்டிக்கிட்டே இருக்கான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை கற்பனை பண்ணுங்க. புருஷன் அப்படி சாதம் குழம்பு போட்டு பிசைஞ்சு அப்படி சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்றான், குழம்பாது வாயில வைக்க விளங்கல. எவனும் சொல்ல மாட்டான், இந்த மறுநாள் கிடைக்கணுன்ற பயத்துல எவனும் சொல்லாம தான் இருப்பான். ஏதோ மியூசிக் அடையாளமா கொஞ்சம் ஆம்பளையா இருப்போம்ன்ற ஐடியால ஒத்த ரெண்டு பேர் சொல்லிடுவாங்க தப்பி தப்பி. அப்படி அவனும் சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டான், குழம்பாது வாயில வைக்க வழங்கல. இப்ப அந்த மனைவி எப்படி எடுத்துக்கணும், நல்ல மனைவியா இருந்தா என்ன கேட்கணும் தெரியுங்களா, அதுல என்னங்க குறை இருக்கு, உப்பு கம்மியா இருக்கா, சரியா கொதிக்கலையா, புளி பச்சையா இருக்கா, இன்னும் கொஞ்சம் மசாலா அரைச்சி விட்டுருலாமா, தேங்காய் கொஞ்சம் போட்டிருந்தா நல்லா இருக்குமா, இன்னும் கொஞ்சம் பொடி போட்டிருந்தா, இப்ப வேணா பொடி போட்டு கொதிக்க விட்டுமா, இதெல்லாம் என்னென்ன உண்டோ 1, 2, 3, 4, 5, 6 என்ன பண்ணா அது நல்லா இருக்கும்னு ஒரு 7, 8 கேள்வி மனைவி கேட்டா புத்திசாலின்னு அர்த்தம். இது என்ன பண்ணட்டும், இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணட்டும், கொதிக்க விட்டுமா, தேங்காய் அரைச்சி விட்டுமா, மசாலா பொடி போட்டுமா, மிளகுத்தூள் போட்டுமா, உப்பு போட்டுமா, இன்னும் கொஞ்சம் பொடி போட்டுமா, எதையும் ஒண்ணு அப்படி கேட்டா. ஆனா ஒண்ணு இப்படி கேட்டோடனே சில புருஷன் ஆஃப் ஆயிடும், ஏதாவது பண்ணிட்டுமா அப்படி யோசிப்பான், இதுவே நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா, நம்மளுக்கு குறை சொல்ல தெரியும், சரி செய்ய தெரியாது. நம்மளுக்கு குறை சொல்ல தெரியும், சரி செய்ய தெரியாது. இந்த உலகத்துல குறை சொல்றத விட சரி செய்ய தெரிஞ்சவன் பெரியாரு. குறை சொல்றது ரொம்ப ஈஸி, சரி செய்யறது ரொம்ப கஷ்டம். இந்த மனைவி புரிய வச்சுட்டா, குறை சொல்றிய சரி செய்ய, சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவன் சொல்ல முடியாம திணறுவான். ஆனா ஒண்ணு யோசிச்சுக்கங்க, இதை எப்படி பண்ணா இம்ப்ரூவ் பண்ணலாம்னு யோசிக்கிறவங்க இருக்காங்களே, ரொம்ப முன்னுக்கு வருவாங்க. இதுல என்ன எப்படி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிச்சயமா மேல வருவாங்க. அந்த தாட் இல்லாம நீ என்ன எனக்கு குறை சொல்றது, சில பொண்டாட்டி ரொம்ப கடுமையா பேசுவா, போதும் போதும் நீ சம்பாதிக்கிற சம்பாதித்துக்கு இதுவே பெருசு, இன்னும் சில பேர் நீ கிழிக்கிற கிழிக்குது போதாடாட்டும், அது இந்த சேர்த்து வேற ஒரு வார்த்தை ஒரே அடி அவனை அவமானப்படுத்துவாங்க, போதும் போதும் அப்படி சொல்லக்கூடாது. இதை என்ன பண்ணட்டும், ஹவு டு இம்ப்ரூவ் இட், இந்த ஹவு டு இம்ப்ரூவ் இட்ங்கிற கேள்வி மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் பாருங்க. ஹவு டு இம்ப்ரூவ் இட் அப்படின்னு கேட்கிறவன் கண்டிப்பா மேல வரும். ஏன் இப்ப நான் பேசுறேன் சார், நான் பேசிட்டு ராத்திரி வீட்டுக்கு போனா தூங்க மாட்டேன் சார், நீங்க நம்புதான் நம்புங்க, எனக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே அப்படியே ஃபிளாஷ்பேக் திருப்பி ஓடும். இந்த இடம் எப்படி சொன்னோம்ல, அது இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லியிருந்தா, இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லியிருந்தா, இப்படி சொல்லியிருந்தா, அப்ப 1000 பேருக்கு புரிஞ்சது இல்லை, அல்ல 3 பேருக்கு புரியலையே, நான் அப்படியே பார்த்துக்கிட்டே வருவேன், அல்ல 2 பேர் அதை ரிசீவ் பண்ணலையே, ஏன் ரிசீவ் பண்ணல, அவருக்கு வீட்டு ப்ராப்ளமா இருக்கும், இருந்தா கூட நான் அதை கொஞ்சம் பர்டர்ப்டு ஒன்னு இமீடியட் டிஸ்டர்ப் ஆயிடும். அப்ப அவர் அவருக்கும் அது போறதுக்கு நான் இன்னும் என்ன மாதிரி அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணணும், இன்னும் அந்த ஊமையை எங்க கொண்டு வரணும், எதை சொன்னா அது 1000 பேர்னா 1000 பேருக்கும் போய் ரீச் ஆகும் அப்படின்னு நெக்ஸ்ட் இதை விட இம்ப்ரூவ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஹவு டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் அப்படிங்கிற தாட் யாருக்கு இருக்கோ, தன்னை நான் இன்னும் எப்படி முன்னேற்றிக் கொள்ள முடியும் என்ற எண்ணம் இருக்கிறதோ, அவர்கள் தொடர்ந்து ஜெயித்துக் கொண்டே இருப்பார்கள். வாழ்வின் வெற்றி சூத்திரம், இன்னும் கொஞ்சம் முன்னேறு. நல்ல ஆள் மனதில் வாங்கிக்கோங்க, என்ன கொஞ்சம் என்ன கொஞ்சம் சார், டாக்டர்ஸே சொல்லுவாங்க, ஒருத்தர் படுத்திருக்கிறாரு, என்ன பிரதர் படுத்திருக்கிறீங்க, முடியல டாக்டர் படுத்திருக்கிறேன், கொஞ்சம் ஏஞ்சி உட்கார், கொஞ்சம் லேசா சாஞ்சிக்கிட்டு சார் உட்கார், உட்கார ட்ரை பண்ண, உட்கார ட்ரை பண்ணுங்க அப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மறுநாள் டாக்டர் உட்காருங்களா, உட்காந்துட்டேன், கொஞ்சம் இறங்கி நடங்களேன், டாக்டர் உட்கார்ந்ததே பெரிய விஷயம், அதான் நின்னீங்கன்னா அதை விட பெரிய விஷயம், கொஞ்சம் நின்று பாருங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, நர்ஸை கூப்பிடுவாரு, நீ கொஞ்சம் நர்ஸ் வந்தாலே சில பேர் நிற்பான், கொஞ்சம் நின்று பாருங்க அப்படிம்பா, சரி கொஞ்சம் அப்படி அப்படி நின்று அப்படி நடக்க ஆரம்பிப்பாங்க, ஓகே ஓகே நடக்கிறீங்களா, கொஞ்சம் கொஞ்சம் நடந்து பாருங்க, நடந்து பாருங்க, நல்ல ஸ்பீடாக நடந்து பாருங்க, ஆ ரைட்டு, அப்புறம் கொஞ்சம் இது

0: ஜம்ப் பண்ணி பாருங்க என்ன ஆகுது. பாருங்க என்ன சொல்றான் சூத்திரம், உன்னால் படுக்க மட்டுமே முடிந்தால் உட்கார், உட்கார மட்டுமே முடிந்தால் நில், நிற்க மட்டுமே முடிந்தால் நட, நடக்க மட்டுமே முடிந்தால் பற. உன்னால் என்ன முடியுமோ அதை விட ஒரு அங்குலம் கூடுதலான முயற்சி செய்து கொண்டே இருந்தால் தான் நீ வளர முடியும். நம்ம வளரணுமா இல்லையா, குரோத் அப்படிங்கிறது தேவையா இல்லையா, என்ன முடியுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னா பெரிய விஷயம் இல்ல. மெட்டீரியலிஸ்டிக்கா என்னமோ ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அந்த எண்ணத்துல நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே போகணும்னு வச்சுங்க. கழுதிக்கு கேரட் காட்டுற மாதிரி, கழுதிக்கு கேரட் காட்டுற மாதிரி, இது கிடைக்கும் அது கிடைக்கும். நான் ஏன் சொல்ல தெரியுங்களா, அது கிடைச்ச உடனே நீங்க வேலை பார்க்கறது நிறுத்திடுவீங்க. அது கிடைச்ச உடனே நம்ம வேலை பார்க்க நிறுத்திடுவோம். ஏன், நம்ம இதுக்கு தானே சார் பாடு போட்டோம், அது கிடைச்சிருச்சு அப்புறம் என்னத்துக்கு அனாவசியமா. ஒரு கதை சொல்றேன், ஒரு சாமியார் ரெண்டு கிளி வளர்த்தார், ரெண்டு ஆம்பளை கிளி வளர்த்தார். அந்த கிளி ரெண்டு பக்தியான கிளி, ஒன்று கிணிங் கிணிங் கிணின்னு மணி அடிக்கும், இன்னொன்று கற்பூரம் காட்டும், சாமிக்கு கற்பூரம் காட்டும் எப்போ 24 hours. அவ்வளோ பக்தியான கிளி, கிளி வளர்த்தார். ஒரு பொண்ணு என்ன பண்ணா, அவ எங்கேயோ கிளி ஏலத்தில் எடுத்துட்டு வந்தா கூட்டு, இந்த ஏலத்தில் எடுத்துட்டு வந்து கிளியை வீட்டில் வச்சா பாருங்க, அவ வளர்த்த பெண் கிளி, அவ கொண்டு வந்த பெண் கிளி கெட்ட வார்த்தை பேசுது, உங்களுக்கு எப்படி இருக்கும், எங்கேயோ வளர்ந்துருக்கு, தப்பா வளர்ந்துருக்கு. அது வந்த உடனே சொல்லுது, அசிங்கமா என்ன பேசுது, அவளுக்கு ரொம்ப அவமானமா போச்சு அப்படின்னு. உடனே என்ன பண்ணா, இந்த கோயிலுக்கு வந்தா, இந்த சாமியார் வளர்த்த ரெண்டு கிளியும் ஒண்ணு மணி அடிச்சுக்கிட்டு இருந்தது, ஒண்ணு கற்பனை கிடைச்சு பாருங்க, அவளுக்கு ஒரே சந்தோஷம், இவர்கிட்ட இந்த கிளியை விட்டுட்டா, நம்ம பொம்பளை கிளி இதை கொண்டு இங்க கொண்டு விட்டுட்டா, இது இது மாதிரி நல்ல பழக்கம்லாம் கத்துக்கும் அப்படின்னு நான் சாமியார்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி வீட்டுல போய் அந்த கிளியை எடுத்துட்டு வந்து இங்க கொண்டாந்து விட்டான். அப்படி விட்ட போது இந்த கற்பூரம் கட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளி, அது தட்ட அது டா போட்டு கூட்ட உடனே ஒரு ஷாக் ஆகி போய், ஏன் என்னியுமா, அப்ப உனக்கோசரம் தனியா சொல்லுவாங்களா, அந்த உனக்கோசரம் தனியா சொல்லுவாங்களா அப்படிங்குது. ஒரு எல்லைக்கு மேல அது மாதிரி நடக்கிறது ரொம்ப வாய்ப்பு இருக்கு. சரி, ஒரு கணவன் கணவன் ஒண்ணு கேட்பான், புள்ள ஒண்ணு கேட்பான், ஒண்ணு இட்லிங்குது ஒன்னு தோசைங்குது, அது ஒரு வெறுப்பா சொல்லுவாங்க. நான் பெண்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க, ஒன்னு இட்லிங்குது ஒன்னு தோசைங்குதுன்னு தயவுசெய்து நீங்க வந்து வீட்டுல விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுங்களா, சில பெண்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும், போட்டா போட்டதை தின்னுட்டு போக வேண்டியது தானே, போட்டா போட்டதை தின்னுட்டு போக வேண்டியது தானே. மன்னிச்சுக்கங்க, கேட்டதை தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேரு, போட்டதை தின்னா ஜெயில்னு பேரு. பாதிக்கப்பட்ட ஆம்பளைங்க கை தட்டுறாங்க பாத்தீங்களா, கேட்டதை தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேரு, போட்டதை தின்னா அதுக்கு ஜெயில்னு பேரு. அவன் தான் போட்டது கேள்வி கழியினா அதே தான் போடுவான். கேட்டது நான் என்ன வேணுமோ அதை கேட்டதை போடணுமா இல்லையா, கேட்டதை தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேரு. குழந்தைங்க ஒண்ணு கேட்கும், ஒண்ணு இட்லி ஒண்ணு தோசை ஒண்ணு வடை என்ன ஒண்ணு கேட்கும் கொடுக்கணும். சார் லைஃப் என்ன சார், கூடுமான வரைக்கும் இந்த வார்த்தையை குறிச்சுங்க, லைஃப்னா என்ன, எவ்வளவு நம்மால அதிகம் உழைக்க முடியுமோ உழைச்சு, எவ்வளவு பேரை சந்தோஷப்படுத்த முடியுமோ சந்தோஷப்படுத்தி, எவ்வளவு இனிமையா வாழ முடியுமோ அவ்வளவு இனிமையா வாழ்வது தானே வாழ்க்கை. இதுக்கு மேல வாழ்க்கைக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கு, எவ்வளவு அதிகம் உழைக்க முடியுமோ உழைக்கணும், எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு பேருக்கு அதிகம் உதவ முடியுமோ அவ்வளவு பேருக்கு உதவும். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு கனவு மாதிரி படுப்போம் எந்திரிப்போம் படுப்போம், அப்படியே ஒரு நாள் தூங்கினா பட்டா அப்படியே போடுவோம். சௌக்கியமாங்கிறது எவ்வளவு சந்தோஷமா சௌக்கியமா நீ எப்படி இருக்கிற பிரமாதமா இருக்க நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் அப்படி சொல்ல மாட்டேன் எப்படி இருக்கிறேன் என்னமோ இருக்கிறேன் உட்டா துண்ட போட்டு இருக்கிறேங்கிற மகிழ்ச்சியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் சார் லாபம் வரலாம் நஷ்டம் வரலாம் கஷ்டம் வரலாம் சில விஷயம் ஏமாந்து கூட போகலாம் அந்த உலகத்துல சில சமயத்துல நிறைய பணம் கிடைக்கலாம் சில சமயத்துல நல்ல உறவுகள் கிடைக்கலாம் சில சமயம் கிடைக்காம கூட போகலாம் இப்ப எது வேணாலும் இந்த உலகத்துல நடக்கலாம். நான் ஒரே அளவுக்கோள், என்ன கிடைச்சாலும் கிடைக்காட்டி மகிழ்ச்சியா இருக்கும். நான் ஏன் சொல்ல தெரியுங்களா, சைக்காலஜியில ஒரு அற்புதமான விஷயம் சொல்றான், எல்லாம் கிடைத்தால் நீ எப்படி இருப்பாயோ, உனக்கு வேண்டிய எல்லாம் கிடைத்தால் நீ எப்படி இருப்பாயோ, அப்படி இருக்க பழகினால் எல்லாம் உனக்கு கிடைக்கும். இது ஒரு ஆச்சரியமான சயின்ஸ். கிடைச்சிட்டா நீங்க எப்படி இருப்பீங்களோ பாருங்க, கிடைச்சிட்டா எப்படி இருப்பீங்களோ அப்படி இருந்துட்டா கிடைக்கும். இப்ப சில பேர் அப்படி கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன், இல்லாட்டி நான் துக்கமாவே இருப்பேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கிடைக்கும். இது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. பச்சையா நான் சொன்ன காலேஜில் பேசும்போது, டே உன் காதலிய பார்த்துட்டா நீ எவ்வளவு சந்தோஷமா இருப்பியோ அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டா அன்னைக்கு உன் காதலிய பார்த்துடலாம். அப்புறம் நீ சந்தோஷமா இருப்பியா இல்லையான்னு தெரியாது. ஆனா நீ பார்த்தா என்ன மகிழ்ச்சியா இருப்பியோ அந்த மகிழ்ச்சிக்கு நீ போயிட்டேன்னா ஃப்ரீக்வன்சின்னு பேர். இந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும், எது இருந்தா நீ மகிழ்ச்சியா இருப்பியோ அதுக்கு வந்துட்ட உடனே அதை செட் பண்ணிடும். பிரபஞ்சம் ஒரு ஆச்சரியமான விஷயம், அதுல ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்கு, அது ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். எது நடந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த மூமெண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா, அந்த மூடுக்கு போயிட்டீங்கன்னா அது நடக்க ஆரம்பிக்கும். சோ நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். நான் ஒரு வார்த்தை புத்தகத்துல எழுதியிருந்தேன், இந்த கோயிலுக்கு போனா எனக்கு சாமி கும்பிட்டா நிம்மதியா இருக்கும், அந்த கோயிலுக்கு போனா சாமி நிம்மதியா இருக்கும் சொல்றாங்க. ரைட், நான் புதுசா ஒரு தேடி சொல்றேன், 24 மணி நேரமும் சந்தோஷமா இருக்க முடியும்னு நீ முடிவு பண்ணிட்டா, 24 மணி நேரமும் நீ சந்தோஷமா இருக்க முடிவு பண்ணிட்டா, நீ போறதுக்கு உலகத்துல கோயிலே இல்லை. நீயே கோயில் ஆயிட்டப்பா, இனிமே நீ போறதுக்கு என்ன இடம் இருக்கு? 24 மணி நேரமும் மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்றால் நீ இருக்கும் இடத்தை நீ கோயிலாக ஆக்கிவிட்டா என்று பொருள். பி ஹாப்பி. சில முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம முயற்சி பண்ணும் போது இப்ப நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணா கூட, இன்னும் ஒரு 2 கிளைண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் வேகமா 1 மந்த்ல முடிச்சதை ஒரு 15 டேஸ்ல முடிச்சிருக்கலாம், 3 மந்த்ஸ்ல நம்ம ஒரு கொண்டு வந்த அந்த ரிசல்ட், அந்த ரிசல்ட் வந்து 1 மந்த்லயே கொண்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும், இப்படி தோணும், இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி இருந்தாலும் அதை யாராவது குறை கூட சொல்லுவாங்க, நீ சரியா பாடுபடல, நீ சரியா முயற்சி எடுக்கல, நீ இன்னும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தா நடந்திருக்கும். இப்படி நம்ம ஃபேமிலியில கூட யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நீ கொஞ்சம் சோம்பேறி, இப்படி ஏதாவது சொல்லலாம். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நம்மள இன்னும் கொஞ்சம் நீ உழைக்கலாம், இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம்னு யாராவது சஜஸ்ட் பண்ணா கோவப்படக்கூடாது. இப்போ நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய மேடைகள், நிறைய நாடுகள், நிறைய போய் பேசியிருக்கேன். என்ன வந்து கல்கிங்கிற பத்திரிகையில ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணாங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, நீங்க எவ்வளவு பேசியிருக்கிறீங்க, என்னுடைய சில பேச்சு அப்படியே ரெக்கார்ட் ஆகி புக்கா வந்திருக்கு, சில இடங்கள்ல அப்படி பேசுவேன், ஆரம்பிச்சதுல இருந்து 2 ஹவர்ஸ் அப்படியே பேசுறது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே புக்கா போடலாம், அந்த மாதிரியும் வந்திருக்கு. அவங்க கேட்கறாங்க, நீங்க பேசின பேச்சிலேயே உங்களுக்கு பிடிச்ச மிகச்சிறந்த பேச்சு எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க, மிகச்சிறந்த பேச்சு எது அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்காம சொன்னேன், நீங்கள் இதுவரை பேசிய பேச்சுக்களிலேயே உங்களுடைய சிறந்த பேச்சு எது? என் பதில் தெரியுமா? என்னுடைய அடுத்த பேச்சு, என்னுடைய அடுத்த பேச்சு. என்ன யாராவது வீழ்த்த முடியுமா? ஏன்னா நான் என்ன பேசினாலும் இதை விட என்னுடைய அடுத்த பேச்சு நல்லா இருக்கும்ன்ற எண்ணத்தோடு நான் போயிட்டே இருந்தா என் முன்னேற்றத்தை கடவுளால் கூட தடுக்க முடியாது. நான் ஏற்கனவே பேசி கிழிச்சுட்டேன், வெட்டி முடிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த பேச்சு இறங்கிடும் இல்லையா? நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன் அப்படின்னு தாட் வந்துருச்சுன்னா நான் அடுத்ததுல சரிக்கிடுவேன், கீழே போயிடுவேன். நான் இதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமே, இதை விட இன்னும் பிரமாதமா பண்ண முடியுமே அப்படின்னு போயிட்டே இருப்பேன். என்னோட முன்னேற்றத்தை யார் தடுக்க முடியும்? தடுக்க முடியாது. அப்ப நீங்க எது செஞ்சிட்டாலும் நான் தான் ஏற்கனவே செஞ்சிட்டேன்னு திருப்தி அடையாதீங்க, இன்னும் என்னால என்ன செய்ய முடியும்? அதுக்கு நான் ஒரு சூத்திரம் சொல்றது, உன்னை புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் முன்னேறு. இப்ப நீ என்னவா இருக்கிறியோ அதுல இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வா, ஒரு ஸ்டெப், பெரிய கஷ்டம் இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னேறு, இன்னும் கொஞ்சம் முன்னேறு. காலையில 7 மணிக்கு எந்திரிப்பியா? 6:30 எந்திரி. 6:30 எந்திரிப்பியா? 6:00 எந்திரி. நீ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் வெளியில போய் கிளைண்ட்ஸை பார்ப்பியா? அதுக்கு பதிலா 8.5 மணி நேரம் பாரு. இப்போ ஒரு மாசத்துல வந்து ஒரு 3 நீ முடிப்பியா? ஒரு 4 முடி. ஏன் என்ன முடியுமோ அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா என்ன, இன்னும் கொஞ்சம் முன்னேறு. நம்மள யாராவது இன்னும் கொஞ்சம் முன்னேறுன்னு சொன்னா நமக்கு அவங்க குறை சொல்றாங்கன்னு பொருள் இல்லை, குறை சொல்றதா முதல்ல தோணும். ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நம்மை பாராட்டுகிறவர்களை விட குறை சொல்லுவவர்கள் தான் நம்மை அதிகம் வளர்க்க முடியும் என்பதை முதல்ல புரிஞ்சு. சட்னி இப்பெல்லாம் அம்மி சட்னி எந்த வீட்டுமே கிடைக்காது, அம்மா சட்னி கிடைக்காது, அம்மானா சொந்த அம்மாவை சொல்றீங்க, தப்பா நினைச்சிடாதீங்க. அம்மி அம்மி சட்னி, ஏன்னா அம்மியில அரைக்கும் போது சட்னி பிரமாதமா இருக்கும், அதுவும் பெண்கள் கோபத்தோடு அரைக்கும் போது ரொம்ப பிரமாதமா இருக்கும். போட்டு தட்டு தட்டி அது மிக்சிலெல்லாம் அந்த டேஸ்ட் இருக்காது. இப்ப யாராவது அம்மியில அரைக்கணும்னு பொண்டாட்டி சொன்னாலும் வச்சுங்க, அம்மியில எதை வச்சு அரைப்பாங்கன்னு தெரியாது. ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இப்ப இருக்கும், இன்னொரு அஞ்சு வருஷம் இந்த மனைவி டைனிங் டேபிள்ல புடிச்சு உட்காந்து சாப்பிட்டுருவான், மனைவி பெருமாறுவா. இதெல்லாம் டிவியில கூட காட்டுறான், புடிச்சு உட்காந்து போது மனைவி பெருமாற மாதிரி சீன்லாம் காட்டுறான் பாருங்க, மறந்து போடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னும் காட்டிக்கிட்டே இருக்கான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை கற்பனை பண்ணுங்க, புருஷன் அப்படி சாதம் குழம்பு போட்டு பிசைஞ்சு அப்படி சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்றான், குழம்பாது வாயில வைக்க விளங்கல, எவனும் சொல்ல மாட்டான், இந்த மறுநாள் கிடைக்கணும்ன்ற பயத்துல எவனும் சொல்லாம தான் இருப்பான். ஏதோ மியூசிக் அடையாளமா கொஞ்சம் ஆம்பளையா இருப்போம்ன்ற ஐடியால ஒத்த ரெண்டு பேர் சொல்லுவாங்க தப்பி தப்பி. அப்படி அவனும் சொல்லிட்டான், இன்னும் சொல்லிட்டான், குழம்பாது வாயில வைக்க வழங்கல. இப்ப அந்த மனைவி எப்படி எடுத்துக்கணும், நல்ல மனைவியா இருந்தா என்ன கேட்கணும் தெரியுங்களா, அதுல என்னங்க குறை இருக்கு, உப்பு கம்மியா இருக்கா, சரியா கொதிக்கலையா, புளி பச்சையா இருக்கா, இன்னும் கொஞ்சம் மசாலா அரைச்சி விட்டுருலாமா, தேங்காய் கொஞ்சம் போட்டிருந்தா நல்லா இருக்குமா, இன்னும் கொஞ்சம் பொடி போட்டிருந்தா, இப்ப வேணா பொடி போட்டு கொதிக்க விட்டுமா, இதெல்லாம் என்னென்ன உண்டோ 1, 2, 3, 4, 5, 6 என்ன பண்ணா அது நல்லா இருக்கும்னு ஒரு 7, 8 கேள்வி மனைவி கேட்டா புத்திசாலின்னு அர்த்தம். இது என்ன பண்ணட்டும், இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணட்டும், கொதிக்க விட்டுமா, தேங்காய் அரைச்சி விட்டுமா, மசாலா பொடி போட்டுமா, மிளகுத்தூள் போட்டுமா, உப்பு போட்டுமா, இன்னும் கொஞ்சம் பொடி போட்டுமா, எதையும் ஒண்ணு அப்படி கேட்டா. ஆனா ஒண்ணு இப்படி கேட்டோடனே சில புருஷன் ஆஃப் ஆயிடும், ஏதாவது பண்ணிட்டுமா அப்படி யோசிப்பான், இதுவே நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா, நம்மளுக்கு குறை சொல்ல தெரியும், சரி செய்ய தெரியாது. நம்மளுக்கு குறை சொல்ல தெரியும், சரி செய்ய தெரியாது. இந்த உலகத்துல குறை சொல்றதை விட சரி செய்ய தெரிஞ்சதும் தெரியாது. குறை சொல்றது ரொம்ப ஈஸி, சரி செய்யறது ரொம்ப கஷ்டம். இந்த மனைவி புரிய வச்சுட்டா, குறை சொல்றியே சரி செய்ய, சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவன் சொல்ல முடியாம திணறுவான். ஆனா ஒண்ணு யோசிச்சுக்கங்க, இதை எப்படி பண்ணா இம்ப்ரூவ் பண்ணலாம்னு யோசிக்கிறவங்க இருக்காங்களே, ரொம்ப முன்னுக்கு வருவாங்க. இதுல என்ன எப்படி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிச்சயமா மேல வருவாங்க. அந்த தாட் இல்லாம நீ என்ன என்ன குறை சொல்றது, சில பொண்டாட்டி ரொம்ப கடுமையா பேசுவா, போதும் போதும் நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு இதுவே பெருசு, இன்னும் சில பேர் நீ கிழிக்கிற கிழிக்குது போராடாட்டும், அது சேர்த்து வேற ஒரு வார்த்தை ஒரே அடி அவனை அவமானப்படுத்துவாங்க, போதும் போதும் அப்படி சொல்லக்கூடாது. இதை என்ன பண்ணட்டும், ஹவு டு இம்ப்ரூவ் இட், புரியலையே, அவருக்கு வீட்டு ப்ராப்ளமா இருக்கும், இருந்தா கூட நான் கொஞ்சம் பர்டர்ப் டிஸ்டர்ப் ஆயிடுவேன். அவருக்கும் அது போறதுக்கு நான் இன்னும் என்ன மாதிரி அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், இன்னும் அந்த ஊமையை எங்க கொண்டு வரணும், எதை சொன்னா அது 1000 பேர்னா 1000 பேருக்கும் போய் ரீச் ஆகும் அப்படின்னு நெக்ஸ்ட் இதை விட இம்ப்ரூவ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஹவு டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் அப்படிங்கிற தாட் யாருக்கு இருக்கோ, தன்னை நான் இன்னும் எப்படி முன்னேற்றிக் கொள்ள முடியும் என்ற எண்ணம் இருக்கிறதோ, அவர்கள் தொடர்ந்து ஜெயித்துக் கொண்டே இருப்பார்கள். வாழ்வின் வெற்றி சூத்திரம், இன்னும் கொஞ்சம் முன்னேறு. இதை நல்ல ஆள் மனதில் வாங்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சார், டாக்டர்ஸே சொல்லுவாங்க, ஒருத்தர் படுத்திருக்கிறாரு, என்ன பிரதர் படுத்திருக்கிறீங்க, முடியல டாக்டர் படுத்திருக்கிறேன், கொஞ்சம் ஏஞ்சி உட்காரு, கொஞ்சம் லேசா சாஞ்சிக்கிட்டு சார் உட்கார் உட்கார் ட்ரை உட்கார் ட்ரை பண்ணுங்க அப்படி. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மறுநாள் டாக்டர் உட்காருங்களா, உட்காந்துட்டேன், கொஞ்சம் இறங்கி நடங்கல டாக்டர், உட்கார்ந்ததே பெரிய விஷயம், அதான் நின்னீங்கன்னா அதை விட பெரிய விஷயம், கொஞ்சம் நின்று பாருங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க. நர்ஸை கூப்பிடுவாரு, நீ கொஞ்சம் நர்ஸ் வந்தாலே சில பேர் நிற்பான், கொஞ்சம் நின்று பாருங்க அப்படிம்பா, சரி கொஞ்சம் அப்படி அப்படி நின்று அப்படி நடக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே ஓகே நடக்கிறீங்களா, கொஞ்சம் கொஞ்சம் நடந்து பாருங்க நடந்து பாருங்க, நல்ல ஸ்பீடாக நடந்து பாருங்க, என்ன முடியுமோ அதை விட ஒரு அங்குலம் கூடுதலான முயற்சி செய்து கொண்டே இருந்தால் தான் நீ வளர முடியும். நம்ம வளரணுமா இல்லையா, குரோத் அப்படிங்கிறது தேவையா இல்லையா, என்ன முடியுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னா பெரிய விஷயம் இல்ல. மெட்டீரியலிஸ்டிக்கா என்னமோ ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அந்த எண்ணத்துல நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே போகணும்னு வச்சுங்க. கழுதைக்கு கேரட் காட்டுற மாதிரி, கழுதைக்கு கேரட் காட்டுற மாதிரி, இது கிடைக்கும் அது கிடைக்கும். நான் ஏன் சொல்ல தெரியுங்களா, அது கிடைச்ச உடனே நீங்க வேலை பார்க்கறது நிறுத்திடுவீங்க, அது கிடைச்ச உடனே நம்ம வேலை பார்க்க நிறுத்திடுவோம். ஏன் நம்ம இதுக்கு தானே சார் பாடுபட்டோம், அது கிடைச்சிருச்சு அப்புறம் என்னதுக்கு அனாவசியம்? ஒரு கதை சொல்றேன். ஒரு சாமியார் ரெண்டு கிளி வளர்த்தார், ரெண்டு ஆம்பளை கிளி வளர்த்தார். அந்த கிளி ரெண்டும் பக்தியான கிளி, ஒன்று கிணிங் கிணிங் கிணிங் மணி அடிக்கும், இன்னொன்று கற்பூரங்காடு சாமிக்கு கற்பூரங்காடு எப்போ 24 hours. அவ்வளோ பக்தியான கிளி கிளி வளர்த்தார். ஒரு பொண்ணு என்ன பண்ணா, அவ எங்கேயோ கிளி ஏலத்தில் எடுத்துட்டு வந்தா கூட்டு, இந்த ஏலத்தில் எடுத்துட்டு வந்து கிளியை வீட்டில் வச்சா பாருங்க, அவ வளர்த்த பெண் கிளி, அவ கொண்டு வந்த பெண் கிளி கெட்ட வார்த்தை பேசு, உங்களுக்கு எப்படி இருப்போம்? எங்கேயோ வளர்ந்துருக்கு, தப்பா வளர்ந்துருக்கு. அது வந்த உடனே சொல்லுது, அசிங்கமா என்ன பேசுது, அவளுக்கு ரொம்ப அவமானமா போச்சு. அப்படின்னு உடனே என்ன பண்ணா, இந்த கோயிலுக்கு வந்தா, இந்த சாமியார் வளர்த்த ரெண்டு கிளியும் ஒன்னு மணி அடிச்சுக்கிட்டு இருந்தது, ஒன்னு கற்பனை கிடைச்சு பாருங்க, அவளுக்கு ஒரே சந்தோஷம். இவர்கிட்ட இந்த கிளியை விட்டுட்டா, நம்ம பொம்பளை கிளி இதை கொண்டு இங்க கொண்டு விட்டுட்டா, இதுவும் இது மாதிரி நல்ல பழக்கம்லாம் கத்துக்கும் அப்படின்னு நான் சாமியார்ட ரிக்வஸ்ட் பண்ணி வீட்டுல போய் அந்த கிளியை எடுத்துட்டு வந்து இங்க கொண்டாந்து விட்டான். அப்படி விட்ட போது இந்த கற்பூரம் கட்டிக்கிட்டு பாத்தீங்கன்னா, அந்த கிளி அது தட்டக்கிழ வச்சிருச்சு, வச்சு அந்த பொம்பளை கிளி அப்படி ஒரு பவர பார்த்து இது வந்ததையே கவனிக்காம ஆம்பளை கிளி கிணிங் கிணி மணி ஆட்டிட்டு வந்தது. இந்த கற்பூரம் காட்டின கிளி ரெக்க யால மொட்டுன்னு ஒண்ணு வச்சு, இன்னும் என்ன பூஜை வேண்டியிருக்கு பூஜை? நாம சாமி கும்பிட்ட பலன் தான் பலிச்சிருச்சு, நாம சாமி கும்பிட்ட பலன் தான் பலிச்சிருச்சு, இன்னும் என்ன வெட்டக்கா பூஜை வேண்டியிருக்கு பூஜை? நிதி மணியா இப்ப என்னாச்சு, கடவுளை கும்பிட்டது கடவுளை கும்பிட சந்தோஷத்துக்காக கும்பிட்டு இருந்தா தொடர்ந்து கும்பிடலாம். ஏதோ ஒரு ஆதாயம் வேணும்னு நினைச்சா ஆதாயம் வந்த உடனே கும்பிடுறது நிறுத்திட்டோமா இல்லையா? சொல்றது தப்பா பாருங்க, ஆதாயம் கிடைச்ச உடனே கும்பிட நிறுத்திட்டோமா இல்லையா? நீங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன லாபங்களுக்காக மட்டுமே வேலை பார்த்தால் லாபங்கள் கிடைத்தவுடன் வேலை பார்ப்பதை நிறுத்தி விடுவீர்கள். சார், இனிமேல் அடைவதற்கு எதுவும் இல்லை என்றாலும், இனிமேல் அடைவதற்கு எதுவும் இல்லை என்றாலும் வேலை பார்க்கிறவர்கள் தான் உண்மையான ஞானிகள். இப்ப நான் என்ன பிளே சொல்லட்டுமா, நான் என்ன பிளே, எனக்கு எந்த விதமான பொருளாதார தேவையும் கிடையாது. என் வாழ்க்கையில் 20 வருடத்தில் நான் பேச தொடங்கினேன், 20 வயதில் பேச தொடங்கினேன். எனக்கு 60 முடிந்து 61 வயது. என்னுடைய 40 ஆண்டு காலம் நான் உழைத்தேன் உழைத்தேன் உழைத்தேன், கடுமையாக உழைத்தேன். எந்த குறையும் கிடையாது. வீடு, காரு, பங்களா, மனைவி, குழந்தைங்க, பேரன், பேத்தி, புகழ் எல்லாம் பார்த்தாச்சு. லைஃப்ல ஒரு மனுஷன் பெரிய அளவில் பார்க்காம இருக்கலாம். சார், ஒரு காருக்கு ரெண்டு கார் வச்சா, ரெண்டு கார்லையும் கால் வச்சா போறோம் இல்ல, ரெண்டு கார் வாங்கியாச்சு, மகளுக்கெல்லாம் கல்யாணம் கொடுத்தாச்சு, நல்லபடியா எல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் நான் என்ன பண்ண போறேன், எதுக்கு நான் பேசணும்? நான் பேசுவது வெறும் பணத்திற்காக மட்டும் என்றால், எனக்கு போதுமான பணம் கிடைத்தவுடன் நான் நிறுத்தி இருப்பேன். இன்னும் நான் மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற சந்தோஷத்துக்காக பேசுறேன். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனித மனங்களில் நான் நல்லெண்ணத்தை விதைக்கிறேன். லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வில் ஒளியேற்றுகிற வாய்ப்பை எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். இதை ஒருபோதும் நான் நிறுத்த மாட்டேன். இந்த பொருளாதார லாபத்துக்காக மட்டுமே நான் பேச தொடங்கி இருந்தால் என்றோ நிறுத்தி இருப்பேன். சோ மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்ஸ் தான் தேவைதான், ஆனா அதுக்கும் தாண்டி நம்முடைய வேலையில ஒரு ஈடுபாடு இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும். சார், நம்ம இருக்கிற வரைக்கும் ஆக்டிவா இருக்கணும், 4 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், 4 பேருக்கு நம்ம நல்லது பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கணும். இந்த உணர்வோடு நம்ம பார்க்கிற வேலை பொருளாதார லாபம் உடையது என்றாலும் அதை தாண்டி மனிதர்களோடு பழகுகிறோம், மனிதர்களுக்கு நன்மை செய்கிறோம், மனிதர்களை வாழ வைக்கிறோம், மனிதர்களுக்கான வாழ்க்கை திட்டமிடலில் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த எண்ணத்தோடு அந்த காரியத்தை செய்யும். எப்படியோ உங்ககிட்ட ஒரு வீட்டு மனை வாங்கினவன் என்னைக்கு அவன் பொண்ணு கல்யாணத்து போது அதை வித்து சௌக்கியமா இருக்க போறான். நீங்க ஏதோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் கிடைச்சதுங்கிறது பெரிய முக்கியம் இல்ல, நாளைக்கு அவன் பொண்ணு கல்யாணம் ஆகும் போது இதை வித்து அவன் பொண்ணு கல்யாணம் பண்ண போறான். அவன் பையனுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு வேணுங்கிற போது, அவன் 20 வருஷம் கழிச்சு வரும்போது இதை வித்தானா பெரிய பணம் கிடைக்கும், அவனுக்கு வந்து அவன் மெடிக்கல் காலேஜ் போய் சேர்க்க போறான். தெரிந்தோ தெரியாமலேயோ ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒளி ஏற்றி வைக்கிற வேலையைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு சாதாரண விஷயம், நடுவில் வருது கமிஷன்ங்கிறது, நடுவில் வருது நடுவில் போகுது. பட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கான பெரிய உதவி இல்லையா அது? அந்த கோணத்துல லைஃப் எடுத்துக்கணும். நம்ம பார்க்கிற வேலைகளை அந்த வேலையின் மீது உள்ள அந்த ஈடுபாட்டால் அந்த வேலையை செய்யணும். ஏந்திரீங்களா, பலன் மேல ரொம்ப பற்று வச்சா பல பேர் வேலையை நாசமாக்கிடுவாங்க. பலன் வரத்தான் போகுது, எப்படி செய்தாலும் பலன் வரத்தான போகுது. இப்படி சொல்றீங்களா, பலன் மேல மட்டுமே நம்ம பற்று வச்சோம்னு வச்சுங்க, அந்த பலன் கிடைச்சுட்டா அந்த வேலையவே கொண்டுடுவோம். இப்போ நான் பேச்சாளர், ஒரு சங்கீத வித்வான கற்பனை பண்ணுங்க, இங்க உட்காந்து ஒரு சங்கீத வித்வான் பாடுறாரு, இந்த சங்கீத வித்வானுக்கு 5000 ரூபான்னு ரேட் பேசியிருக்காங்க, அவர் பாடுறாரு. ஒரு சவால சான்ஸ் வேணும்னு கேட்டு கஷ்டப்பட்டு போய் உட்காந்து பாட ஆரம்பிச்சார். இவர் பாட ஆரம்பிச்சோன்னா மற்றவங்க எல்லாம் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. கச்சேரியை ஆரம்பம் செய்தார். ஆரம்பம் செய்தார் கச்சேரி. இவர் ஆரம்பம் செய்த உடனே ஒவ்வொரு ராகமும் அருந்து கீழே விழுது. கல்யாணி, முகாரி, எல்லா ராகமும் முகாரி தான் அப்படின்னு எல்லாம் கொத்து கொத்தா கீழே விழுது. அந்த சபை நடத்துகிற சபா செக்ரட்டரி பதறிட்டார். நீ இப்படி பாடுறானே அப்படின்னு. இவன் தியாகையர் கீர்த்தனை, முத்துசாமி தீட்சிதர் கீர்த்தனா பாட போறான்னு தியாகையர் பயந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு ஜனம் வந்துருச்சு, இவன் நம்ம கீர்த்தனை ஆரம்பிச்சிருவானோ அப்படின்னு. உடனே அந்த செக்ரட்டரி கிட்டக்க வந்தார். கிட்டக்க வந்து முதல்ல ஜாடகம் அமைச்சார். இவன் அதெல்லாம் ஒன்றும் லட்சியமே பண்ணல. நேர மேடைக்கு வந்தார். மைக்கு அப்படி மூடினார். போதுங்க பாடி கிழிச்சது, போதுங்க போதுங்க நித்யா. அவர் சொன்னா நிறுத்திடலாம். 5000 ரூபா நீங்க பாடுறதுக்கு 5000 சன்மானம் வாங்கியிருக்கல, 5000 ரூபா. அந்த செக்ரட்டரி எரிச்சல சொன்னார், நான் கொடுக்குறேன் நீ பாடாமல் பாடாமல் 5000. அவன் சொன்னா பாடுறதுக்கு தான் 5000, ஆனா பாடாம இருக்கிறதா இருந்தா 10000. அந்த சபா செக்ரட்டரி சொன்னார், என் சொத்தையே எழுதி வைக்கிறேன், எங்கேயுமே பாடாது, நீ எங்கேயுமே பாடாம இருந்தா என் சொத்தையே எழுதி வைக்கிறேன் சார். அதை வாங்கிக்கிட்டு அவன் வித்வான் சார் பேரு. சார் பாடுவதற்கு 5000 ரூபாய் கிடைக்கிறத விட பாடுவதில் தானே உயிர் இருக்கணும், பாடுவதில் தானே சந்தோஷம் இருக்கு. நாம பாடி அதை கேட்டு ஒருத்தர் ஆஹான் அப்படி கண்ணை மூடி அப்படி ஆஹாங்கிறார் இல்ல, அதுல தானே உயிர் இருக்கணும். இது சன்மானம் வரும் போகும், அது மாதிரி கமிஷன்ங்கிறது வரும் போகும், ஆனா யாருக்கோ வாழ்வில் ஒளியேற்றி வைத்தோங்கிற அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, என்னைக்குமே போகாது. எவ்வளவு காலத்துக்கு நிக்கும் நமக்கு? அந்த மாதிரி நம்ம வேலையவே எதற்கு பார்க்கிறோங்கிற உணர்வு மாத்திரும். இது இதுக்காக தான் அப்படிங்கிறது இல்லாம இல்ல, எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு சார் நம்ம பண்ணணும். இன்னொன்னு சொல்ல பாருங்க, நீங்க எந்த பார்ட்டியை பார்த்தாலுமே இவர் வசதியா இருப்பாரா, இவரால் வாங்க முடியுமா அப்படி மட்டும் யோசிக்க யோசிக்காது, அப்படி மட்டும் யோசி. இந்தியாவில் பார்க்கறதுக்கு சொங்கி மாதிரி இருப்பான், கோடிக்கணக்காக வச்சிருப்பான். நான் என் அனுபவத்தில் சொல்றேன், இவங்கிட்ட பணம் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்தியாவில் எல்லார்ட்டையுமே பணம் இருக்கு, இந்தியாவில் எல்லார்ட்டையுமே பணம் இருக்கு. எப்படிங்களா, அவனுக்கு வேண்டிய காரியத்தை செய்யறதுக்கு பணம் இருக்கு. அவனுக்கு ஒரு காரியம் பண்ணு தோணிச்சுன்னா எப்படி புரட்டுவான்னு தெரியாது, எங்கேருந்து புரட்டுவான்னு தெரியாது. எல்லாராலையுமே சார் பணம் பற்றக்கூடிய கெப்பாசிட்டி இந்தியாவில் இது நாம கண்டுபிடிக்க சார், அமெரிக்கன் கண்டுபிடிச்சிட்டான் சார். என்ன சொல்றான், பெஸ்ட் மார்க்கெட் இன் தி வேர்ல்ட். அவன் சொல்றான் தி பெஸ்ட் மார்க்கெட் இன் தி வேர்ல்ட் எதுனா இந்தியன் மார்க்கெட். ஏன், இந்தியன்ஸ் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடையிறதுக்காக எவ்வளவு வேணும் செலவு பண்ணுவாங்க. நீங்க அது மாதிரி சீனா செலவு பண்ண மாட்டான், பண்ண முடியாது. வெஸ்டர்ன்ஸ் பண்ண மாட்டான், வெஸ்டர்ன்ஸ் அவன் தனியா ஒரு அவனுக்குன்னு ஒரு விருப்பு விருப்பம் தனியா வச்சிருப்பான், அதை மட்டும் தான் செலவு பண்ணுவான். இங்க அப்படி இல்ல, ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அடையறதுக்காக எவ்வளவு வேணும் செலவு பண்ணுவான். யாரையுமே இவங்கிட்ட பணம் இருக்காதுன்னு மட்டும் நம்பி குற்றது. இது நான் ஆழத்துல கண்டுபிடிச்ச விஷயம், எல்லாத்தையுமே பணம் இருக்கு. ஒரு தடவை சார் கடையில் ஆப்பிள் வாங்கினேன், 200 ரூபாய் கிலோ சொன்னேன், நான் வாங்குறேன். 200 ரூபான்னு உடனே அப்படியே வாங்கிட்டான் நான் இந்தியனா, ஏதாவது குறைச்சிக்கோன்னு, ஏதாவது குறைச்சிக்கோ அப்படின்னா, சார் நீங்களாம் பேரம் பேசினா எப்படி சார் அப்படின்னா, இல்லை நானும் மனுஷன் தானே, நானும் இந்தியன் தானே, வேற பேசாம வாங்கிட்டான் நான் வேற நாடு நினைச்சுட்டா என்னப்பா பண்றது, ஒரு 20 ரூபா குறைச்சிக்க, 100க்கு 10 ரூபா 20 ரூபா குறைச்சிக்க. சரி சார் எடுங்க சார் அப்படி ஒரு போட்டு இதை நிறுத்தி அவர் கையில் கொடுக்குறான் ஆப்பிள். நான் ஆப்பிள் இப்படி வாங்கிட்டு பேக்கெட்லேருந்து எடுத்து ஒரு 200 ரூபா கையில் கொடுத்தேன். கொடுத்த உடனே அவன் 20 ரூபா சில்லர் இல்லை, அந்த 200 ரூபா அவங்க உள்ள போட்டு 20 ரூபா சில்லர் எடுத்து என் கையில் இப்படி கொடுத்தாரு, கடைக்காரர் கொடுத்தாரு. கடைக்காரர் சில்லரை கொடுக்கும்போது அப்படி வாங்கினா பாருங்க, ஒரு ஆள் சோகமா அப்படி வாங்கியாந்து வந்து, ஐயா தர்மதுரை சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ஏதாவது கொடுங்கய்யா அப்படின்னு. இனிமே நான் வந்து ஆப்பிள் 1 கிலோ வாங்கிட்டு யாரோ ஒருத்தர் தானம் கேட்கும்போது கொடுக்காம போனா நான் மனுஷனா? 20 ரூபா என் கையில் வாங்க சில்லற இல்லைன்னு போய் சொல்ல முடியாது, ஏன்னா கையும் கழுவும் மாட்டேன் நான், அப்பதான் வாங்குறேன் அவருக்கு. அதை இப்ப நாட்டில் 20 ரூபா தான் சில்லறையே இல்லைங்களா, 4 நாள் விட முடியாது இல்லையா, 20 ரூபா இப்படி வாங்குறேன் சார். அவன் வாங்கியிருந்தது, ஐயா தர்மதுரை ஏதாவது கொடுங்க சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்கயா அப்படின்னா, நான் எப்படி இந்த பிள்ளை என் பிள்ளை குட்டிக்கு இந்த ஆப்பிள் எடுத்து போக முடியுமா, மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, டக்குனு அந்த 20 ரூபாய் அப்படி அவர் கையில போட்டேன். நம்ம பேரம் பேசின போனோம் மிச்சம் ஒட்டல போயிட்டு போது அவன் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அந்த 20 ரூபாய் கையில போட்டேன். போட்டவன அவன் போயிட்டான் சார். கடைக்காரர் சிரிச்சார், ஒரு நம்முட்டு சிரிப்பு சிரிச்சார். யாரு கடைக்காரர்? எனக்கு புரியல, நான் ஒண்ணு சொன்னேன், ஏன் சிரிக்கிறீங்க, இவன் நம்ம காசை போடுறான்னு நினைக்கிறீங்களா, உங்ககிட்ட பேரம் பேசி நான் மிச்சம் பண்ண காசை அவருக்கு போய் நம்ம காசுன்னு நினைக்கிறீங்களா, என்ன அர்த்தத்தில் சிரிச்சிங்க? இல்லை நீங்கள் எதுக்கு போட்டீங்க அவருக்கு? அந்த ஆள் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுதான், நம்புறீங்களா? ஏன் இந்த கடைக்கே 20000 அவன் கொடுத்துதான் வட்டிக்கு வாங்கி வச்சிருக்கேன். எங்கிட்ட என்னமோ பேரம் பேசி 20 ரூபா மிச்சம் பண்ணி
1: நீங்க அவங்ககிட்ட போட்டீங்கன்னு பாத்தீங்களா, நீங்களாம் பெரிய அறிவாளியா நினைச்சிருச்சே அப்படின்னு. சார் நான் காலம் பார்த்தேன் சார், 20,000 ரூபாய் கடன் கொடுத்துருப்பான்னு நம்ப முடியல சார். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண, என்ன இந்தியாவில் யாரிடத்திலும் பணம் இல்லை என்று நினைத்து விடாதீர்கள், உங்களுடைய கிளையண்ட்டுகள் எல்லோரும் பணம் வைத்திருக்கிறார்கள், உங்களுக்கு அந்த தைரியம் வரணும். ஏ அதான் சரியா பிரஸ் பண்ண எங்கேருந்தாலும் வாழ்ந்து பண்றது வந்து வாங்கிடுவேன். அந்த அளவுக்கு வந்து இப்ப மனுஷனுக்கு சார் அவ்வளவு வாங்கும் திறன் அப்படிங்கிறது இந்த நாட்டில் இருக்கு. ஸோ நம்ம சோர்வடைய வேண்டிய அவசியமே. அப்புறம் ட்ரையல் காஸ்ட் நத்திங், முயற்சி முயற்சி முயற்சி. என்ன ஆகிட்டு போகுது, விவேகானந்தர் எதுக்கு போனார் கன்னியாகுமரி? விவேகானந்தர் கன்னியாகுமரி போகும்போது அங்க ஒரு மொட்டை பாறை, இது கடலுக்கு நடுவில் ஒரு மொட்டை. இப்பதான் அது விவேகானந்தா மெமோரியல் ராக்கா மாதிரி இருக்கு. அப்ப வெறும் மொட்டை பாறை தானே. அந்த மொட்டை பாறையை தொலைவில் இருந்து இப்படி பார்த்தார், ஒரு 300 அடி கடல்ல தள்ளி நிற்கிறார், அப்படி பார்த்தார். திடீர்னு அந்த ஆளுக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம அதுல போய் மெடிடேட் பண்ணா என்ன, அங்க போய் மெடிடேட் பண்ணா என்ன அப்படின்னு ஒரு தோணுச்சு. ஒரு ரகசியம் சொல்றேன், அப்படி தோணுனதால் தான் விவேகானந்தர் பெரிய மனுஷன் ஆனார். என்ன அர்த்தம் தெரியுங்களா, எல்லோருக்கும் என்ன தோன்றுகிறதோ அது எவனுக்கு தோன்றுகிறதோ அவன் தலைவனாவதே இல்லை. எல்லோருக்கும் தோன்றாதது எவனுக்கு தோன்றுகிறதோ அவன் தான் தலைவனாகிறான். எல்லாருக்கும் தோணாதது எவனுக்காக தோணும், அவன் தான் தலைவனாக முடியும். இது தலைவனுக்கான ஒரு இலக்கணம். எல்லாருக்கும் என்ன தோணுது அதே தோணுச்சுன்னா அவன் சாதாரணமான ஆள். விவேகானந்தருக்கு தோணுது அங்க போய் மெடிடேட் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணணும்னு தோணுதே ஒழிய எப்படி போறது, ஒரு கடல் இருக்கு. உண்மையும் என்னையும் மாதிரி நம்ம ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது ஏதோ ஒரு தடவை வரத்தானே செய்யும், உடனே என்ன பண்ணுவோம், யார்த்தையாவது ஹெல்ப் கேட்கலாமா, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற எண்ணம் அவருக்கும் வந்தது. இது நார்மல், விவேகானந்தர் நார்மல் ஹியூமன் பீங் தானே முதல்ல. அதனால என்ன யார்கிட்ட உதவி கேட்கறது, கடலுக்குள்ள போகணும் அப்படின்னா அந்த இருக்கிற மீன் பிடிக்கிற நண்பர்கள் உதவுனா தான் போட்டில் போக முடியும், அவங்க உதவி பண்ணால் தான் அந்த போக முடியும். அவங்கள உதவி கேட்டார், என்ன கொண்டு அங்கே விட முடியுமா, எனக்கு வந்து அங்கே விட முடியுமா கேட்கறது. இப்போ நாம கூட லைஃப்ல உதவி கேட்க மாட்டோமா, இப்போ சில பேர் கூட வருத்தத்தில் சொல்லுவாங்க, எங்கள் ஜாதியில் எங்கள் பெரியப்பா பெரிய ஆள், பெரியப்பா பெரிய ஆள், அவர் ஹெல்ப் பண்ணியிருந்தா நான் நல்ல வேலைக்கு போயிருப்பேன் சொல்கிறாங்களா இல்லையா. எங்கள் மாமா ரொம்ப வசதியானவர், எங்கள் மாமா மட்டும் எனக்கு ₹1,00,000 கொடுத்து எல்லாமே சொல்கிறாங்க. ஏன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கிட்ட சில பேர் சொல்கிறான், உங்கள் அப்பன் ₹1,00,000 கொடுத்துருந்தாண்ணா, ₹1,00,000 கொடுத்துருந்தா. அந்த அம்மா சொல்லுவாங்க, ஐயா கண்ணாடில் போய் மூஞ்சி பாரு, பொண்ணு கொடுத்ததே பெருசு, உனக்கு ₹1,00,000 கொடுப்பாங்க, பொண்ணு கொடுத்ததே பெருசு, அதனால ₹1,00,000 கொடுப்பாங்களா, நான் ₹1,00,000 கொடுத்துருந்தா எங்கேயோ இருப்பேன், எங்க இருப்பேன், நீ உள்ள இருப்பேன், உன பத்தி எனக்கு தெரியாதா பொண்ணாட்டு சொல்றா, நீ உள்ள இருப்பேன் ₹1,00,000 கொடுத்துருந்தா உன பத்தி எனக்கு தெரியாதா. சார் நம்ம ஹியூமன் டெண்டன்சி, யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, இவங்க நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, அவங்க நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா. நான் இதை தப்புன்னே சொல்லுறேன். விவேகானந்தருக்கே இருந்தது சார், என்ன தெரியுங்களா, கடலுக்குள்ள போனோம் அவரா போக முடியாது, மீன் பிடிக்கிற நண்பர்களை பார்த்தாரு, என்னை கொண்டு அங்கே விட முடியுமா அப்படின்னாரு. அவன் இது யாரும் அவர் தெரியாது, விவேகானந்தர் பெரிய சாமியார் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. விவேகானந்தர் அவருக்கு
2: நல்லது. என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் அன்பு உறவுகளை, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MTR FM. 24 மணி நேரமும் தமிழ் சேவை. இது கனடா மொன்றியல் வானொலி. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இது MTR FM. MTR FM-இல் என் விருப்ப நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அன்பு தோழன் மைசூர் பொன்சேகர்.

நிகழ்ச்சியில் முதல் பாடல் அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து சின்னமணி குயிலே என்ற பாடல். இசையணி இளையராஜா இசையில் இசையோடு இசையாய் கலந்து நம் எம்டிஆர் வானொலியில் வருகிறது. அன்பு உறவுகளை கேட்டு மகிழுங்கள். சின்ன

அடுத்ததாக பொன்மலை செல்வன் திரைப்படத்திலிருந்து பொட்டு வச்சேன் என்ற பாடல் இசையானி இளையராஜா இசையில் இசைவிருந்தாக நம் எம்டிஆர் காற்றலையில் வந்து கொண்டு இருக்கிறது. அனைவரும் கேட்டு மகிழலாம். அன்பு உறவுகளே வாருங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம்மில் என் விருப்ப நிகழ்ச்சி. என் விருப்ப நிகழ்ச்சியில் அடுத்ததாக கூலிக்காரன் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் குத்து விளக்காக குலமகளாக என்ற பாடல் இசை டி ராஜேந்திரன் அவர்கள் டி ராஜேந்திரன் அவர்கள் இசையில் இதோ வந்து கொண்டு இருக்கிறது. இசை விருந்தாக நம் எம்டிஆர் வானொலியில் அனைவரும் கேட்டு மகிழலாம். வாருங்கள் அன்பு உறவுகளே.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம்மில் என் விருப்ப நிகழ்ச்சி. என் விருப்ப நிகழ்ச்சியில் அடுத்ததாக செந்தூரப்பாண்டி திரைப்படத்திலிருந்து செந்தூரப்பாண்டிக்கு ஒரு சோடிக்கிளி என்ற அருமையான பாடல், இசை தேவா அவர்கள், நம் தேவா அவர்கள் இசையமைத்த பாடல், நம் இசை இசையோடு இசை சேர்ந்து நம் எம்டிஆர் காற்றலையில் வருகிறது. அன்பு உறவுகளை அனைவரும் கேட்டு மகிழலாம், வாருங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது என் விருப்ப நிகழ்ச்சி. என் விருப்ப நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருமூர்த்தி திரைப்படத்தில் இருந்து இசை, தேவா அவர்கள் இசையில் அருமையான பாடல். இந்த பாடல் நாம் கேட்டு பல மாதங்கள் ஆகியிருக்கலாம், பல ஆண்டுகள் ஆகியிருக்கலாம். அருமையான பாடல் செங்குருவி செங்குருவி என்ற அருமையான பாடல் இதோ நம் எம்டிஆர் காற்றலையில் இசையோடு இசையாய் கலந்து வந்து கொண்டு இருக்கிறது. அன்பு உறவுகளை அனைவரும் கேட்டு மகிழலாம், வாருங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது என் விருப்ப நிகழ்ச்சி. என் விருப்ப நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு. அருமையான பாடல். இசையான இளையராஜா இசையில் இசை விருந்தாக நம் எம்டிஆர் வானொலியில் இதோ வருகிறது. கேட்டு மகிழுங்கள் என் நண்புறவுகளே.

0: நினைவே ஒரு சங்கீதம் திரைப்படத்திலிருந்து ஏத்தமையா ஏத்தம் என்ற அருமையான பாடல் இசையானி இளையராஜா இசையில் இசை விருந்தாக நம் MTR வானொலியில் இதோ வருகிறது. அனைவரும் கேட்டு மகிழலாம். அன்பு உறவுகளே,
1: முந்தி முந்தி விநாயகரே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன். சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

ஏழை ஜாதி திரைப்படத்தில் இருந்து இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்ல பாருடா சின்ன தம்பி என்ற அருமையான பாடல். இசை இசையானி இளையராஜா அவர்கள். இசையோடு இசை கலந்து நம் எம்டிஆர் வானொலியில் வந்து கொண்டு இருக்கிறது. அன்பு உறவுகளை அனைவரும் கேட்டு மகிழலாம், வாருங்கள்.

சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் இருந்து முத்துமணி மாலை என்ற அருமையான பாடல் இசையானி இளையராஜா இசையில் நாம் இசையோடு இசையாய் கலந்து MTR காற்றலகில் வருகிறது. அன்பு உறவுகளே, அனைவரும் கேட்டு மகிழலாம், வாருங்கள்

அடுத்ததாக அருமையான பாடல், மாநகர காவல் திரைப்படத்தில் இருந்து வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை என்ற அருமையான பாடல். இசை சந்திரபோஸ் அவர்கள், அருமையான பாடல். அன்பு உறவுகளே, இசை விருந்தாக நம் எம்டிஆர் வானொலி காற்றலையில் வந்து கொண்டு இருக்கிறது. அனைவரும் கேட்டு மகிழலாம், வாருங்கள் அன்பு உறவுகளே.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம் இல் என் விருப்ப நிகழ்ச்சி. என் விருப்ப நிகழ்ச்சி அடுத்ததாக பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து சிந்திய வெண்மணி சிப்பிகள் முத்தாச்சு என்ற அருமையான பாடல். இசை இசையான இளையராஜா அவர்கள். இசையோடு இசையா எம்டிஆர் வானொலியில் நம் காற்றலைகள் நம் செவிகளை மகிழ வைக்க வந்து கொண்டு இருக்கிறது. கேட்டு மகிழலாம் அன்பு உறவுகளை, வாருங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம் இல் என் விருப்ப நிகழ்ச்சி. என் விருப்ப நிகழ்ச்சியில் எங்கள் முதலாளி திரைப்படத்திலிருந்து குங்கும மஞ்சளுக்கு இன்றுதான் என்ற ஒரு அருமையான பாடல், இசையானி இளையராஜா இசையில் இயேசுதாஸ் ஜானகி அம்மா அவர்கள் பாடிய பாடல், இதோ நம் எம்டிஆர் காற்றலையில் வருகிறது. அன்பு உறவுகளை அனைவரும் கேட்டு மகிழலாம்.

அடுத்ததாக எங்கிட்டை மோதாதே திரைப்படத்திலிருந்து இவன் வீரன் சூரன் மதுரைக்காரன் என்ற அருமையான பாடல். இசை இசையானி இளையராஜா அவர்கள் இசையில் இசையோடு கலந்து நம் எம்டிஆர் வானொலியில் வந்து கொண்டு இருக்கிறது. அன்பு உறவுகளை அனைவரும் கேட்டு மகிழலாம், வாருங்கள்.

இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம்மில் என் விருப்ப நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள் அன்பு உறவுகளே. இந்த வாய்ப்பளித்த எம்டிஆர் எஃப்எம்மின் இயக்குனர் மீராம் அவர்களுக்கும் சிந்தனை செல்வனையா அவர்களுக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு தோழன் மைசூர் பொன்சேகர். நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளே.

வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். கலையகத்திலிருந்து இப்பொழுது உங்கள் காதோரம் வணக்கம் என்று கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்ற நல்ல செய்தியை உங்கள் காதில் போட்டுக் கொள்கின்றேன். அங்கும் இங்கும் நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையில் நாங்கள் காற்றலையில் கலந்து கேட்க இருப்பது பாடினோர் பாடல்கள். ஆம், இன்று காற்றலையை அலங்கரித்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் அற்புதமாக எங்கள் அன்பு உறவுகள் வந்து தங்கள் சொந்த குரலில் பாடி காட்டி சென்று எல்லோரையும் பிரமிக்க வைத்தார்கள். அந்த வகையிலே அவர்கள் திரைப்படத்து பாடல்களை தெரிவித்து வந்து பாடியும் எங்களை மகிழ வைத்தும் சென்ற வேளையிலே அவர்கள் பாடிய பாடல்களை நாங்கள் திரைப்படத்திலிருந்து தெரிவித்து இப்பொழுது காற்றலையில் பாடினோர் பாடல்களாக ஒளிபரப்பும் வேளையிலே அவர்களும் தங்கள் பாடல் எப்படி இருந்தது என்பதையும் இப்படித்தான் பாடினோமா என்று அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையிலும் வரும் வகையிலே திரைப்படத்திலிருந்து ஒலித்த பாடல்களை இப்பொழுது நாங்கள் தருகின்றோம். எல்லோரும் கேட்டு மகளை இருக்கின்றோம் அன்பு உறவுகளை. அந்த வகையிலே முதலாவதாக இணைந்திருந்தார் ஒரு அன்பு நேய நெஞ்சம், எங்கள் அம்மை அப்பனிலிருந்து சிவரஞ்சினி அவர்கள். சிவரஞ்சினி அவர்கள் வந்து தன் இனிய குரலில் பாடிய அந்த பாடல் அன்னை திரைப்படத்திலிருந்து ஒலித்த பாடலாக இருக்கின்றது. பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, இனிமையான அந்த பாடலை அவர் தந்த வேளை எல்லோரும் மகிழ்ந்து பாராட்டினார்கள். முதல் பாடகராக வந்து காற்றலை சிறப்பித்து சென்றார்.

அடுத்த பாடலை பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் வந்து அற்புதமாக தன் இனிய குரலில் பாடியவர் எங்கள் அன்பு மகள் புவனேஸ்வரி அவர்கள். அவர்கள் பாடிய அந்த பாடல் இவன் என்ற திரைப்படத்தில் ஒளிபரப்பாகிய அந்த பாடல். அந்த பாடலை தெரிந்தெடுத்து அந்த பாடலை நாங்கள் இப்பொழுது காற்றலையில் தருகின்றோம். என்னை என்ன செய்யா என்ன செய்தாய் என்று ஆரம்பிக்கும் இனிமையான ஒரு இசையோடு கூடிய பாடல்.

மழை கம்பி குத்தாமல் இருக்க குடை கம்பியாய் ஒதுங்கினேன். குடை அல்லாது உன் குரல் அருவி குற்றாலம். கானம் கேட்க கண்மூட போய் காணாமலே போனேன் நான். விட்டு கூடு வாய்ந்திருப்பேனோ என தட்டு தடுமாறி தேடி காதுகளாய் இறைந்து கிடக்கும் உன் காலடி வாரம் வந்தடைந்தேன். தாளமிடும் கைக்கும் தட்டுப்படும் உன் துடைக்கும் இடையே நான் சிக்கிக் கொண்டிருப்ப

பாடினோர் பாடல்கள் நிகழ்வை வந்து பாடிக்காட்டி அலங்கரித்தவர்கள் அடுத்த உறவாக சவுதி அரேபியாவிலிருந்து அன்புள்ள ஃபாரூக் அவர்கள் வந்து பெண்ணே நீ வாழ்க என்ற திரைப்படத்து பாடலை தெரிவு செய்து பாடிக்காட்டி பாராட்டை பெற்றிருந்தார். பொல்லாத புன் சிரிப்பு போதும் போதும் உன் சிரிப்பு.

இந்நிலையில் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தில் ஒலித்த சிறு பொன்மணி அசையும் என்ற அந்த இனிய பாடலை பாடி காட்டி எங்களை மகிழப்பித்தவர் மணலூர் குருபாஸ்கர் அவர்கள். குருபாஸ்கர், நீங்கள் பாடிய பாடல் இந்த பாடல்தான். இந்த பாடல் காட்டலையில் வருகின்ற உங்களை எங்களுக்கு ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றது.

பாடுபோர் பாடலாம் நிகழ்வை தர்மபுரியில் இருந்து வந்து அலங்கரித்து சென்றவர்களுள் ராஜ்குமார் நீங்களும் ஒருவர். நீங்கள் ஆறு என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்த அந்த பாடல் பார்க்காதே பார்க்காதே என்னை பார்க்காதே என்ற அந்த இனிய பாடலை நீங்கள் அழகாக பாடிக்காட்டி எல்லோருடைய பாராட்டையும் பெற்ற வேளையில் அந்த பாடல் இப்பொழுது ஒலிபரப்பாகின்றது. ஆறு திரைப்படத்திலிருந்து பார்க்காதே பார்க்காதே.

இருந்து வந்து என்று இணைந்து தன்னுடைய குரல் வளத்தை காட்டியிருந்தார் செங்கமலம் அவர்கள். செங்கமலம், நீங்கள் பாடிய பாடல் அவளுக்கென்று ஓர் மனம் திரைப்படுத்து பாடலாக தெரிவாகி வருகின்றது. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். செங்கமலம், நீங்கள் பாடிய அசத்தி எல்லோருடைய மனதிலும் கவர்ந்த பாடலாக வருகின்றது.

அடுத்த பாடகராக வந்து இணைந்து பாடிக்காட்டி மகள வைத்து அலங்கரித்து சென்றவர் எங்கள் வடலூர் ஆனந்தமான ஆனந்தம் அவர்கள். ஆனந்தம் அவர்களே, அன்றும் இன்றும் என்றும் கேட்கும் இனிக்கும் பாடலாக ஒரு பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது காற்றலையில். அவ்வப்போது வந்து ஒலிக்கும் மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் பாசமலர் திரைப்படுத்து பாடல். பாசமாக பாடி எங்களை எல்லாம் மகள வைத்து சென்ற உங்களுடைய பாடல் தெரிவாகி வருகின்றது காற்றலையில். பாடினூர் பாடல்கள் வரிசையிலே.

அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பாடினோர் பாடல்கள் இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு சமூகம் அளித்து பாடி தங்கள் குரல் வன்மையை காட்டிச் சென்றவர்கள் பாடிய பாடல்கள் பாடினோர் பாடல்களாக தெளிவாகி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் இன்று ஒரு புதிய உறவு ஒருவர் இணைந்திருந்தார். அவரை வரவேற்றுக் கொண்டார்கள். நாங்களும் பாடினோர் பாடல்கள் நிகழ்வுக்கு அவரை வரவேற்று வருக வருக வென்று அன்போடு கூறி அவர் பாடி காட்டிய கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதற்கு மச்சான் என்ற ஒரு பாடல் புது நெல்லு புது நாத்து திரைப்படம் முதல் நாள் என்றபடியால் கூச்சமடைந்து அவர் இரண்டு மூன்று பாடல்களை பாடியிருந்த வேளையிலே மிகவும் சிறப்பாக வருவார் என்று தெரிகின்றது. அன்பு மணிகண்டன் அவர்களே, உங்களுக்கான பாடல் கருத்த மச்சான் என்ற பாடல் இப்பொழுது காத்தலையில் பாடினோர் பாடல்களுள் ஒரு பாடலாக வருகின்றது.

எங்கள் அன்பு உறவு, நீண்ட நாள் உறவு, மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் மல்லியத்திலிருந்து வந்து பாடி காட்டியிருந்தார். மூடி திறந்த இமைகள் இமை இரண்டும் என்று ஆரம்பிக்கும் தாயை காத்த தனியன் திரைப்படுத்த பாடல் அற்புதமாக பாடி காட்டி எங்களுடைய பாராட்டையும் பெற்றுக் கொண்டவர் காத்தலையையும் சிறப்பித்துச் சென்றார். அன்பு உறவுகளை பாடினோர் பாடல் கடவுடும்

பணியோடு இருந்தாலும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் பங்கு பெற்ற வேண்டும், ஒன்றியல் தமிழ் வானொலியோடு இணைய வேண்டும், அதுவும் ஒரு பணிதானே என்று ஓடிவந்து இடைநேரத்தில் தன்னுடைய இடைவேளை நேரத்தை எங்கள் காற்றலியோடு கலந்து சிறப்பித்திருந்தார் புதுக்கோட்டை எம் ஆர் செல்வகுமார் அவர்கள். அந்த வேளையிலே அவர் பாடிய பாடல் பெற்றால்தான் பிள்ளையா என்ற திரைப்படத்தில் இருந்து நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி என்று அழகான பாடலை சிரமமாக பாடி சென்று எல்லோரையும் மகிழ வைத்திருந்த வேளையிலே அவர் பாடலும் தெரிவாகி வருகின்றது பாடினோர் பாடலிலே.

0: உயர்ந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, பாரதியார்.

இந்த வேளையில் தான் அண்மையில் வந்து இணைந்தாலும் கரூர் ராஜேந்திரன் அவர்கள் ஒரு பாடலை அல்ல மூன்று பாடலை தந்திருந்தார்கள். அதில் ஒரு பாடல் தெளிவாகி வருகின்றது, ராசாவே உன்னை விட மாட்டேன் என்ற இனிய பாடல். ராஜேந்திரன் நீங்கள் பாடிய பாடல் எல்லோரும் மகிழ்ந்தார்கள். மீண்டும் மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் காற்றலைக்கு என்று கூறி அந்த பாடலை ஒலிபரப்புகின்றது மூன்றில் தமிழ் வானொலி.

அடுத்த பாடலை பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அசத்தி இருந்தார் எங்களுடைய சிதம்பரம் தமிழ் வாணன் அவர்கள். பஞ்சவர்ணக்கிளி என்ற திரைப்படத்திலிருந்து தமிழுக்கும் அமுதன்று பெயர் என்ற அந்த பாடலை அற்புதமாக அவர் பாடி சென்ற வேளை பாடினோர் பாடல்களில் அது தெரிவாகி ஒலிபரப்பாகின்றது.

மீண்டும் ஒரு பாடலை பௌர்ணமி அலைகள் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவித்து மிகவும் சிறப்பாக பாடிக்காட்டி மகிழ்ச்சி தந்தவர் நிழல் தேடி வந்தேன் நிஜம் தேடி ஒன்று கண்டேன் என்ற பாடல். அந்த பாடலை தந்தவர் எங்கள் இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா அவர்கள். உங்கள் பாடல் வருகின்றது காற்றலையில், நாங்களும் உங்களோடு இணைகின்றோம். பாடினூர் பாடல்களில் தெரிவாகும் பாடலை கேட்டு மகிழ்கின்றோம்.

மீண்டும் ஒரு பாடல் வேற இருக்கின்றது. அன்பு உறவுகளை, பாடினோர் பாடல்களில் பாடுவோர் பாடலால் நிகழ்வில் வந்து பங்கு பற்றி பல விடயங்களை பேசி மகிழ்ந்து விட்டு காற்றலையில் இந்த பாடலை பாடியிருந்தார். வானமலை போலே என்ற ஒரு பாடல். அந்த பாடல் இது நம்ம பூமி என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். அந்த பாடலை இன்று முன்றியல் தமிழ் வானொலியில் ஒலிக்க வைத்த சிதம்பரம் பண்டிகை சிறுபை சந்தன்ராஜ் அவர்களை உங்களுக்காக அந்த பாடலும் தேர்வாகி வருகின்றது காற்றலையில்.

பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் பக்குவமாக வந்து பாடிக்காட்டிய மழலை செல்வம் மதுஸ்ரீ. மதுஸ்ரீ, நீங்கள் ஒரு பாடலை தந்தீர்கள், தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ என்ற அந்த பாடல், அவதாரம் என்ற திரைப்படத்து பாடல் அல்லவா? அந்த பாடல் நீங்கள் பாடிய பாடலாக தெரிவாகி பாடினோர் பாடல்கள் நிகழ்விலே ஒலிபரப்பாகப்படுகின்றது.

இறுதியாக ஒரு பாடல் ஒலிபரப்ப இருக்கின்றது. அந்த பாடல் கண்ணில் தெரியும் கதைகள் என்ற திரைப்பட பாடலை தெரிவித்து பாடுவோர் பாடலாமில் மிகவும் சிறப்பாக வந்து எல்லோருடனும் அன்பாக பழகி பேசி காத்தலையை அலங்கரித்து சென்ற எம் ஆர் கண்ணன் அவர்கள் பாடி காட்டிய பாடல். அந்த பாடல் நான் ஒன்னு நினைச்சேன் நீ என்ன நினைச்சா என்ற இனிய பாடல் பாடி இன்றைய காத்தலையை அலங்கரித்து பாடுவோர் பாடலை நிறைவு செய்து சென்றார்கள்.

அன்பு உறவுகள், இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவையின் வாரம் ஒருமுறை வரும் பாடினோர் பாடல்கள் நிகழ்வு நிறைவு பெற்றது. மீண்டும் சந்திக்கும் வரை காற்றலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும்

0: அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடலை தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன் அவர்கள் வளமை போல என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன் காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கும் அந்த பாடல் உறவாடும் நெஞ்சம் திரைப்படுத்து பாடல். பாடுகின்றது அந்த பாடல் ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் என்று வரிதுட்டு.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான இன்னமோர் பாடல் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்த அந்த பாடல் ஏடி பூங்கொடி ஏனிந்த என்று ஆரம்பிக்கும் முதல் வரி பல்லவியோடு சரணங்களை தரும் வேளையிலே மறுபிறவி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. என்றும் உங்களோடு இணைகின்றார்கள் ஜே வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரான், மதுசூரி சிவசங்கரன் மற்றும் நற்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களோடு.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடலை தந்து மொன்றியல் தமிழ் வானொலியில் வலம் பெறும் வேளையில் அடுத்து வரும் பாடல் வீட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன் என்ற தத்துவமான பாடல், வானம் பாடி என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை வலமை போடுகின்றும் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது கனஸ், கதீஜா, ஷஹானா பர்பே, நசீகா ரிஃபாகா, இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்போம் என்று எழுதியவளை ஒலிக்கின்றது பாடல்.

விண்வெளியில் மறுத்தாயட காது வெட்டு தோட்டமிட்டேன் கண்ணீரால் கொடி வளர்த்தேன் தோட்டத்தை அழித்தான்.

உருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக்கொண்ட பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக்கொண்டாய். தருமத்தின் தலைவன் அல்ல

ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து அடுத்து விடுமுறை விடுப்பத்தில் அரங்கேறும் ஒரு பாடல் தைப்பொங்கல் திரைப்படுத்து பாடல். கண் மலர்களின் அழைப்பிதழ் என்ற பல்லவியோடு சரணங்களையும் சேர்த்து அனுப்பி வைத்திருக்கின்றார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள். இன்றும் முகமது ராபிக் அவர்களோடு ரிஷ்வான் நாசார் ஜமான் நஜீமா தௌபிக் இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்போம் அந்த பாடலை.

வெளியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே என்ற ஒரு பாடல் உரிமை குரல் என்ற திரைப்படத்தில் பாடியிருந்தது. இன்று அந்த பாடலை பாட வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன். அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவுகளும் விரும்பி கேட்கும் வேளையில் அவரின் கேட்க ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அன்புடன் வரும் அடுத்த ஒரு பாடல். அந்த பாடலை தருவது அரசடிக்குப்பம் நெய்வேலி அமிர்க பயணின் சரவணன் நீங்கள். நான் வாழ வைப்பேன் என்ற திரைப்படுத்து பாடலை எந்த பொன் வண்ணமே என்று பாட வைக்கின்றீர்கள். அரசடிக்குப்பம் சரவணன் அவர்களை உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணையும் வேளை நாங்கள் இணைகின்றோம். ஒரு கேட்போம் அந்த பாடலை.

மீண்டும் ஒரு பாடல். மயிலை பட்டாபி அவர்கள் நீண்ட கால உறவு மயிலாப்பூர் தமிழ்நாட்டிலிருந்து தருகின்றார். தன்னோடு வளமை போல என்றும் கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, மேலும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரை அணைத்து கேட்கும் வேளையிலே கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் என்ற வரி எடுத்து ராமு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அவருக்காக.

இந்த வேளையிலேதான் அடுத்து வரும் பாடலை ஒலிக்க வைக்கின்றார் அன்புடனே தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகவே சிறுவயசாஜ் அவர்கள் ஒரு பாடல், வணக்கம் வணக்கம் என்று ஆரம்பிக்கும் சீனு என்ற திரைப்படுத்து பாடலை.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள் அனுப்பி வைத்த அந்த பாடல் சபரி திரைப்படத்து பாடல். ஒரு முறை சென்றால் என்ற பாடல்தான் அவர் தந்த பாடலின் முதல் வரி. இதோ ஒலிக்கின்றது ரதீஷ் உங்களோடு நாங்களும்.

அடுத்து வரும் பாடல் சாதுரியன் திரைப்படுத்த பாடலை கண்ணம்மா கண்ணம்மா என்று பாட வைத்து கேட்க ஆவலோடு இருக்கின்றார் வளைகுடாமன் குவைத் நாட்டிலே அன்புடன் ஜோர்ஜ் அவர்கள்.

ஒலிக்கும் பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல் வர இருக்கின்றது. மீண்டும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அனுப்பி வைத்த பாடல். உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்பும் அந்த பாடல் ஆயிரம் காலத்து பயிர் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

வளமை போல என்ற இறுதி பாடலை தருவதற்கு அலாதி விருப்பம் கொண்ட அன்பு உறவு ஒருவர் கேட்ட பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் எனக்குள் ஒருவன் என்று பின்னாடி வந்த திரைப்படத்து பாடல். முத்தம் போதாதே சத்தம் போடாதே என்ற பல்லவியோடு சரணங்களை தர வேண்டும் என்று காத்துக்கொண்டிருக்கின்றார் கோவை மாநகரம் ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் கணபதி பகுதியில் இருந்து. அவரோடு இணைந்து என் உமா மகேஸ்வரி, என் நந்தினி ஆகியோரும் கேட்டு மகளை இருக்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

சர்வதேச நேயர் விடுமுறை விருப்பம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காட்டளையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு, இப்பொழுது முதல் நாங்கள் கேட்க இருக்கும் தித்திக்கும் தேனான பாடல்கள் சர்வதேச நேயர்களுக்கான விடுமுறை விருப்பமாக ஒலிக்கின்றன. முதலில் ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த பாடல் அடடா மாமரக்கிளியே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து பாடலை பொன்வினையே என்ற வரிகொண்டு பாட வைக்கின்றார் காகித ஓடம் திரைப்படத்திலிருந்து ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து டிரான்சி.

இருந்தால் பெண்மைக்கு நஷ்டம் அல்ல, உள்ளே வைத்துக் கொள்ள ஊமை காதல் அல்ல. ஒரு நாள் சிரித்தால் பெண்மைக்கு நஷ்டம் அல்ல.

அவரோடு இணைந்து வரும் அடுத்த பாடல் மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடல். என்னை தேடும் மேகம் என்ற பாடல் கண்ணோடு கண் என்ற திரைப்படத்திலிருந்து தெளிவாகி ஒலிபரப்பாகின்றது.

வேளையிலேதான் கனடா மொன்றியல் மாநகர் தனுஷனன் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. சொல்லவா என் மனதை என்று கேட்கும் போங்கு என்ற திரைப்படத்து பாடலை கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான விடுமுறை விருப்ப பாடல்கள். தொடர்ந்தும் நாங்கள் கேட்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் தந்த பாடல்கள். முதலில் கண் இமை போல என்ற முதல் வரியை கொண்ட அன்பர் என்ற திரைப்படத்து பாடலை தினமும் வந்து ஜோடியாக பாடல் கேட்கும் ஜோடிகள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஆஸ்திரேலியாவிலிருந்து தினமும் வந்து எங்களோட இசைப்பயணம் செய்யும் அன்பு கேதிஸ் அவர்களும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்கின்றார். நேற்றைய வரையில் என்ற முதல் வரியை கொண்டு அந்தஸ்து என்ற திரைப்படத்து பாடலை

இவர்கள் வந்தால் அன்புடன் வருவார் ரமணி அவர்களும். இவரும் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்தில் இருக்கின்றார். இவர் ஆதி திரைப்படத்து பாடலை கேட்கின்றார். தடக்கு தடக்கு என்று கொஞ்ச கொஞ்ச என்ற வரி கொண்ட அந்த பாடல்களைத்தான் அவர் கேட்கின்றார். இதோ அந்த பாடலும் ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் அன்புடன் தருகின்றார் சிங்காரபோமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம். மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடல் இனிமையான ஒரு பாடல். முத்து மண்டபம் என்ற பழைய திரைப்படமாக இருந்தாலும் சிறந்த கருத்துடன் வரும் ஒரு பாடல், சொன்னாலும் வெட்கமடா என்று வரியெடுத்து பாடி மகிழ வைக்கின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அவர் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் தரும் பாடல் சொல்லி அடிரா என்ற வரி கொண்ட அறியாமை என்ற திரைப்படத்து பாடலை நிரேஷன் நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள். இதுவோ அந்த பாடல்

ஐரோப்பிய மண்ணென்றால் இன்னொருவர் வர வேண்டும். அவர் சாந்தி என்ற திரைப்படத்திலிருந்து நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய் என்ற வரி கொண்ட பாடலை ஈழமணி திருநாடிலிருந்து என்ன வழி தந்திருக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

இந்த பாடல்களோடு என்னுடைய பாடலை தருகின்றேன், நிகழ்ச்சியை நரவுக்கு கொண்டு வரலாம் தானே என்று கேட்பதற்கு ஒன்று அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து வந்திருக்கின்றார். அச்சாணி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல், தாலாட்டு என்னை தாலாட்டு என்ற பாடல்.

நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் திட்டிக்கும் தேனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பி செல்கின்ற பூரிப்போடு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

வனமை போல என்றும் மலர இருக்கும் நீயர் நிறத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார்கோவில் ஞானசேகரன் அனுப்பி வைத்த பாடல். அவர் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி, வெள்ளாண்டி வல்லசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கும் இந்த பாடல் இதயம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. பூங்கொடிதான் பூத்ததம்மா என்ற வரி எடுத்து

ஆனந்த ஜோதி என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் கடவுள் இருக்கின்றார், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா என்ற கேள்வியோடு வரும் பாடல். இந்த பாடலை அன்புடன் தருகின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து. வளமை போல இன்றும் அவரது பாடலை அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா சகானா பர்வீன் நசீகா ரிபாகா இம்ரான் சாஹில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

அடுத்து வரும் பாடலும் தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்களும் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைந்து கேட்கும் ஒரு பாடல் பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் என்ற பாடல் தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இன்றைக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் கொண்ட சேவல் கோவும் நேரம் என்ற பாடலையும் கேட்போமா என்ற சின்ன ராசா திரைப்படுத்தும் பாடல். இன்று அந்த பாடலை எங்களோடு கேட்டு மகள வேண்டும் என்று அன்புடன் எழுதி அனுப்பியிருப்பவர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

எல்லாமே என் ராசாதான் திரைப்படத்து பாடல். அழகான மஞ்சப்புறா அதன் கூட மாடப்புறா என்று பாடுகின்றது. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன், அப்பா அனந்தராமன் மற்றும் அம்மா விஜயம் உறவுகளோடு கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்கள்.

0: அதன் கூட மாடப்புறா.
1: அன்பு உறவுகளோடு உறவுகளாக அடுத்த ஒரு பாடலுக்கு இருக்கின்றது. அழகான புள்ளிமானே என்ற மேகம் கருத்திருக்கு என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடல் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து ஜெய் வீரபாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி மற்றும் நருள் முகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் கேட்க நாங்களும் கேட்போம்.

ஒலிக்கின்ற இனிமையான பாடல்களுடன் அடுத்த பாடல் மதராசப்பட்டினம் திரைப்படுத்த பாடலாக கிடைத்திருக்கின்றது. இந்த பாடலை தருமபுரி தகடூரிலிருந்து சாந்தி சந்துரு நிர்மலம்மா நீங்கள் கேட்கின்றீர்கள். பூக்கள் பூக்கும் பரணம் யாரும் பார்த்ததில்லையே என்று பாடுகின்றது அந்த பாடல்.

கடலில் தேடிய முத்து என்ற ஒரு பாடல், சட்டம் என் கையில் என்ற திரைப்படத்தில் ஒலித்தது அல்லவா? இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்க கேட்க விரும்புகிறார் நீவேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன். இந்த பாடலை தங்கம், சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

என்னோடு பாட்டு பாடுங்கள் என்ற வரி கொண்ட பாடலை 1985 ஆண்டு திரையுலகுக்கு வந்த உதய கீதம் திரைப்படத்தில் ஒலித்திருந்தன. அந்த பாடலை இன்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் உங்களோடு என்று அன்புடன் எழுதி அனுப்பியிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டிலிருந்து அருள். தன்னோடு இணைந்து சதீஷ், மணி, சுதன் இவர்களும் இணைந்து கேட்க விரும்புகிறார்கள் என்று எழுதியவளே அனைவரும் மகளும் வண்ணம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் எங்கள் அன்பு உறவு சிலுவை சந்தன் ராஜ் அவர்கள் வண்டிக்கேட்டிலிருந்து கேட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டிலே சிதம்பரத்திலிருந்து எனக்காக பிறந்தாளே என்ற ஒரு பாடல், இது நம்ம ஆளு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், பாசவலை என்ற திரைப்படத்திலிருந்து யாருக்கு தீங்கு செய்தேன் யார் குடியை தடுத்தேன் என்ற வரி கொண்ட பாடல் உலகத் தமிழர்களோடு கேட்டு மகளை அனுப்பி வைத்திருக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்த இந்த வழியிலே தான் அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு இனிமையான பாடல். இரவென்ன பகல் என்ன என்று கேட்கும் இரும்பன் என்ற 2015 ஆண்டு சிறைக்கு வந்த பாடல். இந்த பாடலை அன்புடன் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

0: இறுதி பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறார் எங்கள் ஜோர்ஜ். வளைகுடாமன் குவைத்திலிருந்து நீண்ட கால உறவு. அவர் காதோரம் செல்லும் பாடல் இந்து என்ற திரைப்படத்திலிருந்து எப்படி எப்படி என்று கேட்கும் பாடலாக ஒலிக்கின்றது.
1: எப்படி எப்படி சமஞ்சது, எப்படி எப்படி எப்படி சமஞ்சது, எப்படி

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல்ல உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காட்டலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வர்களே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். உலகெங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல என்றும் முன்னிகள் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது சர்வதேச நேயர்களின் விடுமுறை விருப்ப பாடல்கள். என்னை நீதான் பிரிந்தாலும் என்ற திரைப்படம், அந்த திரைப்படத்தில் வந்த பாடல் ஒளி பேசுமோ என்ற வரி தொடங்கி முழுவதையும் பாடுவதற்காக ஆங்கிலேய நடன அருள்மோகன் நீங்கள் அனுப்பி வைத்த பாடல் இதோ.

உங்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தருகின்றார். வழிவிடு வழிவிடு என்ற பாடலை பாட்டு பாடவா திரைப்படத்தில் இருந்து

இதை தொடரும் அடுத்த பாடலும் இளமணி திருநாடு கண்டி மாநகரம் விஜயராணி நீங்கள் தந்த பாடல். ஆயிரம் ஜென்மங்கள் ஆசைகள் என்ற பாடல், அந்த வீட்டில் ஒரு கோவில் என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம்.

மீண்டும் ஒரு பாடலை மொன்றியல் கனடா தனுஷன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் பாடுகின்றது கதற கதற அதிர்து என்ற பாடல் இளவட்டம் திரைப்படத்திலிருந்து.

கனடாவின் அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி, நீங்கள் அனுப்பி வைத்த பாடலை கேட்போமே. மெல்ல திறந்தது கதவு என்ற திரைப்படத்திலிருந்து குழல் ஊதும் கண்ணனுக்கு என்ற பாடல்தான் நீங்கள் தந்த பாடல்.

உங்களை தொடர்ந்து வரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். அங்கிருந்து சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து ரமணி தந்திருக்கின்றார். ஆ முதல் அக்து தான் நடா என்ற பாடல் ஜித்தன் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

அவரை தொடர்ந்து நீண்டகால உறவு. இசை பயணம் எங்களோடு தொடர்பவர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் கேதீஸ். கேதீஸ், நீங்கள் தந்த பாடல் காதல் கிளியே காதல் கிளியே என்று வரி எடுத்து ஜல்லிக்கட்டு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

உங்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் வளமை போல என்றும் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார்கள். நாயகனே என்ற பாடல் மாப்பிள்ளை கவுண்டர் திரைப்படத்தில் இருந்தது.

சிங்காரப்பூமி சிங்கப்பூர், அங்கிருந்து மகாலிங்கம் நீங்கள் அன்போடு தந்திருக்கின்றீர்கள். மலை கள்ளம் என்ற ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்றும் பொருத்தமான பாடல். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்று கேட்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இதனை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து ஈரெட்டு வயசு என்ற பாடல் என்னோடு கலந்துவிடு என்ற திரைப்படத்திலிருந்து சுவிட்சர்லாந்து ஜெனீவா நகர் நிரேஷன் நீங்கள் அனுப்பியவளை நாங்களும் இணைந்து கேட்போம்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவளுடைய பாடல் இது என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே, ஒரு நாளும் உன்னை மறவாது என்று எங்களை மறவாமல் அனுப்பி வைத்த பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் என்னவள்.

இறுதியாக ஒரு பாடலை தந்து வளமை போல நிகழ்ச்சியின் அளவுக்கு கொண்டு வர செய்கின்றார் கா வை சீனா ஆசான். கனடாவில் இருந்து என் வானில் நிலா என்ற திரைப்படத்திலிருந்து வட்ட வட்ட பொட்டு வச்ச என்ற வரி கொண்ட பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

அன்பு உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் காதுக்கினிய கீதங்கள். தித்திக்கும் தீனான பாடல்களாக திசையெங்கும் இசை பரப்பி வந்து எங்களை மனம் நிரம்ப செய்து செல்லும் வேளையிலே மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவது என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வும் வளமாக, அன்புடன் தமிழோடு.

பாடினூர் நேயர் விருப்பம். வணக்கம் உறவுகளே, மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறும் இந்த வேளையிலே என் அன்பு உறவுகளை, நீங்களும் நலமாக இருக்கின்றீர்களாக என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இப்பொழுது முதல் மொழிகள் தமிழ் வானொலியின் காற்றலையிலே தினமும் மலரும் கதம்பத்தில் ஞாயிறு தோறும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி அற்புதமாக நிகழ்வது. அனைத்து உறவினர்களும் வந்து தங்கள் சொந்த குரல் விரும்பிய பாடல்களை பாடி காட்டிவிட்டு தங்களுக்கு விருப்பமான பாடலையும் பதிவு செய்து பாடினோர் நேயர் விருப்பமாக கேட்டு மகள என்னும் வேளையிலே அந்த பாடல்கள் பதிவிலிருந்து ஒலிபரப்பாகி உங்களோடு இணைந்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம். தொடர்ந்து ஒலிக்கின்றன ஒன்றன்பின் ஒன்றாக பாடல்கள். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் திருமயிலை யோகா ராஜி வந்து நீங்கள் பாடி காட்டிய பாடல். இரண்டு பாடலை பாடி காட்டினீர்கள். அந்த வழியில் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை கேட்டீர்கள். அந்த பாடல் பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து முத்துச்சோலை என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து விரைந்து பாடுவோர் பாடலமை அலங்கரித்து இரண்டு பாடல்களை பாடி காட்டிய அன்பு மகாலிங்கம் மல்லியத்திலிருந்து வந்து மகிழ்ச்சியோடு, தனக்கு விருப்பமான பாடலாக ஒரு பாடல், நான் பாடிய பாடலை தாருங்களேன் என்று கேட்டவளை அவர் பாடிய பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படுத்த பாடல். தென்மதுரை வைகநதி என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றது. எங்கே செவிமடுப்போமா?

இந்த வேளை கே கே நகர் சென்னை, அங்கிருந்து அன்பு மகள் ரேவதி நீங்கள் வந்து இரண்டு பாடல்களை அழகாக பாடி தந்த வேளையிலே உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலையும் கேட்டு சென்றீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து முடிவுரையும் அழகாக தந்து சென்ற உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நீங்கள் கேட்ட பாடலாக எங்க பாப்பா என்ற திரைப்படத்த பாடல் தானே கேட்டீர்கள், அந்த பாடலை தருகின்றோம். எங்க பாப்பா ரேவதி உங்களுக்காக ஒரு மரத்தில் குடியிருக்கும் என்ற வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

பாடுங்கள் என்று கேட்டால் பாட முடியாது என்று கூறிவிட்டு பேசிவிட்டு சென்றவர்கள் ஒரு வரி பாடி இரண்டு வரி பாடி என்று அழகாக அற்புதமாக முழு வரிகளையும் சந்தத்தோடு பாடக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்றார் நெய்வேலி அறுத்தடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன். உங்களை எண்ணி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு வளர்ச்சி உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்று மேலும் வளர இடமுண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நீங்கள் ஒரு பாடலை அற்புதமான பாடலை காட்டினீர்கள், பாடி காட்டினீர்கள். அந்த பாடல் கடலோரம் வாங்கிய காற்று என்ற பாடல். ஆனால் மீண்டும் உங்களுக்கு விருப்பமாக ஒரு பாடல், உங்களுக்கு கடலோரத்து நல்ல விருப்பம் போல் தெரிகின்றது. கடலோரம் கடலோரம் என்ற ஆனந்த ராகம் திரைப்படத்திற்கு பாடலை பதிவு செய்திருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடல் உங்கள் காதோரமும் எங்கள் காதோரமும் இனிக்க ஒலிக்கின்றது.

இவரை தொடர்ந்து வந்த அன்பு உறவு சிதம்பரம் தேவநாதன். இரண்டு பாடல்களை வித்தியாசமான முறையிலே பாடிக்காட்டி அசத்தி விட்டு சென்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த வேளையிலே உங்களுக்கு இன்று விருப்பமான பாடல் தசாவதாரம் திரைப்படத்தில் ஒலித்த முகுந்தா முகுந்தா என்ற ஒரு பாடல். அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் உங்களோடு இணைந்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம். இனிமையாக முகுந்தா முகுந்தா.

அவரை தொடர்ந்து தர்மபுரியிலிருந்து வந்திருந்தார் தடலூர் சாந்தி. மகளே சாந்தி, நீங்கள் மிகவும் இனிமையான ஒரு பாடலை அழகாக மெதுவாக மென்மையாக இதமாக பாடி காட்டியிருந்தீர்கள். கப்பல் ஓட்டிய தமிழன் திரைப்படத்தில் பாடிய பாடல் அந்த பாடல் காற்று வெளியடை கண்ணம்மா. என்னொரு அற்புதமான பாடல், உள்ளத்தை தொடும் பாடல். அந்த பாடலை கேட்டு மகளவும் விரும்புகிறேன் என்ற வேளையிலே இனிமையாக ஒலிக்கின்றது அந்த பாடல். நாங்கள் முனைகின்றோம் உங்களோடு காற்று வெளியடை கண்ணம்மாவுடன்.

இவர்கள் வந்த பின்பு இறுதியாக, அன்பு மகளே ஷியாமலா, நீங்கள் துள்ளி குதித்து ஓடி வந்தீர்கள் என்றால் நல்ல மழை பொழிந்து கூறிக்கொண்டு, அந்த மழை வருண பகவானுக்கு நன்றி கூறி, ஏனென்றால் அலைவரிசையை குழப்பாமல் சிறப்பாக எங்களோடு இணைவதற்கு வாய்ப்பளித்ததும், முழுமையாக அந்த பாடலை பாடி காட்ட வந்ததற்கும், நீங்கள் அந்த பாடல் பொன்னென்ன பூவென்ன என்ற அந்த பாடல் இப்பொழுது அந்த பாடலையே பாடி காட்டிவிட்டு எனக்கு அதையே ஒளிபரப்புங்கள் என்று கேட்ட வகையிலே இப்பொழுது ஒளிபரப்பாகிறது அந்த பாடல். அலைகள் என்ற திரைப்படத்தில் இருந்து

0: செம்பூரம் விளையாடும் முகமா.
1: அன்பு உறவுகளை நாங்கள் இதுவரையும் நேரமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே பங்கு பற்றி பாடி மகிழ்வித்தவர்கள் தங்கள் மகிழ்வுக்காகவும் எங்கள் மகிழ்வுக்காகவும் பதிவு செய்த விருப்ப பாடல்கள் பாடினோர் நேயர் விருப்பம் என்ற தலைப்பிலே. இத்தனை உறவுகளும் வந்து எங்களை மகிழ்வித்த வேளையில் உலகளாக இருந்து இவர்களுக்கெல்லாம் பாராட்டுகள் கிடைத்திருக்கின்றது. மேலும் அவர்கள் வளர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கின்றேன் என்று கூறி காற்றலை இந்த விடைபெற்றுச் செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

என் இனிய நேய நெஞ்சங்களே, உங்களுக்கு வணக்கம். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். கனடா கலையகத்தில் இணைந்து வந்த நான் வணக்கம் கூறினேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம் தானா? நீங்கள் நலம் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு கதம்பம் நேரலை நேயர் விருப்பத்திலே உங்களை சந்திக்கின்றேன். காற்றோடு காற்றாக கலந்து வரும் கனடா கலையகத்திலிருந்து அற்புதமான பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து தர வந்த நான் இன்றைய கலம்பத்துக்கு என்ன பாடலை தரப்போகின்ற நீங்கள் கேட்கவில்லையே என்று யோசிக்கலாம். இல்லை, இன்று கலம்பத்திலே நாங்கள் வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்த்தினோம். அந்த பாட்டுக்கு பதில் பாட்டிலே ஆரம்ப பாடலாக கொண்டு வந்து நீங்கள் சேர்த்த பாடல்கள் அது சேர்ந்து உங்களுக்கு கதம்பம் நேரலை நேயர் விருப்பமாக ஒலிக்கின்றது. அந்த வகையில் இன்று முதலில் ஆரம்பித்து வைத்த செல்வகுமார் புதுக்கோட்டை நீங்கள் கேட்ட பாடல் ஒன்று. அந்த பாடல் வருகின்றது காற்றலையில், இதுதானா என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது

இனிமையான இந்த பாடல் ஆரம்பித்து வைத்த பாட்டுக்கு பதில் பாட்டு 200 பாடல்களை குவித்து விட்டது. இன்றைய பாட்டும் பதமும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே பழனி திரைப்படுத்து பழைய பாடல், ஆனால் அது அள்ளி கொண்டு வந்தது அந்த சொற்களிலிருந்து பாடல்கள் தெரிவு செய்து ஒவ்வொருத்தரும் வந்து பங்கு பற்றிய வேளையிலே 200 பாடலை தந்தது என்று. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றது கதம்பம் நேரலை நேயர் விருப்ப பாடல்கள். இந்த நேயர் விருப்ப பாடல்களாக அவர்கள் விரும்பி பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு கொண்டு வந்த பாடல்கள் தெரிவு செய்து உங்களுக்கு முன்னில் தமிழ் வானொலி காற்றலையில் வழங்குகின்றது கதம்பம் நேரலை நேயர் விருப்பம்.

தொடர்ந்து வந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை தருவதற்காக நாகப்பட்டினம் பவுனம்மாள் வந்து அற்புதமாக அந்த முதல் வரியை பாடி காட்டி அதற்கு பதில் பாட்டாக தந்துட்டு சென்றார். அந்த பாடல் கர்ணன் தலை படத்திலிருந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற பாடல். அந்த பாடலையும் கேட்போமா?

பாரத போர் நடந்து கொண்டிருக்கும் வேளையிலே இறுதி கட்டத்தில் அந்த தர்மத்தின் தலைவன் கொடை வள்ளல் கொடைக்கு கர்ணன் என்று பெயர் பெற்ற அந்த தர்மவான் இறக்க முடியாமல் கிடந்து துடிக்கின்றான். ஏனென்றால் உடல் சோர்ந்து விட்டது, அந்த உள்ளம் சோரவில்லை. ஏனென்றால் அது கொடுக்கின்ற உள்ளம், கொடுத்து மகிழ்ந்த உள்ளம், தர்ம தாயினால் நேசிக்கப்பட்ட உள்ளம். இறக்க முடியாமல் இருக்கும் பொழுதுதான் காக்கும் கடவுள் கண்ணன் ஓடி வந்து அந்த தர்மம் எல்லாத்தையும் தான் வாங்கிக் கொண்டு வரும் சதையாக இருந்த அந்த கர்ணனை உடலை விட்டு உயிரை பிரிய செய்கின்றார். ஆட்கொண்டு அவனுக்கு அருள் கொடுத்து தர்மம் எப்பொழுதும் தலை காக்கும் என்பதற்கு தலை சிறந்த உதாரணம் இதைவிட வேற ஒன்றுமில்லை என்று நான் கருதுகின்றேன். அன்பு உறவுல இது ஒன்றிய தமிழ் வானொலியில் இரண்டாவது பாடலாக பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வந்து பாடி சென்ற பகுணம்மாள் நீங்கள் கேட்ட பாடல் மிகவும் அற்புதமான ஒரு பாடல். அறவழியில் வாங்கள் வாழ வேண்டும், தர்மத்தின் வழியில் செல்ல வேண்டும், தர்மம் தலை காக்கும், தர்மம் இறுதி வரை எங்களோடு இருக்கும் என்பதற்கு எத்தனை உதாரணங்கள் இருக்கின்றது. அதில் ஒரு உதாரணமாக எடுத்துக்கூட்டிய இந்த பாடலை இன்று முன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பம் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே பவுனம்மாள் நீங்கள் பாடி காட்டிக்கு பதில் பாட்டாக கூறி சென்றது மிகவும் அற்புதமானதாக இருக்கும் வேளையிலே உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா என்று ஆயிரம் எண்ணங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருக்கின்றது, அதையெல்லாம் வெளியிலே சொல்ல முடியுமா என்று பழனி திரைப்படத்திலே வந்த அந்த பாடலை வைத்து ஆரம்பித்த இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு புதுக்கோட்டை செல்வகுமாரனால் ஆரம்பித்து வைக்க வேளையிலே தொடர்ந்து வந்த பவுனம்மாள் இந்த தர்மத்தை நிலைநாட்டும் பாடலையும் எங்களுக்கு ஊட்டிச் சென்றது ஒரு பக்குவமான கருத்துக்களை எங்களுக்கு எடுத்து கூறி சென்றது அன்பு உறவுல இது முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டுக்கு பதில் பாட்டில் வந்த பாடல்கள் கதம்பம் நேரலை நேயர்கள் விருப்பமாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஆரம்பத்தில் என்னுடைய பாடல்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை ஆரம்பிப்பதற்கு இப்படியான பழைய பாடல்கள் தான் அவர்களுக்கு நினைவிலே நின்று அழியாத நினைவாக வந்திருக்கின்றது. அடுத்த அடுப்பிலே வந்தெல்லாம் பாடல்களை கூறினார்கள். புதிய உறவுகள் இளைஞர்கள் கூட வந்து பங்கு பெற்றும் பொழுது பழைய பாடல்களைத்தான் அங்கே தந்தார்கள். காரணம், அவர்கள் மனதிலே ஆழ பதிந்திருப்பது அந்த பழைய பாடல்கள். காரணம், அந்த பழைய பாடல்களின் குரல்கள், இசை, பொருள் நிறைந்த பாடல்கள், காட்சிகள். அது மட்டுமில்லாமல் அந்த நடித்த பிரபல்யமான நடிகர்கள் நடித்து எங்கள் உள்ளத்திலே பதியவர்த்தி சென்ற பாடல்கள் பாட்டுக்கு பதில் பாடல்களாக வந்து ஒலித்த வேளையில் 200 பாடல்கள் இன்னும் ஒரு பாடல் 3வது உறவாக தொடர்கின்றார். பாட்டுக்கு பதில் பாட்டை போட்டி ஆரம்பிக்கின்றது. அந்த வேளையிலே அவர் வந்து பாடியிருந்தார். அவர் பிறந்து விட்டாரோ தெரியாது. இந்த திரைப்படம் வந்தபோது படிக்காத மேதை என்ற ஒரு திரைப்படம், உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் என்ற பாடலோடு அவர் ஆரம்பித்து இந்த பதில் பாட்டை நிகழ்த்தி எடுத்துச் சென்றிருந்தார்.
1: செய்வேன் வேறொன்னும்

நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன் பார்வையில் நெருப்பாவேன். நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன் பார்வையில் நெருப்பாவேன். நல்லவர் வீட்டில் நாய் போல் உழைப்பேன் காலுக்கு செருப்பாவேன்.

ஆனால் அன்னையை கண்டதில்லை. பிறந்தேன் பிறந்தது தெரியும் ஆனால் அன்னையை கண்டதில்லை. பெரியவர் அத்தை இருவரை தவிர

திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். கொண்டு வந்தார் உன்னை நீ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ, சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ. கொடுத்து விட்டேன் என்னை, கொடுத்து விட்டேன் என்னை. உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும்.

பாட்டுக்கு பதில் பாட்டு என்னென்ன பாட்டுக்களை தந்தோம் என்றது அவர்களுக்கே தெரியாது. எடுத்த உடனே அவதரமாக ஓடிவந்து நிதானத்தோடு இந்த வரியிலே இந்த பாடலை கேட்டிருந்தார், அதிலே ஒரு சொல்லை எடுத்து அதுக்கு ஒரு பாடல் கொடுக்க வேண்டும் என்று எண்ணியவுடன் அவர்களின் சிந்தையிலேந்து உதிக்கின்றது, இந்த பாடல் என்ற இந்த பாடல்கள் எவ்வளவு பலம் வாய்ந்த பாடல்கள், சக்தி வாய்ந்த பாடல்களாக இருக்க வேண்டும். அவரை ஆட்கொண்ட பாடல்கள் எத்தனையோ ஆயிரம் கோடி பாடல்கள் எல்லாம் இங்கே அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது, எல்லா புலனங்களிலும் கேட்கின்றார்கள், ஆனால் எல்லா வலைத்தளங்களிலும் கேட்கின்றார்கள், எல்லா வேளையிலும் எங்கும் பாடுகின்றது. எதைத்திருந்தாலும் பாட்டு, ஒரு விளம்பரத்தை எடுத்தால் கூட ஒரு பாட்டோடு தான் விளம்பரம் செல்கின்றது. ஆகவே அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த பாடல்களைத்தான் அவர்கள் உபயோகிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அந்த பாட்டும் பதில் பாட்டு தரும் வேளையிலே இந்த பாடு இந்த கருத்து பாடலை தான் நான் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் இனி கொடுக்கவில்லை. ஆனால் கொடுத்த பாடல் எல்லாம் சிறப்பான பாடல்களாக வந்து அமைந்திருப்பது என்றால் இந்த இசை உலகின் இசையின் சக்தியைத்தான் நாங்கள் உணர வேண்டியா இருக்கின்றது. அவர்கள் மனதிலே ஆழமாக பதிந்த எத்தனையோ ஆயிரம் பாடல்கள் இருக்கும் பொழுது அந்த சொல்லுக்கு இந்த பாடல் என்று உடனே தந்துவிடுகிறார்கள். இதிலே கவனிக்க வேண்டியது எதை கூறுகிறோம், எப்படி பேசுகிறோம், எதை நான் அபமான பாடினார்கள், அதுக்கு என்ன பாடலுக்கு இந்த வரி வந்தது, அந்த வரியிலேயே என்ன பாடல் உள்ளது என்று பல சிந்தனைகளை ஒரு பல விதமான கவனங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சிக்குரிய நிகழ்ச்சியாக இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு அமைந்தது. வார வாரம் சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார்கள் எங்கள் அன்பு நெஞ்சங்கள். அந்த வேளையிலே ஜோஜ் தந்த பாடல் அதனுடைய கருத்து என்னவென்று அவர் தெரிந்து கொடுத்திருக்கின்றார் என்று அல்ல, கொடுக்க வேண்டும் என்பதற்கு உடனே அவருக்கு உதவி செய்தது இந்த பழைய பாடல்கள் தான் என்று பெருமையோடு கூறிக்கொள்ளுகின்றது. முன்கேல் தமிழ் வானொலியின் காற்றலை தருகின்றேன். அடுத்த பாடலை தருவதற்கு முன்பு யார் கேட்டிருப்பார்கள், இப்பொழுது மூவர் வந்து பாடலை தந்துவிட்டார், நான்காவதா யார் வருகின்றார் என்றால் முதன் முதலாக வந்து இணைந்து கொண்டார் இந்த நிகழ்விலே, இனிய நிகழ்விலே வந்து செல்லும் எங்களுடைய மீன்சுருடி ஆர் ராஜா அவர்கள் இன்று பாட்டும் பதில் பாட்டு பல வாரங்களாக கேட்டுக் கொண்டிருந்துவிட்டு ஏன் நானும் பங்கு பெற்றக்கூடாது என்ற வகையிலே அவர் வந்து பங்கு பெற்றிருந்தார். அவருடைய தொலைபேசி சற்று தெளிவில்லாமல் இருந்தாலும் அற்புதமாக அவர் முதலாவது நாளிலேயே சிறப்பாக தன்னுடைய திறமையையும் ஞாபக சக்தியையும் எடுத்து காட்டின் வளமையாக நேரத்துக்கு பாடல் கேட்டு வந்தால் தத்துவமான பாடல்களை தான் அவர் கேட்பது. இந்த எல்லா பாடலையும் அவர் விளாசி தள்ளிவிட்டார் என்றுதான் கூற வேண்டும். அன்பு உறவே ராஜா, நீங்கள் கேடிய பாடல் வருகின்றது காற்றலையில். அந்த பாடல் கோபுர தீபம் திரைப்படத்திலிருந்து எடுத்திருக்கின்றீர்கள். இது கோபுர தீபம் என்று கூட நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள். இந்த பாடலுக்கு பதில் பாட்டு கொடுக்க வேண்டும் என்ற உடனே இந்த சொல் உங்கள் உள்ளத்திலே வந்து உள்ளத்தில் அலங்கரித்து உதட்டிலே உதிர்த்து விட்டது இந்த பாடலை. உள்ளமே உனக்குத்தான் என்ற பாடலை நீங்கள் கேட்டு ஆரம்பித்தீர்கள். உங்கள் போட்டியை ஆரம்பித்து நான்காவது நீராக வந்து தொடர்ந்து சிறப்பாக விளையாடினீர்கள்.

காதோரம் வந்து செல்கின்றது கனிவான பாடல்கள் கதம்பம் நேரலை நேயர்கள் வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு தந்த பாட்டுக்களுள் தெரிவாகி வரும் பாடல்கள் காதோரம் இனிக்கும் வேளையிலே நெஞ்சோறும் நல்ல கருத்தையும் தந்து செல்லும் வேளையில் அடுத்து ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலை உடனே லெனின், இந்த லெனின் தான் முதலில் அழைப்புக்கு வந்தார். இப்பொழுது இந்த அழைப்புகளிலே இருக்கின்ற இடையூறுகள் பல. அவருடைய அழைப்பு எனக்கு வந்து இணைய முடியாமல் இருந்து அவர் திரும்பி சென்றுதான் இப்பொழுது வருகின்றார். இல்லையில் அவர்தான் இன்று இந்த பாட்டுக்கு பதில் பாட்டை ஆரம்பித்து வைத்திருப்பார். அந்த வழியிலே செல்வகுமார் அருகிலிருந்து ஓடி வந்து அவருடைய இணைப்பு கிடைத்து வந்தார்கள். இப்பொழுது லெனின், நீங்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். இந்த பாடல் வந்த வேளையில் நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீர்கள். அண்மையிலும் ஒரு பாடல், அண்மையில் இப்பொழுது கொஞ்சம் காலத்துக்கு முந்தைய ஒரு திரைப்படுத்த பாடலை வந்தது தான் இந்த வரியோடு. ஆனால் நீங்கள் கேட்ட வரிகள் இந்த நீலமலை திருடன் திரைப்படத்து பாடல். பாருங்கள், நீலமலை திருடன் என்றால் இந்த காலத்தில் படம் எவ்வளவு காலம், இப்ப கிட்டத்தட்ட முக்கால் நூற்றாண்டை எட்டி பிடிக்கின்ற பாடல். அந்த பாடல் இன்றும் உங்கள் இதயத்தில் இருந்து அதை நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீர்கள். உங்களோட அப்பா பிறந்த அறவும் தெரியாது அந்த காலத்திலே. அப்படியான வயதில் இருக்கு நீங்கள் இந்த பாடலை விரும்பி வந்து கேட்டிருக்க. உள்ளம் கொள்ளை போகுதே என்ற ஒரு பாடல், பிரபல பின்னணி பாடகி எங்களுடைய ஜிக்கி அம்மாவின் குரலிலே வந்த பாடல். அந்த பாடலை நீங்கள் இன்று பாடுவோர் வந்து பாடுவோர் பாடி செல்லும் வேளை அவர் பாடின பாடல்களுக்கு பதில் பாட்டாக நீங்கள் எடுத்து தருவதற்கு உங்கள் இதயத்தை அழுத்தி இருக்கின்றது இந்த பாடல்கள். இன்றைய பாடல்கள் அவற்றை முந்திக் கொண்டு வந்து உங்கள் வார்த்தையாக பொருத்தமான வார்த்தையாக உள்ளம் என்ற உடனே ஓடி வந்து விட்டது அந்த பாடல். எவ்வளவு தூரம் வல்லமை வாய்ந்த அந்த பாடல்களை அந்த காலத்து ஜாம்பவான்கள் தயாரித்து தந்திருக்கின்றார்கள் தென்னகத்து துறை வானிலே. ஆனால் இன்றைய தென்னகத்து துறை வானில் வரும் பாடல் இன்று கேட்டால் மறுபடியும் கூற முடியாது. ஒரு தடவை கேட்டால் மறு தடவை கூட முடியாத அளவுக்கு அந்த பாடல் இருக்கு. அது அவர்களுடைய ஒரு தந்திரம், திரும்ப திரும்ப கேட்க வேண்டும், மனனம் செய்யக்கூடாது. இந்த பாடலை கேட்க வேண்டும், கேட்டால்தான் ஒளிபரப்புகளுக்கு பலன் உண்டு என்பதில் வியாபார நோக்கத்தோடு எடுத்த பாடல் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு தடவை கேட்டு மறு தடவை அந்த பாடலை பாடிக்க முடியாது. என்னவோ தாளங்கள் மேளங்கள் தப்புகள் எல்லாம் போட்டு அடி அடியே அடிச்சு கூட ரெண்டு வார்த்தையை பாடிவிட்டு போவார்கள். அதில் எந்த வார்த்தையை எடுப்பேன் தெரியாமல் இருக்கும். இன்றைய புதிய கவிஞர்கள், புதிய இயக்குநர்கள், புதிய இசையமைப்பாளர்கள், புதிய பாடகர்கள், புதிய நடிகர்கள் என்று எல்லாம் புதுமை புதுமை புதுமை பாடலே ஒரு புதுமையாக இருக்கின்றது எங்களுக்கு. அந்த வகையில் நீங்கள் கேட்ட பாடல், நீங்கள் கொண்டு வந்து ஒப்பிவித்த பாடல் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு நீங்கள் உள்ளம் என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடலை கொண்டு வந்து கொடுத்தீர்கள். உள்ளம் கொள்ளை போகுது என்ற பாடல், நீலமலை திருடன் திரைப்படுத்த பாடல். இப்பொழுது காற்றலையில் அலைந்து வருகின்றது. அதை நாங்கள் கலந்து கேட்டுவிடுவோம் கதம்பம் நேரத்திலே.

கவிய திலகம், கவிஞர் திலகம் மருதகாசி ஐயா அவர்களின் கவி வரிகளுக்கு திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அன்று இசை அமைத்துவிட்ட பாடலுக்கு பிரபல பின்னணி பாடகி குயில் குரவை கொண்டு வர்றோம். ஜிக்கி அம்மா பாடிய பாடல், அற்புதமான வரிகள், அற்புதமான இசை, இதமான பாடல். அதை கேட்பதற்கு எங்களுக்கு காது குளிர்ந்த நல்ல கருத்துக்களை தந்த ஒரு குளிர்மையான பாடல். கொள்ளை உள்ளம் கொள்ளை போகுது, அற்புதமான காட்சி. கருப்பு வெள்ளை திரைப்படமாக இருந்தாலும் அற்புதமான காட்சி அமைத்த அந்த பாடல் என்று அவருக்கு பாடு பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு கை கொடுத்த சொற்களை தாங்கி வந்த ஒரு பிரபல்யமான பாடல். அவர் பிறப்பதற்கு முன்பே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பாடல் அவருக்கு கை கொடுத்திருக்கின்றது. அந்த பாடலையும் நாங்கள் துல்லியமாக கேட்டு மகிழ்வதற்கு அறிவியல் சாசனங்கள் அறிவியல் சாதனங்கள் நிறைய இருப்பதனால் அந்த பாடலை அப்பட்டமாக நாங்கள் அழகாக கேட்டு மகிழ்ந்தோம் என்பவர்களே, இது முன்னில் தமிழ் வானொலி, நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வே. அந்த பாடல்களை கதம்பம் நேரலை விருப்பமாக தந்து கொண்டிருக்கின்றது.

அடுத்த பாடல் நாங்கள் கேட்போம் என்று இருக்கும் பொழுது வந்தார் எங்களுடைய வண்டிகளை சிலுவை சந்தன் ராஜ் அவர்கள். அவர்கள் கூட புதிய பாடல்களும் பாடல் காற்றலைக்கு வராத பாடல்களைத்தான் வந்து கேட்டுவிட்டு போவார். நினைத்து வந்து கேட்கும் பொழுது ஒரு பாடலை கேட்டாலும் அவருக்கு கை கொடுத்தது இந்த பாடல்களே, கண்ணே என்ற ஒரு சொல் அவருக்கு தேவை. அந்த சொல்லிலே அவர் பாடலை எடுக்க வேண்டும் என்று எண்ணிவிட்டு அதற்கான பாடல் உடனே அவர் மனதிலே வந்தது. எங்கள் காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் இறுதி பாடல் அந்த பாடல் மூன்றாம்பரை திரைப்படத்தில் அவர்களது கண்ணே கலை மானி என்ற பாடலை அவருக்கு உச்சரிப்பில் வந்து அவருடைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அதாவது மன்னிக்க வேண்டும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து வெற்றியாளராக விளையாடுவதற்கு உதவி செய்த அந்த முதல் பாடல் கண்ணே கலைமானி என்ற பாடல். அந்த பாடலை கே ஜே ஜேசுதாஸ் டாக்டர் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். எங்களுடைய காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா எழுதிய இறுதி பாடல் என்று கூறப்படும் இசை ஞானியின் இசையிலே வருகின்றது. அந்த பாடலை தொடர்த்து விட எதிர்பார்க்கவில்லை இந்த பாடலை இன்று நான் பாட வேண்டும் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு நினைக்கிற சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு கை கொடுத்தது சிந்தையிலே வந்து இந்த பாடல் என்று அவ்வளவு சிறப்பான பாடலாக இருக்க வேண்டும். இந்த பாடல்கள் தான் இல்லாமல் இணைந்து 200 பாடல்களாக இன்று எங்கள் காற்றலை சென்றது என்ப உறவுகளே அந்த பாடலை கேட்போமா நாங்கள் கண்ணே கலைமானே என்று ஆரம்பித்த அந்த பாடல்

0: சிறப்பான பாடல்களை சிறப்பாக கொண்டு வந்து சிறப்பாக விளையாடினார்கள். பாட்டுக்கு பதில் பாட்டு விளையாட்டை அதை விளையாட்டாகத்தான் எடுத்து வேடிக்கையாக நினைத்துக் கொண்டு சகோதர பாசத்தோடு அன்போடு எந்த விதமான காழ்ப்பு உணர்வு போட்டி மனப்பான்மை இல்லாமல் தாங்கள் எல்லோரும் ஒரு குடைக்கில் இருந்து வரும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அண்ணன் தம்பி என்ற அந்த உறவு முறையை வைத்துக் கொண்டே அவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி இல்லாமல் போட்டி மனப்பான்மை இல்லாமல் போட்டியை விளையாடியது பெருமைக்குரிய விடயம். அதை அவர்கள் வந்து பாடல்களை தரும் பொழுது மிகவும் அற்புதமாக இருக்கும். இன்னும் பாடலை இன்னாருடைய பாடலுக்கு நான் இந்த பாடலை தருவேன், அவர் இந்த பாடல் பாடியிருந்தார், அதுக்கு இந்த பாடலை தருகின்றேன் என்று ஓடி வருவார்கள். அது மிகவும் சிறப்பான ஒரு வழியிலே தான் அவர்கள் வர வேண்டும். போட்டி அதுதான், ஒரு அழைப்பு மணி இருக்கின்றது, ஒரு அழைப்பு இலக்கம், அந்த இலக்கத்தை தான் அவர் முண்டி அடித்துக்கொண்டு யார் முந்துவோம் பிந்துவோம் என்று ஓடி வருவார்கள். அது பெரிய சுவாரஸ்யமாக இருக்கும் என்பது உறவுகளே. அதை நான் காற்றலையில் இருந்து காதோரம் என்னுடைய காத ஒலியைக்குள்ளே வைத்து கேட்கு இருக்கும் பொழுது என்ன அறியாமல் எனக்கு மகிழ்வு ஏற்படுது, என் களைப்பை தெரிவதில்லை. அன்பு செல்வங்கள் ஓடி வந்து நான் முந்தி நீ முந்தி என்று கேட்டுக்கொண்டு வரும்பொழுது அதுக்குள்ளே நகைச்சுவையை ஏற்படுத்தி அவர்களை தலிப்படைய வைக்காமல் செய்த வேளையிலே அன்பு நீ நெஞ்சம் நாச்சியார் கோவில் தேவா அவர்கள் ஓடி வந்தார். அவர் விரைவாக பேச முடியாதவர்கள், அவர் கலந்து கொள்வார் வந்து. வழக்கமாக அவர் கடந்த வாரம் நான் நினைக்கிறேன் அவர்தான் ஆரம்பித்து வைத்தவர் நினைக்கின்றேன். அப்படி ஒவ்வொருத்தரும் இவர் இப்பொழுது அவர் வந்தார். அவர் வந்து அவருக்கும் ஒரு பாடலை தர வேண்டும், உடனே ஒரு பாடலை தந்தார். எப்படி அவருடைய மனதிலே இந்த பாடல் ஆழமாக பதிந்து இருக்கின்றது, அதுதான் காரணம். அத்தனை உயிரோட்டம் உள்ள பாடல்கள் அந்த பாடல். கௌரவம் திரைப்படத்தில் இருந்த ஒரு பாடல், கண்ணா நீயும் நானுமா என்ற அந்த பாடல், எவ்வளவு கருத்தாளம் உள்ள ஒரு பாடல் அந்த பாடல், எவ்வளவு எனரஞ்சகமான பாடல். ஒரு காலத்தில் எத்தனையோ பேருடைய உதட்டிலே உச்சரித்துக் கொண்டிருந்த அந்த பாடல் இன்று அவருக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்வை பங்கு பற்றி அவரும் அதை இணைந்து கொள்வதற்கு சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அவருக்கு அவர் நினைத்து வரவில்லை இன்று நான் இந்த பாடலை தான் பாட வேண்டும். அந்த இடத்திலே அந்த சந்தர்ப்பத்திலே ஒருவருடைய பாடல் வந்து சென்றவுடன் அந்த பாடலை மனதுக்குள்ளே வச்சு அதில் என்ன சொற்கள் வந்தது, எனக்கு முன்பு யார் பாடியிருக்கின்றார்கள், அந்த பாடல்களை நினைத்து அதற்கு ஒரு பாடலை தெரிந்து கொண்டு வர வேண்டும் என்று பொழுது அவரை அறியாமல் அவர் உதட்டிலே வந்து உட்கார்ந்து விட்டது இந்த பாடல் என்றால் எவ்வளவு வல்லமை பொருந்திய பாடல் என்று நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் என்பதை நெஞ்சங்களை நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையில் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே வந்து பாடிக்காட்டிய 200 பாடல்களுக்கும் என் அன்பினை நெஞ்சங்கள் தெரிந்தெடுத்து வந்தது அந்த பாடல்களை தெரிவு செய்து காற்றலையில் தருகின்றேன். வருகின்றது அவர் பாடல், கேட்போமா? கண்ணா நீயும் நானுமா.
1: கண்ணா

இனிமையான கருத்தாளமுள்ள ஒரு பாடல். இந்த பாடல் 60:20 வெல்லுமா உலகிலே அனுபவமா என்றதுதான். அனுபவம் தான் அதற்கு காரணம். அறிவோடு அனுபவமும் வேண்டும் என்பதை எடுத்து கூறும் திரைப்பட பாடல் ஒன்று அது. கௌரவம் திரைப்படத்து பாடல். அந்த பாடலைத்தான் பாட வேண்டும் என்று தேவா வரவில்லை. அந்த இடத்திலே அவரை இதில் இணைப்பதற்கு அந்த பாடல் சிந்தையிலிருந்து உதித்து வந்த ஒரு பழைய பாடல். நான் இதில் கூறுவதனால் நான் பழைய பாடலுக்குத்தான் ஆதரவாளவன் என்று அல்ல. புதிய பாடல்களை, நல்ல பாடல்களை நான் வரவேற்பேன். பாடல் என்றால் கருத்து இருக்க வேண்டும், நல்ல வசனம், அதில் எழுத்து அந்த சொல் ஓவியம் இருக்க வேண்டும், நல்ல இசை வேண்டும், நல்ல குரலோடு பாட வேண்டும், நல்ல காட்சி அமைப்போடு அந்த நடிகர்கள் அதுக்கு உயிரூட்ட வேண்டும். இது ஒரு கூட்டு தயாரிப்பு. அப்படியான அந்த பாடல்களை உலகளாக இருக்கும் தமிழ் நெஞ்சங்கள் தென்னகத்து திரைப்பட துறையில் வெளிவரும் அந்த தமிழ் திரைப்படத்தை தான் இந்த அகிலம் முழுதலும் பறந்து வாழும் தமிழர்கள் பார்க்கின்றார்கள், கேட்கின்றார்கள். அந்த திரைப்படத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அகில உலகத்திலும் உள்ள மக்கள் பார்க்கும் பொழுது இந்திய கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாடுகளை உணர்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கைக்கு என்ற ஒரு நெறிமுறை இருக்கின்றது என்ற வரைமுறைகளை காட்டுவதை இந்த பாடல்களின் மூலம், ஒரு திரைப்படத்தின் சாராம்சத்தை அந்த பாடலே 3.5-4 நிமிட பாடலே தந்து விடுகின்றது. அந்த வல்லமை இருக்க வேண்டும், அது இப்பொழுது இருக்கின்றதா என்ற கேள்வியும் ஒன்று எழுதுகின்றது. அந்த வேளையிலே நான் குறைவுபடக் குறவில்லை அடுத்த பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல் வந்தது 1 மணி நேரத்துக்கு மேல் போராடி இணைப்பு கிடைக்காமல் ஓடி வந்த இணைப்பு அன்பு மகள் மேர்சி ராணி ஜெயம் கொண்டத்திலிருந்து. அழைத்து அழைத்து களைத்து விடாமல் அதை சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டு இருந்து விட்டு ஓடி வந்த ஒரு பாடலை தந்து ஆரம்பித்து அதனை புகுந்தார். அவர் கேட்ட பாடல் முதலே வந்து விட்டது. உடனே திடீரென்று இன்னும் ஒரு பாடலை கூறக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஜெயங்கொண்டம் கலைவாணன் முன்பு ஆரம்ப காலத்தில் எத்தனை பாடகர்கள், எத்தனையாவது பாடகர்களாக வந்து என்ன பாடலை பாடினார்கள் என்று கூட உற்று கவனித்து எங்களுக்கு கூறுவார். அப்படியான ஒரு ஜனரஞ்சகமான அற்புதமான நிகழ்வு எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து சென்றது என்று அந்த நேரத்தில் இவர்களுடைய வாயிலே வந்து அந்த பாடல்கள் புகுந்து அந்த பாடுவோர் பாட்டுக்கு பதில் பாட்டை கொடுத்து நிகழ்ச்சியை நீடித்து 200 பாடல்கள் வரை எடுத்து கூறினார்கள். இந்த உறவுகள் என்றால் எண்ணி பார்க்க முடியுமா ஞாபக சக்தியை? அற்புதமான பாடல் மெர்சி ராணி, நீங்கள் வந்து பாடி கேட்டு பாடிய பாடல். அந்த பாடல் முதல் வரியை பாடுங்கள் என்ற இடத்திலே முதல் வரி 2 வரியை கூட பாடி சென்றார்கள் அற்புதமாக. காதல் கசக்குதையா ஆண் பாவம் திரைப்படத்து பாடலை மேசிராணி உடனே தந்துவிட்டு சென்றார். அந்த பாடல் வருகின்றது காற்றலையில்.

ஒவ்வொருத்தரும் ஆரம்பித்த பாடல்கள் அத்தனையும் சிறப்பான பாடல்களாக வந்து அமைந்து விட்டது. பாட்டுக்கு பதில் பாட்டிலிருந்து அந்த பாடல்கள் 200 பாடல்கள் என்று வந்தாண்டு அந்த 200 பாடல்களும் சிறப்பான பாடல்களாக தான் வந்திருக்கிறது. காரணம் அவர்கள் சிறப்பானது என்று தெரிவு செய்து வந்தது அல்ல, அவர்கள் சிந்தனையிலே உடனே ஞாபகத்துக்கு வந்த பாடல்கள் என்றால் தெனரஞ்சகமான பாடல்கள் தான் ஞாபகத்திலே இருக்கும். அந்த பாடலை அந்த நேரத்தில் தெரிவு செய்து கொண்டு வந்து சிறப்பித்த வேளையிலே பாடல்கள் கூடுதலான யார் கொடுத்திருக்கின்றார்கள் என்ற வரிசையின்படி பார்த்து 1வது, 2வது, 3வது பரிசுகள் வழங்கி அவர்களுக்கான பாடல்களும் அங்கே கொடுக்கப்பட்டது. இவ்வளவு பேரும் வந்தா எல்லோருக்கும் முதல் பரிசு கிடைக்காதுதானே, அதனால் யார் கூடுதலான தொகை பாடல் தந்தார்கள் என்று பார்த்த வேளையிலே ஒரு சிலருக்கு தொலைபேசியாக இருந்து பிந்தி தாமதித்து தங்களுடைய சந்தர்ப்பத்தை இழந்து சென்றிருக்கின்றார்கள். ஒரு சிலர் இன்னொருவர் கூறிய பாடலை திருப்பி வந்து கூறியபடியால் அது தெரிவு செய்யப்படாமல் இருந்தது. இப்படி எல்லாம் நடந்திருக்கின்றது. இந்த நகைச்சுவைகளும் நடந்திருக்கின்றது. உல்லாசமாக அவர்கள் மனம் சளைக்காமல் 200 பாடல் வரை இவ்வளவு பேரும் எடுத்து வந்து கொடுத்தபடியால் அந்த 200 பாடல்களையும் ஒளிபரப்ப முடியாது. அங்கே 1வது, 2வது பரிசாக வந்த பாடல்கள், 1வது பரிசாக வந்தது என்று பங்கு பெற்றவர்கள் லெனின் அவர்கள் அதிகூடுதலான பாடல் 44 பாடலை தந்திருக்கின்றார் என்று எவ்வளவு விரைவாக அவருடைய ஞாபக சக்தி வேலை செய்திருக்கின்றது. அதுதான் அங்கே பார்க்கக்கூடியதார்கள். அவ்வளவு விவேகமாக ஓடி வந்தார்கள். உடனே அந்த பாடல்களை எடுத்து வந்தவர்கள் எல்லோரும் ஒரு பாடல் 2 பாடல் வித்தியாசத்தில் தான் 1-2 வந்தார்கள். அந்த வேளையில் 1வது பரிசை தட்டி கொண்டு சென்ற எங்கள் லெனின் அற்புதமாக காற்றலை விவேகமாக

கங்கை காற்றலை இப்பொழுதும் அவருக்காக ஒலிக்கின்றது. லெனின் உங்கள் பாடல் ஒலிக்கின்றது, உங்களோடு நாங்களும் கேட்டு மகிழ்வோம். அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலை தந்த உங்களுக்கு முனையல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் கதம்பம் தருகின்றது. இது தேவராகம் பாடல் வருகின்றது.

அது வைத்தியாளராக இடம் பிடித்திருந்தார் எங்கள் சிதம்பரம் மணிக்கு சிலுவை சந்தன் ராஜா அவர்கள். அவர்கள் தான் விரும்பி கேட்கின்ற எல்லோருக்குமாக இந்த பாடலை தாருங்கள் என்று. இது இந்த பாடல்கள் விரும்பி கேட்ட பாடல்கள். ஆனால் முதலே அவர் விரும்பியோ விரும்பவங்களோ போட்டியிலே வந்து பங்கு பற்றிய போது அற்புதமான பாடல்கள் எல்லோருடைய வாயிலும் வந்தது. இந்த பாடல் வருகின்றது காற்றிலே வரும் கீதம் திரைப்படத்தில் இருந்து கேட்டிருந்தார் எஸ் ஜானகி அம்மா குரலே வருகின்ற பாடலை. இந்த பாடலை தாருங்கள் வெற்றியாளர்களுக்கான பாடல்களை. இரண்டாவது வெற்றியாளராக வந்தவர் எல்லோரும் கேட்டு மகளும் மன்னம் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை அவர் குறிவிட்டு கேட்டிருந்தார் இந்த பாடலை.

இனிமையான அந்த பாடல் இந்த காற்றலையை அலங்கரித்தது அந்த உறவுகளை வெற்றியாளர் பாடல்களாக விரும்பி வந்து கேட்ட பாடலாக அதைத் தொடர்ந்து இரண்டு

பாட்டுக்கு பதில் பாட்டு தந்த அன்பு நேயர்களின் பாடல்கள் அத்தனையும் காட்டலையில் கலம்பமாக உருவாகி வந்து எங்களுக்கு நல்ல கருத்துக்களையும் இனிமையான நினைவுகளையும் மகிழ்வையும் தந்து செல்கின்றது. மிகவும் ஒரு அற்புதமான உல்லாசமான வேளையாக இருந்தது அந்த வேளை. வெற்றியாளர்கள் கூட தாங்கள் வெற்றி பெற்ற பெருமிதம் இல்லாமல் ஏனையோர்களோடு இணைந்துதான் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்ற அந்த நல்ல புரிந்துணர்வோடு எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு சென்றார்கள். அந்த இடத்திலே மூன்றாவது வெற்றியாளராக வந்தார். அநேகம் பிரத்யேகமான முயற்சி எடுத்து வந்து வெற்றி பெற்றார். மூன்றாவது இடத்தை பெற்ற ஜோஜ் அவர்கள், அவருடைய ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாம் எல்லோருக்கும் மகிழ்வாக இருந்தது. எத்தனையோ வாரமாக அவர்கள் இணைந்து வந்து மூன்றாவது நான்காவது என்று வந்தார்கள். இன்று மூன்றாவது நிலையை எட்டி பிடித்தவுடன் அவருக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. என்னவென்றால் அவர்கள் இன்னும் கூடுதலான பாடல்களை கொண்டு வந்தார்கள். இந்த பின்னுக்கு வந்தவர்கள் கூட அவர்களுடைய தொலைபேசி இணைப்பிலே தடைகள் மற்றது போட்டி யார் முன்னுக்கு செல்வது என்று ஒருவருடைய அழைப்பை இன்னொரு அழைப்பு ஒரு ஒரு ஒரு நுண்ணிய வினாடிக்குள்ளே ஒரு நொடிக்குள்ளே மாறிவிடுகின்றது அந்த அழைப்புகள் எல்லாம். மிகவும் அற்புதமான பாடல்களை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே மூன்றாவது பாடலாக வந்த ஜோர்ஜ் மூன்றாவது இடத்தை பிடித்திருந்தார். அவர் தான் விரும்பி கேட்கின்ற பாடல் இந்த பாடல். கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து இசைஞானின் இசையிலே வருகின்ற குரலிலே வருகின்ற ஒரு பாடல். அட வீட்டுக்கு வீடு, இதெல்லாம் வீட்டுக்கு வீடு வாசல்படிதானே, வெற்றியும் தோல்வியும் பெறுவது சகசந்தானே என்ற கருத்தோடு சொன்னாரோ தெரியவில்லை. அற்புதமான ஒரு சகிப்புத்தன்மையோடு வந்தவர் இனிமையான பாடலை தந்திருந்தார். அவருக்காகவும் இந்த பாடல் ஒலிபரப்பப்பட்டது. அது இப்பொழுது காற்றலையில் கலந்து வருகின்றது. கதம்பம் நேரலை பதில் பாட்டு நிகழ்விலே வருகின்றது என்று உறவுகளே.

உறவுகள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையில் கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே பங்கு பற்றிய அன்பு உறவுகளின் பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் வெற்றியாளர்களுடைய பாடலை கேட்ட வகையில் மிகுதி வெற்றியாளர்களை விட்டு மற்றவர்கள் ஒவ்வொரு புள்ளிகளால் தான் குறைந்தனர். ஒவ்வொரு பாடல் முன்பின்னாக வந்திருக்கின்றது. அதனால் அவர்களுடைய பாடல் அவர்கள் எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு ஆறுதல் பாடல் ஒன்று கொடுத்திருந்தோம். ஆறுதல் பரிசு அவர் அனைவருக்கும் சேர்த்து ஒரு பாடல் என்ற வேளையில் மீன் சூட்டியிலிருந்து ராஜா அவர் வந்து அவர் அடுத்த வரிசையில் அவர் தான் நின்றிருந்தார். 27 பாடல்களை தந்து 4வது நிலைக்கு வந்திருந்தார். 4, 5, 6, 7, 8 என்று அந்த நிலையிலே வந்தவர்களுக்கு பாடல்களை விரும்பி ஒரு பாடலை கேளுங்கள் என்ற எல்லோருக்கும் பொதுவாக ஆர் ராஜா அவர்கள் வந்து ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடலை கேட்டு அந்த பாடலையும் தெரிவு செய்து முன்னியல் தமிழ் வானொலி காற்றலையில் ஒளிபரப்பியது அன்பு உறவுகளே என்று அந்த நிகழ்விலே ஒன்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு போட்டி என்று வந்து அதிலே பங்கு பெற்றும் பொழுது எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் எல்லோரும் வருவார்கள். அந்த வெற்றியோடு வருவேன் என்ற எண்ணத்தோடு வருபவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக வருகின்றார்கள். அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள். போட்டியிலே சிறந்த பாடலை என்று நாங்கள் சிறந்த பாடலை கேட்கவில்லை தானே. ஒரு பாடல் அந்த பாடலே வருகின்ற வரியிலே ஒரு பாடல். அப்ப ஒரு சிலர் முன்பு வந்து எங்களோடு இணைந்த இடத்திலே பழகி கொள்ளும் வேளையிலே தங்களுடைய திறமை விரைவு கூட இல்லை ஒரு சிலர்லே. இதுக்கு விரைவு வேண்டும் இல்லையென்றால் அந்த பாடல் எங்களுக்கு அவர்கள் போட்டியில் வெற்றி பெற முடியாது. விரைவு இல்லாமல் தாமதித்து வந்தால் அது ஒரு பக்கம். அடுத்தது அவர்களுடைய தொலைபேசி இணைப்பை சரியாக எண்ணுவது. தனக்கு மட்டும் கேட்கின்றது, மற்றவர்கள் கேட்கும் என்ற எண்ணத்தோடு அந்த பாடலை கூறுவார்கள். ஒரு சிலர் வந்து பாடல்களை கொண்டு வருவார்கள், பாடல் வரியை மாறி கொண்டு வருவார்கள், தாங்கள் நினைத்தபடி சொற்களை போட்டுக் கொண்டு வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் அதை எடுத்து கூறியவுடன் அவர் சொன்னால் இவர் சொன்னார் என்று மற்றவர்களை ஒப்பீடு செய்து காட்டுவார். அப்படியான காழ்ப்புணர்வோடு இருப்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய முன்னியல் தமிழ் வானொலியே அப்படி இல்லை. இன்று நீங்கள் எல்லோரும் பகிரங்கமாகத்தான் இந்த நிகழ்வை கேட்கின்றீர்கள். இங்கே யாருக்கும் சலுகை செய்வதற்கு இங்கே இடம் இல்லை. அதை அப்படி கூட முன்பு அதை தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள், தங்களுடைய தகுதி தெரியாதவர்கள், தங்களுடைய திறமை தெரியாதவர்கள் இந்த போட்டிக்கு தாங்கள் தகுதி இல்லை என்று தெரிந்தும் வலுக்கட்டாயமா வந்து தாங்கள் வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு போவார்கள். அந்த பாடல் பிள்ளையோ இல்லை இல்லை நான் அது இப்படித்தான் சொன்னேன் என்று வாதாடுவார்கள். நேரத்தை மினைக்கடத்திக் கொண்டிருப்பார்கள். நேரத்தை ஊனடித்துக் கொண்டிருப்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் எங்கள் இன்றைய நிகழ்விலே கூட நீங்கள் கடந்த வார நிகழ்வை பாருங்கள், அப்படி எந்த விதமான சலனங்களும் இல்லை. எல்லோரும் சரியான முறையில்தான் வந்தார்கள். தகுதி இல்லாதவர்கள் கூட சிலவுகளை தட்டி கொடுத்து நாங்கள் விடுவது உண்டு. எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த நிகழ்வு நடந்தது. காழ்ப்புணர்வு இல்லாமல் நல்ல பொறுப்புணர்வோடு வந்து இந்த நிகழ்ச்சியை திறம்பட நிகழ்த்தி அலங்கரித்து இன்றைய கதம்பத்தை சென்ற அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கு நலம் கூறும் வேளையில் இறுதியாக ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடல் ஏனையோருக்கான பாடல்கள். இந்த போட்டியிலே பங்கு பெற்று அந்த முதல் 2-3 எண்ணம் நடத்தி எல்லோரும் பிடிக்க முடியாது தானே. பிடித்தவர்களுக்கோ பிடிக்காதவர்களையும் நாங்கள் விட்டுவிட அவர்களையும் ஆறுதல் கொடுத்து அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு பாடல் ராஜா தெரிவு செய்து கொண்டு வந்திருந்தார். அதன் பின்பு மெர்சுராணி ஓடி வந்தார் ஒரு பாடலை தருவதற்கு. ஆனால் அதற்குள்ள ராஜா தந்தபடியால் மற்றவர்கள் இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமாக இந்த பாடல்கள் காற்றலை ஒலிக்கின்றது. அன்புகளை இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே வந்த பாடல்களை கதம்பம் நேரலை விருப்பமாக எடுத்து தந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். வருகின்றது.

இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது கதம்பம் நேரலை. பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே அன்பு நீய நெஞ்சங்கள் வந்து கேட்ட பாடல்களும் தந்த பாடல்களும். அந்த பாடல்களை வரிசை கிரமமாக்கி உங்களுக்கு காற்றலையில் தந்து மகிழ்ந்தது உங்களோடு இணைந்து முன்னியர் தமிழ் வானொலி. இன்றைய கதம்பம் நிகழ்விலே வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்வை தர்க்கம் எதுவும் இல்லாமல், குதர்க்கம் எதுவும் இல்லாமல், சர்ச்சை எதுவும் இல்லாமல், அன்போடு இணைந்து ஒற்றுமையாக நீங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடந்த விடயமாக எண்ணி போட்டியாகவும் எண்ணிக்கொண்டு அதை நாம் நட்பார்க ரீதியாகவும் ஏற்றுக்கொண்டு முடிவுகளையும் நட்பு ரீதியாக ஒரு நல்ல மனப்பான்மையோடு நீங்கள் எடுத்து ஆரோக்கியமான ஒரு நிகழ்வாக நிகழ்த்தி தந்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தனிப்பட்ட முறையிலே தெரிவித்துக் கொள்வதோடு முன்னியல் தமிழ் வானொலியும் உங்களை வாழ்த்துகின்றது. மென்மேலும் இந்த நிகழ்வு வளர வேண்டும், கூடுதலான நண்பர்கள் அன்பு நேயர்கள் வந்து பங்கு பெற்ற வேண்டும். இன்றைய தினம் அநேக உறவுகள் வேற இருந்தார்கள், அவர்கள் காற்று எங்கள் காற்றலை அவர்களுடைய சீதோஷ்ண நிலை இன்றைய இந்த புரேவி புயல் காரணமாக வந்த சில அசம்பாவிதங்களினால் அவருடைய தொடர்புகள் இணைத்துக் கொள்ளப்பட முடியாமல் இருந்தது. அத்தோடு ஒரு சிலருக்கு பணி இருந்திருக்கின்றது. அதனால் அடுத்த வாரம் மீண்டும் நாங்கள் வரும் கதம்பத்திலே வரும் பாடுவோர் பாடலாம் போன்று பாட்டுக்கு பதில் பாட்டையும் எடுத்துக்கொண்டு போட்டியாக நினைத்துக் கொண்டு நல்ல மனப்பான்மையோடு சிநேகித மனப்பான்மையோடு நட்புறவோடு அந்த நிகழ்ச்சியை வளர்த்து உங்கள் விவேகத்தை உங்கள் வேகத்தை உங்கள் ஞாபகத்தை உங்கள் கவனத்தை எண்ணத்தை சொற்பிரயோகத்தை வளர்த்துக் கொள்வோம் என்று கூறி காற்றலைந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது விடுமுறை நாட்களிலே வந்து விடுமுறை நாட்கள் மன்னிக்க வேண்டும். நிறைவு பெற்றது இன்றைய கதம்பன் நிகழ்வே வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட பாடல்களை தெரிவு செய்த கதம்பம் நேரலை நிகழ்வு அன்பு உறவுகளே. மீண்டும் ஒரு தடவை உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு காற்றலையில் விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம், நன்றி உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: 2021 ஆறாம் மாதம் 3 நாள் வியாழக்கிழமை நான் மீண்டும் காற்றலையில் கதம்பத்திற்கு வந்திருக்கின்றேன். அன்பு உறவுகளே, இப்போது முதல் கதம்பம் ஆரம்பமாகின்றது. கடந்த வாரம் வியாழக்கிழமை நாங்கள் அறிமுகப்படுத்தியது கதம்பத்திலே சொல் எடுத்து பாடுவோம் என்றது. ஒரு சொல்லை தந்து அதற்கு 5 பாடல்கள் கூறும்படி கேட்பேன். அதை நீங்கள் வந்து கூற வேண்டும். அவர்கள் காற்றலையில் இணைய வேண்டிய தொலைபேசி இலக்கம் வளமையான இலக்கம் தான் 6478747615. உலகின் எந்த பாகத்திலிருந்தும் நீங்கள் அழைக்கலாம். கட்டணம் அறவிடப்படாத இந்த இலக்கம். நீங்கள் வந்து இணைந்த பின்பு நான் பேசிவிட்டு உங்களுக்கு ஒரு சொல் தருவேன். அந்த சொல்லில் நீங்கள் அடுத்து அடுத்து 5 பாடல்கள் கூற வேண்டும். அந்த 5 பாடல்களும் கூறும்படியே முதல் வரி சரியாக கூற வேண்டும். நீங்கள் பாடியும் காட்டலாம். அந்த முதல் வரியை 2 வரியை பாடியும் காட்டலாம். காரியம் ஆனால் வரி சரியாக தரும். ஒரு பதத்தை மட்டும் சொல்லி இப்படி ஆரம்பிக்கும், அப்படியோ அப்படியோ அப்படியெல்லாம் கூறக்கூடாது. சிலர் வந்து கூறுவார்கள், ஒரு பதத்தை தந்து இப்படித்தான் இருக்கும் என்று இழுப்பார்கள். பாடல் சரியாக தெரிய வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய வேகம் விவேகம், எவ்வளவு தூரம் உங்கள் ஞாபக சக்தி இருக்கின்றது உங்களிடையே, அந்த ஞாபகத்தின்படி எவ்வளவு தூரம் உடனே அந்த ஞாபகம் உங்கள் சிந்தனை தொழில்களை துளிர்க்கின்றது. ஒரு பதத்தை தந்துவிட்டால் உடனே அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடல்கள் உங்கள் ஞாபகத்துக்கு வர வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை முழுவதும் நாங்கள் கூடுதலான நேரத்தை இந்த பாடல்களை கேட்பதில் செலவிடுகிறோம். எங்களை அறிந்தோ அறியாமலோ எங்கள் காதோரம் வந்து இந்த இசை புகுந்து விடுகிறது. அது வரும்பொழுது பாடலையும் கொண்டு வந்து பாடலாக தருகின்றது. எத்தனையோ லட்சக்கணக்கான பாடல்களை நாங்கள் கேட்டிருக்கின்றோம், ஞாபகத்திலே வைத்திருக்கின்றோம். எங்கே ஓடி வாருங்கள், ஓடி வந்து உங்களுடைய நான் தரும் சொல்லுக்கு 5 பாடல்கள் தர வேண்டும். அந்த 5 பாடல்களே ஒரு பாடல் உங்களுக்கு கதம்பத்திலே ஒளிபரப்பாக்கப்படும். எங்கே கொண்டு வாருங்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாடல் ஆரம்பிக்கின்றது. இது நான் ஒரு பாடலை ஒளிபரப்புகிறேன். அந்த பாடல் எங்கள் காற்றலையில் கலந்து வரும் மூன்றில் தமிழ் வானொலியின் பாடலாக எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பாடல் ஒலிக்கும் பொழுது நீங்கள் இடையறுத்து வரலாம். உங்களை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். வழக்கமாக ஒரு நேயருடைய பாடல் ஒளிபரப்பாக கொண்டிருக்கும் பொழுதுதான் அதை தடுத்து அதை நிறுத்தி வருவது கடினம். இது மூன்றில் தமிழ் வானொலியின் உங்களுடைய ஆரம்ப பாடலாக ஒரு பாடல் சும்மா ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் வரலாம். நீங்கள் வந்த பின்புதான் அது என்ன வரி, என்ன எழுத்து என்று கூறு, என்ன சொல் என்று கூறுவேன். அந்த சொல்லுக்கு நீங்கள் பாடல் தர வேண்டும். எங்கே ஓடி வாருங்கள். 6478747645 மீண்டும் கூறுகின்றேன். 6478747645. இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில். இப்பொழுது உங்களுக்கு நேரம் 9:33 நிமிடங்கள் இரவு நேரம். எங்களுக்கு 12:05 நிமிடம். வளைகுடா நாட்டிலே இப்பொழுது 7:05 நிமிடம். ஆங்கிலேய நாட்டிலே இப்பொழுது 5:05 நிமிடம் மாலை. பாரத நாட்டிலும் ஈழத்திருநாட்டில் ஒரே நேரம். மலேசியா நாட்டிலே நேர்மாறாக 12:00 நள்ளிரவு 12:05 நிமிடமாக காட்டி அவர்கள் நித்ரா தேவியுடன் ஐக்கியமாகிவிட்டார்கள் அந்த உறவுகள். அதனால் ஏனையோர் ஓடி வர வேண்டும். வீட்டிலே முடங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எங்கும் செல்ல மாட்டீர்கள், வீட்டில் தான் இருக்கின்றீர்கள் என்று அறிகின்ற எங்கே பார்ப்போம். எத்தனை பேர் வரவேற்று இந்த கதம்பத்தை எழுதியிருக்கின்ற யாரும் இன்னும் ஆயத்தமாக இல்லை. எங்கே கதம்பம் வரப்போகின்றது என்ற எண்ணத்துடன் இருக்கின்றார்களா, அல்லது அவர்கள் நேரம் இல்லாமல் இருக்கின்றதா, உணவருந்திக் கொண்டிருக்கின்றீர்களா, உரையாடி கொண்டிருக்கின்றீர்களா, வேறு ஊடகங்களே நிகழ்வுகளோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்களா, தெரியாது தானே. எங்கள் வானொலியோடு இணைந்திருந்தால் இப்பொழுது தெரியும். வணக்கம் என்று எத்தனை பேர் கை போடுவார்கள், கையை காட்டுவார்கள். ஒருவரும் இன்னும் என்னை வரவேற்கவில்லை, என்னுடைய வானொலியோடு இணையவில்லை என்று தெரியும். நீங்கள் இப்பொழுது யாரும் வானொலியை கேட்கவில்லை என்று தெரியும். நான் இப்ப பேசுவதும் உங்களுக்கு கேட்பதோ தெரியாது. ஏனென்றால் நீங்கள் வானொலியோடு இருந்தால் தானே தெரியும். வானொலியோடு இருந்தால் இப்பொழுதுடனே சியாமலா மகள் இருக்கின்றால் என்பது தெரிகின்றது. வணக்கம் சியாமலா மகளே, உங்களுடைய நீங்கள் வரவேற்றிருக்கீங்கள் அப்பாவை. வாழ்த்துக்கள் மகளே, முதலில் நீங்கள் வரவேற்றிருக்கீங்க, நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. உங்கள் போட்டியில நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான நான் தருகின்ற பாடத்திலே உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் 5 பாடல்கள் வரிசையாக கூற வேண்டும். கூறும்போது முடிந்தால் முதல் வரிசையை நீங்கள் ராகத்தோடு கூறலாம். அன்பு மகள் வணக்கம் கூறி அப்பா வருக வருக என்று அழைத்திருக்க முடியாது. பெண் குழந்தைகள் தான் அப்பாவுடன் பாசம் கூட இல்லையா? ஓடி வந்து விட்டாள் என் மகள். நன்றி மகளே, நன்றி. இப்ப நான் பாடலை ஒளிபரப்புகிறேன். ஒரு பாடல், அதை நாங்கள் கேட்டுக் கொள்வதற்காக ஒளிபரப்பும் பாடல். அந்த பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழைக்கலாம். உங்கள் அழைப்பை நான் நினைத்துக் கொள்ளுவேன். எங்கே பாடலை திரட்டுமா? இதுதான் அந்த பாடல்.

0: வண்ண வண்ண சொல்லெடுத்து வந்தது தமிழ் பாட்டு என்ற பாட்டோடு ஆரம்பித்திருக்கும் கதம்பம் வந்திருக்கின்றார். என் அன்பு மகள் முதலாவதாக வந்திருப்பவர் சியாமலா குட்டி வந்திருக்கின்றார். எங்கே வணக்கம் வணக்கம் மகளே சியாமலா.
1: அப்பா வணக்கம்ப்பா.
0: நலமா இருக்கின்றீர்களா மகளே சியாமலா?
1: நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன்ப்பா.
0: நல்லா இருக்க வேண்டும் அம்மா. கை வீக்கங்கள் வத்தி விட்டதா இப்பொழுது? வலி இருக்குதா? இல்லையே, வலி போயிடுச்சு. நீண்ட
1: நீண்ட
0: சரியா போயிடுச்சு. என்ன காரணம்? உங்கள் வீடுகளை சுத்தி பூ மரங்கள் பல மரங்கள் இருக்கின்றதா?
1: நல்ல காடாக இருக்கும், நிறைய மரம் இருக்கும்.
0: மரம் இருக்கும், அதுதான்.
1: சின்ன வயசுல எல்லாம் கதை படிச்சு தெரியுமா, அந்தரான காட்டுல ஒரு பங்களா இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்.
0: அப்படி இருக்கு. அப்ப நல்ல இயற்கை சுவாத்தியம் சூழலோட
1: இருக்கு.
0: ரம்மியமான காட்சியா இருக்கு. மலர்கள் மலரும், அதுல தென்றல் வந்து
1: மாடியில நின்று பார்த்தா திரும்பி பாக்குறதெல்லாம் ஒரே காடாதான் இருக்கும். வயல் நிறைய இருக்கும். இந்த பக்கம்
0: பச்சை பசேல் இருக்கும் இல்லையாமா. பழமரங்கள் இருக்குன்றதா உங்க வீட்டை சுத்தி? மாமரம், பலாமரம்?
1: மாமரம் இருக்குப்பா, பலாமரம் இன்னும் காய்க்கல. பலாக்காமாயா, மாமரம் மட்டும் நிறைய இருக்குது. கொய்யா மரம் இருக்குது.
0: கொய்யா மரம் இருக்குன்றதா? சிறப்பு.
1: நிறைய இருக்குப்பா, ஏழு மரம் இருக்குது. மாமரம் ஒரு ஏழு இருக்குது.
0: ஓ கட்டிக்காரு. பழமரத்தோ
1: பழமரம் ஒரு 15-20 இருக்கும்.
0: அப்ப ஒரு பழமுதிர் சூழலே இருக்கின்றீர்கள்.
1: அதனால்தான்
0: அந்த கொசு பூச்சிகள் வருவது. இயற்கை தானே மகளே.
1: நிறைய பாம்பு தேலுன்னு எல்லாம் வரும்பா.
0: பாம்பும் இருக்கா மகளே?
1: கடிச்சிட்டு போவோம் போறாம தேலுன்னு.
0: ஓ, விஷ பாம்பும் இருக்குங்களா?
1: இருக்கும்பா, நிறைய பாம்பு இருக்கும். நான் அடிச்சிருவேன், அடிச்சிருவேன்.
0: ஓ, எங்களுக்கு கனடா நாட்டிலே அந்த
1: நிறைய பாம்பு இருக்கும்.
0: ஓ, அங்கே இங்கே வந்து கனடாவிலே பாம்பு இல்லையம்மா, பாம்புகள் வாழ முடியாது. என்றால் பாம்புக்கு விஷம் இருக்கு. இந்த விஷ பாம்புகளுக்கு இந்த குளிர்காலம் வந்த உடனே புரோசன் என்று சொல்வார்கள், உரைத்து போய்விடும். அவர்கள் வாழ மாட்டார்கள். அதனாலே அந்த நச்சு பிராணி. ஆனால் அமெரிக்க பகுதியிலே இருக்கின்றது பெரிய காடுகளிலே அந்த பைத்தான் என்று கூறப்படும் மலைப்பாம்பு எல்லாம் இருக்கின்றது அங்கே. மற்ற விஷப்பாம்புகளும் அங்கே சில நகரங்களில் இருக்கின்றது. நாங்கள் வாகனத்திலே செல்லும் பொழுது அங்கே போர்டு எழுதி போட்டிருப்பார்கள், வாகனத்தை விட்டு கீழே இறங்க வேண்டாம் என்று
1: சொல்லி
0: அப்படியெல்லாம் பாதுகாப்பு போடுவார். வாகனத்தை நிறுத்தி விட்டு போனா வாகனத்துக்கு கீழாலே அந்த லீவுகள் பார்த்து பாம்புகள் உள்ளே வந்துவிடும். வாகனத்துக்குள்ளே வந்த அந்த அந்த இயந்திரத்தின் அந்த இன்ஜினின் சூட்டுக்கு அதுக்குள்ள சுருண்டு படுத்துவாங்க. அப்படியும் அப்படியும் ஆபத்துகள் இருக்கிறது. கலவகடல கவனித்துக் கொள்ள வேண்டும். பாம்புகள் சில இடத்துல பாம்பு வந்து அப்படி
1: வீடு தள்ளி தனியா இருக்கும்பா. எங்க வீடு கொஞ்சம் ஊருக்குள்ள கொஞ்சம் கிராமத்து உள்ளால இருக்கும். ஏன்னா எங்க வீட்டுக்கு தோட்டம் வந்து ரொம்ப பெரிய தோட்டமா இருக்கும். எங்க வீடு மட்டும் கொஞ்சம் தூரம் தாண்டிதான் போய்தான் போகும். அப்ப என்ன, 6 மணிக்கு மேல எங்க வீட்டு யாரும் வரமாட்டாங்க.
0: ரோட்லயே
1: நிறைய பாம்பு படுத்திருக்கும்.
0: ஓ, விஷப்பாம்புகள் எல்லாம் இருக்குமா? நாகப்பாம்பு எல்லாம்
1: பாம்பு, அந்த கட்டிவிரியன் பாம்பு எல்லாம் நிறைய படுத்திருக்கும். அதிகம் நல்ல பாம்பு தான் இருக்கும் இங்க.
0: விரியன் விரியன் பொருள் அதுதான். விரியன் புடையன் விரியன் என்றெல்லாம் இருக்கின்றது. முத்திரை இப்படி அழகாக இருக்கும். தோல் முத்திரை முத்திரையாக அழகாக இருக்கும் பார்க்கலாம்.
1: ஒரு நல்ல ஒரு டிசைன்
0: போட்ட பாம்பு அழகான தோல். ஆனால் அதனுடைய
1: அது தலை வாழை ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். எது தலை எது வாழ்னு கண்டுபிடிக்க முடியாம இருக்கும்.
0: மற்றது அந்த பாம்பு
1: வந்து கடிக்காது.
0: ஓ, பாம்பம்மா மனம் இல்லையா?
1: வாழால குத்தும்.
0: அதுல வாழ்ல இருக்கு, வாழை வந்து கொட்டி விட்டேன். பாம்பிலே வாசம் இருக்கின்றது. பாம்பிலே வாசம். இப்ப எலி மற்ற பிராணிகள் போன்ற மனம் அந்த பாம்பிலே இல்லை. பாம்பிலே மனம் இல்லை.
1: பாம்பு அடிக்கிற
0: பாம்பிலே மனம் இல்லை. எங்களுக்கு பயம் இருக்கின்றது. அதிலே வாசம் இருக்கின்றது, வாசனை இருக்கின்றது அந்த பாம்பு. அவர்கள் ஒவ்வொரு வாசனையை நுகர்ந்துதான் தங்கள் இனத்தை கண்டுகொள்ளுவார்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் மிக வித்தியாசமான வாசம் இருக்கின்றது. மற்றது பாம்புக்கு ஒரு பெயர் இருக்கிறது, கட்சபி என்று. தெரியுமா மகளுக்கு?
1: தெரியல.
0: கட்சபி என்று சொன்னால் அந்த பாம்புக்கு காது இல்லைம்மா. காது கேட்கிற சக்தி அதற்கு இல்லை.
1: அதிர்வு வச்சுதான் கண்டுபிடிக்க.
0: கண் தான் செவி, அதனால் கட்சபி என்று கூறுவார்கள். கண் தான் அதற்கு செவியாக. இங்கே ஒரு சின்ன ஊர்வன, ஒரு சின்ன அதிர்வு நிலத்திலே பூமியில் ஏற்பட்டால் அதிர்வுண்டா? பெரிய அதிர்வு இல்ல, சின்ன அரபம்.
1: உடனே திரும்பி பார்க்கும். அதை பாத்துருக்க பாருங்க.
0: அதனால்தான் அதுக்கு பேர் கச்சவி. அதுக்கு அரவம் என்று ஒரு பெயர் இருக்கின்றது, தெரியுமா? அரவம்,
1: அது தெரியும்.
0: ஏனென்றால் அரவத்தை கொண்டுதான் அது அரைந்து செல்கின்றது, நகர்ந்து போகின்ற அரவம். சரியா? உணர்வதற்கு அது அரவம், சப்தத்தை உதவியாக வைத்திருப்பது. அவரை
1: மயப்பு
0: கண்டுபிடித்து விடும். மற்றது அது எங்களுக்கு வந்து கடிக்க வரும்பொழுது, கொத்த வரும்பொழுது, எங்களை ஒரு மனிதர் தனக்கு எதிரி என்று நினைத்து கொத்துவதில்லை. இது ஒரு இறை, இது ஒரு உணவு என்பதை அப்படி காப்புறது. அந்த கபி, அந்த கபி போட்டு தலையை இப்படி திருப்புமா இருந்தால் அந்த விஷம் வந்து இந்த டியூப்லேருந்து வாரது போல முன்வாய் பல்லு ரெண்டுமே ஒரு ஊட்டம், அதுக்குள்ளாலே விஷம் வந்துவிடும். ஏன் அந்த விஷத்தை வைத்திருக்கின்றதுன்னா, தான் பிடிக்கின்ற பிராணிகளை விரைவாக இறக்க செய்வதற்கும், இறந்த பின்பு அதை தான் உண்ணும் பொழுது அதற்கு செமிபாடு அடைவதற்கும் அந்த விஷம் உதவுகிறது. அந்த பாம்புக்கு, பாம்பின் விஷம் பாம்புக்கு
1: அல்லது
0: பாம்பை பற்றி தெரிந்து வைத்திருக்க. மற்றபடி பாம்பு எங்களுக்கு வேண்டும் என்று வந்து கடிப்பது, அதுல முட்டினால் தட்டினால் தொட்டால் உடனே கடிக்கிறது. ஏனென்றால் இது ஒரு இறை என்று அப்படி கொத்துவது. சரியா?
1: நிறைய பேர் பாம்பு எல்லாம் கடிச்சு இறந்து போயிருக்காங்க.
0: ஓ, விஷமம்மா? ஏன், அங்க விஷக்கடி வைத்தியர்கள் இல்லையா?
1: ஆமா, இங்க நிறைய பாம்பு இருக்கும்பா. அந்த வயல் எல்லாம் வேலை செய்வாங்கல்ல, அவங்க எல்லாம் கடிச்சிடும் நிறைய. ஆனா முன்னாடி எல்லாம், இப்பதான் மருந்து இங்கிலீஷ் மெடிசன் குடுக்கறாங்க, முன்னாடி இங்க நாட்டு மருந்து தான் கொடுப்பாங்க.
0: நாட்டு வைத்தியர்கள் இருந்தார்கள், வல்லுநர்களாக
1: முன்னாடி இருந்தா, இப்ப இல்ல.
0: மாந்திரீகங்கள் அதெல்லாம் இருக்கின்றது விஷ கடிக்கு. அந்த உண்மை என்னவென்றால், அந்த விஷம் கடித்து ஏன் இறக்கிறார்கள் மக்கள் என்று சொன்னால், அந்த விஷத்திலே உள்ள அந்த விஷத்தன்மை எங்களுடைய இரத்தத்திலே, இரத்தம் இருதயத்தை நோக்கி ஓடும் இரத்த நரம்பிலே படுமாக இருந்தால் அது நீய இதயத்துக்கு சென்று இதயத்தில் உள்ள இரத்தத்தை உறைய வைத்துவிடும். இப்ப பாலுக்கு நீங்கள் தேசி புளியை விட்டு பாருங்க, திரைஞ்சு போய்விடுது, கட்டியாகிவிடும். அதே போன்று எங்கள் இரத்தத்தை கட்டியாக்குவதற்கு இந்த விஷம் சென்று தந்தால் இதயத்தில் இருக்க இதயம் உருகிவிடும், ஓடாது, மக்கள் இறந்து விடுவார்கள். ஆனால் அது ஓடாமல் இருக்கும் பொழுது அந்த இரத்தம் அவர் அவ்வளவு அரசாங்க வைத்தியத்தை கொண்டு அவளை அதை வெளியேற்றுவார்கள், மயக்கி வைத்து அந்த இரத்தம் முழுக்க வெளியேற்றி புதிய இரக்கத்தை ஏற்படுத்திவிட்டால் அவர் பிழைத்து விடுவார். விஷம் கடித்தவர் உடனே சாவதில்லை, இரத்தம் உறைந்து அவர் அழுக்கத்தில் இருப்பார். அதனால்தான் இப்ப காலையிலே கடித்தால் கடித்த இடத்திற்கு மேல் பக்கமாக உயரமாக இறுக்கி வரிந்து
1: கட்டுவார்கள்.
0: காரணம், அந்த நரம்பு வழியே மேலே போகக்கூடாது அந்த இரத்தம் என்பதுதான்.
1: சின்ன வயசுல அப்பா அப்படிதான்ப்பா கட்டி, தேல் கடிச்சாலும் சரி பாம்பு கடிச்சாலும் கட்டிட்டு பிளேடு வச்சு கீறி விடுவாங்க, அது ரத்தம் எல்லாம் வெளியே வந்து
0: வெளியில
1: போயிடுவாங்க. ரத்தமே வேற மாதிரி நிற மாதிரி வரும்,
0: விஷம் கலந்த ரத்தமாக வரும். அந்த இடத்தை முழுக்க வெட்டிய அதன் உடனே அந்த கடிவாய கீறி விட்டு வாய் வைத்து உறிஞ்சி உமிழ்ந்து துப்புவார்கள். உவ்வண்டு உறிஞ்சி
1: கட்டுப்பா,
0: அதுதான் அந்த விஷத்துக்குரிய வைத்தியம். அது அப்படியே படிப்படியாக அந்த விஷத்தினுடைய அளவீட்டை பொறுத்து படிப்படியாக இரத்த ஓட்டத்துடன் கலந்து கலந்து கலந்து சென்று எல்லாம் ஸ்தம்பித்துவிடும். ஆனால் பாம்பு அந்த விஷம் ஒரு இறை ஒரு தவளையை பிடிக்கின்றது, தவளையை கடிக்கும் பொழுது அந்த விஷம் அந்த தவளைக்கு போகும்போது சிறிது நேர்த்து தவளை நேரம் சென்று அது இறந்துவிடும், அது முழுங்கி விடும். அந்த பாம்பு முழுங்கி விட்டால் அந்த விஷம், ஆமா, அந்த விஷம் அந்த அந்த அது போய் சென்று சீரணம் ஆவதற்கு, செம்மிப்பாடு செரிச்சு போவதற்கு அந்த விஷம் உதவி செய்கிறது. செரிக்கிறதுக்காக, செரிமானம் அடைவதற்காக. கையில்லை காலில்லை பாம்புக்கு பாவம் தானே, அது வாயாலே தான் முண்டி முண்டி உமிழ்ந்து உமிழ்ந்து உள்ளுக்கு விழுங்கும். தவக்க எப்படித்த விட ஞாபகம் தவக்க சத்தம் போடு, இது பிற்பக்கத்தால கபி அப்படி இழுத்து இழுத்து இழுத்து கொண்டு போகும்.
1: அது சத்தம் போடுறது வச்சாம நிறைய பாம்பு
0: அடிச்சிருக்காரு, அதனுடைய இதையே நீங்க கெடுத்து விட்டீர்கள் தானே, பாவம் அல்லவா?
1: இதையே கெடுக்கலப்பா. இங்க குட்டி பசங்களா நிறைய குழந்தைங்க நிறைய இருக்காங்க, விளையாண்டுட்டு இருப்பாங்களா, அதுங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு பயந்துட்டே நான் சின்ன வயசு சேர்த்து பாம்பு அடிச்சரிச்சு பழக்கம் ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய பெரிய பாம்பு எல்லாம் வந்துருப்பா.
0: ஓ, பெரிய பாம்பு வந்துருக்கு. இங்க வந்து
1: பாம்பு எல்லாம் பார்த்து அடிச்சிருக்கேன்.
0: கனடாவிலே வான்கூவர் என்ற இடத்துல, பிரிட்டிஷ் கொலம்பியா மாநிலத்திலே பெட் ஸ்டோர், இந்த பிராணிகளுடைய கடை, செல்ல பிராணிகளுடைய கடை ஒன்று இருந்தது. கீழே மேல் மாடியிலே மக்கள் குடியிருப்பார்கள். அதுக்கு நேர மேலே இருந்த ஒரு பெண்ணும் இரண்டு பிள்ளைகளோடு அவர்கள் அந்த கீழே இருந்த இடத்துல பெரிய பைத்த மலைப்பாம்பு வளர்த்திருக்கின்றார்கள், பிஜிய மலைப்பாம்பு. அது எப்படியோ ஒரு நாள் அது எங்கேயோ லீவு கிடைத்து மேல் மாடிக்கு வந்து அந்த குழந்தைகள் இரண்டையும் முழங்கி விட்டார்.
1: ஐயோ,
0: உண்மை சம்பவம். இப்ப கடந்த இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்களுக்கு நடந்த சம்பவம். முடியுமா? அந்த மலைப்பாம்பு அதை செல்ல பிராணிகளா வளர்க்கின்றார்கள், அதனால தான் அதற்கு ஆபத்து. எத்தனை பேர் வளர்க்கின்றார்கள்?
1: அதனாலதான் சின்ன வயசு குட்டி கதவுக்காகவே
0: தான் படிச்சு. பாம்புகள் விளைவதற்கு, அதுகள் உற்பத்தி ஆவதற்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்காது. நாங்கள் அடித்து இப்படி அழித்து காடுகளை அழித்து கொளுத்தி தான் அதை அழிக்க வேண்டும். தேங்காய் குவியல்கள், நீங்கள் தேங்காய் பறித்து கும்பியா வைத்திருந்தா அந்த தேங்காய் கும்பிக்குள்ள நிறைய பாம்பு வாழும். அதற்காக என்ன செய்யலாம் என்றால், வெங்காய பயிருக்குள்ளே வராது, வெங்காய பயிருக்குள்ளே பாம்பு வராது. உங்கள் வீட்டை சுத்தி வெங்காயம் நாட்டி விடுங்கள். இந்த கிருஷ்ணாவில் கூறுவீர்கள் எண்ணெய், லாம்பெண்ணெய், இந்த மண்ணெண்ணெய், அதை சுற்றி ஊத்தி விடுங்கள், வராது, அதை தாண்டி வராது பாம்பு. அது அதிலே வைத்தால் அப்படியே உரிய
1: உப்பு மட்டும் போட்டு வாசல் கிட்ட உப்பு போட்டு வச்சிருப்பாங்க.
0: உப்பும் போடுவீர்களா? நல்லது, நல்லது.
1: அப்புறம் வீட்டுக்குள்ள வந்துட்டுனா அது சில பேர் வீட்டுல இங்க நானும் அடிச்சிருவேன், சில பேர் வீட்டுல பயந்துட்டு அடிக்க மாட்டாங்க. அப்ப என்ன வேணா காட்டன் துணி இருக்குல்ல, அந்த கொளுத்தி போட்டா அந்த ஸ்மெல்லுக்கு தொகைக்கு வராது போயிடுவோம். பழகி வச்சிருப்பாங்க கிராமத்துல பண்றதெல்லாம்.
0: எங்கள் மூதாதையர்கள் நான் வாழ்ந்த இடத்திலே பாம்பை கண்டால் அடித்துக் கொள்ள மாட்டேன். மூது, அதாவது வந்து அம்மா, அம்மாவின் அம்மா காலம், இவ்வளவு காலம். அவர்கள் உடனே அங்கே பானையை கொண்டு வந்து வீட்டுக்கு எப்பொழுதுமே புது பானையும் மூடியும் வைத்திருப்பார்கள். அந்த பானையை கொண்டு வந்து நாகதம்பரானே இதற்கு போன்று சொல்லி அதை சொல்லுவார்கள். அப்படியே பானைக்குள்ளே போயிடுவாங்க. புற்றுமா இருந்து அந்த பானை வாய்க்குள்ளே ஓடி அதுக்குள்ளே சுருண்டு போவோம். மூடியால, அதை மூடியால மூடிக்கொண்டு சென்று அங்கே ஒரு கிருஷ்ணன் கோவில் ஒன்று இருக்கிற எத்தனை மைல் தூரத்தில் வல்லிபுரம் ஆழ்வார் என்ற ஆலயத்திலே கொண்டு திறந்து விடுவார்கள். அது போய்விடும், அடிக்க மாட்டார்கள்.
1: என்
0: தாய் சொல்லியதாயார் சொல்லி நான் அறிந்தேன். நான் சின்ன குழந்தையாக
1: பாம்பு அடிக்கிறது, அம்மா திட்டுவாங்கப்பா, பொம்பளை பிள்ளைங்க பாம்பு நல்ல பாம்புல அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க.
0: திருப்பி கடித்து நீங்கள் வல்லமை குழந்தைகள் அம்மா நினைக்கின்றார். ஒரு பாம்பு வந்து எங்க வீட்டுக்குள்ளே
1: நினைப்பாங்க, நல்ல பாம்பு அடிக்கிறது பாவம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க.
0: அப்படியா? எங்க வீட்டுக்கு நிறைய ஒரு சின்ன ரோட்டு இருந்தது, அது சாதாரணமான ரோட்டு. அதுல வழிபோக்கர்கள் போகும் பொழுது ஒரு பெரிய நாக பாம்பு வந்து எங்க வீட்டுக்கு, அந்த வேலி வந்து மரத்தாலே செய்த வேலி, மதில் அல்ல, உள்ளுக்கு நுழைந்து விட்டது. அவர்கள் கூப்பிட்டு கூறி இருக்கின்றார்கள், வீட்டுக்கு பாம்பு வருது, உங்களை காணி உங்களோட நிலத்துக்கு பாம்பு வருதுன்னு சொல்லி போட்டு போய்விட்டார்கள். இவர்கள் தேடி இருக்கின்றார்கள், தேடினால் பாம்பை காணவில்லை. இப்ப நான் வீட்டிலே குழந்தையாக தூங்கிக் கொண்டிருந்தேன். எனக்கு தெரியும் அப்பொழுது ஏதோ இரண்டு மூன்று மாசம் என்று அம்மா சொல்லுவார், அம்மா சின்னம்மாவும். அந்த பாம்பு வந்து அந்த பாயிலே தான் என்னை வளர்த்தி இருந்தவர்களாம். அது கீழே பாய்க்கு கீழே வந்து அந்த பாயிலே வந்து துணிக்குள்ள அதை வந்து சுருண்டு படுத்து விட்டது. அம்மா வந்து என்னை தூங்கினால் அங்கே பாம்பு. உடனே குளறி கொண்டு ஓடிப்போ, அம்மாவுக்கு அம்மாவனுடைய அம்மா வந்து அடிக்க வேண்டாம் என்று நாகதம்பரான் வந்திருக்கின்றார், ஆசீர்வதித்திருக்கின்ற பேரன் சொல்லி போட்டு அந்த பானையை கொண்டு வைத்தவனே அவர் உள்ளே போய்விட்டதாம். அவர் அந்த பானையை மூடி தூக்கி தலையில வைத்தவனு கோயில் அண்ட கொண்டு போய் விட்டு விட்டு வந்தார் என்று ஒரு கதை கூறுவார்கள். ஆனால் இதெல்லாம் பாத்தீங்களா,
1: பெரிய பாம்பு உட்கார்ந்து இருக்குது. அதாவது எட்டு மாசம் ஒன்பது மாசம் அந்த மாதிரி குழந்தை வருவோம். அப்ப அவங்க வீட்லயே அவங்க நிறைய பாம்பு வரும். அந்த மாதிரி நல்ல பாம்பு ஒன்று வந்திருக்கும் போது அது தலையை தூக்கிட்டு நிக்கும் போது வாழை பிடிச்சி பிடிச்சி பிடிச்சி பிடிச்சி இருக்கு. அது அது இழுத்துட்டு ஓடுறதுக்கு இவ வாழை பிடிச்சி
0: காலம் நேரத்தை பொறுத்தது. ஆனால் பாம்பு என்றால் படையும் நடுங்கும். நல்லபடியான பாம்பு, பாம்பு, பாம்பு என்றால் படையும் நடுங்கும் இல்லையா?
1: ஆமாப்பா, பாம்புக்கும் நாய்க்கும் பயப்படாத யாரும் இருக்க மாட்டாங்க.
0: இப்பொழுது மஞ்சுளாவும் சதீஷும் வணக்கம் கூறி இணைந்திருக்கின்றார்கள் காத்தலையில. வணக்கம் மஞ்சுளா, வணக்கம் சதீஷ், உங்களுக்கு நன்றிகள், வரவேற்றிருக்கின்றார்கள், கை உயர்த்தி வணக்கம் போட்டிருக்கின்றார்கள். சரி மேம், சியாமலா, இப்பொழுது நாங்கள் சொல்லெடுத்து பாடல், முதலாவது பாடல், இரண்டாவது, மூன்று, நான்கு, ஐந்து பாடல் தாருங்கள்.
1: சொல்லுங்கப்பா, வார்த்தை சொல்லுங்கப்பா.
0: உங்களுக்கு வார்த்தை வந்து நீ என்ற வார்த்தை, நீ.
1: சொல்லுவாப்பா.
0: குறுங்கள் பாடியும் காட்டலாம், குறையும் சொல்லலாம்.
1: நீ வருவாய் என நான் இருந்தே அதுப்பா
0: வாழ்த்துக்கள்.
1: நீதானே சந்தானா நிக்க வச்சு நிக்க வச்சு பாக்குற.
0: நீதானா நிஜம் தானா, நல்லது. இரண்டாவது பாடல். மூன்றாவது பாடல்.
1: நீயா அழைத்தது என்னை, நீயா அழைத்தது. அந்த பாட்டுப்பா
0: கெட்டிக்காரி, கெட்டிக்காரி நீயா அழைத்தது. எங்க நாலாவது பாடலை கொண்டு வாருங்கள்.
1: நீ நெடில் தானப்பா.
0: நீ நெடில்.
1: நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன கூற சொல்லி போடு தாங்களையே மனசு. உன்னை பார்க்காம கண்ணு தூங்காது. அந்த பாட்டுப்பா.
0: ஆனால் அந்த பாட்டு சொல்லாதம்மா. ஏனென்றால் நீ என்று ஒரு ஒருவரை பார்த்து குறிப்பும் பொருள் தானே நீ என்பது யூ. அப்ப நீல என்று வருவது நீலம் நிறத்தை குறிப்பது. அப்ப வேறு ஒரு பாடல் தாருங்க. தெரியும் வேறு ஒரு பாடல் தாருங்க.
1: நீல வண்ண கண்ணா
0: செல்லாதான் கொண்டு வா. எங்களை பாடல்கள் வருகின்றது தானி. நீ
1: இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை.
0: கட்டி காரி டாக்டர் பிடித்து விட்டா. நீ இல்லாத உலகத்தில் மற்றது என்ன பாட்டு நான்
1: பண்ணுவேன்
0: பாடல். இந்த ஐந்து பாடல்கள் நீங்கள் தந்த பாடல்கள். நீ வருவாய் என நான் இருந்தேன், நீ தானா நிஜம்தானா என்ற ஒரு பாடல், நீயா அழைத்தது, அடுத்தது நீ இல்லாத உலகத்திலே நீ வர வேண்டும் என்ற பாடல். இந்த ஐந்து பாடலும் உங்களுக்கு விருப்பமான பாடல் இது.
1: நீ வருவாய் என நான் இருந்தே
0: சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் அம்மா. இப்பொழுது அடுத்த உறவு வருகின்றால் அவரை அழைத்து விடுகிறேன்.
1: நன்றி.
0: நன்றி மகளே, நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம் மகான் அவர்களே, வரவேற்கின்றேன், வர வேண்டும். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். எம்டிஆர் வானொலி அறிவிப்பாளருக்கும் வணக்கம்.
0: நன்றி நன்றி. உங்களை வரவேற்கின்றோம். வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஓமாம். நீங்கள்?
0: நாங்கள் நலமாக, எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். மகிழ்வாக வீட்டினுள்ளே பாதுகாப்போடு இருக்கின்றோம்.
2: நாங்களும் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம்.
0: பாதுகாப்பு தானே. என்ன இப்படியே சந்தர்ப்பம் வாழ்க்கையில கிடைத்திருக்காது. இயந்திரமாக ஓடித்திருந்த நாங்கள் இப்ப அமைதியாக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய
2: காலை நியூஸின் படியும் இங்கு 11 பேர் 11 பேர் 21 இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறோம்.
0: ஓ வயதானவர்களா?
2: பழையபடி வருது. 4000 பேருக்கிட்ட வந்திருக்கின்ற மாதிரி சொல்லுகிறோம்.
0: அந்த சூரியனுடைய தலையை முருகன் அறக்கும் பொழுது ஒவ்வொரு தலை மாறி மாறி உயர்த்து வந்தது போல இந்த கொரோனாவும் ஒவ்வொரு புது அலைவரியோடு புது அமைப்போடு வருகின்றது. போகத்தோடு வருகிறது. வர வர போகம் கூடிக்கொண்டு வருகின்றது.
2: மலேசியாவில் கூடியிருக்கான்
0: அறிகின்றோம். செய்தியா என்ன உலகளாக பறந்து உலகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கின்றது.
2: ஆஸ்திரேலியாவிலும் சில மாநிலங்கள்ல வந்திருக்கின்ற மாதிரி சொல்லுவோம்.
0: ஓ சரி. இப்பொழுது நாங்கள் ஐந்து பாடல்களை தர வேண்டும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியிலே உங்கள் மனதில் இருக்கிற ஐந்து பாடலை தருவதற்கு நான் பதம் தருவேன். அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடல் தர வேண்டும். உங்களுக்கு இங்கே இருக்கின்ற பதம் என்ன என்ற பதம். என்ன என்ற பதத்தில் வருகின்ற ஐந்து பாடல்கள் நீங்கள் முதல் வரி இரண்டு வரியை பாடியும் காட்டிக்கொண்டு வரலாம், வசனமாகவும் கூறலாம். இங்கு குறுங்கள் ஐந்து பாடல்கள்.
3: என்ன தவம் செய்தே உன்னை மணங்குள்ள வண்ணமர பூமி வாழ்த்துணைகள் சொல்ல.
2: பாடல் வடிவா தெரியாது,
0: பாடல் ஒன்று வந்திருக்கிறது. இங்க இரண்டாவது பாடலை கொண்டு வாங்க. நல்ல பாடல். என்ன தவம் செய்தேன், நல்ல பாடல்.
3: என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலி வழி வரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்ன என்ன வார்த்தைகளோ வண்ணமல
0: கொண்டு பாருங்கள். என்ன என்ன வார்த்தைகளோ வண்ணமல பாடல், நல்ல பாடல். என்ன என்ன வார்த்தைகளோ, நல்ல பாடல். என்ன என்ன வார்த்தைகளோ. அடுத்து நான்காவது பாடல்.
2: தெரியும் பாடங்கள் தெரியும் மனதில் வருது.
0: அதனால்தான் வேகம் விவேகம் உடனே வருவதாக இருக்க வேண்டும். எத்தனையோ லட்சக்கணக்கான பாடல்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், பாடியிருப்பீர்கள். என்ன அந்த எத்தனை பாடல்கள் இருக்கின்றது, அது உடனே வர வேண்டும். அதுதான் விவேகம் வேகம். கொண்டு பாருங்கள். நெஞ்சில் ஒரு ஆள்
2: வரிசையெல்லாம்
0: என்ன என்று ஆரம்பிக்கும் பாடல். என்ன என்ற பதம் அதுல இருந்து ஆரம்பிக்க வேண்டும்.
3: என்னடி மீனாட்சி, அது வந்தானே
0: என்னடி என்று வந்திருக்கு, காரியம் இல்ல. சரி, அதை கொண்டு வாருங்கள். என்னடி என்னடி மீனாட்சி என்று வருகின்றது. சரி, நல்ல. இப்ப இன்னும் ஒரு பாடல் வேண்டும். நெஞ்சிலோர் ஆலயத்தில் ஒரு பாடல் இருக்கு, நெஞ்சிலோர் ஆலயத்தில் ஒரு பாடல் இருக்கின்றது. ஏன் இந்த கோலத்தை அழித்தாய் என்று வரும் இந்த வரியிலே.
3: இந்த கோலத்தை அழைத்தாயோ, முன்னம் இருந்த நிலை மறந்தாயோ, முகத்தை பார்த்து கொள்ள நினைத்தாயோ மறந்தாயோ.
0: அந்த முதல் வரி
3: நினைத்து அழைத்தாயோ, கோணத்தை கொடுத்தாயோ, முன்னம் இருந்த நிலை மறந்தாயோ, முகத்தை பார்த்து கொள்ள மறுத்தாயோ.
0: அற்புதம், சிரமமான பாடல், நல்லவா. ஐந்து பாடல்கள் தந்திருக்கின்றீர்கள். என்ன தவம் செய்தேன் உன்னை மனம் செய்ய, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, என்ன என்ன வார்த்தைகளோ, என்னடி மீனாட்சி, என்ன நினைத்து என்னை அழைத்தாய. இந்த ஐந்து பாடல்களையும் மகான், உங்களுக்கு பிடித்த பாடல் இது.
3: என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, மறையட்டுமே, தன்னாலி வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினீதி மறையட்டுமே, தன்னாலி வழி வரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே.
0: வாழ்த்துக்கள் ஐயா, அந்த பல்லவியை பாடி காட்டின உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஐந்து பாடல்கள் இருக்கிறீர்கள். இதுல என்னதான் நடக்கும் பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல் ஏன் பாடி காட்டியிருக்கீர்கள். இந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் இந்த ஐந்திலே ஒரு பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல் கதம்பத்திலே வரும். இன்றைய கதம்பம் கேட்டீர்களா, கதம்பத்திலே உங்கள் பாடல் வந்தது நேற்று நீங்கள் தொடுத்து விட்ட பாடல்.
2: ஓம் ஓம்
0: பகல் நல்லது. மீண்டும் மரவழி வரிப்பும் வரும், மரவழி வரப்பிலையும் கேளுங்க. இன்னும் மாலையிலே ஒரு நிகழ்வு போனது, ராகம் திரை தந்த ராகங்கள் என்ற ஒரு நிகழ்வு சென்றது. அதுல இந்த மோகன ராகத்தை பற்றி வந்திருந்தது, மோகனத்தை பற்றி. எந்தெந்த திரைப்படத்திலே யார் யார் பாடிய அந்த விவரத்தோடு வருகின்றது ஒரு நிகழ்ச்சி. வாரத்தில் ஒரு முறை வசதி இருக்கும் வேளையில் கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லது மகான், இணைந்து சிறப்பித்தவங்க நன்றி. மீண்டும் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு பாடல் வரிசை வரும்பொழுது அழைப்பேன், அப்பொழுது நீங்கள் வரலாம். நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி மகான், இணைந்து சிறப்பித்தவங்க நன்றி, வாழ்த்துக்கள். தங்கை அன்பு மகள் கௌரி யாழ்ப்பாணத்தில் அகில தமிழ்நாடு யாழ் நகரில் இருந்து வருகின்றார். வணக்கம் கௌரி, நலமா இருக்கின்றீர்களா மகளே?

0: கொண்டிருக்கத்தான் வேண்டும்.
1: என்னப்பா
0: பாதுகாப்பாக இருக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் அந்த தொகைக்கு அதிகரித்துக் கொண்டு போகின்றபடியால் அயல் நாடுகளில் இருந்தெல்லாம் வருபவர்களினாலே இது கொண்டுவரப்படுகின்றது. நான் பேசுவது கேட்கின்றதா மகளே? கௌரி கௌரி, உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதா? என்ன நடந்தது? சரியாக வரவில்லை. சரி, இப்பொழுது உங்களுக்கான பதம், உங்களுக்கான பதம் வந்து மலர் என்ற பதத்திலே ஆரம்பிக்கிற பாடல்களை கொண்டு வரணும். மலர்
1: மலையிலிட்டேன் மங்கை என்ற மீனாட்சிக்கு நானே.
0: வாழ்த்துக்கள். ஒரு பாடல் மலர் கொடுத்தேன் என்று வந்திருக்க.
1: மலர் ஒரு பாட்டப்பா.
0: இரண்டாவது
1: மலர்களை போல் மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழவை ஆனந்து. இரண்டாவது பாடு.
0: அதை பாடி முடிக்கணும். நன்றா இருக்குங்கிறது உங்களோட குரல்ல கேட்கும் பொழுது. மூன்றாவது என்ன பாடல்?
1: ஹலோ
0: கோரங்கள் மகளே, கேட்கின்றது மூன்றாவது பாடல்.
1: ஆமா, அடுத்தது மலரே மௌனமா அந்த பாட்டு.
0: மூன்றாவது பாட்டு. அடுத்த பாடல் அங்கே அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களுக்கு. கூறுங்கள் நாலாவது பாடல்.
1: மலரே குறிஞ்சி மலரே.
0: மலரே குறிஞ்சி மலரே, நல்லது. அடுத்த பாடல்
1: மலரும் மலர்வாத பாதி மலர் போல.
0: வாழ்த்துக்கள். மலர்ந்தும் மலர மலர்ந்தும் மலராத என்றால் இதுல வந்து மலர் என்றது வந்து மலரை குறிக்கவில்லை, மலர்வதை குறிக்கவில்லை. சரி, அந்த பாடல் எடுத்துக்கொள்வோம். மலர்ந்தும் மலராத ஐந்து பாடல் தந்தீர்கள். மலர் கொடுத்தேன், கை நிறைய வலைகள் கொடுத்தேன். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். மலரே மௌனமா, மலரே குறிஞ்சி மலரே, மலர்ந்தும் மலராத என்று ஐந்து பாடல் தந்தீர்கள். இந்த ஐந்து பாடல்களையும் உங்களுக்கு பிடித்த பாடல் இது. இதிலே இந்த ஐந்திலே உங்களுக்கு எந்த பாடல் நன்றாக பிடித்த பாடல்?
1: மலரே குறிஞ்சி மலரே.
0: அது உங்களுக்கு நன்றாக பிடித்த மலர் பாடல், நல்லது. இது கதம்பத்துக்கு தெரியாத உங்கள் பாடல். வாழ்த்துக்கள் அம்மா. இடையே மீண்டும் வந்து பாடல் கேட்க பாருங்கள், மீண்டும் பாருங்கள். சரியா? நன்றி அம்மா.
1: சரியப்பா,
0: நன்றி நன்றி. மீண்டும் வரலாம், வேறு பாடல்களும் சொல்லலாம் கடந்த வாரம் போல்.
1: சரியப்பா,
0: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். எங்கே அன்பு பேரன் சதீஷ் நாகப்பட்டினத்திலிருந்து வந்திருக்கின்ற சதீஷ்குமார். வணக்கம் சதீஷ்குமார்.
2: வணக்கம் தாத்தா. வணக்கம் தாத்தா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நல்லா இருக்கேன் தாத்தா.
0: நல்லா இருக்கிறீங்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: எல்லோரும் நல்லா இருக்காங்க தாத்தா.
0: எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது சதீஷ்குமார்ன பெட்டியை நான் திறந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இங்கே கொடுக்கப்படுகின்ற பதம் என்னவென்றால் மனம் என்ற பதில் பதம் இங்கே இருக்கு. மனம், எங்களுடைய மனம், மனம் என்று இருக்கின்றது. மனம் அதிலே ஐந்து பாடலை கொண்டு வாருங்கள் கேட்போம்.
3: மனமே நீ துடிக்காதே, விழியே நீ கலங்காதே அப்படின்னு ஒரு பாட்டு தாத்தா.
0: ஒன்று. இரண்டாவது பாடல்
3: மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது
2: அப்படிங்கிற பாடு தாத்தா.
0: நல்லது, நல்ல பாடல், புதிய பாடல், கேளாத பாடல். மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது அணியும் காற்றுகளுக்கு வரவில்லை. அடுத்தது
3: மனசுக்குள்ள நாயன சத்தம் நான் கேட்டேன்.
0: நல்லது, மனதுக்குள்ள நாயன சத்தம் கேட்டு விட்டதா, நல்லது. அடுத்தது நிறைய பாடல்கள் இருக்கின்றது.
2: இருக்கு தத்தாது.
0: மேடை மேலே அந்த பதம் தாங்கி வரும் பக்கத்திலே ஒரு பதத்தை கொண்டு வந்த மனம் என்றது பக்கத்திலே மேடை என்ன மேடை என்ற ஒரு பாடல் இருக்கின்றது.
2: அதான் தாத்தா சொன்ன முதல்ல மனம்
0: என்ன மேடை மன

0: சொல்றாங்க.
1: தாத்தா நெஞ்சினிலேங்கிற படத்துல இருந்து ஒரு பாட்டு தாத்தா, மனசே மனசே அப்படிங்கிற ஒரு பாடல் தாத்தா.
0: மனசே மனசே நல்ல பாடல், மனசே
1: மனசே விஜய் படத்துல.
0: ஆமா, மனசே மனசே. அடுத்தது இன்னும் ஒரு பாடல்,
1: இன்னும் ஒரு பாடல்களா தாத்தா? மனம் என்னுமே இடைய சொல்லிருக்கேன் தாத்தா.
0: அதைத்தானே நான் நீங்கள் மனம் சொல்லவில்லை, எங்க அந்த பாடல பாருங்க.
1: அது அதுதான் ரெண்டாவது பாட்டா சொன்னேன், மனம் என்னும் மேடையின் மேலே முகம் ஒன்று ஆடுது அப்படின்னு பாட்டு சொன்னது.
0: ரெண்டாவது பாடல் நீங்கள் தந்தது மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. இப்பொழுது எடுத்துக்கொள்ளுகிறேன் மனம் என்னும் மேடை மேலே. மனம் அதுதான் நான் கூறினேன், இரண்டாவது சொல்லோட வர மேடை மேலே உண்டு, மனம் என்னும் மேடை மேலே. சரி, இப்பொழுது நீங்கள் தந்த பாடல்கள் ஐந்து பாடலை கொடுத்தீர்கள். மனம் என்ற பதம் தாங்கி வந்தது. மனமே நீ துடிக்காது, மனதில் ஒரு பூ பூத்தது, மனதுக்குள்ளே நாயன சத்தம், மனசே மனசே என்று ஒரு பாடல், மனம் என்னும் மேடை மேலே. இந்த ஐந்து பாடல்களுக்கும் உங்களை கவர்ந்த உங்களுக்கு பிடித்த பாடல் எது?
1: மனம் என்னும் மேடையின் மேலே அப்படிங்கிற ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கின்றது.
0: அந்த பாடல்கள் மனம் அந்த முதல் வரிய பாடங்கள்.
1: மனம் என்னும் மேடையின் மேலே முகம் ஒன்று ஆடுது அப்படிங்கிற பாடல்.
0: நல்ல பாடல், கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் நல்ல பாடலை கொண்டு வந்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மீண்டும் வரலாம், நீங்கள் மீண்டும் வரலாம். சரியா? நன்றி நன்றி மகனே, நன்றி பேராண்டி. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த இரவு ஒருவர் வந்துவிட்டு சென்று விட்டார், அவரை அழைக்க வேண்டும். ஓடி வாருங்கள். வணக்கம் வணக்கம், யார் வந்தீர்கள்? இது மொழி தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. மஞ்சுளா வருகின்றார் கனியம் பாடியிருந்து. எங்கே மஞ்சுளா, கொண்டு வாருங்கள் மகளே. நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கும்பா. வணக்கம்பா.
0: வணக்கம் அம்மா, நலமாக இருக்க வேண்டும். உங்களிடத்திலேயும் பாம்பு இருக்கின்றதா? உங்களோட ஊர்லயும்
2: இருக்குப்பா.
0: முறை இருக்கா?
2: இப்ப சுத்தி காம்பவுண்ட் போட்டும்பா. காம்பவுண்ட் போடாதுன்னு ஒரு முறை காம்பவுண்ட் போட்டிருந்தோம், ஆனா வழி வச்சிருந்தோம் பின்னாடி. நல்ல வெள்ளிக்கோ வெள்ளிக்கோ ஊர்ல பூ ஊத்திட்டு மாவளுக்கு செய்ய தெரியாது பாவு எடுக்கிறதுக்கு. எங்க எதிர் வீட்டுக்காரன்னு கூட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் தான்பா பாவு எடுத்துட்டு உள்ள உருண்ட ஊட்டி வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ரெண்டு பாம்பு ஆள் உயரம் சுத்திக்கின்னு பயந்து
0: படம் எடுத்தாலும் நினைக்கின்ற நாக பாம்பு இல்லையா?
2: அப்புறம் இந்த பொண்ணு இது
0: தாங்கள் படம் எடுக்கும், இவர்கள் எங்களை படம் எடுப்பாங்க, நாங்களே சிறந்த படம் எடுத்திருக்கணும், எங்களே என்னதுக்கு இவருக்கு படம் எடுக்க வருகின்ற ஓடி விட்டாங்க.
2: சுத்திக்கின்னு அப்படி ஆடி நின்றது. மறுநாள் மத்தியானம் திரும்ப ஒரே ஒரு பாம்பு வந்திருக்குதுப்பா.
0: என்ன தேவைக்கு வந்து உங்களுக்கு காட்சி காட்டி விட்டு போயிருக்கோம். அப்ப என்ன செய்வீர்கள்? அந்த பாம்பு அடித்தீர்களா?
2: இல்ல, நாங்க அப்ப கொல்லைக்கு போயிட்டு இருந்தோமா, என் பொண்ணு அப்புறம் யாரையும் கூப்பிட்டு அப்புறம் ஓட்டிட்டு இருந்தாங்க.
0: ஓடிட்டா? சரி சரி அம்மா. இன்று உங்களுக்காக வந்த பதம் என்ன பதம் என்றால் இங்க பார்ப்போம் என்ன பதம் இருக்கின்றது என்றால், உங்களுக்கு இருக்கின்ற பதம் பூ என்ற பதம் இருக்கின்றது. பூ பூ என்ற பதத்தில் இந்த பாடல் கொண்டு வரணும்.
2: பூ வண்ணம் பூபாலம் பாடும் ராகம்.
0: நல்ல பாடல் ஒன்று தந்தி. பூ வண்ணம் பூபாலம் பாடும் ராகம். சரி, இரண்டாவது பாடல்.
2: பூவே பூச்சூடவா.
0: நல்லது நல்லது, கட்டிக்காரை. பூவே பூச்சூடவா. அடுத்த பாடல்.
2: பூ பூத்த செடியை காணும் வித போட்ட நானும் பாவம். இதை நான் 3-4 முறை சொல்லிட்டேன்.
0: பூ பூத்த செடியை காணும். சரி, அடுத்தது.
2: பூ போன்ற புன்னகையில்.
0: பூ போலும் உன் போன்ற உன் புன்னகையில். நல்லது. பூ போன்று உன் புன்னகையில். அடுத்த பாடல்
2: கவரி
0: கவரி கவரி மாநில. அடுத்த பாடல். இனி ஒரு பாடல்.
2: பூ ஒன்று வாடுதம்மா அதன் ஜோடி குயில் அப்படின்னு ஒரு பாடல்.
0: ஓ, பூ ஒன்று வாடுதம்மா. சரி, கட்டிக்காரை கட்டிக்காரை ஐந்து பாடல்கள் கொடுத்தீர்கள். இதுல பூ வண்ணம் பூவாளம் என்று ஒரு பாடல். பூவே பூச்சூடவா, பூ பூத்த கொடியை காணோம், பூ போன்ற உன் புன்னகையில் பூ ஒன்று பாடுதம்மா. இதுல எந்த பாடல் உங்களை நன்றாக கவர்ந்த பாடல்?
2: எனக்கு கவரிமான் பட பாடலும் பிடிக்கும்பா, டி ராஜேந்தர் படம் பாடலும் பிடிக்கும்பா. ஏதாவது ஒன்று
0: இல்ல இல்ல, உங்களுக்கு பிடித்த பாடல் எனக்கு தேவை. எனக்கு வேண்டிய உங்களுக்கு முதலாவதா எந்த பாடல் உங்களுக்கு விருப்பமா இருக்குன்ற? இதுல
2: கவரிமான் பட பாடல் இருக்குங்கப்பா, நாலாவது பாடல்
0: பூ போன்றே புன்னகையில், அந்த பாடல். சரி, நாலாவது பாடல் கவரிமான் பாடல் உங்களுக்கு விருப்பம் என்று கூறுகின்றீர்கள். அந்த பாடல் உங்களுக்கு கலம்பத்திலே ஒலிபரப்பாகும். சரியா?
2: நன்றி சார்.
0: வாழ்த்துக்கள் மகளே, இந்த ஐந்து பாடல்களை தந்தமைக்கு நன்றி உங்களுக்கு. அடுத்த உறவு யார் வருகின்றார்? கௌரி மீண்டும் வருகின்றார். வணக்கம் கௌரி.
3: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் கௌரி, கொண்டு வாருங்கள். சரி, உங்களுக்கு இப்போ ஒரு பாடல் வேற இருக்கின்றது, பாட்டு என்ற பாடல். பாட்டு
3: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாட்டும் நானே பாவமும் நானே.
0: இருங்கள், வார, என்னுடைய பேனா மறக்கின்றது, எழுத மறக்கின்றது என்னுடைய பேனா. ஒரு ஒரு செகண்ட் தாருங்கள் எனக்கு. பாட்டு பாடவா, இரண்டாவது என்ன பாடல் சொன்னீர்கள்?
3: பாட்டும் நானே பாவமும் நானே.
0: ஓ, பாட்டும் நானே பாவமும் நானே. அடுத்த பாடல்
3: பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான்.
0: வாழ்த்துக்கள். மூன்றாவது பாடல்
3: பாட்டுக்கு பாட்டு எழுதி.
0: இதுமே பாருங்கள், மூன்றாவது பாட்டு தலைவன் பாடினால், தலைவன் பாடினால் என்ற பாடலை தருகின்றீர்கள். அடுத்தது பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன் பாடுவது கேட்டாயோ, அந்த பாடல் தானே? படகோட்டியிலே. ஓகே, பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன். பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன், என்னுடைய பேனாவுக்கு எழுத மறக்கின்றது மகளே. பாட்டு ஒன்று, பாட்டு ஒன்று, என்னென்று பேரு வந்த பாடு? பாட்டு ஒன்று கட்டு கட்டா, ஓ பாட்டு ஒன்று கட்டு
3: கட்டு.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஐந்து பாடலை தந்திருக்கீங்க கட்டிக்காரி, இணைந்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரியா? நன்றி, நன்றி, மீண்டும் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி மகளே, நன்றி. வணக்கம், வணக்கம். முகமது ராபிக், ராபிக், ராபிக், உங்களுடைய தடையாக இருக்கின்றது ராபிக். என்ன நடந்தது ராபிக்? ஏழாவது உறவாக வந்திருந்தார் ராபிக். ராபிக் கொண்டு வந்த பாடல்கள் கேட்பதற்கு அவருடைய தடையாக இணைப்பு. மீண்டும் நீங்கள் இணைக்க வேண்டும் ராபிக். இதை நிறுத்தி மீண்டும் இணையுங்கள். இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவையிலே பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது வந்திருக்கின்றது யாராக இருக்கலாம் என்றால் நிரஞ்சனி வந்திருக்கின்றீர்கள். வணக்கம் நிரஞ்சனி.
4: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பேசுறேன்.
0: சென்னையிலிருந்து நிரஞ்சனி பேசுகிறீர்கள். நலமா இருக்கின்றீர்களாம்மா?
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றோம், நலமாக, ஆரோக்கியமாக, மகிழ்வாக இருக்கின்றோம். இப்போ சென்னையில் சந்தோஷம் மகிழ்ச்சிக்குரிய செய்தியா அல்லது நிகழ்ச்சிக்குரிய செய்தியா? நல்ல நல்ல பழக்கம், அந்த உறவுகளை தெரிந்து கொள்ளுங்கள். செய்திகள் எல்லாம் பலவாறு வருகின்றது, எங்கள் மூளையை குழப்புகின்றது, இதயத்திற்கு வேதனை வருகின்றது. சாதாரணமான ஒரு செய்தி நல்லது. சரி, இப்போ உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பதம் என்ன பதம் என்றால், கடந்த வாரம் நீங்கள் வந்து ஞாபகம் இருக்கு, ஒரு பதம் தருவோம், அந்த படத்தில் அந்த பதத்திலிருந்து ஆரம்பிக்கின்ற ஐந்து பாடல்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும். இரண்டு வரியாவது பாடி காட்டலாம், சொல்லலாம். அந்த வகையிலே இப்ப ஒவ்வொருவருக்கும் வந்து இப்ப வந்த ஒவ்வொருவரும் கூறியிருக்கிறார்கள். நீ என்ற பதம், என்ன என்ற பதம், மலர், மனம், பூ, பாட்டு என்ற பதங்களுக்கு பாடல்களை தந்தார்கள். உங்களுக்கு வருகின்ற பாடல், உங்களுக்கு நிலவு என்ற ஒரு பதம் இருக்கின்றது, அந்த நிலவு என்று ஆரம்பிக்கும் பாடலை நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஐந்து பாடல்கள் தர வேண்டும் தொடர்ந்து. நிலவு
4: முதல் பாடல் வந்து நிலவு ஒரு பெண்ணாகி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு.
0: ஒரு பெண்ணாகி. இரண்டாவது பாடல் அது நிலா என்று வருகின்றது, நிலவு என்று வர வேண்டும். இரண்டும் ஒரே கருத்து, ஒரே கருத்து தான். ஆனா இந்த கவிஞர்கள் தந்த நிலவு என்று ஆரம்பிக்கிற பாடல் வந்தா சிறப்பாக இருக்கும்.
4: சரி, அப்போ நிலவு சூழும் நேரம்
0: சிறப்பு பாத்தீங்கன்னா, நிலவு நிலாவும் நிலவும் ஒன்றுதான். ஆனா இந்த வரிகள் வந்து நிலவு தூங்கும் நேரம் என்ற பாடல் நல்லதொரு பாடல். இரண்டு நல்ல பாடல். அடுத்த பாடல்
4: நிலவு பாட்டு. நிலவு பாட்டு நாள் கேட்டேன்.
0: நிலவு பாட்டு, நிலவு பாட்டு ஓ நான் கேட்டு. நல்லது, நல்லது. இங்கே மூன்றாவது நான்காவது பாடல்.
4: நான்காவது பாடல் நிலவுக்கு
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிலவுக்கு என் மேல் என்னடி போகும். அடுத்த பாடல்,
4: அடுத்த பாடல்
0: எங்கே கண்டு இருக்கின்றது, ஞாபகத்தில் இருக்கின்றது, தட்டி பாருங்கள். வேகம் விவேகம் எங்கே?
4: நிலவு நிலால வருது, நிலவுல வருது,
0: நிலவுல வர வேண்டும்.
4: சரி, நான் ஒரு செகண்ட்
0: யோசிக்கிறேன். சிந்தனையை பார்ப்போம்.
4: நிலவுல வரலையே.
0: நிலவு
4: நிலவு நிலவு ஒன்று கண்ணு.
0: நல்லது, அந்த சரி, நிலவுதான். நிலவு ஒன்று, நிலவு ஒன்றை கண்டேன் என்று சேர்த்து வரும்பொழுது நிலவு ஒன்று என்று பிரித்து பார்த்தா நிலவு ஒன்று கண்டேன் என்றதுதான். இசைக்காக நிலவு ஒன்று என்று கொண்டாது நல்ல பாடல். நிலவு ஒன்று கண்ணுக்கு கட்டிக்காரை ஐந்து பாடல் தந்தீர்கள். இந்த ஐந்து பாடல்கள் நீங்கள் தந்த பாடல்கள் நிலவு ஒரு பெண்ணாகி, நிலவு தூங்கும் நேரம், நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நிலவு ஒன்று கண்டேன். இந்த ஐந்து பாடலும் உங்களை கவர்ந்த, உங்களுக்கு நன்றாக பிடித்த பாடல் இது. நிரஞ்சனி, இந்த ஐந்து பாடல்களும் உங்களுக்கு விருப்பமாக, உங்களை கவர்ந்த பாடல் எது மகளே? கேட்கின்றதா நான் பேசுவது நிரஞ்சனி? பாடல்கள் உள்ளும் உங்களை நன்றாக கவர்ந்த பாடல் எது?
4: நிலவு ஒரு பெண்ணாகி அப்படின்ற பாடல்.
0: அதுதான் உங்களுக்கு கவர்ந்த சார். இந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம், அதாவது நாளைய நேரத்தில் ஒளிபரப்பாகும் கதம்பம் நேயர் விருப்பத்திலே வரும் இந்த பாடல் கேட்டு மகளலாம். நன்றி அம்மா, இன்றைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் இணைகலாம், மீண்டும் இணைந்து பாடல்கள் தரலாம். இப்பொழுது அடுத்த உறவுடன் செல்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. இணைப்பை துண்டித்துக் கொள்வோம். நன்றி மகளே, நன்றி. எங்கே அன்பு மகன் செல்வகுமார் வந்திருக்கின்றார். வணக்கம் செல்வகுமார்.
5: வணக்கம் பா, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன், நலமாக இருக்கேன். நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா?
5: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன்.
0: உள்ளேதான் இருக்கின்றீர்களா?
5: உள்ளேதான்பா, உள்ளேதான்பா, உள்ளேதான் இருக்கிறோம்.
0: உங்களுக்கு எந்த கிடைக்கின்ற பதம் எதுவாக இருக்கும் இங்கே வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கான பதம், உங்களுக்கான பதம் வந்து கண் என்ற பதம் வந்திருக்கின்றது. கண், கண், கண்கள் அல்ல கண், கண்.
5: ரெண்டு பதம் எடுத்துக்கலாமாப்பா, கண்கள் கண்ணு கண்ணுமா?
0: கண் தான் எடுக்க வேண்டும்.
5: கண்கள் எடுக்க கூடாதா?
0: இல்லை இல்லை.
5: கண், பாப்பா, கண். கண் வழியே, கண் வழியே போனது கீழே, அந்த பாடல் ஒண்ணுப்பா.
0: ஒன்று, கண் வழியே, கண் வழியே போனது, கண் வழியே, கண் வழியே.
5: கண்கள் இரண்டும் கண் போன போட்டிலே கால் போகலாம், அந்த பாடல்.
0: பட்டிக்காரன். அடுத்தது,
5: அடுத்தது கண், கண்படுமே பிறர் கண்படுமில் நீ வெளியே வரலாமா, அந்த பாடல்.
0: கட்டிக்காரன், கட்டிக்காரன். கண்படுமே பிறர் கண்படுமே,
5: கண்ணு, கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு, அந்த பாடல்.
0: நல்லது, கண்ணுக்கு மையழகு. அடுத்த பாடல்,
5: அடுத்த பாடல் வந்து கண் கண் கண் கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே அந்த பாடல்
0: தான். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே. சரி, நீங்கள் இப்ப தந்த பாடல் வந்து எந்த பாடல் உங்களுக்கு மிகவும் விருப்பமான பாடல்? கண் வழியே கண் வழியேயா, கண் போன போக்கிலேயா, கண்கள் கண்படுமே, கண்ணுக்கு கண் போன போக்கிலே உங்களுக்கு விருப்பமான பாடலா?
5: இல்ல, என் கண் வழியே கண் வழியே போனது கிளி அந்த பாடல்.
0: அந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் கதம்பத்திலே ஒரு பிறப்பாகுமானி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. மோகனாவும் வந்து கூறலாம், மோகனாவும் நேரம் இருந்தால் வந்து கூறலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது சியாமலா வந்திருக்கின்றார். எங்கே சியாமலா வாருங்கள்.
6: வணக்கம்.
0: வணக்கம் மகளே. சியாமலா வாருங்கள். சியாமலா, சியாமலாவின் பாடல் எதுவென்றால் நதி என்று வருகின்றது உங்களுக்கு. உங்களுக்கா எங்கே இருக்கும் பதம்?
6: நதியோரம் நாளல் ஒன்று அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள். நதியோரம்
6: நதிக்கரை ஓரத்து நாணல்களே.
0: இதுவும் நதியோ நதிக்கரை நதிக்கரை என்று வருங்க.
6: நதியே அடி நல்லதி அது கிடையாதுப்பா.
0: எப்படி அந்த பாடல் வரும்? அது ரெண்டாவது பாடல் தந்து விட்டீர்கள் கேட்டிக்காரு. மூன்றாவது பாடல் எப்படி வருகின்றது?
6: நதியே அடி நல்லதியே.
0: சரிதானே அந்த பாட்டு நதி என்று தானே வருகின்றது. நதியே அடி
6: நதிக்கரை.
0: இது மூன்றாவது பாடல் தான் கேட்டேன். நதியே அடி நயில் நதியே அப்படி வருதா?
6: ஆமாப்பா.
0: சரி, நான்காவது பாடல்?

0: நல்ல ஒரு தத்துவ பாடல் இருக்கின்றது. தன்ன தண்ணி கொண்டு வாங்க. அந்த நைல் நதியிலே இன்னொரு பாடல் இருக்கு ஜானி மகளே.
1: நதியே நதியே நதியே நதியே நைல் நதியே
0: ஒரு பாடல் இருக்கு தானே, அது ஒரு பாடல் நீங்க நதியே. அடுத்த இன்னொரு பாடல் இருக்கிறதே ஒரு தத்துவ பாடல், வெள்ளம் என்று வரும்
1: அமைதியான
0: நதி. வெள்ளம் என்று வரும் பக்கத்தில் நதியில் வெள்ளம் அந்த பாடல் வேற இல்லையா?
1: அது தெரியல பாடல்.
0: நதியினில் வெள்ளம் நதியினில் வெள்ளம் நதியினில் வெள்ளம் அந்த பாடல்
1: இருக்கின்ற
0: ஒரு பாடல் கொண்டு பாருங்கள். தெரிந்த பாடலை
1: யோசிக்கிறீங்களா?
0: அதுதான் கட்டித்தனம். இதிலே வந்தவுடன் தரும் பாடல் கொண்டு வரணும்.
1: இடையிலதான் வருது
0: நதி. ஆதலால் நதியினில் வெள்ளத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள், நேரத்தை மிச்சப்படுத்துவோம். நதியினில் வெள்ளம். நன்றி மகளே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது முகமது ராபி கடைஞ்சியலுக்கு நீங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும் மகளே. இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள், அவரிடம் செல்கின்றேன். வணக்கம் வணக்கம் ராபிக். முகமது ராபிக் இரவு வணக்கத்தை தந்தீர்கள். நான் எங்கள் பகல் வணக்கத்தை கூறுகின்றேன் உங்களுக்கு. இந்த நேரத்தில் வந்து இந்த பாடல்களை கொண்டு வரவும் உங்களுடைய பதத்தை தேடுகின்றேன். நான் அந்த படத்தை தேடும் உங்களுக்கான பதத்தை காணவில்லை. உயிர் என்று வருகின்றது. உயிரே என்று வருகின்றது.
2: உயிரே உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு.
0: அடுத்த பாடல்
2: உயிரின் உயிரே உயிரின் உயிரில் படம்
0: நல்லது. அடுத்த பாடல்
2: உயிரே உயிரே உயிரை கலந்துதா உயிரே உயிரே உயிரோடு கலந்தது
0: உயிரே என்னோட கலந்துவிடு. அடுத்தது உயிரின்
2: உயிரே
0: உயிரின் உயிரே என்று வந்தது. உயிரின் உயிரே என்ற சரி. அடுத்தது
2: அடுத்தது
0: உயிரே உனக்காக என்று ஒரு படம் இருக்கு, பாடல் இருக்கா?
2: உனக்காக மோகன்
0: பண்ணையாண்ணில்
2: அணிந்த பூக்கள் பூக்கு அந்த படம் அதுல உயிரா
0: சரி. மூன்று பாடல் தர வேண்டும், யோசித்துக் கொண்டு வாருங்கள். சரியா?
2: தரையப்பா
0: நல்லது நல்லது. இப்பொழுது சதீஷ் வந்திருக்க, சதீஷ்குமார் இரண்டாவது வியாபாரம் கொண்டு வாருங்கள். சதீஷ்
3: வணக்கம். சட்டம்
0: வணக்கம் பீராண்டி. உங்களுக்கான பாடம் கொண்டு வாங்க சொல்லுங்கள்.
3: நீங்க சொல்லுங்க.
0: ஆனந்தம் என்ற பதம்.
3: ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் தத்தா.
0: நல்லது. அடுத்தது
3: ஆனந்தம் அது என்னடா அவன் காண வழி சொல்லடாங்கிற படத்த.
0: நல்லது.
3: ஆனந்தம் இன்று ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு படத்தான்.
0: வாழ்த்துக்கள். ஆனந்தம் இன்று ஆனந்தம்
3: ஆனந்தம் ஆனந்தம் யார் தந்தது, ஆசைக்கு ஓர் பிள்ளை தான் வந்தது அப்படிங்கிற படத்தை.
0: வாழ்த்துக்கள். ஆனந்தம் ஆனந்தம் என்னன்றது நல்லது. அடுத்தது
3: ஆனந்தம் விளையாடும் வீடு
0: கட்டிக்காரன் பிடிச்சிருக்காரு. ஆனந்தம் விளையாடும் வீடு நல்லது. ஐந்து பாடல்களை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கடிகாரன்
3: நன்றி
0: நன்றி நன்றி என்று இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே அடுத்த உறவு வந்திருந்தார், அவரை அழைத்து விடுவோம். ஒரு வாருங்கள். எங்கே அடுத்த உறவு வர வேண்டும். யார் அழைத்தீர்கள்? எங்க ஞானதேவன் போன்றவரை காணவில்லை. இன்னும் வரவேண்டியவர்கள் வர வேண்டும். இதன் முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை தினமும் மலரும் கதம்பத்திலே என்று சொல் எடுத்து பாடுவோம் நிகழ்விலே இணைந்து உங்கள் வேகம் விவேகத்தை காட்டும் வகையில் உடனே ஒரு பதத்தை தந்தவுடன் எப்படி வேகமாக உங்கள் ஞாபக சக்தி இயங்குகிறது, பாடல்களை அங்கே கொண்டு வருகின்றது என்று கேட்க இருக்கின்றோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். மகளே மோகனா செல்வகுமார், நலமா இருக்கின்றீங்களா அம்மா?
1: நலமா இருக்கீங்களா? நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் மகளே, நலமாக இருக்கின்றோம். சரி, உங்களுக்கு வர வேண்டிய பாடல் என்னவென்றால் கண்ணா என்ற பதத்திலே வர வேண்டும் உங்களுக்கு. கண்ணா
1: கண்ணாவாப்பா
0: கண்ணா.
1: சரிங்கப்பா. கண்ணா கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண்ணில்லை. அந்த பாட்டுப்பா.
0: குட், வெரி. வாழ்த்துக்கள். இரண்டாவது பாடலை கொண்டாருங்கள். கடந்து வரும் பாட்டு சவாரியில வந்தது ஒரு பாடன்று. அதுதானே இதுல இருக்கிறது, கௌரவத்தில் இருக்கின்றது.
1: கண்ணாணி தூங்கடா,
0: பாகுபலி படம், நல்ல படம். கண்ணாணி தூங்கடா. அடுத்தது மூன்றாவது கண்ணாவத்தை கொண்டு வந்தால்தான் நல்லா வருவாயான்னு ஒரு பாட்டு இருக்குது.
1: கண்ணா நீ வருவாயா,
0: கண்ணா நீரால், கண்ணா வருவாயா நீரா. சரி, எங்க அடுத்த பாடல். இன்னொரு பாடம் கண்ணான கண்ணு,
1: அது வரலாமாப்பா?
0: வரலாம். கண்ணான கண்ணு என்று வருகின்றது, அது கூறலாம். தட்டுப்பாடு இருந்தா அப்படிங்கிற பாடல் கூறுங்களே உங்களுக்கு.
1: கண்ணான கண்ணனுக்கு அவசரமா கொஞ்சம் முன்னாடி போ.
0: நல்லது.
1: அந்த பாட்டுப்பா
0: நல்லது. அப்ப ஐந்தாவது பாடல்
1: கண்ணா
0: கண்ணா கண்ணா என்ற பாடல் இருக்கிறது.
1: கண்ணா நீயும் நானுமா,
0: அதுதான். வாழ்த்துக்கள். கண்ணாமா நீயும் நானுமா, வாழ்த்துக்கள். இந்த பாடல்களே மகளே, நீங்கள் தந்த பாடல்களே, எந்த பாடலும் உங்களுக்கு நன்றா பிடித்த பாடல்? கண்ணா கருமை நிற
1: கண்ணா,
0: கண்ணா கருமை. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். நன்றி, சிறந்த சிறப்பித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறுகிறேன். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். அடுத்த உறவுடன் செல்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே. ஐயா சந்தன் ராஜ் வணக்கம். வண்டிகேட் சிலுவை சந்தன் ராஜ் ஐயா வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம்.
2: நலமா இருக்க, நலமா இருக்க எல்லாருமே.
0: உள்ளேயா வெளியேயா?
2: இப்ப வீட்டுள்ள.
0: உள்ளே எவ்வளவு தூரம் உங்களுக்கு சகிப்பு தன்மையை இறைவன் கொடுத்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு வருகின்ற உங்களுடைய பெட்டியை திறந்து பார்த்தா உங்களுடைய பொக்கிஷத்துக்குள்ளே நீங்கள் தெரிந்திருக்க வேண்டியது விழி. விழி என்ற பதத்திலே பாடல் கொண்டு வர வேண்டும்.
2: விழி
0: பார்ப்போம்.
2: மற்ற பாடல் கேட்கும்போது ஈஸியா இருந்த மாதிரி இருக்கு.
0: அவர்கள் கொடுத்தது போல உங்களுக்கு மறந்தது அந்த பாடலை நீங்களே நினைவு கூறுகிறீர்கள். கண்டு
2: பாருங்கள். விழிகள் மேடையாம் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கியா?
0: ஓ, அது நீங்கள் கேட்கிற பாடல். விழிகள் மேடையாம் கிணக்க இருக்கின்றது.
2: விழிமூடி தூங்கினால்
0: அதே வருகின்றது.
2: விழிமூடி தூங்கினால் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு.
0: அப்படிங்கிற பாடல்.
2: வெளியேயும் வழியேயும் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு.
0: நல்லது. வெளியேயும் வழியில் பழைய பாடல் எல்லாம் இருக்கு. வெளியே கதை எழுது அப்படி எல்லாம் இருக்கு. எல்லாம்
2: அப்படி இருக்கு. ஆமா.
0: வெளியே
2: மூடி தூங்கினால் அதான் வெளிமூடி தூங்கினால்.
0: அடுத்தது
2: அது ஒரு பாடல் இருக்கு. வெளியே கதை எழுது இருக்கு.
0: கட்டிக்காரன் ஒரு பாடல். உனக்கு என்ன வேலை என்ற ஒரு பாடல் இருக்கு.
2: வெளியே அதான் அந்த பாடல் சொன்னேன். அது சொல்லல. என்ன வெளியே வெளியே உனக்கு என்ன வேலை?
0: அந்த பாடல் தரவில்லை தானே. நீங்கள் தந்து
2: விட்டீர்களா? பாருங்க, முத்தனை வந்து பாருங்க.
0: வந்து
2: ஐந்து
0: கொட்டி குவித்து பார்த்தா சரியா வந்து விட்டது. சரி, இதுல உங்களுக்கு விருப்பமான பாடல் இது. விழிமூடி தூங்கினால் அந்த பாடலா?
2: ஆமா.
0: விழிமூடி
2: தூங்கினால் அங்கேயும்
0: அந்த பாடல். நல்லது. அந்த பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல். விழியே கதை எழுத வேண்டும். விழியே விழியே உனக்கல்ல விழியே விழிவழியே வந்த விளையாடு. ராய் நல்ல பாடல். சந்திராய் தந்திரா இந்த பாடல் நீங்கள் மீண்டும்
2: நாங்க எத்தனை பாடல் கொடுத்தாலும் அத்தனை பாடலுக்கும் உங்களிடம் வந்து வந்து அந்த என்ன சொல்ல களைஞ்சிக்கும் அப்படிங்கறதுல கரெக்டா இருக்கியா?
0: மேனேஜர் இருக்கிறதுதான் பொருளை பெருக்கு.
2: ஆமா, நிச்சயம். நாங்க எவ்வளவுதான் தொடர்றாலும் எல்லா பாடலும் உங்களுக்கு அத்துப்படியா இருக்கு. பழைய பாடல இருந்து புதிய பாடல் வரைக்கும் அத்துப்படியா.
0: அப்படி என்ன நல்லது. உங்களோட பழகிறதால வருகின்ற நீங்கள் தானே வந்து கேட்கின்ற பாடல்களை ஞாபகத்துல வச்சிருக்கின்றீர்கள். நல்லது.
2: சந்தன்
0: வாழ்த்துக்கள். மீண்டும் வரலாம். அம்மாவும் வரலாம். நல்லது நல்லது. அடுத்து மஞ்சுளா அழைத்தீர்கள். இப்பொழுது மஞ்சுளா மீண்டும் வரப்போகின்றீர்களா? வாருங்கள். இரண்டாவது தடையாக வர இருக்கின்றார். அதை விட முதல் தடையாக வரவர்களும் வர வேண்டும். ஓடி வாருங்கள். அடுத்த பதம் காத்துக் கொண்டிருக்கின்றது. எங்கே ஓடி வர வேண்டும். நல்ல இலகுவான பதம் ஒன்று இருக்கின்றது. வந்தால் நிறைய பாடல்கள் அது கொண்டு வரலாம். யார் வரப்போகின்றீர்கள்? எங்கே ஓடி வாருங்கள். வணக்கம் வணக்கம். யார் வருகின்றீர்கள்? இணைப்பு கிடைக்கவில்லை. உங்களுடைய இணைப்பு சரியாக வரவில்லை. பாடலை கேட்போம். இப்பொழுது அன்பு மகன் ஃபாரூக் வருகின்றார். வணக்கம் ஃபாரூக்.
4: வணக்கம்ப்பா. வணக்கம் அனைவருக்கும். அன்பு வணக்கம். நலம் நலம் அறியாதவா?
0: நலம் அறிந்து கொண்டோம் கூறினீர்கள். நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். வணக்கத்தையும் வணக்கம்.
4: நன்றிப்பா.
0: இப்ப அங்கே சவுதி அரேபியா எப்படி இருக்கின்றது?
4: சவுதி அரேபியா பரவாயில்லப்பா.
0: நீங்கள் இப்பொழுது மன்னர் யார் அங்கே? சவுதி மன்னர்
4: சல்மான்.
0: சல்மான், நீங்கள் எப்பொழுது அங்கே மன்னனா வரப்போகிறீர்கள்?
4: நான் உங்கள் ஆசையோட வருகிறேன்ப்பா. மீண்டும்
0: நான் நினைத்தேன் வந்து விட்டீர்கள். மன்னனா தான் இருக்கின்றீர்கள். சரி, இந்த நிதம் உங்களுக்கு மிகவும் இலகுவான பதம் என்று கூறினேன். தானி என்ன பதமா இருக்கும் விரும்புகிறீர்கள்?
4: ரொம்ப இலகுவா கொடுக்குது.
0: அன்பு என்ற பதம். சரியா? கொண்டு வாருங்களா இந்த பாடலை.
4: அன்புள்ள அப்பா.
0: அண்ணா நிலமா இருக்க மகனே. அன்புள்ள மகனே. அன்புள்ள அப்பா.
4: அன்பு நடமாடும் கலைக்கூடமே.
0: அன்பு நடமாடும் கலைக்கூடமே, நல்லது. அடுத்த பதம், அடுத்த பாடல்.
4: அப்புறம் அன்பே அன்பே
0: அன்பே சரி, அன்பு வேண்டாம் நல்லம். அன்பு என்பது நல்லது. ஏதோ ஆள வந்தது என்ற ஒரு பாடல் இருக்கின்றது.
4: அன்பு வந்தது என்ன ஆள வந்தது
0: மன்னருக்கு தெரியாதானே வேணும். அடிமை அன்பு வந்திருக்கின்றது.
4: அன்பு அன்புக்கு நான் அடிமை அந்த பாடல்,
0: அந்த பாடல் அடிமை என்று இருக்கின்றது. அன்புக்கு நான் அடிமை. அடுத்து இன்னொரு பாடல் வேணுமே,
4: இன்னொரு பாடல் வேணுமா?
0: காணாது காணாது எந்த வேணும்.
4: சரிப்பா சரிப்பா சரி, வந்த வரம் வந்த வரம்.
0: அன்னவனே என்று பேரும் உண்டு. நக்மா பாடம், நக்மா என்ற பாட்டு உண்டு.
4: அன்புள்ள
0: ஐந்து பாடல்களுடைய மகனே, உங்களுக்கு விருப்பமான பாடல் ஞாபகம்
4: ஐந்து பேர் ஐந்து ஞாபகம் இருக்குங்களா? அன்புள்ள அப்பா, அன்புள்ள அப்பா சொன்னேன், அன்பு நடமாடுங்களை சொன்னேன், அன்பே அன்பே கொள்ளாதே
0: அது சொல்ல,
4: அன்புக்கு நான்
0: அடிக்கணும்.
4: அன்புக்கு நான் அடிமை
0: சொன்னேன், அன்புக்கு நான் அன்பு அன்பு வந்தது அன்பு
4: வந்தது
0: அன்புள்ள மன்னன். இந்த ஐந்துல உங்களுக்கு
4: மன்னவன் அன்புள்ள மன்னவன் நக்குமா,
0: அதான் உங்களுக்கு விருப்பமான பாடுதான். நக்குமா நக்குமா நக்காவா இருக்குங்க, உண்ணுமா உண்ணாளா என்பது இந்த சிரிப்பு சிரிப்பு இப்ப குறைப்பட்டிங்கிறப்ப ராபிக் வரைந்தார் அவரிடம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பார்க்க மீண்டும் வரலாம். எங்கே மகனே ராபிக் கொண்டு வந்து விட்டு மீதியை இந்த கூடையில கொண்டு வாருங்கள்.
2: மூணு பாட்டு இருக்குமா? மூணு
0: பாட்டு.
2: உயிரே வா உயிரே வா ஒரு பாடலு. உயிரே உயிரே உருகாது
0: அட்ரா சாக்கியம்
2: என்னமா உயிரே உயிரே தெரியாதா அந்த பாடலையா?
0: சரி, இத்தனையில உங்களுக்கு பிடித்த பாடல் இது? இந்த ஐந்து பாடலும் உங்களுக்கு பிடித்த பாடல் இது?
2: எனக்கு வந்து பம்பாய் படத்துல உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு
0: அந்த பாடம் உங்களுக்கு பிடித்த
2: நீண்ட பாடம்,
0: நல்ல நீண்ட பாடம்,
2: நல்ல பாடல்.
0: அதே அரவிந்த சாமியும் மற்றவர்
2: மனுஷகோலே எஸ்ஐஏ ரகமான் இசையை அமைச்சது.
0: எல்லாம் பிரபஞ்சிகள் எல்லாம் எல்லாம் கூறுவீர்கள். கெட்டிக்காரன்
2: கெட்டிக்காரன்
0: நல்லது. வாழ்த்துக்கள் ராபிக், உங்களுக்கு தெரியாத பாடல். உங்களுடைய பாடல்லாம் அந்த தரமான பாடலா வந்திருக்கு. தேடி நாங்களும் தேட முடியாத பாடல நீங்கள் தேடி கொண்டு வந்திருக்கீங்க. கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள்.
2: நான் தேடி பார்த்தேன், தேடி பார்த்தேன்
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் சரி. மீண்டும் ஒருவர் வருகின்றார், அவரா அவபா என்று தெரியவில்லை, அவருக்கு தடக்கப்பட்டு நிற்கின்றார். வணக்கம், உங்களுடைய இணைப்பு வரவில்லை. வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம் மகளே. சகாயா ஆன்சிய ராணி சந்தன் ராஜ் அவர்களே, நலமா இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமா இருக்கின்றோம், நலமா இருக்கின்றோம், நலமா இருக்கின்றோம். சரி, உங்களுக்கு பாட உங்களுக்கு பதம் என்ன பாடுற? உங்களுக்கு என்ன பதம் தந்தா விருப்பமா இருக்கும்? நான் சொல்ல வேணுமா? சரி, நான் என்ற பதம் கொண்டு வாருங்கள். நான் என்ற பதத்திலே மீண்டும் ஓ அப்படி செய்வீங்களோ, ஆணையிடுவீர்களோ? நான் ஆணை மகளே, நீங்கள் ஆணையிட்டால் நாங்கள் செய்வோம். மகளே மகள் அல்லவா நீங்கள்? நான் ஆணையிட. அடுத்த பாடல் நான் மலரோடு தனியாக நீங்க. சரி, அடுத்த பாடல்.
5: நான் தேடும் செவந்தி பூவிது
0: கெட்டிக்காரை, கெட்டிக்காரை நான் தேடும் செவந்தி பூவிது. அடுத்தது
5: நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்.
0: அப்படியா, கெட்டுக்காரங்க. திரும்பி பார்த்து பாடுகிறீர்கள், அவரை பார்த்து நான் பேச நினைப்பது. அடுத்தது அடுத்த பாடல் என்ன, இன்னொரு பாடல் மகளே. நல்ல ஒரு பாடல் இருக்கு.
5: நான் பாடும்
0: மௌனமா பாடுனா கேட்காதானியம்மா. நான் பாடும் மௌன ராகம் என்றால் மௌனமாக பாடுனா கேட்காத மற்றவர். சரி, இந்த ஐந்து பாடல்கள் தந்துவிட்டீர்கள். வெட்டிக்கா கேட்டிக்காரை வாழ்த்துக்கோ. உங்களுக்கு நான் என்ற பாடத்தில் பாடல் கொண்டு வந்தீங்க. இந்த இதுல உங்களுக்கு பிடித்த பாடல் எது மகளே?
5: இந்த பாட்டுதான், நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா.
0: சரி, அந்த பாடல் உங்களுக்கு கதம்பத்தில் கிடைக்கும். நான் என்ற பதத்தில் கட்டிக்காரி ஐந்து பதங்கள் பாடல் கொண்டு வந்து வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கலாமா? வாழ்த்துக்கள். நன்றி மகளே. நன்றி
5: நன்றி.
0: அடுத்த உறவை வந்தார் சென்று விட்டார் ஓடி வர வேண்டும். மணவை, மணவை வாக்குச்சாவடியில் இருந்து வருகிற மணவையில் இருந்து வருகின்றார்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பாவா அம்மாவா மகளா? என்னுடைய மகள் வந்திருக்கிறார். நல்லது நல்லது. சரிதான், நலமா இருக்கின்றீங்களா மகளே? நலமா இருக்கின்றேன் சரிதா ராமன் அவர்களே. ஒரு கவிஞருடைய மனைவியில நின்று நிறைய கவி சொல்லுவார், பாட சொல்லுவார் என்று எண்ணுகிறேன் நான். சரியா, என்ன பாடலை தர வேண்டாம் என்று எண்ணுகிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன பாடல் என்ன பதம் என்று தெரியவில்லை, இங்க காணவில்லை பதத்தை. வருகின்றது பதம், இப்பொழுதுதான் வருகின்றது. அது என்ன பதம் என்றால், நான் பார்க்கலாம் உங்களோட பதத்தை தேர வேண்டும். எங்க இருக்கின்றது பதம் என்று சொல்லி உங்களுக்கு தர வேண்டிய பதத்தை தந்தேன். நலமாக இருக்கின்றீர்கள், பலமாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லும் வேளையில் உங்களுக்கு தருகின்ற படம் மஞ்சள் என்ற பதத்தில் தர வேண்டும். மஞ்சள் கொண்டு வாருங்க, கொண்டு வாருங்கள். சரிதான்,
5: மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள்.
0: ஓ, மஞ்சளுக்கு இன்றுதான் நல்லது. அடுத்த பாடம் மஞ்சளும் குங்குமமும். அடுத்த பாடல் நிலாவுக்கு எல்லாம் வரும்.
5: மஞ்சக்காட்டு
0: மஞ்சக்காட்டு மைனா. இங்கே அடுத்த பாடல் ஏதோ ஒரே சுகம் என்ற பாடல் இருக்கு. நிலாவுக்கு ஒரே சுகம் என்ற ஏதோ ஒரு நிலாவுக்கு
5: மஞ்சள் நிலாவுக்கு
0: கட்டிக்காரை பிடித்து விட்டாள். அங்கே அடுத்த பாடல் வேட்டைக்காரன்ல ஒரு பாடல் இருக்கு, முகமே வருக என்று.
5: மஞ்சள்
0: கொண்டு வாருங்கள். அதான்
5: மஞ்சள் முகமே
0: மஞ்சள் மஞ்சள் முகமே வருக என்று வர. சரியா, கட்டிக்காரி மஞ்சள் முகமே வருக. ஐந்து பாடல். சரி, இந்த ஐந்து பாடலுக்குள்ளேயும் உங்களுக்கு விருப்பமான பாடல் இது
5: மஞ்சள்.
0: ஓ, சங்கமம் நல்லது. அந்த பாடுதான் உங்களுக்கு விருப்பம் என்று கூறுகிறீர்கள். கட்டிக்காரே வாழ்த்துக்கள். வேற யாரோ உங்களை தட்டி பறக்கிறது கொடுக்கா, வேற யாரோ தட்டி பறக்கிறார்களா உங்களுக்கு தொலைபேசி?
5: என்ன
0: வேண்டுமா?
5: முடிச்சுக்கிட்டு இருக்கான்
0: பேராண்டி. அவருடைய குடும்பம் பேசாம தூங்க மாட்டார் தானே? தாத்தாவோட ஒரு கக்கு ஜஸ்வந்த். ஜஸ்வந்த் குட்டி கண்ணா, பாத்தா நலமா இருக்கின்றேன், நீங்க நலமா இருக்கின்றீர்களா? ஜஸ்வந்த் ஏன் தூங்கவில்லை? அந்த தாத்தா இருக்கிறேன், ஏன் தூங்கவில்லை கண்ணா? ஜஸ்வந்த் தூங்க வேணும், தூக்கம் வரவில்லையா? தூக்கம் வரவில்லையா? சரி, தாத்தாவோட பேசிட்டீங்களா? கட்டிக்காரன் கட்டிக்காரன் அவரே இணைப்பை துண்டித்து விட்டார் கட்டிக்காரன். அடுத்த உறவு யாரா இருக்கலாம்? மீண்டும் மஞ்சுளா வருகின்றார். மஞ்சுளா, நீங்கள் எத்தனை தடவை வந்தீர்கள்? ஒரு தடவை தானே? மஞ்சுளா?
6: ஆமாப்பா ஆமா.
0: இப்ப ரெண்டு
6: ஒரு முறை தான்
0: கட்டிக்கார். இப்ப இரண்டாவது முறை வந்து விட்டீர்கள் மஞ்சுளா. இரண்டாவது முறை வந்தால் உங்களுக்கு அடுத்த பாடம் உங்களது மஞ்சுளா. மஞ்சுளாவுக்கு இரண்டாவது தடவை வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கான பதம் இங்கே என்ன இருக்கின்றால் என்ன பதம் உங்களுக்கு தரலாம் என்றால் இதழ். இதழ் என்ற பதம் இதழ். அதாவது இதழ் இதழ் இந்த உதடு இதழ்.
6: இதழ் இரண்டும் பாடட்டும்.
0: இதழ் இரண்டும் பாடட்டுமா? நல்லது. அடுத்த பாடல்
6: கஷ்டம் பழகுது.
0: இதழு
6: அது ஒண்ணுதான்.
0: இன்னொரு பாடல் கதை எழுதும்.
6: இதழில் இதழில் ஒரு பூ பூத்ததுன்னு ஒரு பாட்டு வரலாம்.
0: வாழ்த்து. இதழில் இதழில் ஒரு பூ பூத்தது. நல்ல பாடல் அந்த பாடல். அடுத்தது கதை எழுதும் நேரம் இது என்ற ஒரு பாடல் இருக்கு. நல்ல பாடம் அது. அந்த தபோலா நல்லா வாசிப்பாரு. நல்ல பக்கம்
6: கதை எம்ஜிஆர் பாடல் கதை
0: எழுது. இல்ல இல்ல அது உள்ளே கதை எழுது. இன்னும் ஒன்று இருக்கு கதை எழுது. கதை எழுதும் நேரம் இது என்று வரும் இடைக்கால பாடல் தான் அது. கெட்டிக்காரி கெட்டிக்காரி இதழில் கதை எழுதும் நேரம். அடுத்தது
6: கொஞ்சம் கஷ்டம்
0: சிந்தித்தால் திருப்பி அவங்க வேற கொண்டு வாருங்கள்.
6: மௌனம் என்னை சொல்லுதே.
0: அது இதயமே உள்ளோடா இது இதழ். எழுதட்டும் கவிதை. எழுதட்டும் கவிதை என்ற ஒரு பாடல் இருக்குது. அப்ப நீங்களும் பார்த்து மீண்டும் வந்து இந்த இரண்டு பாடல் தர வேண்டும்.
6: சரிங்கப்பா.
0: நல்ல பாடல்கள் இருக்கின்றது கொண்டு வாருங்கள். சரியா? அடுத்த பாடல் தரும். நீங்கள் தந்த பாடல் இதழ் இரண்டும் என்ற ஒரு பாடல் சொன்னீர்கள். எப்படி இந்த பாடல் இதழ் இரண்டும்
6: இரண்டும் பாடட்டும் இமை இரண்டும் மூடட்டும்.
0: இதழ் இரண்டும் பாடட்டும். அடுத்தது இதழில் இதழில் ஒரு பூ பூத்தது. இதழில் கதை எழுதும் என்று தந்து விட்டீர்கள்.
6: இதழ் எங்கும் முத்துக்கள்.
0: இதழ் எங்கும் முத்துக்களா? நல்லது. இதழ் எங்க முத்துக்கள் என்ன திரைப்படம் தெரியுமா அது? சரி. அடுத்த இன்னும் எது வேண்டும் என்று ஒரு பாடல் இருக்குது. எது வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து எது வேண்டும். இதழே இதழே எது வேண்டும் அப்படி ஒரு பாடல் இருக்குல்ல. சரி, ஞாபகம் வந்தாலும் வந்து சொல்லுங்கள். இதழே இதழே எது வேண்டும். நல்லது. ஞாபகத்தை ஞாபக சக்திக்கு நன்றாக என்ன சாப்பிட வேணும்? ஞாபக சக்திக்கு திறந்ததாக நெல்லிக்காய் சாப்பிடுங்கள். வாழ்த்துக்கலாமா? சரி. அடுத்தவரோடும் சென்றேன். எங்கே செல்வகுமார் வந்திருந்தார். வரவர்கள் வர வேண்டும், ஓடி வர வேண்டும். எங்கே செல்வகுமார்? கண்ணன் வரவில்லை இன்னும். எங்கே அடுத்தவர் வர வேண்டும். அவருக்கு இங்கே பதம் ஆயத்தமாக இருக்கின்றது. ஓடி வர வேண்டும். யார் வரப்போ? ஒன்று இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சுவை கனடா கலையகத்தின் நேரம் இப்பொழுது 1:24 நிமிடம் நண்பகல். வளைகுடா நாட்டிலே இப்பொழுது 8:25 நிமிடம் என்று காட்டுகின்றது. அங்கே 6:25 நிமிடமாக லண்டனிலே காட்டுகின்றது. ஆங்கில நாட்டிலே ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் இப்பொழுது 10:54 நிமிடங்கள் இரவு நேரம் என்று காட்டுகின்றது. எங்களுக்கு பகல், மற்றவர்களுக்கு மாலை. இந்த வேளையில் இணைந்திருக்கின்றோம் கனடா கலையகத்தின் கதம்பத்திலே பாடல்கள் சென்று கொண்டிருக்கின்றது. சொல்லெடுத்து பாடுவோம். வணக்கம். வணக்கம் செல்வகுமார், மீண்டும் வந்திருக்கின்றீர்கள்.
4: வணக்கம்
0: நலமாக இருக்கின்றேன் நலமாக இருக்கின்றேன் மகனே. உங்களுக்கு இங்கே காத்துக் கொண்டிருக்கும் பதம் புன்னகை. புன்னகை
4: புன்னகை ஒரு பூ பூத்தது அப்படின்னு ஒரு பாட்டுப்பா.
0: ஆஹா, அடுத்தது
4: அத புன்னகை.
0: ஆ
4: புன்னகை மன்னன் பூவி கண்ணன்
0: புன்னகை மன்னன் பூவி கண்ணன். வாழ்த்துக்கள். இரண்டாவது பாடல் தந்தீர்கள். மூன்றாவது பாடல்
4: இந்த புன்னகை
0: அதிலிருந்து இந்த புன்னகை என்று வருகின்றது. இந்த புன்னகை என்ன விலை என்று வந்தது. புன்னகை என்று ஆரம்பிக்கிற பாடல். இன்னொரு பாடலுக்கு தான் புன்னகை என்று ஆரம்பிக்கிற பாடல் தலை இருக்கின்றது.

0: சுகம் இடைவெளி எப்படி வரும் இந்த முதல் பாடல் இங்கே கேளுங்கள்.
1: ஒரு
0: முதல் புன்னகம் சொல்லி
1: விட்டு
0: முதல் என்ன காணாத சுகம் சொன்னேன் அந்த வரி, அது இந்த முதல் வரி.
1: கடும் இருக்கு மஞ்சளா
0: புன்னகையோ என்று ஆரம்பிக்கும். கொண்டு வாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் நினைத்து வைத்து இந்த மூன்று பாடல் தர கிடக்கு
1: உங்களுக்கு. மூன்று பாடல்
0: நல்லது, கொண்டு வாருங்கள். மீண்டும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன். அடுத்தவர் யார் வரப்போகின்றீர்கள்? ராபிக் நீங்கள் வந்திருந்தீர்கள், மீண்டும் சென்று விட்டீர்கள் ஐயா, ராபிக் வர வேண்டும். ராபிக் அழைத்து விட்டு சென்று விட்டீர்கள் ஐயா, நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஆள். அடுத்தவருக்கு நல்லது ஒரு பதம் இங்கே இருக்கின்றது, வந்தால் நல்ல இலகுவான பதம்.

0: வணக்கம் வணக்கம் ராஃபிக், மீண்டும் இரண்டாவது
1: அடுத்த பாடல்.
0: அடுத்த பாடல் உங்களுக்காக இங்கே இருக்கின்ற பாடல் மாலை, அதாவது ஈவினிங் மாலை பின்னேரம். மாலை மாலை களத்திலே போடுற மாலை இல்லை, மாலை
1: மாலை மாலை தெரியும்
0: கொண்டு வாருங்க.
1: மாலை என்ன வாட்டது பாடல்,
0: மாலை உங்களை வாட்டுதா? சரி வாட்டட்டும்.
1: மாலை கருக்களில் சோலை பூங்கு வந்த பாடல். மாலை கருக்களில்,
0: மாலை கருக்களில் சோலை பூங்கு, அல்லது மாலை கருக்களில்
1: மாலை சூடும் வேலை. மாலை
0: அல்ல அல்ல, இது மாலை என்று களத்திலே சூடுகிற மாலையை கொண்டு வருகிறேன். இது நான் நேரம் பின்நேரம், அதாவது சாயங்காலம் மாலை இருக்கல்லவா, இப்ப நீங்கள் கூட மாலை மாலை கருக்களில் அப்படி வருகிற மாலை கிடையாது. நேரத்து மயக்கம்
1: வந்து மயக்கம் வந்த பாடல்
0: கட்டிக்காரன், கட்டிக்காரன் மாலை நேரத்து மயக்கம்.
1: பூமாலை சூடும் அந்த படம் வரும்,
0: அது வேற பூ ஆரம்பித்து மாலை
1: மாலை மாலை என்ன வாட்டு பூமாலை வராது,
0: பூமாலை களத்துல களத்திலே போடுற மாலை, மலை பூவிலே செய்கிற மாலை, இது மாலை நேரம்.
1: மாலை நேரம் அது என்ன அந்த பாடல் வரும், மாலை நேரம்
0: என்ன பாடல், மாலை நேரம் எப்படி வரும் அந்த பாடல்,
1: அது மோகன் படம் பாட்டு வரும் மாலை நேரம் அந்த பாடல் வரும், அது வரி தெரியல மாலை நேரம் வரி மட்டும் தெரியல.
0: சரி ஐந்தாவது பாடல், சிறமான பாடல் இருக்கின்றது வாய்க்கலட்சுமி திரைப்படத்தில்.
1: அந்தி மாலை நேரம்
0: இல்ல இல்ல, மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி,
1: மயக்கத்தில் மனது தோண்டி தோழியா,
0: இல்ல இல்ல இந்த இந்த வரிவாரம் முதல் என்ன வரியில வருகிற அந்த பாடல், மாலை பொழுதின் மயக்கத்திலே
1: அந்த படம் மாலை மயக்கத்தில்
0: நல்ல பாடல்
1: மயக்கத்தில்
0: கட்டி காரன் தட்டி கொடுத்தால் கொண்டு பிடித்து விடுவீர்கள். மாலை வாழ்த்துக்கிழமை வாழ்த்துக்கிழமை பாடல் ஐந்து பாடல் தந்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி,
0: மீண்டும் சந்திப்போம். எங்கே எங்களுடைய அன்பு மகான் வந்திருந்தீர்கள், இரண்டாவது அழைப்புக்கு வந்திருந்தீர்கள், வர வேண்டும், ஓடி வாருங்கள், காற்றலைக்கு தாருங்கள், அடுத்த பதம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கின்றது.

வரவேற்பு கொண்டு வர இருக்கின்ற பாடல்கள் தர வேண்டும் அல்லவா? இன்னும் மகான் உங்களுடைய அழைப்பை உங்களை எதிர்பார்த்திருக்கின்றோம். முடிந்தால் வாருங்கள், அழைத்துக் கொண்டு

என்று சதீஷ்குமார் முதல் முதலில் இணைந்திருந்தார் இல்லையா, மகான் அவர்களும் முதல் முதலாக இணைந்திருந்தார் வந்த உறவுகளுக்குள்ளே. அடுத்து அத்தோடு நிரஞ்சனியும் இன்று முதலாவதாக இணைந்தார் அவர்.

0: பத்து நிமிடங்களில் இந்த நிகழ்வு நிறைவுக்கு வந்து நேயர்களுடைய பாடல்கள் தேர்வுக்கு வந்து பாடல் தரப்படும்.
1: வண்ண வண்ண

மோன்ரியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். ஒரு நாள் எங்களுக்கு இணைய வழி குளறுபடியினாலே நல்லதோர் நிகழ்வை இழந்திருந்தோம். ஏனைய நிகழ்வுகளை நாங்கள் கேட்கக்கூடியதாகத்தான் இருந்தது. இருப்பினும் நேற்றைய தினம் பாட்டு சவாரி 161 ஆயத்தமாக வைத்திருந்தும் எங்களால் அதை ஒளிபரப்ப முடியவில்லை. உங்களுக்கு நான் அறிவித்திருந்தேன், உங்கள் பொறுமைக்கு எனது நன்றி. இருப்பினும் இறை அருளால் விரைவாக அது சில மணி நேரங்களின் பின்பு சரி வந்து பழைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. உங்கள் பொறுமைக்கு மீண்டும் நன்றி கூறும். இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி பழமை போல இன்றும் கதம்பத்திலே இணைகின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியிலிருந்து நானும் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணையும் வேளையிலே முதல் கண் என் அன்னை தந்தை ஆசான் இவற்றையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மேலான எங்களை ஆட்கொள்ளும் எல்லாம் வல்ல இறைவன் என்று எல்லோரும் கூறும் இறைவன் ஒருவன், அவனை நான் ஓம் நமசிவாய என்று கூறி இவர்களுக்கெல்லாம் என் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி உலகளாக இருக்கின்ற என் முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு இதயங்களே உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று அழைத்து கொள்ளுகின்றேன் அன்போடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

வழமை போல நாங்கள் இன்றும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையின் இந்த வேளையில் ஒலிக்கும் நீரொலி கதம்பத்தில் இணைந்திருக்கின்றோம். நீங்களும் இணைந்து சிறப்பிப்பதற்கு 6478744145 என்ற வளமையான எண்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அதிலே தொட்டுவிட்டால் நீங்கள் இங்கே நேரில் வந்து பேசி மகிழ்ந்து கொள்ளலாம். இன்று காலநிலை எங்களுக்கு இப்பொழுது 18 பாகை என்று காட்டுகின்றது. இப்போ காலநிலை எங்களுடைய காலை இது 22 வரை செல்லலாம், மீண்டும் இது 13 பாகைக்கு வரலாம் என்று மாறி மாறி வெப்பநிலை கூடி குறைந்து கொண்டிருக்கும் வேளையில் இது ஒரு மழை காலம். ஓரிரு வாரங்களுக்கு மழை வருவதும் போவதும் மழை காலமாக இருக்கும். அதை தொடர்ந்து இலையுதிர் காலம் ஆரம்பித்து விடும். அதற்கு அறிகுறியாக எங்களுடைய பகல் பொழுது குறைந்து குறைந்து வருகின்றது என்று கூறியிருந்தேன். இன்று 12:56 எங்களுடைய பகல் இருக்கின்றது. 15 மணித்தியாலத்துக்கு மேல் இருந்த பகல் குறைந்து இப்படி வந்து கொண்டிருக்கிறது. மேலும் குறைய இருக்கின்றது. இன்று இப்படி இருக்கின்றது. பகலவன் பதுங்கி விட்டார் ஏனென்றால் வெளியே வரவில்லை. காரணம் என்னவோ தெரியவில்லை. ஆனால் இடையிடையே தூறல்களும் ஏற்பட்டு கொண்டு ஒரு அன்றொரு அன்பு உறவுகள் சொன்னார், வெப்பம் அமுக்கமாக இருக்கின்றது. இடையிலே எங்களுக்கு அப்படியான ஒரு தோற்றமும் ஏற்படுகின்றது, குளிரும் தோற்றுகின்றது. நாங்கள் வெளியே செல்லும் வேளையிலே 3 விதமான ஆடைகள், குளிர் ஆடை, இந்த வெப்பத்துக்கு ஏற்ற ஆடை என்று மாறி மாறி அணிந்து கொள்ளக்கூடிய வகையில் வாகனத்துக்குள் வைத்து கொண்டு தான் செல்ல வேண்டும். மாற்று ஆடைகளை, ஒரே ஆடையுடன் நீண்ட தூரம் செல்ல முடியாது. அந்த வகையில் பாடசாலைகள் எல்லாம் மீண்டும் ஆரம்பித்து விடுது. நேற்றைய நாள் இங்கு விடுமுறை நாள். அதாவது 9ஆம் மாதத்தில் வருகின்ற 1வது திங்கட்கிழமை பகிரங்க விடுமுறை நாள் கனடாவில். காரணம் அந்த தொழிலாளர் தினம். எங்கள் ஆசிய நாடுகளிலே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் அன்று விடுமுறை விட்டு பெரிய கூட்டங்கள் எல்லாம் வைத்து கொண்டாட்டங்கள் எல்லாம் நடைபெறும். கட்சிக்காரர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். ஒவ்வொரு கட்சிக்காரரும் தங்கள் கட்சிக்கு வாக்கு வங்கியை சேர்ப்பதற்காக கூட்டங்கள் போடுவதற்கு எத்தனையோ தந்திரோபாயங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு நடப்பார்கள். ஆனால் இங்கே விடுமுறை நாள் என்றால் மக்களை யாரும் துன்புறுத்த மாட்டார்கள். அரசு அங்க அலுவலகர்களோ காவலர்களோ யாரும் துன்புறுத்த மாட்டார்கள். நாகரிகமான முறையில் தான் ஒரு குற்றவாளியை வந்து பிடிப்பதென்றாலும் அந்த காவல்துறை அணுகுவார்கள். எங்கள் நாடு போல அல்ல. இந்த விடுமுறை நாளே அவர்கள் அழகாக கழித்துக் கொள்வார்கள். அதே நேற்றைய தினம் 7ஆம் தேதியில் அப்படி வரும். அதாவது இந்த 9ஆவது மாதம் செப்டம்பர் மாதத்தின் முதலில் வரும் திங்கட்கிழமை தான் எங்களுக்கு வருடா வருடம் தொழிலாளர் தினம் நடைபெறுவது. மே தினம் அங்கே செய்வது போன்று லேபர் டே என்று கூறப்படுகிறது தொழிலாளர் தினம். ஆதலால் இந்த மாதம் 1வது திங்கட்கிழமை நேற்றைய தினம் தான் அமைந்தபடியால் அது விடுமுறை நாளாக அமைக்கப்பட்டு சனி ஞாயிறு திங்கள் 3 நாட்களும் நீண்ட விடுமுறை நாள். அதனால் எங்கே 3 நாள் விடுமுறை வருகின்ற ஓடிச்செல்ல நினைப்பார்கள் மக்கள். எல்லோரும் தொழிலாளர்கள் தான் இங்கே. எல்லோரும் தொழில், யாரும் உயர்ந்தவர்கள் என்று இல்லை, எல்லோரும் தொழிலாளர்கள். அரசு அதிபர்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள், ஏன் இந்த நாட்டின் பிரதமர் முதல் கொண்டு எங்களுக்கு தொழிலாளர் என்று தான் தங்களை கருதி கொண்டு எங்களுக்கு கடமைகளை புரிபவர்களாக இருப்பார்கள். நாங்களும் அந்த கடமைகளையும் உரிமைகளையும் ஏற்று நடந்து கொள்பவர்களாக இருக்கின்றோம். அதனால் நேற்றைய தினம் தங்கள் தங்கள் விருப்பப்படி சுதந்திரமாக எல்லோரும் தங்கள் விடுமுறையை கழிப்பார்கள். யாருடைய தலையீடும் இல்லை. ஆனால் எங்கள் நாட்டில் விடுமுறை நாள் என்றால் அந்த 5 நாட்களும் தொழில் புரியும் ஒருவன் விடுமுறை நாள் அரசாங்க விடுமுறையை கழிப்போம் என்று வீட்டில் இருந்தால் அரசியல்வாதிகள் விட மாட்டார்கள் எங்கள் நாடுகளில். இங்கெல்லாம் அப்படி இல்லை. அதெல்லாம் நேற்றைய தினம் அதுவும் நடைபெற்றது. அந்த நாள் நாங்கள் சிறப்பாக எங்களுடைய பாட்டு சவாரியை கொண்டு வந்து அலங்கரிப்போம் என்று எண்ணும் வேளையிலே அன்று நேற்றைய தினம் எங்களுக்கு இணையதளத்தில் கோளாறுகள் வந்துவிட்டது. இந்த இணையதள கோளாறுகளை யாராலும் எதிர்பார்க்க முடியாது. எதிர்பாராமல் தான் இந்த நடைபெறும். அது வந்துவிட்டாலோ அதை திருப்தி கொண்டு வருவதற்கு எத்தனையோ படிகளை கையாள வேண்டி இருக்கின்றது. இருப்பினும் இன்று எங்களுக்கு நேற்றைய தினமே வந்துவிட்டது. வந்து நான் உடனே உங்களுக்கு வாயால் கூற முடியவில்லை. நான் எழுதியிருந்தேன் கோளாறு ஏற்பட்டு விட்டது என்று. வந்தவுடன் உங்களுக்கு படம் போட்டிருந்தேன். பாட்டினுடைய படம், வணக்கத்தின் படம் எல்லாம் அதற்குள்ளே போட்டு அனுப்பிவிட்டிருந்தேன். கேட்டிருப்பீர்கள் எண்ணுகின்றேன். இன்று நாங்கள் அழகாக இந்த நிகழ்ச்சியை எடுத்து வருவதற்கு வழிவந்து கிடைத்திருக்கின்றது. இன்றைய தினம் என்ன நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு வரப்போகின்றோம் என்று பார்த்தால் அது வளமை போல இன்றும் இந்த பாடல் தான் கேட்க இருக்கின்றது. இந்த பாடல். ஆனால் அதற்கு முன்பே அன்புடனே நான் காலையிலே இன்று சொல்லோடு பாடல்
நிகழ்வில் சந்திக்கின்றேன் என்று படம் போட்டவுடன் அன்புடனே நாகப்பன் அவர்கள், அதைத் தொடர்ந்து கிருஷ்ணன், அதைத் தொடர்ந்து எங்களுடைய ஜெகவர் சாதிக் அவர்கள், அதைத் தொடர்ந்து அன்பு மகள் ஷியாமலா, மேலும் நாகப்பன், இவர்களெல்லாம் துள்ளி குதித்திருப்பது போல மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கின்றீர்கள். உங்களை எல்லாம் வருக வருக வென்று நானும் வரவேற்று உங்கள் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வணக்கமும் கூறும் வழியிலே ஏனையோரும் இணைந்திருப்பது எனக்கு தெரிகின்றது. நாங்கள் எல்லோரும் இணைந்து இன்றைய நிகழ்ச்சியை

சொல்லாயோ வாய் திறந்து என்று இசையோடு பாடும் இந்த பாடலை கேட்டவுடன் சொல்லோடு பாடல் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். சொல்லோடு பாடலுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். சொல்லோடு பாடல் நிகழ்வு பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் கதம்பத்தில் இயங்கும் வேளையில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு வடிவத்திலே அந்த சொல்லோடு பாடல் வருகின்றது. அந்த வகையில் கடந்த வாரம் வந்த வடிவத்தில் தான் இந்த வாரம் வர இருக்கின்றது. இங்கே 10 சொற்கள் இருக்கின்றன. அந்த 10 சொற்களையும் நான் படித்து விடுவேன். அந்த சொற்களையும் நீங்கள் கேட்டுவிட்டு உங்களுக்கு எந்த சொல் பிடிக்கின்றதோ, எந்த பதம் பிடிக்கின்றதோ அதை பற்றி நாங்கள் அளவலாவை விட்டு கடந்த வாரம் நாங்கள் செய்த அந்த வடிவம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. பலருடைய பாராட்டுகளையும் பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் அந்த பாராட்டுகள் அன்பு உறவுகளை கலந்து சிறப்பித்த உங்களுக்கு தான் என்று கூறிக்கொண்டு இன்றும் 10 பதங்களோடு வந்திருக்கின்றேன். அந்த 10 பதங்களையும் நான் இப்பொழுது படிக்க இருக்கின்றேன். அதிலே நீங்கள் வந்து அழைத்து உங்களுக்கு விருப்பமான பதத்தை தெரிந்தெடுத்து அதை பற்றி நாங்கள் சிலாகித்து அதன் பின்பு அந்த பதம் பெறக்கூடிய ஒரு பாடலையும் நாங்கள் தேர்ந்தெடுத்து பார்ப்போம். அதனால் சிந்தனைக்கு ஒரு நல்லதொரு விருந்தாக இது அமைகின்றது என்பதையும் எண்ணக்கருக்களிலே எங்களுக்கு இருக்கின்ற எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்குத்தான் பதங்கள் எங்கள் வார்த்தையிலேருந்து வார்த்தை என்பது வருவதென்றால் அது பதங்களாக சொற்களாகத்தான் இருக்க வந்த சொற்கள் எந்த மொழியிலே என்றாலும் சொல்லில்லாமல் மொழி இல்லை என்பது போல அந்த மொழிக்கு சொல்லுத்தான் ஆதாரம். அந்த மொழியை மொழிவதற்கு சொல்லு, சொல்லை நாங்கள் தெரிய வைப்பதற்கு ஓசை. அந்த ஓசையிலே பலவிதமான ரசங்கள் இருக்கிறது, கோபம் இருக்கிறது, தாபம் இருக்கிறது, வீரம் இருக்கிறது, காதல் இருக்கின்றது, பரிதாபம் இருக்கிறது என்று பலவிதமான குண அம்சங்கள் இருக்கின்றது அங்கே. அந்த வகையில் இங்கே நாங்கள் எடுத்துக்கொள்ளும் எந்த பதத்தை எடுக்கின்றோமோ அதிலே அத்தனை அம்சங்களும் இருக்கின்றது. நாங்கள் பேசி பார்ப்போம். இப்பொழுது நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6477461 என்ற பழமையான தொலைபேசி எண் தான். எங்கே பார்ப்போம், யார் வரப்போகின்றீர்கள், வாருங்கள். இன்று இருக்கின்ற பதங்கள் அதை படித்து விடுகிறேன். வானம், இந்த எங்கள் உடலிலே உள்ள உறுப்புகள் ஏதாவது ஒன்று, உடல் உறுப்பு. அடுத்து நாங்கள் உண்ணும் உணவுகளிலே அறுசுவையும் உண்டல்லவா, அந்த சுவைகளை பற்றி. அல்லது வண்ணங்கள், நிறங்களை பற்றி. அடுத்தது இந்த உலகத்திலே பூமியிலே பெரும்பாலும் சூழ்ந்திருப்பது பூமியை, கடல். அதை பற்றி நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு வீடு, இல்லம் வேண்டும், வீடு. அடுத்து எங்கள் எண்ணங்களை எல்லாம் எண்ணங்களை வார்த்தைகளினால் காட்டாமல் வர்ணங்களினால் காட்டும் சித்திரம். அதே போன்று இவற்றையெல்லாம் நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு என்ன வேண்டும், அறிவு வேண்டும். அறிவை பற்றி இது நாங்கள் இவற்றையெல்லாம் பற்றி யாரோடு வாழுகிறோம், எங்கள் சொந்தங்களோடு உறவாடி வாழுகின்றோம். சொந்தம், அடுத்தது மகிழ்ச்சி. அதை வானம், உடல் உறுப்பு, உணவு, அதில் உணவு சுவை, நிறங்கள், கடல், வீடு, சித்திரம், அறிவு, சொந்தம், மகிழ்ச்சி, இவற்றையெல்லாம் கேட்டு நாங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிக்காக உரியதுதானே, அதனால் மகிழ்ச்சி என்ற சொல்லும் இன்று எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த 10 சொற்களோடு ஆரம்பிக்கும் இந்த சொல்லோடு பாடல் எப்படி போகின்றது என்று நீங்கள் வந்து இணைந்து கொள்ளும் விதத்திலே உங்களோடு பேசும் வகையிலே அமைய இருக்கின்றது. எங்கே வாருங்கள், மீண்டும் தருகின்றேன். 6477 641 5 அழையுங்கள், பேசுங்கள்.

இந்த வேளையிலே இன்றைய நாள் ஒரு இனிமையான நாளாக அமைய வேண்டும், நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற எண்ணத்தோடு இன்றைய நாள் நல்ல மங்களமான நிகழ்ச்சிகளை காணும் அனைத்து உறவுகளுக்கும் உலகளாக இருப்பவர்களுக்கு எங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துண்டு, அவர்களுக்குள்ளே இடையிடையே யார் யாருக்கு என்னென்ன சோகங்கள் துன்பங்கள் இருக்கின்றனோ அவர்களுடைய துன்பத்திலும் சோகத்திலும் நாங்களும் பகிர்ந்து கொள்வோம், பங்கெடுத்துக் கொள்வோம். ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் ஒரு உறவாக இயங்கி கொண்டிருக்கின்றோம் ஆண்டு ஆண்டு காலங்களாக. வாருங்கள், 6 4 7 8 7 4 6 4 1 காத்து கொண்டிருக்கின்றது, அலையுங்கள்.

0: அன்புடன் இணைகின்றார். வணக்கம். வணக்கம். உங்கள் பெயரை கூறி இணைந்து கொள்ளுங்கள்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே எஸ் கிருஷ்ணன்.
0: ஓ, தஞ்சாவூர் மாவட்டத்திலே தான் திருபுவனம் இருக்கின்றது என்றும், அங்குதான் எங்களுடைய அன்பு கிருஷ்ணன் இருக்கின்றார். அவர் கே எஸ் கிருஷ்ணன் என்று அறிய கூறுகின்றோம். வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறேன் ஐயா. தாங்கள் நலமாக இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் எல்லோரும் நலம் என்று கூறிவிட்டேன், நீங்களும் கூறிவிட்டீர்கள். நாங்கள் நலமாக இருக்க, நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா? அங்கே வந்துவிட்டு கிருஷ்ணகிரிக்கு வந்து விட்டீர்களோ?
1: ஆமாம்.
0: போக்கும் மரத்தும் தான் உங்கள். எப்படி இருந்தது பயணம் போகும்போது?
1: நேற்று இரவு பயணம்.
0: இரவு பயணம், இரவு ஒரு இரவை கழித்து அதை பயணமாக்கி, அதை பயனுள்ள நேரமாக்கி பொழுதாக்கி காலையில் வீடு வந்து குழந்தைகளோடு, மனைவி மகள் பேர குழந்தைகளோடு சேர்ந்து விட்டு, எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா?
1: எல்லாரும் நலமாக இருக்காங்க.
0: சரி, எப்பொழுது திரும்புவதாக உத்தேசம்? இந்த கேள்வி கேட்கக்கூடாது, நீங்கள் வேண்டிய நேரத்தில் திரும்பலாம். இது எங்கள் நாட்டிலே அப்படித்தான். என்னவென்றால், குறிப்பாக கூறுகிறேன், நான் பணிபுரிகிற காலத்திலே எங்கள் வீட்டிலிருந்து 250க்கு மேற்பட்ட 260 மைல் தூரத்தில் உள்ள இடத்தில் கடமையாற்றி கொண்டிருந்தேன் ஆசிரியராக. அப்போ தினமும் வந்து செல்ல இல்லாத வீட்டுக்கு அங்கு சென்றால் நாங்கள் அந்த வார விடுமுறை 3 நாள் 4 நாள் அப்படி தொடர்ந்து லீவு விடுமுறை நாள் வந்தால் ஓடி வந்து விடுவோம். எப்படியும் 8 மணி நேரத்துக்கு மேல் பயணம் செய்து வர வேண்டும் வாகனத்தில் நாங்கள் தொடரூந்தல் வருவதென்றால். ஆனால் அது வேறு வேறு இடங்கள் மாறி மாறி வர வேண்டும். தொடரூந்தல் சொன்னால் ஒரு இரவு ஒரு பகல் பயணம் செய்ய வேண்டும். ஆனால் எப்படியாவது வெள்ளனை வந்து விட வேண்டும் என்று எது முந்தி போகின்றதோ அதுக்காக ஒரு தொடருந்தால் அது என்ன வாகனத்தில் அமர்ந்து விடுவோம். அது அங்கே நின்று இங்கே நின்று இடையிலே ஒரு எண்ணம் வந்தால் மாறி புகை வண்டியிலே இப்படி மாறி மாறி வந்து விடுவோம். வீட்டுக்கு வந்து இறங்குவது வீதியிலே வந்து நடந்து பைகளை தூக்கி கொண்டு வரும்பொழுது எப்படியும் எங்களை உறவினர்கள் சந்திப்பார்கள். வீட்டுக்கிட்ட வரும்பொழுது அவர்களுக்குனா, மாஸ்டர் வந்து விட்டீர்களா என்றெல்லாம் கேட்டு எப்போ போகிறதாக உத்தேசம் கேட்பார். உடனே ஆத்திரம் தான் வரும், இப்போ தான் வந்து இறங்குறேன், உடனே எப்போது போகுதுன்னு கேட்குறாங்களே என்று. சரியா? ஹலோ, அவருடைய இணைப்பு நின்று விட்டது என்றாலும் பேச்சை கேட்டுக்கொண்டிருங்கள், அவர் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். அப்போ அப்படி பேசும்பொழுது எங்களுக்கு கோபம் தான் வரும், இன்னும் வந்து இறங்குறதுக்கு இல்லை இவங்க எப்போ போகிறதுன்னு கேட்குறாங்க. திரும்பி நாங்கள் திரும்பி போகத்தானே போகின்றோம் கடமைக்கு. ஆனால் வந்தவர் குடும்பத்தை பார்க்க வேண்டும், நன்மதியை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு எண்ணம் தோன்றும். வந்து விட்டார் கிருஷ்ணன். கிருஷ்ணா, வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணன் உங்களை அழைத்து விட்டேன். கிருஷ்ணகிரிக்கு சென்றவுடன் கிருஷ்ணனுடைய தொலைபேசி கொஞ்சம் தொல்லையாக இருக்கின்றது. என்ன காரணம்? கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணகிரியிலேயே தொடர்புக்கு தொல்லையா என்ன? இதுதான் வாழ்க்கை. அப்படி கிருஷ்ணா அங்கு சென்று இறங்கி இப்பொழுதுதான் நான் அங்கே சென்று பிள்ளைகளோடு இருக்கும்பொழுது நான் கேட்குறேன், எப்பொழுது திரும்புவதாக உத்தேசம் கொண்டு அவருக்கு பார்த்தீர்களா? தொலைபேசிக்கே நான் கேட்ட கேள்வி பிடிக்கவில்லை. சென்றவர் அங்கு நின்று அனுபவித்துத்தானே வர வேண்டும், எப்படியும் வீட்டுக்கு வருவார் தானே. சரி, அன்பு உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அடுத்த உறவு யாராக அவர் தன்னுடைய தொலைபேசியை சரிப்படுத்தி கொண்டு வருவார் மீண்டும் என்று எண்ணம். இந்த வேளையிலே மகள் சியாமலா நீங்கள் அழைத்தீர்கள், இல்லை மீண்டும் கிருஷ்ணன் தான் வருகிறார். வணக்கம் கிருஷ்ணா.
1: வணக்கம். என்னானதுன்னு தெரியவில்லை.
0: கிருஷ்ணனுக்கே கிருஷ்ணகிரியில் தொலைபேசிக்கு தொல்லையா எப்படி இருக்கின்றது? அது ஏனென்றால் நான் கேட்ட கேள்வி பிழை. இப்பொழுதுதான் அங்கு சென்று சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் எப்பொழுது திரும்புவதாக உத்தேசம் என்று கேட்டது சரியில்லை தானே? என்ன
1: நாளை?
0: உடனே உடனே சென்று உடனே நாளை தனியே திரும்புகிறீர்களா தம்பதியோட? எல்லோரும் எல்லோரும் எல்லோரும் குழந்தைகள் எல்லாம் நீங்களும் மனைவியும் தான். நல்ல நல்ல சந்தோஷம். எப்படியும் விடக்கூடாதுன்னு ஓடி ஓடி சென்று இழுத்துக்கொண்டு வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்படி போகிறது இந்த தனிமையான காலங்கள்? சரி சரி, அதை விடுவோம். இப்பொழுது மனைவியர் எல்லாம் அருகில் இருக்கும்போது கேட்பது அழகற்றது. அங்கே நல்ல மகவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் இன்று கூறுங்கள், ஏதோ கூற வந்தீர்கள் கூறுங்கள்.
1: இல்லையா, நீ சொன்ன பதம்லாம் கேட்டேன்.
0: கேட்டீர்கள். நேற்றைய தினம் வானொலியை கேட்பதற்கு சலிப்பாக இருந்ததா? முற்றாக இருண்டடிக்காமல் ஏதோ பாடல்கள் ஓடிக்கொண்டிருந்த போல் இருந்தது. எங்களுக்கும் இது என்ன நடக்கின்றதுன்னு தெரியாமல் இருக்கு. உலகத்திலே என்ன நடக்கின்றது உலகளாவே தெரியாமல் இருக்கின்றது இந்த கணனி பிரச்சனைகளால். சரி, அங்கே கிருஷ்ணகிரியிலே மழை பொழிந்திருக்கின்றதா?
1: வெயில் அதிகமா இருக்கு.
0: அப்ப திருபுவனத்திலே அங்கம் பெய்கிற அதிகமா இல்ல அன்று நல்ல மழை என்று கூறினீர்கள்?
1: அது நேற்று பெய்ந்தது எம்தானது, ஒரு ஒரு மணி நேரம் மழை பெய்ஞ்சது.
0: ஒரு மணி நேரம் பெரிய மழை தானே, ஒரு மணி நேரம் விடாமல் பெய்யணும்னா 60 நிமிடங்கள். ஓ, எத்தனை கலம் தண்ணீரை ஊற்றி விட்டு போயிருக்கிறது மழை. அப்ப கிருஷ்ணகிரியில மழை, கிருஷ்ணகிரியில மழை இல்லாத விட்டாலும் கிருஷ்ணகிரியில வெப்பமா இருக்குமா ஐயா?
1: வெப்பம் கொஞ்சம் இருக்கு.
0: அது என்ன வந்தால் இந்த பிரதிபலிப்பண்ணு இருக்கு, இந்த எதிரொலி இருக்கிறது, புரிகிறதா உங்களுக்கு எதிரொலி? நாங்க பேசும்போது அது ஒரு இடத்துல தடைப்பட்டு மீண்டும் எங்களுக்கு வரும் இல்லையா, அது எதிரொலி. அதே போல எதிர் அலையும் இருக்கின்றது. இந்த இந்த கதிரவனுடைய அலை வீசி கொண்டிருக்கும் பொழுது, அனலாக செல்லும் பொழுது மலைப்பகுதிகளில் அது எதிர் திருப்பி வரும் ஐயா அந்த வெப்பம். எங்கள் சாதாரண எங்கட பகுதியை விட மலைப்பகுதிகளில் வெப்பம் அதிகம் தாங்க முடியாது. ஏன்னா அது மலை கருங்கல்லிலே விழுந்து கொதித்து திருப்பி வருவது. நான் அதை உணர்ந்திருக்கேன். நான் கல்வி கற்பித்த மலை நாட்டு பிரதேசம் அங்கு எனக்கு விருப்பமான ஒரு இயற்கை சூழல் அது. அங்கு சொன்ன அங்கே சிறுவழி சிறு வெயில் வந்தாலும் பெரிய வெப்பமாக இருக்கும். இருப்பினும் ஒரு நாள் தானே தாங்கிக் கொள்ளுங்கள். இன்று நாங்கள் தந்த பதங்கள் எல்லாம் கேட்டு என்ன கூறல், எந்த பதத்தை கேட்டு எந்த பதத்தை விரும்பி எடுக்கிறீர்கள் நீங்கள்?
1: சொந்தம்,
0: சொந்தம் என்ற பதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். சரி, சொந்தம் என்ற பதத்திலே சொந்தம் என்றால் என்ன, சொந்தங்களை எது சொந்தம், இது எப்படி சொந்தம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: சொந்தம் என்றால் கூடி வாழ்ந்தால் தானே அது சொந்தம்.
0: சரி, கூடி வாழ்ந்தால் யார் வாழ்ந்தால், உறவினர்களா, நண்பர்களா, அல்லது மிருகங்களா, பறவைகளா, எது கூடி வாழ்ந்தால்?
1: மக்களையே சொல்றேன் ஐயா.
0: ஓ, மக்கள் எல்லாம், மக்கள் எல்லாம் கூடி வாழ்ந்தால் அவர்கள் சொந்தமாகிறார்கள் அப்படி கூறுகிறீர்களா?
1: குடும்பமாக இருந்தால் அது சொந்தம் வந்து நன்றாக இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு ஐயா.
0: ஐயா, சொந்தம் என்று எதை எண்ணுகிறீர்கள் ஐயா? சொந்தம் என்றது எதை எண்ணுகிறீர்கள்?
1: உறவுகள், தாய் தந்தை
0: அவர்கள் சொந்தங்கள். அந்த உறவு, அது எங்களோடு கூடி பிறந்த எங்கள் உறவுகளுக்குள்ளே ஒரு சொந்தம் இருக்கின்ற அதை தான் கொடுக்கிறீர்கள்.
1: ஆமாம்.
0: சரி,
1: வருகிறது ஐயா.
0: எப்படி வருகிறது?
1: எப்படி வருகிறது என்றால், இப்போ எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றே ஒரே வீட்டில் இருக்குன்னு ஆசைப்படுவதே இல்லை ஐயா. பெரும்பாலும் இப்போ கல்யாணம் ஆனா கண்டுபிடித்தனம் வாழணும்னு தான் ஆசைப்படுறாங்க.
0: முன்பு எப்படி இருந்தது?
1: முன்பு எல்லாம் கூட்டு குடும்பமாக ஒன்றாக இருந்தாங்க.
0: சொந்தம் என்றதை நீங்கள் சொல்வது விட்டு பிரியாமல் ஒன்றாக கூட்டு குடும்பமாக வாழ்வது
1: சிறப்பாக வாழ்வது.
0: ஒற்றுமை ஒரு புறம் இருக்கட்டும், அதாவது கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும் என்ற கருத்தை கொண்டு வருகிறீர்கள். அப்படி என்றால் சொந்தத்துக்குள்ளே விட்டு பிரியாமல் உறவு நீடிப்பும், ஒருவர் ஒருவர் தாங்கி நடக்கின்ற பண்புகள் எல்லாம் வளரும் என்றதுக்காகத்தான் நீங்கள் அதை கூட்டு குடும்பம் என்று கூறுவீர்கள். அது இன்று சாத்தியமானதா? அதையும் ஒரு பக்கம்
1: பாகிஸ்தானி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு வருதுன்னு சொல்ல வர்றேன் ஐயா.
0: ஓ, அதை நீங்கள் நல்லதை நினைக்கிறீங்களா? தீமை கூட வழி நடத்துவார்கள். எப்படித்தான் இருந்தாலும் ஒரு வழிகாட்டி வேண்டும். வழி நடத்தினா அவர்கள் அனுபவ ரீதியாக அவர்களிடம் அனுபவம் உண்டு, வாழ்வின் அனுபவம், வாழ்க்கை தத்துவங்களை நன்கு உணர்ந்திருப்பார்கள். வாழ்ந்து அனுபவப்பட்டவர்கள். அந்த அனுபவத்தின் நிமித்தம், அந்த அனுபவத்தின் நிமித்தம் சில அறிவுரைகளை வழிகாட்டுகிறார்கள். ஆனா ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் இடையூறாக இருக்குமே ஐயா.
1: அது கொஞ்சம் சில நேரங்களில் சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும்.
0: ஓ, அங்கே சகிப்பு தன்மை ஏற்படுகின்றது.
1: கொஞ்சம் அவசியமா வேணும் ஐயா.
0: சரி, தனிப்பட்ட முறையில் பிரிந்து அவர்கள் கொஞ்சம் தூரத்தில் சென்று தனி குடித்தனங்கள், தனித்தனியாக அண்ணன் ஒரு குடும்பம், தம்பி ஒரு குடும்பம், தங்கை ஒரு குடும்பம், அப்படி போனால் அதுல என்ன பாதகம் இருக்கு நீங்க நினைக்கிறீர்கள்?
1: அடுத்த தலைமுறைக்கு அது சொல்லிக் கொடுக்கற அளவுக்கு இருக்காது உறவுக்கு.
0: இப்பொழுது சொல்லிக் கொடுக்கற அளவுக்கு மூத்த தலைமுறை நடக்கின்றார்களா?
1: இல்லையா, மதித்து வாழ்வது நல்லது.
0: இந்த மதிப்பு எப்படி கிருஷ்ணா, மதிப்பு எப்படி வருகின்றது?
1: உறவை வைத்து தானே மதிக்கிறாங்க.
0: இன்னும் சரியாக நாங்கள் இன்னும் துளக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவரை அல்லது முதியவரை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும் என்றால் அந்த மதித்து நடப்பதற்கான பண்புகள் முதியவரிடம் முழுமையாக இருக்கின்றதா என்று
1: இருக்க வேண்டும். ஆமாம்,
0: என்று
1: அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா நமக்கு இருப்பாங்க.
0: அது சரி கிருஷ்ணா, நீங்க சொல்றது சரி. அவர்கள் இன்று அப்படி என்ன அன்று இருந்தார்கள், அன்று இந்த வாழ்க்கை முறை வேறு, தேவைகள் வேறு, உற்பத்திகள் எல்லாம் வித்தியாசம், நடைமுறைகள் கொஞ்சம் சுலபமாக இருந்தது. இன்று ஜனத்தொகை அதிகமாக மக்கள் பெருக்கு கூடிக்கொண்டு போகும் பொழுது அந்த கூட்டாக இருந்து செல்வதற்கு இடையூறுகள் இல்லையா? வீட்டு வசதி போதுமா? அவர்களுக்கு எல்லா வசதியும் இருக்காது தானே ஐயா? பாருங்கள், இப்போ கிராமங்களிலே அது வசதிப்படும், நகரங்களிலே கூட்டு குடும்பம் நன்றாக இருக்குமா? உங்களுடைய அனுபவத்தை கூறுகின்றீர்கள், அதில் உங்களுடைய கருத்தின்படி சொந்தம் என்று இருப்பது உறவுகள். அந்த உறவுகள் அனைவரும் ஒன்று கூடி ஒன்றாக ஒருவரை ஒருவர் தாங்கி நடக்க வேண்டும். அதற்கு சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். முதியவர் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள்னா பெரியவர்கள் அப்படி வாழ்ந்து காட்டி இருக்க வேண்டும், இளையவர்கள் பின்பற்றுவார்கள். ஆனால் இவையெல்லாம் இப்பொழுது இல்லை, ஏனென்றால் தனித்து வாழ்வதால் என்று நீங்கள் உங்கள் கருத்தை கொண்டு வருவீர்கள். சிறப்பு, நல்ல கருத்தை கொண்டு வந்து கலந்திருக்கிறீர்கள். பார்ப்போம், மற்றவர்களும் வந்து அதுக்கு கருத்து கூறலாம். இப்படி சொந்தம் என்ற கருத்து, இப்போ நீங்கள் பேசிய வகையிலே உங்களுடைய கருத்துப்பட அமைந்த பாடல் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா, கூற முடியுமா?
1: படம் வந்து பாகப்பிரிமை, பாகப்பிரிவினை.
0: ஆஹா, பாகப்பிரிவினை. அன்று வந்த ஒரு திரைப்படம், அற்புதமான ஒரு திரைப்படம் பாகப்பிரிவினை. சமூக
1: ஒற்றுமையாய், ஆமாம் ஐயா, ஒற்றுமையாய் வாழ்வோம், உண்டு நன்மையை, வேற்றுமையை வளர்ப்பதனால் விளையும் தீமையை.
0: முதல்வரிய பாடங்கள் கேட்போம்.
1: மந்தரையின் போதனையால் மதம் மாறி கைகேத்தி, வஞ்சக சகுனியால், அந்த மாதிரி வரிகள் வரும் ஐயா.
0: ஐயா, பாடத்தனையா கட்டணும் உங்களை வந்து வரிகளை சொல்ல. நீங்கள் பாடல்கள்லேயும் சில வேளையிலே என்ன திணறடிக்க வைக்கிறது என்னவென்றால், பல அதுங்க அங்கே வேறும் வரியை விட்டு இடவரியை கேட்டு விடுவீர்கள் சில வேளையில.
1: ஒற்றுமையாய்
0: வாழ்வதாலே என்று கேட்போம்.
1: ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே.
0: நல்ல வரி. அந்த ஒற்றுமையாய் வாழ்வதால், ஒற்றுமையாய் வாழ்வதனாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும். இந்த வேற்றுமையை யார் விளைகின்றார்? நாங்கள் தானே விளைவிக்கின்றோம், முன்னோர்கள் விளைவிக்கவில்லையே. அப்போ கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு அவர்கள் மறக்கவில்லை, நாங்கள் தானே ஐயா மறக்க. எங்களோட தேவை, எங்களோட வேலை, எங்களோட பணிக்கு இது உகந்த இடம் இல்லை, என் மனைவிக்கு அது இடையூறாக இருக்கிறது, குழந்தைகள் பாடசாலைக்கு செல்வதுக்கு இடையூறாக இருக்கின்ற காரணங்களும் இருக்கின்றது தானே கண்ணா. அதிலே இந்த அந்த ஒற்றுமையை எப்படி குலைகின்றன இந்த பாடலில் வருகிறது. நீங்கள் முதலில் எடுத்த விருத்தம் அதிலே மந்தரையின் சூழ்ச்சியினால் மனம் மாறி கைகேயி என்று ஆரம்பிக்கின்றது, புரிகிறதா? கேட்பவர் புத்திகளை கேட்டு எங்கள் குடும்பத்துக்குள்ளே உள்ள ஒற்றுமையை குலைப்பதற்கு சில சக்திகள் உண்டு. குடும்பம் சொந்தம் என்றால் அப்படித்தான். சொந்தம் என்று சொல்லும் பொழுதிலே பாசம் மிகுதியாலும் பொறாமை மிகுதியினாலும் இந்த பிரிவுகள் ஏற்படுகின்றது. ஒன்று, அதிக பாசம் நான் தான் கூட என்ற அந்த பாசம் ஒன்று. இரண்டாவது, இவர்களையும் கூட எல்லாம் இருக்கின்றார்கள் என்ற ஒரு அந்த காழ்ப்புணர்வு, அதனாலே மஞ்சங்கள் சூழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும். வாழ்த்துக்கள். ஒரு கலந்துரையாடல் நல்ல சொந்தம் என்ற பதம் வைத்து கிருஷ்ணா கிருஷ்ணகிரியிலிருந்து கலந்து உறவாடினீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்கள் பாடல் கிடைக்கும், கேட்டு மகிழ்ந்துருவோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி,
0: மிக்க நன்றி கிருஷ்ணா. அடுத்த உறவாக நான் அழைக்க இருக்கின்றேன் அன்புடன் நாச்சியார் கோவிலிலிருந்து ஓம் நம சிவாய் என்று எங்களோடு இணையும் அன்பு தேவாவை. வணக்கம் தேவா. வணக்கம்.
2: நமச்சிவாயா, நமச்சிவாயா, நமச்சிவாயா, நமச்சிவாயா. ஐயா சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா,
0: நீங்க சொல்லுங்க,
2: நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க.
0: என்னவென்றால் உடல் நல குறைவாக இருப்பீங்க, உடல் நல குறைவாக இருப்பதாக உங்க செய்தியில் அறிந்தேன்.
2: சளி பிடிச்சுக்கிட்டே எக்கோ எக்கெல்லாம் எடுத்து விட்டு வந்து அது ஒண்ணும் இல்ல, சாதாரண சளிதான். இது மழை விட்டு விட்டு பெஞ்சதுனால
0: பாருங்களேன், சாதாரணமான ஒரு சளி கூட எங்களுடைய ஆரோக்கியமான உடலை கெடுக்கின்றது ஐயா, இல்லையா?
2: ஐயா 3500 வேஸ்டா புடிங்கி விட்டானோ, வட்டத்துல இருக்கேன். அது சளின்னு சொல்லி எக்கோ எடுக்கணும், இது ஈசி எடுக்கணும் சொல்லி 3500 ரூபா பிடிங்கி விட்டானு. சரின்னு நானும் என் வீட்டுல ஐயோ சொல்லிட்டு என்னப்பா நான் வந்து நிக்கணும்
0: அவ்வளவுதானே
2: எடுத்துட்டோம்.
0: பேசிட்டு இருந்தீங்க இதற்கு கிருஷ்ணா கூறியது இந்த 300 முதியோர்கள் கூட்டுறா அடங்கப்பா சளிய கசாயம் வச்சு குடிக்கிறாப்பான்னு சொல்லி சிரித்திருப்பார்கள் இல்லையா?
2: ஆமா ஆமா
0: ஓடிக்கிறேன்.
2: எனக்கு எனக்கு எல்லாம் இதுவும் தெரியா, ஆனா எனக்கு இதா இதாயிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல
0: கூறுங்க.
2: அருமையான சப்ஜெக்ட் அது
0: இப்பொழுது வைத்தியத்துக்கு சென்றால் இந்த என்ற மகளுக்கு இப்பொழுது உங்களுடைய வானரசி தங்க தாமரைக்கு 24 மணித்தியாலமும் ஆக்சிஜன் கொடுக்கிறதுக்கு மிஷின் போட்டப்பட்டிருக்கின்றது வீட்டுக்குள்ளே. சாதாரணமான இந்த காத்திலே இருக்கு ஐயா ஆக்சிஜன் உணவிலே இருக்குது. இந்த காற்றை வெளியே சென்று ஒரு 100 மீட்டர் நடந்து சுவாசித்து வந்தாலே ஆக்சிஜன் தானாக வந்து சேரும். நன்றாக எடுக்க வேண்டும். அது ஆரம்பத்தில் இந்த சளி வரும்பொழுது இந்த உங்களுக்கு சளி உள்ளவர்களுக்கு கடினம் ஐயா, ஏற்கனவே உங்களுக்கு வீசிங் என்று சொல்லுகிற இழுப்பு அது இருக்கிறவங்களுக்கு கடினமாக இருக்கும். கவனமாக இருக்கும், உடம்பு விளையாடக்கூடாது. நாங்கள் இது நகைச்சுவை
2: என்னமோ இது ஒன்று இழுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க.
0: மாத்திரையை போட்டு அவங்க கூறியபடி இழுக்கிறது. அதை என்ன செய்தால் அந்த இழுப்பு அது வெண்டர் என்று சொல்ல உடனடியாக உள்ளே சென்று எங்களுடைய சுவாசத்தை விரிவடைய செய்கின்றது. சுவாசத்துக்குள்ளே ஈரப்பதம் இருக்கிறதால் தான் இது கூடுதலாக வருது. அந்த ஈரப்பதம் உஷ்ணம் வெப்பத்து காலத்தில் வரும், மழை காலத்தில் வரும், தூசிகளுக்குள்ளே வரும், காற்று இல்லாத
2: இடத்துல. இந்த மழை எனக்கு ஒத்துக்கலையா? இந்த மழை நல்லா பெஞ்சு நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. இந்த அலைஞ்சல்ல அலைச்சல்லையும்
0: மகளின் திருமணத்தோட உங்களுக்கு உடலுக்கு ஆறுதலே இல்லை. உடலுக்கு ஆறுதல் நான் உணர்ந்து பார்த்தேன், அது வருவது வழக்கம். இப்பொழுது எப்படி இருக்கின்றது? இப்பொழுது பேசக்கூடியதா இருக்கிறதா? கொஞ்சமாக பேச வேணும். இப்ப நாங்கள் வானம், இந்த உடல் உறுப்புகள் அல்லது உணவு சுவை பத்தி பேச போறீர்கள். வீடு இருக்கு,
2: கிருஷ்ணன் பேசினார்,
0: அவர் சொந்தம், அதை நீங்களும் பேச போறீர்களா சொந்தத்தை பத்தி?
2: சரி,
0: நீங்களும்
2: கேட்டுக்கிட்டு இருக்க. நான் இதை கேட்கட்டினாலும் உங்ககிட்ட பேசாட்டினாலும் இந்த பேசினத
0: மாத்திரை
2: விட்டு அதை எப்படி இழுக்கணும்?
0: அது நீல நிறத்தில் சிம்மரத்தில் 2 நிறங்கள்ல இருக்கின்றது. அப்படி கொடுங்கள்.
2: இந்த சொந்தங்கிறதையா இப்ப சொன்ன கிருஷ்ணன் சொன்னது உண்மைதான். அதாவது கூட்டு குடும்பங்கிறது கிருஷ்ணன் குடும்பத்திலயும் இருக்காது ஐயா, எல்லார் குடும்பத்திலயும் இருக்காது. இப்ப மீரா மாமா தங்க தாமரை இருக்காங்கல்ல, அவங்கவுங்களோட இருக்கிறதும் ஒரு பொக்கிஷம். இப்ப என் குடும்பத்தில் நடந்தத நான் உண்மையே சொல்றேன் ஐயா. என் பொண்ணு போய் ஒரு வாரம் தான் ஆகுது, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. வந்துட்டு இப்போ அங்கே போனோன்னா வீடு எனக்கு சின்ன, நம்ம வீடு பெருசியா, கிருஷ்ணனை கேட்டு பாருங்க, நம்ம வீடு பெருசு. இங்கே ஓடி ஆடி விளையாடலாம். அங்கே வந்து போரூர் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க, சின்ன வீடு. அது அவ கூச்சப்படுறான்,
0: கூச்சப்பட்டுக்கிட்டு
2: கேட்டுங்க இது உண்மை, உண்மை நடந்த உண்மையை நான்
0: சொல்கிறேன்.
2: தனி வீடு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிடணுண்ணே. நானும் என்னடா அது போய் ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள என்னடா அது அப்படின்னா மாப்பிள்ளதான் ஒத்தகெல்லாம் நிற்கிறாப்புல. ஏன் பொண்ணுகிட்ட ஒன்று நான் என் முன்னிட்ட ஏமா இந்த மாதிரி பேசினேன் அப்படின்ட்டு. விளக்கு வந்தியா, விளக்கே வந்து 45,000 ரூபாய்க்கு வாங்கி
0: கொடுத்துருக்கேன்.
2: ஏன்னா நாச்சோரில் இருக்கோம், நம்ம பொண்ணு விளக்கத்துக்கு இருக்கு, ஒரு ஆடம்பரத்துக்கு ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஜோடியாக வாங்கி கொடுத்தேன். ஆனால் இப்போ என்ன தண்ணி கொடுத்தோம்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி சொல்லி நீ போமா, நீ எங்க என்னமோ நீ தண்ணி கொடுத்தன போங்க, ரெண்டு பேரும் வேலையில இருக்கீங்க. என் பொண்ணு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறான், அவன் 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறான். இந்தியா காசு, இந்தியா காசுக்கு, தமிழ்நாட்டு காசுக்கு. சரிட்டு நாங்க இது ஒன்னே அம்மன்ட்டு ஒன்னே ஆகா தண்ணி ஊத்த போனாங்க என்னடி இது, அவங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க என்ன இது அப்படின்னா, மாப்பிள்ளதான் ஒத்தகெல்லாம் நிக்கிறாப்புல, வசதி பத்துல நிக்க கூட வேண்டாம் இல்ல, அவங்க சுதந்திரமா இருக்க முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு உறவு, இது ஒரு இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு தனி குடுத்தனம் போறேன்னு எனக்கு மனசு சரியா இல்லையா, என்னடா இது அவங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க ஐயா, மாப்பிள்ளோட அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, அதை வச்சு ரொம்ப வருத்தப்பட்டான். கேளுங்க கேளுங்க ஐயா, வருத்தப்பட்டான் வருத்தப்பட்டோன்னா திரும்ப வந்து மாப்பிள்ளையே போன பண்ணிச்சுனாவுலா இந்த மாதிரி இல்லை எங்களுக்கு இதா இருக்கு சஞ்சுரமா இருக்கு சரி போங்க அப்படின்னா வாங்கின குத்து விளக்கு
0: ஆரம்ப காலத்தில் அந்யோன்யமாக இருக்க வேண்டும், அதற்கு தனி கொடுத்தாலும் அவர்கள் விரும்புகிறார்கள் மேலும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று.
2: போரூர்னு ஒரு ஊர், அங்க நாங்க இருக்க போறோம், ஆபீஸ் அங்க ரெண்டு பேரும் கிட்ட கிட்ட இருக்கு, நாங்க போயிடுறோம் அப்படின்ட்டு சொன்னாப்புல. எனக்கு தெரியாதுமா அம்மா, எனக்கு வந்து மாப்பிள்ளையோட அம்மா அப்பா சொல்றதுதான் அங்க இருப்பேன், அதனால நீ அவங்க அவங்க அம்மாட்ட பேசிக்கிங்க அப்படின்ட்டான். என் முன்னாடி பேசிக்கிங்க அப்படின்ட்டான். என் முன்னாடி ஒன்னே நீங்க தனி குடுத்தரம் போங்கிடுங்க
0: அப்படின்ட்டாப்ல.
2: ஏன்னா இதா இருக்கு கொஞ்ச நாள் இருங்க, அப்புறமா எப்படி இருந்தாலும் அங்கதான் போவீங்க, அம்மா அப்பா கிட்டதான் போவாரு அவரு. ஆனா நீங்க இப்ப நீங்க இதுக்கு அதனால நிக்க இடம் எல்லாம் அந்த வீடு சின்ன வீடு தான் அங்க வந்து.
0: அப்படியான நேரத்துல நாங்களும் கொஞ்சம் மனச்சாட்சியோட அவர்களோட சம்மதத்தோட மகிழ்ச்சியாக பிரிந்து செல்லும் தங்களோட வசதியை ஏற்படுத்திக் கொள்ளலாம்.
2: அவங்களே சொல்லிட்டாங்க அவங்களே சொல்லிட்டாங்க அந்த மாதிரி அவங்க போறா இருந்தா போட்டோம் கண்டிப்பா போட்டோம், ஏன் முன்னாடி சம்பாதிக்கிறா நான் சம்பாதிக்கிறேன் நாங்க பாத்துக்கிறோம், அவங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறதா அவங்க ரெண்டு பேரும் சாமர்த்தியமா இருந்து இது பண்ணு சொன்னாங்களே ரொம்ப சந்தோஷம்.
0: ஒரு விடயத்தை கவனிக்க வேணும், இந்த வாய்ப்பு தனிக்குடித்தனம் இருப்பதற்கு ரெண்டு கருத்து இருக்கின்றது. இப்ப இந்த சாதாரண தனிக்குடித்தனம் அம்மா அப்பா அந்த மூத்த அங்கே ஒரு மகன் இங்கே ஒரு மகள் இருவரும் திருமணம் செய்து விட்டால் ஆண்மகன் வீட்டிலே பெண் வாழ வேண்டும் சரி, அந்த ஆண்மகன் இருந்து தன்னுடைய இந்த தனி குடித்தனத்தில் ரெண்டு இருக்கிறது, தன்னுடைய குடித்தனத்தை தானே சிறப்பாக வளர்ப்பது ஒன்று, இரண்டாவது தன்னை சார்ந்தவர்களையும் சேர்ந்து கவனிப்பது இன்னொன்று. அங்கேதான் பிணக்குகள்
2: இவர்களுக்கு
0: அவர்களுடைய கவனத்திலே அவர்களுடைய பண செலவிலே தான் இவர்கள் வாழ வேண்டும் என்று இல்லை, இவர்கள் தாங்கள் உழைக்கின்றார்கள் விரும்பியதை செய்து, ஆனா ஒரு வழிகாட்டி இருப்பாங்க, வழிகாட்டிக்காக அவர்கள் இருக்கணும். ஆனா எப்படித்தான் சம்பாதிச்சாலும் கொண்டாலும் தனி மனித மகிழ்ச்சி என்று இருக்குது இல்லை ஐயா, அந்யோன்யம் அசௌகரியம், அவர்கள் தனியே சென்று இருந்து வந்து வந்து போகலாம், இவர்களும் போகலாம் அவர்களும் வரலாம், அதனால் சொந்தம் விட்டு பிரிவதில்லை. கிருஷ்ணா கூறியதன்படி வழிகாட்டி ஒன்று போடும் வழிகாட்டி ஒன்று போடும், இவர்கள் படித்தவர்கள் இப்ப இந்த நாகரிக உலகில் எப்படி வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு புரிகின்றது. அந்த வழி அவர் செல்லும் பொழுது அவர்கள் நடை உடை பாவனைகள் அவர்களுடைய பரிமாறல்கள் ஏதும் பிழை வந்தால் பெரியவர்கள் தலையிடலாம், பார்க்க வேண்டும் தாய் தகப்பன கடைசி வரைக்கும் கண்டலங்கா அப்படின்னு கதைகள் இருக்கின்றது. ஆனால் இவர்களுடைய சுதந்திரத்துக்கு என்ன செய்யறது நாங்கள், சரி அம்மா அப்பாவுக்கு பார்க்க வேணும்னு சின்ன குடி வீட்டிலே போய் இவர்களும் இருந்து அப்படி அந்யோன்யம் இருக்கும், அதுல என்ன இருக்கின்றது, அதுதான் இன்றைய நாகரிகம். அன்று அப்படி இல்லை, என் தாயும் தந்தையும் ஒன்றாக அருகருகே இருந்ததை நான் பார்த்ததில்லை, அது அன்றைய குடும்பம், அம்மாவும் அப்பாவும் ஒன்றா பக்கத்திலே அருகில் எங்கள் வீட்டில் கதிரை மேசைகள் இருந்தாலோ இல்லையோ அருகரில் எங்களுக்கு முன்னாலே அவர்கள் பேசுவதில்லை, ஒட்டி உறவாடுவதில்லை. இப்பொழுது அப்படி இல்லை, காலம் மாறி போய்விட்டது. அப்ப காலம் மாறும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் கொஞ்சம் மாறத்தான் வேண்டும்,
2: மாறத்தான் வேண்டும். ஆனா ஐயா எனக்கு வந்து அவங்க அம்மா அப்பா இருந்தாங்கன்னா இந்த புள்ளிகளுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிற ஒரு எண்ணம்.
0: என்னையா
2: என்னுடைய சுயநலம்
0: பாதுகாப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க, என்ன பாதுகாப்பு, சரி எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க முடியும், உண்ணும் போது வெளியே போகும்போது வரும்போது பேசும்போது பாதுகாப்பு எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா ஐயா? சரி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அவர்கள் பக்குவமாக அவர்கள் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் அந்யோன்யமாக வாழ்வதற்கு ஏற்ற வசதி வேணுமே ஐயா, வாழ்க்கை அங்கே தானே அந்த நேரத்தில் அப்படி வாழ முடியாது என்ற மனமுறிவு அந்த இருவருக்கும் ஏற்பட்டு விட்டால் கூட்டுக்குடும்பம் ஒற்றுமையாக்கி வைக்க முடியுமா? முடியாது ஐயா, அவர்களுக்கு மனமுறிவு பெறக்கூடாது, அதை பாதுகாத்துக் கொள்ளணும் தான். இப்படி பேசுவதால் இருவருக்கும் மனமுறை, அந்த குழந்தைகளுக்கு மனமுறை வரக்கூடாது என்று பெற்றோர்களும் நினைக்க வேண்டும். நீங்கள்
2: என்ன?
0: ஏனென்றால் உங்கள் மகளும் அந்த மகனும் படியாத படிக்காத பிள்ளைகளும் இல்ல, கல்வி அறிவு உள்ள பிள்ளைகள், ஒற்றுமையான அம்மா அப்பாவோடு வாழ்ந்த பண்பு பாரம்பரியம் அந்த குழந்தைக்கும் தெரியும், அந்த மகனுக்கும் தெரியும், தாய் தகப்பன் தங்களை எப்படி ஓம்பி வளர்த்திருக்கின்றார்னு. அப்ப வெளியே சென்று அவருக்கு மனதுக்குள்ள ஒரு எண்ணம் பண்ணு, நாங்கள் அப்படி இப்படி எல்லாம் போனால் எங்களோட குடும்பத்தில் அந்தஸ்து அப்படி போகும், தாய் தந்தையோட பேர் கட்டு போகணும், அவர்களும் நினைப்பார்கள். அவர்கள் நினைக்கப்படக்கூடியவர்கள் நீங்கள் வாழ்ந்து காட்டி இருக்கின்றீர்கள், அது அவர்களுக்கு பாடமா இருக்கும்.
2: அப்புறம் ஒரு செய்தியா, அவங்க வாடகோட பார்க்க போனாங்கல்ல, போரூர்னு ஒரு மெட்ராஸ்ல இருக்கு, அது நானும் போரூர் அங்க பிடிச்சிருக்காங்க. அங்க காம்ப்ளெக்ஸ் கட்டி மாடி மாடிய கட்டி அந்த இதை விட்டுருக்காங்களாம். 80 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு சொந்தமாயிடும். லிப்ட்லாம் இருக்கு, நான் போய் பார்த்தா லிப்ட்லாம் இருக்கு, லிப்ட்ல போய்க்கலாம், அந்த இந்த இது உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னாப்புல. என் பொண்ணு ஒண்ணு என்னன்ட்டு சொல்லி நான் பணம் குத்துறேன், அவரும் பணம் குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாப்புல. ரைட்டு, எப்படியோ சரி நீங்க முதல்ல இங்கே விருங்க, அப்புறமா இடத்த வாங்கிக்கலாம், அந்த இடத்த வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி 80 லட்சம் ரூபாயா அந்த காம்ப்ளெக்ஸ் மாடி
0: ஒரு நீங்களும் ஒரு நேரம் போகலாம், அவர்களும் வந்து தங்கி கொள்ளலாம், போகலாம், வரலாம், இதெல்லாம் செய்யலாம். அது கூட்டு குடும்பம் ஒரு காலம் இருந்தது ஐயா.
2: நான் ஓகே சொல்லிட்டேன் ஐயா, நான் ஓகே சொல்லிட்டேன், வாங்கிடுங்க,
0: நாங்கள் உணைந்து வாழ்த்துவோம் அந்த புதிய தம்பதிகள், புதிய இல்லம் அமைத்து மங்களமாய் வாழட்டும். வாழ்த்துக்கள்,
2: வாழ்த்துக்கள்.
0: அப்பொழுதுதான் ஐயா அவர்களுடைய அந்நியோன்யங்கள் நிறைவு பெறும். இல்லண்டா ஒருவர் மனம் நாங்கள் தலையிடக்கூடாது, நாங்கள் தலையிடக்கூடாது. பெரியவர்கள் வழிகாட்டு பண்ண ஒப்பொழுதுனா அவர்களுக்கு ஒரு ஒரு இடையூறு வரும் பொழுது அன்பாக நன்மையாக போய் சொல்லுவாங்க.
2: என் நெத்தியில சுத்தியில் அடி அடிச்ச மாதிரி சொன்னீங்க, நான் வந்து எனக்கு அவங்கள விட்டு பிரியறாங்களேங்கிற ஒரு
0: அது வேதனை எந்த பெற்றாருக்கும் இருக்கும் ஐயா. ஆனால் அவர்களுடைய நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் ஓம்பி வளர்த்து இவ்வளவு செலவழித்து இவ்வளவு ஓடி ஆடி உங்கள் உடல் வருத்தி உண்ணாமல் கொண்ணாமல் இருந்து இந்த திருமணத்தை மங்களமாய் நடத்த வேண்டும் என்று அதை காணும் பொழுது மனதில் எவ்வளவு ஆனந்த கண்ணீர் வந்தது. அந்த கண்ணீர் காலங்காலமாக அவர்கள் ஒற்றுமையாக மகிழ்வாக சிறப்பாக இருந்தால் மலரும், குறைவு ஏற்பட்டால் நீங்க மூத்தவர்கள் சென்று சில
2: காலி கட்டுறப்பையா இந்த கண்ணீர் நீங்க சொன்னீங்கல்ல, இந்த வந்த உப்பு வரைக்கும் அந்த கண்ணீர் எப்படிதான் வந்துச்சுன்னே
0: தெரியலையா.
2: கந்தசாமி கோயில்ல
0: நன்றி,
2: நானாவே வந்துட்டு
0: நன்றி தேவா. இந்த வேலையில உங்களுக்கு என்ன பாடல் உணர்வு நிலைபெறுகின்றது? இப்படியா நேரத்தில் தந்தையை விட்டு மகள் இருந்து குடும்பங்கள் எல்லாம் அப்படி போய் தனி கொடுத்தா போகின்றார்கள் என்னும் பொழுது பெற்றாருடைய மனம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் வங்கி தவிக்கும். இந்த வேலையில என்ன பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? உங்கள் மனதுக்கு ஆறுதல்
2: பெற்றால் தாய்மையை பத்தி ஒரு பாட்டு போடுங்க. அது ஏதாவது ஒரு
0: தாய்மையை பற்றி ஒரு பாடல் உங்களுக்கு போடும், உங்களுக்கு தெரிந்தால் அழைத்து கூறுங்கள், இல்லைன்னா நான் ஒளிபரப்பும் போது
2: நினைத்த
0: பாடலை மீண்டும் ஒரு பாடலை மறுபரிசீலனை செய்து அதை நினைத்துக் கொண்டு வந்து நன்றி தேவா. அடுத்த
2: நன்றி
0: நன்றி. அடுத்த உறவாக அன்பு மகள் கஸ்தூரியும் சியாமலா இணையும் வேளையிலே கஸ்தூரிக்கு இணைப்பு கிடைத்திருக்கின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம் கஸ்தூரி, வணக்கம் கஸ்தூரி. உங்களை இணைத்து விட்டேன் மகளை, எங்கே காணவில்லை, அழைப்பில் இருக்கின்றீர்கள், சென்று விட்டீர்களோ, அணைப்பு இணைப்பு சரியாக வரவில்லையோ. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கஸ்தூரி ஷியாமலா இருவரும் ஒரே நேரத்தில் அழைத்தீர்கள். கஸ்தூரியுடைய ஒலி எனக்கு கிடைக்கும் என்று எண்ணி அவரை அமர்த்தும் போது அவருடைய ஒலியும் வரவில்லை. என்ன நடந்தது கூறுங்கள், வாருங்கள், இணையுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு இப்பொழுது பதங்கள் சொல்லோடு பாடல். இப்பொழுது இங்கே கிடைத்த சொல் தெரிவி செய்து கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் கஸ்தூரி வந்துவிட்டார். வணக்கம் கஸ்தூரி. வணக்கம்
3: ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மகளே. கஸ்தூரி நீங்கள் லண்டன்ல எப்படி இருக்கின்றீர்கள்?
3: எங்களுக்கு
0: மழை வருவது போவது பெருமழை அல்ல தூறல் ஒரு 18 பாகை வெப்பத்தின் அங்க இப்பொழுது எப்படி இருக்கிறது வெப்பநிலை? மழை பெய்து கொண்டிருக்கின்றதா? இங்கேயும் அதே மாதிரி இப்பொழுது மேலை நாடுகளிலே நாங்கள் இருக்கின்ற குளிர் நாடுகளிலே காலநிலை இப்படி இருக்கும் என்ற இது வந்து மழைக்காலம் ஓட்டம் என்று கூறுவார்கள். அந்த காலநிலை அது இது வந்து ஒரு மாதம் அப்படித்தான் இருக்கும். இன்னும் ஓரிரு வாரங்களால் இந்த மழை பனியாக மாறிவிடும். சரியா? சரி. வெப்பம் இடையிலேயே சூரிய பகவான் வருவார். ஆனால் அவருடைய வெப்பம் உங்களுக்கு தோற்றாது. ஏன்னா காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். எங்களுக்கு இரவு நேரத்தில் நன்றாக குளிர்ந்துவிடும். நாங்கள் பகலிலே வெப்பமாக இருக்கணும் தூங்குவோம். தூங்கும் போது நள்ளிரவு நேரம் எங்களை அறியாமல் குளிர் வரும் இழுத்து மூட வேண்டும் கம்பளி போர்வைகளை இல்லையா? வீட்டுல கம்பளி சட்டைகளை நாங்கள் நாட வேண்டி வரும். பழையபடி பழைய பழைய கம்பளி உடைகள் எல்லாம் தட்டி எடுத்து எல்லாம் சரிப்படுத்தி அடக்கி வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது வீட்டில். ஏனென்றால் இனி வீண கோடை காலத்து உடைகளை எல்லாம் ஒதுக்கி விட வேண்டியதான், ஓரம் கட்ட
3: வேண்டியதான்.
0: நல்லது. நேற்றைய தினம் வருவீர் என்று நேற்று முன் தினம் என்ன நடந்தது பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு?
3: எனக்கு கடுமையா கொஞ்சம் வயிற்று வலி இருந்தது, அதனாலயே நான் எந்திரிக்க முடியல.
0: இப்பொழுது அப்படியம்மா
3: பரவாயில்லையா? கொஞ்சம் குறைவா இருக்கு, என்னாலும் தெரியல என்னன்னு.
0: அப்ப அதற்கு வைத்தியம் ஒண்ணும் பார்க்க சனியார் லீவு நாட்கள்ல வந்து விட்டதோ?
3: மருத்துவர்கள்
0: சரி. இப்பொழுது நாங்கள் பதத்துக்கு வருவோம். வானம், உடல் உறுப்பு அல்லது உணவு, சுவை வகைகள், நிறங்கள், கடல், வீடு, சித்திரம், அறிவு, சொந்தம் சென்று விட்டது, மகிழ்ச்சி என்ற பதங்கள் இருக்கின்றது. நீங்கள் ஏதாவது ஒன்றை எடுத்து பேசலாம். அறுசுவையை பற்றி பேச போகிறேன். வாழ்த்துக்கள். சரி. இந்த அறுசுவைகள் உணவு அதில் சுவை என்றால் அது அறுசுவைகள் என்று அறிந்திருக்கின்றோம். அதை விட வேறு சுவை இருக்கின்றதோ என்னவோ நீங்கள் கூறலாம். என்ன எடுத்து என்ன விதத்தில் உணவு
3: சுவைகள் தானே அறுசுவைகள் தானே முக்கியமா எல்லாராலையும் போற்றப்படுறது அறுசுவைகள்.
0: அறுசுவை தானா? சரி.
3: அறுசுவைகள் தானே இரண்டா சுவைகள் ஆறு, அதே மாதிரி ஸ்வரங்கள் ஏழு.
0: ஆமா, அந்த சுவைகளை பற்றி இப்பொழுது பேசுவோம்.
3: அந்த மாதிரி கிரகங்கள் ஒன்பதுன்னு சொல்லிவிடுங்க.
0: சுவைகளை பற்றி பேசுவோம். சுவைகள்ல உங்களுக்கு விருப்பமான எந்த சுவை, சுவைகள்ல எது மிக நல்லது எது கெட்டது குறுங்களேன் கேட்போம்.
3: எனக்கு கூடுதலா துவர்ப்பும் பிடிக்கும், புளிப்பும் பிடிக்கும்.
0: என்ன காரணம்?
3: ரெண்டுமே உடம்புக்கு நல்லது.
0: ஆற சுவையும் நல்லது தானே, மாற சுவையும் இல்லாமல் உடம்பு இயங்காது.
3: விரும்பி சாப்பிடுறது துவர்ப்பு நான் விரும்பி சாப்பிடற காரணம், எங்க அம்மாவோட நான் இருந்த காலங்கள எனக்கு அம்மா வாழைப்பூ ரொம்ப பழக்கினாவா, இந்த வாழைப்பூ கொத்துவா, வாழைப்பூ கொத்தைக்குள்ள அந்த நடுவுல ஒரு வெள்ளியா ஒரு இது ஒன்று இருக்கும், அது சாப்பிட்டா துவர்க்கம். அதே மாதிரி எங்கட அந்த பிளாங்கா சாப்பிடுக்குள்ள அந்த வாயெல்லாம் ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கும்.
0: சரி. அந்த துவர்ப்பு உடல் அந்த அரசு வயலே துவர்ப்பும் அடுத்த உப்பு அப்படியா? எது இந்த துவர்ப்பும் புளிப்பும் நீங்கள் விரும்புகிறீர்கள், அதுக்கு காரணம் கூறுங்கள். சுவையா அல்லது உடல் நலத்துக்கு பொருத்தமானதா?
3: சுவையன் சுவைதான் கூடுதல். நான் அறிஞ்ச அந்த சாப்பாடுகளாலே எனக்கு அந்த பிடிபட்டு போச்சு.
0: சுவை உங்களுக்கு நன்றாக பிடித்துக் கொண்டது. அந்த
3: புளி விட நல்லா ரசம் புளிக்குழம்பு
0: சிறப்பு சொல்லும் பொழுது நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு அது நல்ல சுவையை கொடுக்கணும். இது எல்லோருக்கும் பொருத்தப்பாடுடையதா?
3: துவர்ப்பம் துவர்ப்பு அதெல்லாம் ஒரு சில இதுகள் வந்து எல்லாருக்கும் பொருத்தப்படாதான் இருக்குது. ஏனண்டா வயசு வித்தியாசம் இல்லாம சில சில சில சுவைகள் எல்லாருக்கும்
0: நீங்கள் எடுத்துக்கொண்டது உவர்ப்பும் புளிப்பும், அதை பற்றி தான் பேசலாம்.
3: துவர்ப்பும் புளிப்பும், துவர்ப்பு நல்லா தானே ஐயா எல்லாருக்குமே, குறிப்பிட்ட அதாவது 15 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை பேருக்குமே நல்லது.
0: நல்லது என்று கூறுகிறது பிடிக்கும், அது ஒரு புறம் இருக்கு. அது உடல் நலத்துக்கு எந்த வகையிலே நல்லது, என்ன நோய்களுக்கு அதுக்கு வராமல் தடுக்கக்கூடிய சக்தி எதுவும் இருக்கின்றதா, அதை கூறுங்களேன்.
3: ஓ ஓ, துவர்ப்பு துவர்ப்பு வந்தையா கூடுதலா எங்கட இதுல மஞ்சள் காமால மற்றது ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு துவர்ப்புள்ள பொருட்கள் உதவும் என்று சொல்லப்படுது.
0: சிறப்பான கருத்து, கேட்டுக்கொள்வோம், மீண்டும் கூறுங்கள். அநேகமாக இது எங்களுடைய நாடுகளிலே, ஆசிய நாடுகளிலே, இந்திய நாட்டிலே கூடுதலாக இந்த மஞ்சள் காய்ச்சல் ஒரு பொல்லாத வருத்தம். அதற்கு இந்த உணவை அதிகம் சேர்த்து கொண்டால் அது நெருங்காது.
3: வாழைப்பூ நல்லது, வாழைப்பூ மற்றது வாழைத்தண்டு, அந்த மரவள் தாமரத்தண்டு, வாழைப்பூ மற்றது விளாங்க, இதுகள் ரொம்ப நல்லது. துவர்ப்பு சுவையில உள்ள பொருட்கள் அது.
0: ஆதலால் துவர்ப்பு சுவைகளை நாங்கள் சேர்த்துக் கொள்வதால் மஞ்சள் காமாலை என்ற நோய் வருவதை கொஞ்சம் தடுக்க முடியும் என்று கூறுகிறீர்கள்.
3: மற்றது ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு உதவுதா.
0: சிறப்பு சிறப்பு. அடுத்தது புளிப்பு கூறினீர்கள். புளிப்பு
3: புளிப்பு வந்து செரிமானத்துக்கும் பசிய தூண்டுறதுக்கும் உதவுமா.
0: உதவும். அப்ப நோயை கண்டிப்பதற்கு புளிப்பு ஏதாவது செய்கிறதா புளி?
3: ஓ அப்படி இருக்கு. ஏனென்றால் ஐயா இப்ப நாங்கள் உடம்பு அலுப்பா இருக்கு ஏலாது என்று சொல்லி சொன்னா கொஞ்சம் புளி விட்டு ரசம் மிளகு ரசம் வச்சு குடிச்சா எங்களுக்கு செரிமானம் கொடுத்து உடனே பசி கொண்டருது தானே.
0: ஆனா தனியா புளிய வைத்து வைப்பு, அதுக்கு வேற எல்லாம் சேர்க்கின்றார்களே.
3: அது மிளகு சீரகம் சேர்க்கிறது, மிளகு சீரகம் வெண்ட பூண்டு எல்லாம் சேர்க்கிறது தான்.
0: இஞ்சி
3: அதுல முன்னா நிக்கிறது புளிய,
0: புளி மேல் மேல் மேல் மேன்மையா இருப்பது புளி. புளிய வைத்துதான் புளி ரசம்.
3: புளி அதிகமா இருக்கு அதுல,
0: புளி ரசம்
3: காய்ச்சல் இருந்தாலும் சும்மா சுருக்கண்டு வாயில புளி தெரியும்.
0: அதனால்தான் காய்ச்சல் நோய் வந்து வந்து நோயாளிகளுக்கு புளிச்சாதம் கொடுப்பார்கள். அது மட்டும் இல்ல, நீங்க உங்களுக்கு எல்லாம் புளிச்சாதம் விருப்பமா இருக்கு, இந்த ஐயர் மேல எல்லாம் தூர பேடம் பொதியாக கட்டிக்கணும்.
3: நான் தயிர் சாதம் கூட விரும்பி சாப்பிடுறேன்.
0: புளிப்பு இருக்கின்றதா நீ அம்மா? புளிப்புள்ளதான்
3: புளிப்பிலே
0: ஒரு விதமான, புளியிலே ஒரு விதமான கிருமி இருக்கின்றது. அந்த பக்டீரியா எங்கள் உடல் நலத்துக்கு வேணும் என்று கூறுகிறோம். சிறப்பான கருத்துக்கள். சுவைகளே உங்களுக்கு பிடித்தது உவர்ப்பும் புளிப்பும், அதை பற்றி அழகாக எடுத்து கூறி சென்றீர்கள். வாழ்த்துக்கள். இந்த சுவை சுவை உணர்வு வரக்கூடிய பாடல் ஏதாவது இருக்கின்றதா உங்களுக்கு தெரிந்த பாடல்கள்?
3: அந்த என்ன உன்னால் முடியும் தம்பி படத்துல ஐயா என்ன சமையலோ,
0: அந்த பாடலா?
3: அதுல எல்லாமே இருக்குமே இல்லையா, அதுல என்ன ருசித்து பார்க்க ரசம் தா ராகம் வசந்தா
0: என்ன திரைப்படம்? தூங்காதே தம்பிய,
3: உன்னால் முடியும் தம்பி.
0: உன்னால் முடியும் தம்பி, இதை சாப்பிட்டா உன்னால் எல்லாம் முடியும். சிறப்பு. கஸ்தூரி அவர்கள் உடல்நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். வந்து இணைந்து சிறப்பித்து உணவுகளை பற்றி எடுத்துக்கொண்ட விடயத்திலே இரண்டு சுவையை பற்றி மிதப்படுத்தி பேசி அதனால் வரும் நன்மைகள், அதில் உள்ள அது அந்த சுவை உள்ள உணவுகளை பற்றி கூறினீர்கள். வாழ்த்துக்கள். பிரயோசனமான ஒரு சம்பாஷணை செய்தோம். உடல்நலத்தை கவனித்துக்
3: கொள்ளுங்கள்.
0: உலக எழுத்து அறிவு தினம். சிறப்பு சிறப்பு. ஒவ்வொரு நாளும் நல்ல
3: அறிவு தினம். அப்ப அதனால எனக்கு கேட்ட உடனேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்கள் அழகா அந்த ஒவ்வொரு சொற்களும் கொண்டு வந்தது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கு உங்களுக்கு நன்றி. அதோட எங்களுடைய மீரா அம்மாவுக்கு நன்றி சொல்லி கொண்டு இந்த தேவ மாதாவுக்கும் பிறந்த நாளாம் அந்த மேரி மாதாவோட ஆசீர்வாதம் எல்லா சொந்தங்களுக்கும் கிடைக்கணும் என்றும் வேண்டிக் கொள்றேன். அதோட இன்னைக்கு சங்கீத மாமேத வயலின் வித்துவான் குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயாவுக்கு நினைவு தினம்.
0: ஓ, அவர் இத்தனை திரைப்படங்களுக்கு பதவி சிறந்த திரைப்படங்களுக்கு
3: ரொம்ப இந்த அவற்ற வயலின் இசையெல்லாம் மறக்கவே மறக்காது. அதுல
0: அவர் வாயால பேசுவது குறைவு, வயலினால் தான் பேசுவார்.
3: கண்டிப்பா
0: இது கேட்டாலும் பதில் கூறி விடுவார் உடனே. வயலினாலே கூறக்கூடியவர், வயலின் வித்துவானவர். சிறந்த சிறந்த திரைப்படங்களுக்கு இசையமைத்தும் இருக்கின்றார். பிரபல்யமானவர்கள் நடித்த திரைப்படங்களுக்கு எல்லாம் இசையமைச்சிருக்கின்றார். வாழ்த்துக்கள் நன்றி. இந்த அறிவு தினத்திலே எங்களுக்கு இந்த இதில் ஊட்டியதற்கு, இதை நினைவூட்டியதற்கு நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் அவர்கள் எல்லோருக்கும். உங்களுடைய நினைவு உங்கள் மூலம் பகிர்ந்து கொண்டு அன்னை மேரியினுடைய அருளையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி
0: நன்றி அம்மா. நாளை உங்கள் பொக்கிஷம் இருக்கின்றது, மறந்து விடாதீர்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இது சொல்லோடு பாடல். சொல்லோடு பாடல் நிகழ்விலே நாங்கள் இணைந்து விருப்பமான சொற்களை நீங்களே தெரிந்து அதற்குரிய வரவிளக்கணங்களை, அது உங்களுக்கு தெரிந்தவற்றை எங்களுக்கும் கூறி, எங்களுக்கு தெரிந்தவற்றை உங்களோடும் கூறி பகிர்ந்து கொள்ளும் ஒரு பக்குவமான சொல்லோடு பாடல் நிகழ்வாக இருக்கும் வேளையிலே வந்துவிட்டார் எங்களுடைய ரேவதி. சென்னையிலிருந்து வருகின்றார் போல் தெரிகின்றது. யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னே என்பதற்கிணங்க அவருடைய அழைப்பு வரும்போது நான் நினைத்து பார்த்தேன், நினைக்கவில்லை. ஒரு தேவா பாடல் தெரிந்து விட்டது, வந்து விட்டாரோ தெரியவில்லை. பார்ப்போம், அழைத்து பார்ப்போம். வணக்கம் தேவா. வணக்கம். இல்லை, தேவா பாடலை தருவதற்கு வந்தாரோ தெரியவில்லை. எங்கே தேவா, யாருடைய இணைப்பு எனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை உணர்ந்து பார்ப்போம். மீண்டும் இருவர் இணைப்பில் போட்டி போடுகின்றார்கள். இப்பொழுது ரேவதியின் இணைப்பு கிடைத்துவிடும். வணக்கம் ரேவதி. வணக்கம் மகளே. ரேவதி வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன். இல்லை, வணக்கம் தேவா. வணக்கம் தாய். சிறந்த ஒரு கோயிலும் இல்லை என்ற பாடல் உங்களுக்கு வேணும். அகத்திய திரைப்படத்தில் நான் தருகின்றேன். நன்றி, இணைந்தவைக்கு வாழ்த்துக்கள். தாயை சிறந்த கோயிலும்
2: இல்லை. அடுத்தது பேசினாங்கல்ல,
0: ஆமா,
2: அருமையா தமிழ் உச்சரிப்பு, அவங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: கஸ்தூரி அவர்கள்
2: வாழ்த்துக்கள்.
0: தங்க தாமரை. நன்றி தேவா, வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக இப்பொழுது ரேவதி ஆயத்தமாக இருக்கின்றார் போட்டி போட்டுக்கொண்டு. தேவாவுடன் மேற்கு தேவாவுடைய இணைப்பு கிடைத்தது. இப்பொழுது அழைக்கின்றார் இன்னொருவர், அவரை பார்ப்போம். வணக்கம் வணக்கம், ஆதார் அட்டையுடன் இணையுங்கள். வணக்கம். அவர் யாம் இருக்க பயமேன், வாருங்கள் வாருங்கள். நலமாக இருக்கின்றீர்களா சரவணன்?

0: வல்லவனுக்கு வல்லவனாக,
1: வல்லவன்
0: வல்லவனுக்கு வல்லவனாக,
1: அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: இல்லையே, வல்லவனுக்கு வல்லவன்
1: வல்லவனுக்கு
0: தானே.
1: வல்லவனாக இருக்க முடியல.
0: இருக்கலாம், இருக்கலாம், இருக்கின்றீர்கள், நீங்களும் இருக்கின்றீர்கள் என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு, வல்லவனுக்கு வல்லவன் என்று கூறும் கருத்தை நாங்கள் நேர்மறையாக பார்த்தால், ஒருவர் நன்றாக படித்து உயர்ந்து வரும் பொழுது அவரை விட நானும் படித்து அவரை போல், நானும் படித்து அவரை போல் மேலே வருவேன், அது வல்லவனுக்கு வல்லவன். இந்த சண்டை குஸ்திகள் போடுறதுல வல்லவன் பார்ப்பது இல்லை. சரியா, நல்லது. அங்கே என்ன மாதிரி உங்களுக்கு வர்ண பகவான் அருள் புரிந்தார் தானே?
1: இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இல்லை, நேற்று தான், நேற்றுக்கு நேற்று முன்தின மழை.
0: ஐயா, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அளவா தான் ஐயா கொடுப்பார். அளவுக்கு மிஞ்சி ஒவ்வொரு நாளும் கொடுத்தால் சிச்சி, இது என்ன இந்த மழை இப்படின்னு வெறுத்து விடுவீர்கள் இல்லையா? எதுக்கும் ஒரு காலம் உண்டு, அது போல எதுக்கும் ஒரு அளவு இருக்கு.
1: இப்போதைக்கு இப்போ இந்த காலநிலையில பாத்தீங்கன்னா எவ்வளவு வேணாலும் மழை பொழிவு இருக்கலாம், ஆனா அவ்வளவு நாள் வெயில் வெயில் அதிகமாக வெப்பநிலை காணப்பட்டது. எவ்வளவு மழை பெய்யும் தெரியாது இப்போதைக்கு.
0: சரி, இப்பொழுது நீங்கள் இணைந்த வழியில் நாங்கள் சொல்லோடு பாட நிகழ்வில் நுழைவோம். வானம், இந்த உடல் உறுப்புக்கள், நிறங்கள், கடல், வீடு, சித்திரம், அறிவு, மகிழ்ச்சி, இவற்றிலே எந்த பதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு உரையாடப் போகின்றீர்கள், கூறப்போகின்றீர்கள்?
1: கடல்,
0: கடல் அன்று வந்து கடலை பற்றி, காற்றை பற்றி எடுத்து கடலை பற்றி எல்லாம் பாடினா சொல்லுவாருங்கள். கடல் என்ற பதத்தை நீங்கள் விரும்பி எடுத்திருக்கின்றீர்கள். இந்த கடலை பற்றி உங்களுக்கு தெரிந்தவற்றை எங்களுக்கு கூறுங்களேன், கேட்போம். என்ன கடல் என்றால் என்ன, ஏன் கடல் வந்தது, ஏன் இப்படி, ஏதோ உங்களுக்கு தெரிந்த கடலை பற்றி பேசுங்களேன் பார்ப்போம். அப்படி வருகிறது வார்த்தைகள், வல்லவன் அல்லவா, நல்லவன்
1: கடல்.
0: அல்லவா?
1: கடல் என்றாலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா இருக்கிறது. அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கடல், சங்கமாமாவிடம் அரபிக் கடல், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, மூன்று கடலும் சங்கமமாகிற இடம் கன்னியாகுமரி.
0: அந்த கடல் மூன்றையும் கூறுங்கள். கன்னியாகுமரி,
1: அரபிக் கடல்,
0: அரபிக் கடல்,
1: இந்திய பெருங்கடல்,
0: ஓ இந்திய
1: வங்காள விரிகுடா,
0: ஓ இந்தியா,
1: வங்காள விரிகுடா, மூன்றும் சங்கமமாகும். முக்கடல் சங்கமாகும், சங்கமமாகும் ஒரே இடம் கன்னியாகுமரி.
0: அரபிக் கடல், இந்திய பெருங்கடல், இந்து சமுத்திரம், அதானே?
1: ஆமாம், ஆமாம்.
0: இந்த மூன்றும் ஒன்று சேரும் இடம் முக்கடல்.
1: கன்னியாகுமரி
0: எப்படி கூறுகிறது, அதுக்கு ஒரு பொருள் இருக்கு, ஒரு பெயர் இருக்கு,
1: முக்கடல் சங்கமமாகும் இடம்.
0: ஓ, முக்கடல் சங்கமமாகும் இடம். வாழ்த்துக்கள், அறிந்து கொண்டோம் உங்கள் மூலம். பார்த்தீங்களா, நல்லவள் இந்த கடல் என்ற பதத்தை எடுத்து இப்படி நீங்கள் கூறு. சரி, அதை பற்றி கூறுங்கள், பார்த்துருக்கின்றீர்களா அந்த இடத்தை?
1: கன்னியாகுமரி மாவட்டம் போயிருந்து போயிட்டு வந்திருக்கேன், அங்கே அங்குதான் செல்லவில்லை, ஒரு முறை சென்று தான் வரணும்.
0: அந்த ஊர் நீங்கள் கன்னியாகுமரி சென்று வந்தேன் என்று கூறியிருந்தீர்கள்.
1: ஆமாம், ஆமாம்,
0: ஆனால் அங்குதான் இருக்கின்றது முக்கணி, முக்கடல் சங்கமமான
1: முக்கடல்.
0: அந்த இடம் எப்படி இருக்கும், அதை பற்றி என்ன கூறுங்களை, அறிந்ததை கூறுங்களை, எப்படி இருக்கும் என்று. மூன்றும் அந்த மோதிக்கொள்ளும் இடங்கள்,
1: மூன்றும், ஆமாம், மூன்றும் மோதிக்கொள்ளும் இடத்துல அந்த விவேகானந்தர் பாறை அங்கே இருக்கு. அப்புறம் கன்னியாகுமரி அம்மன் ஆலயம் இருக்கிறது அங்கே. அதுக்கு கேள்விப்பட்டது தான், நான் போய் அங்கே பார்த்தது இல்லை.
0: பார்த்தது இல்லாதவர்களும்
1: திருவள்ளுவர் சிலை,
0: கேள்விப்பட்டதானே,
1: திருவள்ளுவர், திருவள்ளுவர் சிலை இருக்கிறது, மிக உயரமான திருவள்ளுவர் சிலை இருக்கிறது, விவேகானந்தர் பாறை.
0: அதில் ஒரு செய்தி படித்தேன், இப்பொழுது சுனாமி வந்த காலத்திலே ஓங்கி எழுந்து வந்த அலைகள் திருவள்ளுவர் முடியை தொட முடியாமல் காலை வணங்கி சென்றது என்று கருத்தை ஊடகங்கள் எல்லாம் கூறினார். காலை வணங்கி சென்றது, வந்தது அள்ளி கொண்டு போவது உலகத்தை, சமுதாயத்தை. அவர் அந்த அலை கூட திருவள்ளுவரின் காலை வணங்கி சென்றது. நல்லது, நல்லது, கூறுங்கள், மேலும் கூறுங்கள்.
1: மேலும் கூறும்போது நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் தான், கடலூர் மாவட்டத்தில் இருக்கு.
0: உங்களோட மாவட்டமே கடலூர் மாவட்டம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அருகாமையிலே கடலூரில் சில்வர் பீச் இருக்கு. சென்னையிலே மிக நீளமான கடற்கரை சென்னையில் மெரினா பீச். அடுத்ததாக நீளமான கடற்கரை பார்த்தீங்கன்னா கடலூரில் வந்து மெரினா சில்வர் பீச் தான் கொஞ்சம் நீளமான கடற்கரை. அந்த கடற்கரை ஒட்டி பார்த்தீங்கன்னா பூம்புகார் கடற்கரை ஒட்டிய நகரமாக இருக்கிறது தரங்கம்பாடி.
0: அது அவை இருக்கின்றது. சரி, இந்த கடல் வந்து இருப்பதனால் எங்களுக்கு இது நன்மை உண்டா, அல்லது கடலை பற்றி

0: வேறு என்ன கூற முடியும்? கடலில் நாங்கள் என்ன செய்யலாம்? கடல் எப்படி எல்லாம் எங்களுக்கு நன்மைகள் செய்கிறது? கடலினால் ஏற்படும் தீமைகள் என்ன என்று பற்றியெல்லாம் கருத்தாட முடியுமா? கடலில் ஏற்படும் நன்மைகள்
1: தீமைகள் வந்து இயற்கை சீற்றம் எப்போதாவது வரும்போது தான் தீமைகள் கிடைக்கும். மற்ற அணி எல்லா நேரங்களிலும் கடல் ஒரு கடலம்மான்னு தான் சொல்லுவாங்க. கடலம்மா கடலம்மான் தான்
0: ஓ,
1: சொல்லுவாங்க.
0: கடல் அம்மா
1: ஆமா
0: என்று பாடலும்
1: ஆமா
0: இருக்கின்றது. கடந்த
1: ஆமா
0: முறை நீங்கள் கேட்டிருந்தீர்கள்.
1: எல்லாவற்றையும் வாரி வழங்கக்கூடிய அந்த குணமுடையவர்கள் கடலம்மா.
0: கடலம்மா. என்ன வளங்கள் இருக்கின்றது? கடல் வளங்கள் என்னென்ன நாங்கள் உபயோகிக்கின்றோம் கடலில் இருந்து?
1: கடலிலிருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உணவு வகைகள், கடல் உணவுன்னு சொல்லிட்டு நிறைய கிடைக்குது. அப்புறம் வந்து
0: கடல் வாழ் பிராணிகள், கடல் வாழ் உயிரினங்களை உணவாக பயன்படுத்துகிறோம். வேறு என்ன? பொருளாதாரத்திலே பெறக்கூடிய வேறு என்ன இருக்கலாம்? என்ன உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது போல. கடல் அலை தாளாட்டி விட்டதோ? சரவணா சென்று விட்டார், சென்று விட்டார். நல்ல நேரம் கொடுத்திருந்தேன், நல்ல உரையாடுவோம் என்ற கிடையில் வலைத்தளம் உங்களுக்கும் சதை செய்து விட்டதா? ஆஹா, இங்கே கஸ்தூரி அவர்களும் அதை ஆமோதித்து எழுதியிருக்கின்றார். கன்னியாகுமரி என்ற இடத்திலே அராபிக் கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் எல்லாம் ஒன்றாக சங்கமிக்கும் இடம் என்று அவரும் அதை கூறியிருக்கின்றார். ரேவதி எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்து தான் அறிவித்திருக்கின்றார். எங்கே சரவணன், மீண்டும் நீங்கள் அழைக்க வேண்டும், பாடல் கூற வேண்டும், மிகுதியை பேச வேண்டும், வாருங்கள், இணையுங்கள். நேரம் சரியாக 12:34 எங்களுக்கு காட்டும் வேளையில் உங்களுக்கு 10:04 என்று இந்தியாவிலும் இலங்கையிலும் காட்டிக்கொண்டும் இந்த வேளையில் ஏனைய நாடுகளும் அந்தந்த அமைப்புக்கேற்ப நேரத்தை காட்டிக்கொண்டிருக்கின்றது. பிறப்பு காலத்துக்கேற்ப இன்னும் சில நாட்களிலே, இன்னும் ஒரு அடுத்த மாதம் வரும்பொழுது எங்களுக்கு இந்த நேரம் மாறி வரக்கூடிய இந்த நேரம் 11:00 இருக்குது. 11:30 நான் கூறுவேன் உங்களுக்கு. 1 மணி நேரம் முந்தி செல்வோம். வந்துவிட்டால் ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம் வணக்கம் ரேவதி, உங்களை இணைத்து விட்டேன், வாருங்கள் ரேவதி. வணக்கம் வணக்கம். என்ன சுணக்கம்? தயக்கம் வேண்டாம், இணைந்து கொள்ளுங்கள் ரேவதி. உங்களை இணைத்து 12 நாளிகையே ஆகிவிட்டது. கிடைக்கவில்லை, கிடைக்கவில்லை. வணக்கம் வணக்கம் ரேவதி. இல்லை, அவர் துண்டிக்கப்பட்டு விட்டது. அவருடைய இணைப்பு கடினமாக இருக்குது. நல்ல சரவணன் மீண்டும் வந்துவிட்டார், வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் சரவணா, வணக்கம்
1: வணக்கம். ஏதோ இணைப்பு துண்டிக்கப்பட்டு,
0: அது அது கடற்கரை மாவட்டம், கடல் அலை தாளாட்டி விட்டது உங்களுக்கு அலை. சரி, அந்த அதுலேயும் நாங்கள் என்ன, கடல் வாழ் பிராணிகள் எல்லாம் அந்த உயிரினங்களை நாங்கள் உணவாக உலகளாக இருக்க மக்கள் பாவிக்கின்றார்கள், அல்லது வேறு என்ன இருக்கின்றது அங்கே கடல்ல?
1: கடல் வழியாக வாணிபம்லாம் நடந்து,
0: வாணிபம் நடப்பதற்கு, பிரயாணம் செய்வதற்கெல்லாம் உதவுகின்றது. வேறு இந்த நவரத்தினங்களுக்குள்ளே ஒன்று கடலுக்குள்ளே இருக்கின்றார்கள், அது என்ன?
1: முத்து. முத்து, முத்து,
0: முத்து நவரத்தினங்கள். அது ஒன்று முத்து விளையும் அனுகூலமானது கடல் தான், இல்லையா? எல்லாவற்றையும் சிறந்த இந்த உலகத்தில் ஆனா அந்த அட்டூழியங்கள் எல்லாம் நிறைந்து இறைவன் கோபம் கொண்டு இதை அழிக்க வேண்டும் என்றால் இறுதியிலே வந்து எத்தனையோ தடவைகள் இந்த பூமியை உள்கொண்டு விட்டது இந்த கடல் என்று படிச்சிருக்க, இல்லையா? ஆழக்கடல் அது. இரண்டாவது, அதனுடைய நீளம் ஆழம் இதுவரை யாரும் காணவில்லை என்று கூறுகின்றார்கள். உண்மைதான்.
1: ஆமாம், கண்டுபிடிக்க முடியல.
0: ஆமாம், அப்படியான பெருமைகளை கொண்டது கடல் என்று அறிஞர்களும். இந்த கடலினுடைய காற்று எங்களுக்கு எப்படி உதவி செய்கின்றது?
1: கடற்கரையில் காற்று வாங்குவதற்கு நிறைய மக்கள், நிறைய உலகளாவிய மக்கள் இந்த கடற்கரையில் உல்லாசமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும்.
0: நீங்கள் உல்லாசமாகத்தானே கடலோரம் வாங்கிய காத்து பாடுவீர்களவா? உங்களை பாடுவர் பாடலாம் என்ற ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்ததே அந்த பாட்டு தானே. அடுத்து இந்த கடல் காற்று வந்து இந்த பூமியிலே உள்ள உயிரினங்கள் அத்தனைக்கும் முதலில் அந்த உவர்ப்பு துவர்ப்பு என்று மகள் கஸ்தூரியை பேசியவர்களே, இந்த உவர்ப்பு என்ற சாமான் உடலுக்கு மிகவும் முக்கியமானது. உயிரினங்களுக்கு மிகவும் முக்கியம். அதனால தான் இந்த கடலிருந்து வீசும் காற்றிலே உப்புத்தன்மை இருக்கின்றது. அந்த உப்புத்தன்மை பச்சை பசையிலண்டு வளர்கின்ற பயிரினங்கள் உயிரினங்கள் அத்தனைக்கும் அது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. அது எங்கள் வாயுவோடு கலந்து எங்களுடைய உடலில் சேர்ந்து எங்கள் உடல் சுகமாக இருப்பதற்கு வைத்தியசாலைக்கு நாங்கள் சென்றால் அங்கே ஏற்றுவா ஊசி மூலம் ஒரு கட்டி தொங்க விட்டு போத்தல் போத்தலாக ஏற்றுவார்கள் சோடியம். அதுக்கெல்லாம் அந்த கடல் காட்டிலே இருக்கின்றது ஐயா. உப்பு ஒரு மிகவும் முக்கியமானது. உப்பு விளைகிறது அங்கே. இப்படியாக பல விடயங்களுக்கு. சரி, இந்த வழியில் கடல் என்றவுடன் உங்களுக்கு என்ன பாடல் ஞாபகத்துக்கு வருகின்றது? ஒரு பாடல் கூறுங்களே.
1: பாடல் பாத்தீங்கன்னா
0: அது முதல் எழுத்தாக வர வேணும் என்று
1: மனதில்
0: ஐயா முதல் எழுத்தாக வர வேணும் முதல் எழுத்தாக வர வேணும் என்று இடையிலேயும் அந்த கடல் என்ற பதமும் வரலாம். அது வரலாம். அதுல ஒன்றும் இல்லையா?
1: அதான்
0: அது ஆள் மனது
1: மனதில் உறுதி வேண்டும். மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்தில் வங்காள கடலை அந்த பாடல்.
0: அட்ரா சாக்கியன வங்காளக்கடலே. அட்ரா சாக்கிய நல்ல பாடல் வங்காளக்கடலே. எல்லோருக்கும் வங்காள கடல் பிடிக்கும். அது வர்த்தகத்துக்கும் சிறந்தது, வாழ்க்கைக்கும் சிறந்தது.
1: ஆமா, எங்க ஊரில் இருந்து 15 கிலோமீட்டருக்குள்ளாகவே கடற்கரை இருக்கு அந்த வங்காள.
0: மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்து பாடல். வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பாடலே இருந்திருக்கீங்களா? அந்த பாடலை கேட்க அதில் அப்படி இப்படி எல்லாம் வரும் நல்ல பாடல் கேட்டு மாடுவோம். உங்களுக்கு இடையூறு
1: ஒரு அந்த சிறு அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் ஆன காலகட்டங்களில் எங்களுக்கு இது படம் பார்க்கணுன்னு ஆவலாக இருக்கும். ஒரு திடீர்னு பக்கத்தில் உள்ள ஒரு ஊருக்கு போயிட்டு தேட்டருக்கு போயிட்டேன். தேட்டருக்கு போயிட்டு படம் பார்க்கணுன்னு உள்ளே போயிட்டேன். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது என்ன படம் துவக்கிட்டாங்க. நான் போகிறதுக்கு முன்னாடி படம் துவக்கிட்டு போய் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ எனக்கு என்ன படம்னே தெரியல. அந்த என்ன அப்போ தான் நினச்சேன் என்ன நம்ம படம் என்ன படம்னு பார்க்காத தியேட்டருக்குள்ளே வந்துட்டுமே என்ன படமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த பாடல் வந்த பிறகு தான் தெரியும் அது மனதில் உறுதி வேணும் தெரிய படம்னு சொல்லிட்டு.
0: உங்கள் அரசு தியேட்டர் இல்லையா?
1: இல்லை எங்கள் ஊரில் இல்லை. எங்கள் ஊர் எங்கள் தியேட்டருக்கு போனோம்னா எங்கள் ஊர்லேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு தூரமாக இல்லைன்னு.
0: முன்னொரு காலத்தில் நாங்களும் அப்படி நான் வாழ்ந்த காலத்தில் எங்களுடைய விவசாய பகுதியத்துக்கு பட்டணத்திலிருந்து விடுதியிலிருந்து என்னை அழைச்சி கொண்டு சென்று அங்கே வைத்திருந்தார்கள். அங்கே இந்த படம் பார்க்க சொன்னால் 16 மைல் சென்றால்தான் ஒன்று தரை மார்க்கம் ஒன்று கடல் மார்க்கம். நாங்களாக போக முடியாது பெரியவர்கள் இல்லாமல். அப்படியெல்லாம் கட்டுப்பாடுகளுக்கு வாழ்ந்தேன். நல்லது நல்லது. அப்போ படம் என்னவென்று பெயர் தெரியாமல் படம் ஒன்று பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு ஓடி சென்று நுழைவீச்சுக்கிட்டே பெற்றுக்கொண்டு உள்ளே புகுந்தால் படத்தை பற்றியா தெரியாது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாடல் வந்தவுடன் தான் புரிந்தது உங்களுக்கு இல்லையா? அது மறக்க முடியாத சம்பவம். வாழ்த்துக்கள் சிறப்புகள். கடல் என்ற பதம் தாங்கி அழகாக நீங்கள் உதாரணங்கள் எல்லாம் கூறி அளவலாவை கொண்டோம். சிறப்பு அன்பு யாம் இருக்க பயமேன் சரவணன் அவர்கள் இந்த யாம் இருக்க பயமேன் என்ற வரி கூறும் பொழுது அன்பு தான் கூடுகின்றது எப்போதும். அது ஒரு விருப்பமான பதம் யாம் இருக்க பயமேன் என்றது இல்லையா? நல்லது. நாங்கள் அப்பொழுது இன்று உங்கள் ஊரில் காக்கை வரவில்லையா வீட்டுக்கு?
1: இன்றைக்கு வந்து சாப்பிட்டு போச்சு.
0: நல்ல நண்பர் உங்களை பார்த்துட்டு நண்பர் ஆகிவிட்டார். உறவினர் போல் வரப்போகின்றார். இதுதான் சொந்தம். அவரும் அவர் சொந்தமாக வந்துவிட்டார். காக்கை நாங்கள் இனி அடுத்த முறை வரும்போது காக்கை சிறகு நிலை நந்தலாலா உங்களுக்கு
1: அவங்க வருவாங்க. தாயும் பிள்ளையும் தான் வருவாங்க.
0: அடையங்கப்பா இப்ப உறவுகளோட வந்து விட்டார்களோ சொந்தங்களோட வந்து
1: அப்படி வரும்போது அந்த தாய் மட்டும்தான் அந்த உணவை வந்து வாங்கிட்டு போவாங்க. பிள்ளை வந்து பார்த்து பயந்து ஓடும். ஒரே
0: குழந்தை ஓடி விடும். அது கொஞ்சம் நாளையிலே உங்கள் அம்மா தாய்மையினுடைய அரவணைப்பில் அது வந்து சேரும். வாழ்த்துக்கள் சரவணன். இதமாக பேசினோம். மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் ஐயா. நன்றி.

0: ஆரம்பித்து வைத்தார் கிருஷ்ணன் அவர்கள். அவருடைய கைவிசேஷம் சிறப்பு தான். அவரை தொடர்ந்து வந்து இணைந்தார்கள் தேவா, கஸ்தூரி, ரேவதி இன்னும் வரவில்லை. சரவணன் இணைந்து விட்டு செல்கின்றார். இப்பொழுது ரேவதி அழைத்திருந்தார் ஒரு தடவை. அவருக்கு இழைப்பு இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது, ஏனோ தெரியவில்லை. பார்ப்போம் அடுத்தவர்கள் யார் வருகின்றார்கள். நீங்கள் பதிவிட்டவர்கள் பலர். ஷியாமலா அழைத்து விட்டு ஓய்ந்து விட்டார். ஷியாமலா நீங்கள் மீண்டும் பெற வேண்டும். மழை பெய்கின்றதா அங்கே, அல்லது உங்களுடைய வலைத்தளம் பிள்ளைய ஓடி வாருங்கள். உங்களுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஒருவர் எடுத்து பேசிய பதத்தை நீங்களும் மீண்டும் மற்றவர்களும் எடுத்து பேசலாம். வித்தியாசமான கருத்துக்களை கொடுக்கலாம். நீங்களும் வந்து விட்டார் என்று எண்ணுகிறேன். இல்லை, மீண்டும் ரேவதி உங்களுடைய அழைப்பு இப்பொழுது வருகின்றது. பார்ப்போம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே ரேவதி. பிடிப்பது கடினமாக இருக்கிறது. உங்களை வீசி வலை வீசி பிடிக்க வேண்டும். வருகிறீர்கள், இங்கே பெயர் விழுகிறது, அழைத்தவுடன் மறைகின்றது. என்ன காரணம்? என்ன மழை பெய்கின்றதா அங்கே?
1: இல்லையப்பா, இல்லையே. அந்த ஸ்பீக்கர் போட்டிருந்தேன், அவன் எதனால தெரியல, ஸ்பீக்கர் போட்டுதான் பாட்டுலாம் பாடுவேன்.
0: ஓ, நீங்கள ஒலி, அதனால தான் சில வித்தியாச ஸ்பீக்கர்லயே பாடுகிறீர்களோ?
1: ஆமா.
0: ஆஹா, இப்போ நாங்கள் பேசுவது உங்களுக்கு கேட்கும் தானே மகளே?
1: நல்லா கேட்குது.
0: அப்ப ஏன் ஸ்பீக்கர் உங்களுக்கு ஸ்பீக்கர்ல கேட்க வேண்டும்? ஸ்பீக்கருக்கு வரும்பொழுது ஒரு நாளிகை, ஸ்பீக்கருக்கு வரும்பொழுது மகளே ஒரு நாளிகை இரண்டு நாளிகை தாமதித்தால் அங்கே கிடைக்கும். வானொலிக்கு கிடைப்பதை விட அது ஒரு, அதனால தான் சில பிழைகள் ஏற்படுவது. ஸ்பீக்கர்ல நீங்கள் பாடும் பொழுது எங்களுக்கு அந்த ஸ்பீக்கர்ல இருந்து நீங்கள் பேசும்பொழுது உங்களோட ஒலி ஸ்பீக்கர்ல இருந்து இங்கே வருவதற்கு அந்த இடையூறுகள், நேரடியாக வந்தால் சிறப்பாக இருக்கும் மகளே. இப்பொழுது ஒரு தடவை ஸ்பீக்கர் நிறுத்திவிட்டு பேசி பாருங்கள். அதனால தான்
1: சில
0: நீங்கள் பாடும் போது அந்த உச்சஸ்தாயிக்கு செல்லும் பொழுது ஸ்பீக்கர்ல வெளிவராது, இங்க எங்களுக்கு வராது. அந்த ஸ்பீக்கருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அம்மா. இந்த ஸ்பீக்கருக்கும் இத்தனை என்ற ஒரு கணக்கீடு இருக்கின்றது, ஒலி வாங்கி வெளியில விடுகிறதுக்கு. அதுக்கு தன்மையாக தான் வாங்க வேண்டும். சரி, இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இப்பொழுது பேசிக்கொண்டிருந்ததெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இதில் நான் கூறிய பதங்கள் உங்களுக்கு தெரியும். எந்த பதம் உங்களுக்கு விருப்பம்? பேசியவர்களுடைய பதத்தை மட்டும் பேசலாம். ஆ, உடல் உறுப்புகளை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி பேசப் போகின்றோம். என்ன உடல் உறுப்புல, எந்த உறுப்பு, என்ன மாதிரி பேசுங்கள் கேட்போம். உடல் உறுப்பை பற்றி, கண்ணுகளை பற்றி, கண்ணை பற்றி எங்கே, கண்ணே கண்ணே கண்ணே கண்ணே கண்ணா பேசுங்கள். கண்ணை பற்றி என்ன கூற போகிறீர்கள்?
1: கண்ணு வந்து ரொம்பவும் முக்கியமானது. அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், பார்க்க முடியாது எதையும். ரொம்ப அந்த பார்வை இல்லாதவர்களோட இதெல்லாம் அங்கே நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. அதே போல திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு எழுத்துன்னு சொல்றதுனால எண்ணும் எழுத்தும் கண்ணே அவை கண்ணெனப்படும் சொல்றாரு திருவள்ளுவர் வந்து. எண்ணும் எழுத்தும் இவ்விரண்டும் கண்ணென தகும் அப்படிங்க. வேற ஒரு அது ஃபுல்லா வரலப்பா திருக்குறள் கரெக்டா. அதே மாதிரி கற்றோர்களை வந்து கண் இருந்தவங்க கற்றவங்க, கல்லாதவங்க புண்ணுக்கு சமமாக, அவர்களோட கண்ணு புண்ணுக்கு சமம்னு சொல்றாரு.
0: அது அவர்களுடைய பிழை இல்லையே அம்மா, அது இயற்கை.
1: அவர்களுடைய பிழை இல்லையப்பா, ஆனால் கண்ணிருந்து
0: அவர் கல்வி கற்கலை கூறியது அப்படி இல்ல. கண்ணிருந்தும் கற்காதவர்கள், இப்ப கண்ணிருந்தும் பார்க்காம நல்ல விடயத்தை, கண்ணிருந்து நல்ல விடயங்களை பார்க்காமல், நல்ல விடயங்களை பேச வேண்டும், நல்ல விடயங்களை பார்க்க வேண்டும். அதற்கு கண் ஊனமுற்றவர்களால் முடியாது, இருந்தும் முடியாமல் இருக்கணும். அதே போன்று படிக்க வசதி இருந்தும் எல்லாம் இது வந்து படிக்காமல் கற்காமல் இருப்பவர்கள் உடைய கண்கள் பொண்ணுக்கு சமன் என்றுதான் கூறியிருக்காரு.
1: பார்வையற்றவர்கள் கூட அழகாக
0: அறிவியல் சாதனங்கள் வந்த பின்பு அவர்களுடைய எங்களிடம் ஒரு நண்பர் வந்து எங்களோட பேசுகிறாரு. கடந்த வாரம் வந்து பேசியிருந்தார். அவர் தொடு உணர்வு மூலம் பேசுகிறார், இலக்கங்களை அறிந்து கொள்கிறார். பணங்களை நான் கேட்ட போது பணங்களை எல்லாம் தொடு உணர்ச்சி மூலம் தொட்டு உணர்வதால் அவர் அறிந்து கொள்கிறார். அஞ்சு ஐந்து ரூபாய், பத்து ரூபாய், நூறு ரூபாய், ஆயிரம் ரூபாய் வித்தியாசங்கள் இல்லாமல் அவர் உணர்ந்து கொள்கிறார். அதற்கு என்ன வேண்டும்? அறிவு வேண்டும். கண் மட்டும் தேவையானது அல்ல. கண் இல்லாத எத்தனை அறிவாளிகள் இருக்கின்றார்கள், கண் இல்லாத எத்தனை அறிவாளிகள் இருக்கின்ற, கண் இருந்தும், கண் இருந்தும் படிப்பறிவு இல்லாதவர்களைத்தான் அவர் கூறுகிறார். வள்ளுவர் கூறுங்க.
1: ஆமாமாப்பா, இப்ப கண்ணு இல்லாதவங்க நடக்கும்போது கல் இருந்தாக்க எடுத்து போட்டு அவங்க வந்து நடக்கிறாங்க பாதையில.
0: ஆமா
1: ஆனா கண் இருக்கவங்க அந்த செயலை செய்வதில்லை.
0: ஆமா, அதுல அவருடைய கண்கள் புண்கள். கண் என்பது மிகவும் ஒரு பிரதானமான ஒரு உணர்வு. உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தை பார்த்து ரசிப்பது மட்டுமல்ல, எத்தனை விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு கண் மிக மிக முக்கியம். இப்பொழுது வலுவற்றோர்களுக்குள்ளே கண் இழந்தவர்கள், கண் பார்வை குறைந்தவர்களுக்கு கூட அவர்கள் வல்லவர்களாக இருப்பதற்கு அறிவியல் சாதனங்கள் வளர்ந்து அவர்கள் அதை புத்தி கூர்மையாக பிடித்துக் கொள்ளுகின்றார்கள். கண்ணுள்ள நாங்கள் அவர்களை போன்று இதை செய்ய மாட்டோம். அவர்களுக்கு கிடைக்கின்ற பயிற்சிகளை உற்சாகமாக உணர்வாக உள்வாங்கி வைத்துக்கொண்டு அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தும் போது அது சாதகமாகின்றது. புரிகிறதாமா? என்ன அவர்களுக்கு தேவைப்படுது? தொடு உணர்வாலே அவர் இப்பொழுது சூப்பர் சிங்கர்ல இதுல ஒன்றில் வந்து பாடியிருந்தார் புருஷோத்தமன் இன்னொரு பேர். அவருக்கு ரெண்டு கண்ணும் இல்லை, அவருக்கு மட்டுமில்ல தம்பியா இருக்கும் இல்லை, சிறப்பாக பாடி முதலாவது பரிசு பெற்றிருந்தார். அண்ணன் அவருடைய திறமைகள் எல்லாம் அப்படி பலர் இருக்கின்றார்கள். எங்கள் நாட்டில் ஒருவர், எங்கள் ஊரில் நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது என்னுடைய பெரிய பேருந்து நிலையத்திலிருந்து 5 மைல் தூரம் உள்ள ஊரில் வாழ்பவர். பெரிய பேருந்து நிலையத்திலிருந்து 5 மைல், பெரிய பேருந்து நிலையத்தை ஏன் கூறுகிறார், அங்கு மக்கள் ஜனக்கூட்டம் அதிகமாக வருகின்றது. அவர் அதை அறிந்து அந்த 5 மைல் தூரத்தை எத்தனை வீதிகள் ஒழுங்கைகள் எத்தனை வாகனங்களை கடந்து தனியே வந்து அந்த பேருந்து நிலையத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அவர் பார்த்து வைத்திருக்கிறார். அதிலே உட்கார்ந்து தன்னுடைய நிலையை விளங்கப்படுத்தும் பொழுது மக்கள் போவோர் வருபவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு உதவி செய்வார்கள், பணம் கொடுப்பார். அந்த காலத்தில் 10%, 5%, 20%. அவர் வந்து வயலின் என்ற அந்த இசைக்கருவி அழகாக வாசிக்கக்கூடியவர். அவர் அதிலே இருந்து வெறுங்கையை நீட்டி தான் சும்மா இருந்தொன்றும் கேட்கவில்லை, யாசகமாக கேட்காமல் தன்னுடைய வித்தியை காட்டினார். வயலின் வாசிப்பார், பாடல்களை வாசிப்பார், கேட்கும் பாடலை வாசித்து காட்டக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்திருக்கு. கண் இல்லை, கண் பார்வை இல்லை. பின்பு நேரம் அறிந்தவுடன் நேரத்தை போவது சில சமயம் அவர் குறிப்பால் உணர்வாரோ தெரியவில்லை. அந்த நேரம் பெறுதொன்னு எல்லாம் சுற்றி காட்டி கையால் பொறுக்கி பொறுக்கி பையிலே போட்டுக்கொண்டு தன்னை பாதையை பிடித்து வீட்டுக்கு நடந்து தான் போவாரம்மா. 5 மைலுக்கு ஒரு நாளைக்கு 10 மைல் நடப்பார். இன்னும் ஒருவர், அவருக்கு பார்வை இல்லை, அவர் மூக்கு துவாரத்திலே புல்லாங்குழலை வைத்து அழகாக பாடல்களை வாசிப்பாரம்மா. அவர்களோட திறமைகள் அம்மா, எத்தனை வாத்தியங்களை எல்லாம் இசைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அம்மா. அவர்களுக்கு இறைவன் கொடுத்த ஞானம், அவருக்கு வெளியிலே பார்வைக்குத்தான் கண்ணில்லையே தவிர உள்ளுக்களை மனக்கண் அவர்களுக்கு திறந்திருக்கும். சரி, குருங்கள், நான் தானே கூறுகிறேன் கண்ணபர், நீங்கள் எல்லாம் கூறணும்.
1: அதாவது அவர்கள் வந்து ஒருமித்த மனசு சிந்தனை வெளிப்புற இடர்பாடுகள் இல்லாம அவங்க அந்த மாதிரி செய்யறதுனால அவங்களால நல்ல திறமையா இருக்க முடியுது. எந்த பார்வையற்றவரும் பிச்சை எடுத்து பிழைப்பதில்லை. அவர்கள் அவர்களுக்குரிய ஒரு தொழிலை செய்து கொண்டுதான் அவர்கள் பிழைக்கிறார்கள்.
0: சிறப்பு, தங்களுடைய கிடைக்கின்ற ஒரு திறமையை வெளிக்காட்டுகிறார்கள். நாங்கள் அதை பார்த்து அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கின்றோம்.
1: ஆமா, அதே போல எங்களும் அந்த ரயில்ல எல்லாம் இங்க வேர்க்கல்ல அந்த பசங்க விளையாடுறது அதெல்லாம் கொண்டாந்து அவங்க வியாபாரம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க அவங்களுக்குன்னு கொடுக்குறாங்க. அங்க போயிட்டு ஏதோ அவங்க பிழைப்பை பாக்குறாங்கப்பா. யாரும் பிச்சை எடுத்து சாப்பிடறது இல்லை. ஆனா நல்லா இருக்கிறவங்க கை நீட்டி காசு கேட்கிறாங்க.
0: நல்லா இருக்க கை நீட்டி காசு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு கூட வஞ்சகம், சூதுகள், பொறாமைகள், ஊழல்களை செய்கிறார்கள். கண்ணிருந்தபடியால் கண் பட்டினத்தில பாடின கண்ணிருந்தும் குருடா இருந்து விட்டேன் காலமெல்லாம் அருணகிரிநாதர் பாடியதா இருக்கும். கண்ணிருந்தும் குருடாய் ஆகிவிட்டது, கண் இருந்தும் குருடனாய்த்தான் போகிறார்கள். எத்தனை பேர் எவ்வளவோ செய்கின்றார்கள் அம்மா, அவருடைய கண் எதுக்கு உதவும், உதவாது. அதனால் எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அந்த சிரசில் இருப்பது கண். அந்த கண் என்ற உறுப்பு மிகவும் முக்கியமானது. எந்த உயிரினத்துக்கும் கண் மிக முக்கியம். பார்வை முக்கியம், பார்வை முக்கியம், பார்வை முக்கியம். குருங்கள் நீங்க தான் குற வேண்டும்.
1: அதனாலே நம்ம வந்து நம்ம உடல் அழியும் போது எல்லாருமே வந்து எப்படியோ ஒண்ணு அடக்கம் செய்யப்படுறாங்க, நெருப்புலயோ இல்ல மண்லயோ. அதனால கண் தானம் தருது சிறப்பு. யாரோ ஒருத்தருக்கு அந்த ஒரு கண் இருவருக்கு பயன்படுமாப்பா. ஒரு கண்ண ஒரு விழிய ஒரு ஒருத்தருக்குள்ள ரெண்டு பேர் கொடுப்பாங்களாம்.
0: ஓ, ரெண்டு கண்ணுக்கு,
1: அப்போ
0: ஒரு கண்ணினுடைய
1: ஆஹ்
0: கண்ணுக்குள்ளே
1: இத
0: இருப்பதை எடுத்து இருவருக்கு உபயோகிக்கலாம்.
1: கொடுப்பாங்களாம்.
0: ஆ,
1: அப்போ ரெண்டு பேருக்கு அதனால பார்வை கிடைக்கிறது.
0: விஞ்ஞான வளர்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. சிறப்புகள், சிறப்புகள். அதனால் இருக்கும் வரை நாங்கள் எங்கள் கண்ணமைத்து கொண்டு சரியாக செய்யாது விட்டாலும் இன்னொரு புலனற்றவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த கண்ணை அவர் வைத்துக்கொண்டு உழவு செய்யலாம், என்ன நல்லது செய்யலாம். ஆதலால் கண் என்பது மிகவும் போற்றப்பட வேண்டியது. எங்கள் வாழ்க்கைக்கு எண்ணும் எழுத்தும் எவ்வளவு அத்தியாவசியமோ அது கண்ணா கண்ணுக்கும் மேலானது. அப்போ கண் அதுக்கும் மேலானது. கண் தான் மிகவும் பிரயோசனமானது, பயன்படக்கூடியது. அதுக்காக உடம்புல வேறு ஒன்றும் வேண்டாம், தனியாக கண்ணை மட்டும் வைத்து கொண்டு லாவலாமா? இல்லை, இந்த உடல்கள் எல்லாம்
1: முக்கியம்.
0: அவர் அந்த உறுப்புகள் எல்லாம் இயங்கி தொழில்பட்டு நாங்கள் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு பார்வை மிக முக்கியமானது.
1: அதே போல ஒரு திருக்குறள் அப்பா, அந்த கண்ணுதான் அழுமா. அதாவது எந்த உறுப்புக்கு உடல் வலி வந்தாலும் அதை வெளிக்கொண்டு வந்து கண்ணுல அழுகை மூலமா தான் கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு. அப்ப அந்த கண் உறுப்பு தான் அழுமா, தண்ணீர் கொட்டுமா. கண்கள்தான் அந்த வருத்தத்தை தெரிவிக்கின்றது.
0: வருத்தத்தை மட்டும் தெரிவிப்பது மட்டும் இல்லையம்மா, உலகத்தில் அதிசிறந்த விரகத்தை கொடுக்கக்கூடிய உணர்வுகளை காட்டுவதே கண் தானே மகளே. கண்ணால் பேசவா என்ற திரைப்படம் வந்தது. கண்ணிலே என்ன உண்டு, துணை பாடல்கள். கண் கண் தானே, கண் பேசுமம்மா. கண்ணை பார்த்து ஒருவர் பார்ப்பதை, கண்ணை பார்த்து ஒருவருடைய உள்ளத்தை அறிந்து கொள்ளலாம். எப்படி எப்படி அறிகிறது? அது முகத்திலே அம்மா, கண்ணிலே. கண்ணிலே எப்படி தெரியும் அவர் என்ன உணர்வோடு இருக்கின்றார் என்று? தெரியுமா தெரியாதா? சரி, ஒருவர் கோபமாக இருக்கின்றாரா, கவலையோடு இருக்கின்றார்களா, அனுதாபம் காட்டுகின்றாரா, எங்களை பார்த்து இறங்குகின்றாரா என்றெல்லாம், என்னை பார்த்து மயங்குகிறாரா, என்னை மயக்குகின்றாரா என்று கண் இல்லையா? அதனால் தான் எங்கள் நாட்டில் கண் சுழித்து விட்டால் கண் சிமிட்டுதல் என்றொன்று இருக்கின்றது, தெரியுமா? நீங்கள் எல்லாம் சின்ன பெண்ணாக இருக்கும் பொழுது சின்ன கண் சிமிட்டுகளை எதிர்நோக்கி இருப்பீர்கள், அதுக்குள்ள எல்லாம் விலத்தின் ஓடி இருப்பீர்கள் இல்லையா? அந்த கண் சிமிட்டிலே இருக்கின்றது வித்தியாசங்கள், எவ்வளவு அந்த கண்ணிலே இருக்கின்றது. அதைத்தான் எங்கள் நாட்டில், எங்கள் நாட்டில் கண் சிமிட்டு வேறக்கு மரியாதை இல்லை. கண் சிமிட்டுறவன், கண்ணடிப்பவன். பெரும் போர் நிகழும் பொழுது கூட ஒரு போரை நிறுத்தவும் அதை ஆரம்பிக்கவும் கண்ணிமை போதுமம். அதனால் தான் நேரங்களுக்கு, அதனால் நேரங்களை கணித்தவர்கள் எல்லோரும் நாளிகை, வினாடிகள், தற்பரைகள், மணித்தியாலங்கள், நாள், வருடம் என்று கணித்தவர்கள் அதற்கும் மெல்லிதாக குறைவாக கண் இமைக்கும் சுமட்டு, கண் சுமட்டும் என்று கண் இமைக்கும் வேளையிலே என்று கூறுவார்கள். எங்கள் உயிர் வந்து இங்கே பிறந்து இந்த உலக விட்டு செல்வதற்கு கண்ணிமைக்கு நேரம் போதும், புரியுறதா? நின்று விடுவதற்கு கண்ணிமைக்கு நேரம் போதும். அதனால் உடல் உறுப்புகளை
1: தெரியாது
0: நடக்கலாம், விபத்து கண்ணிமைக்கு நேரத்தில் நடந்து விடுதப்பா. நல்ல வேலை கண்ணிமைக்கு நேரத்திலே கை கொடுத்து என்னை காப்பாற்றி விட்டாயிருந்த. கண்ணிமைக்கும் நேரத்துக்கு கூட அதுக்கு அந்த இதை சொல்லுவார்கள், கண்ணிமைக்கு நேரம். விழி மூடு, விழி என்பது. சரி, இப்போ கண்ணை பற்றி இவ்வளோ தூரம் பேசிய உங்களுக்கு கண் என்ற பொருள் வரக்கூடிய ஏதாவது அது இடைவரி, நடுவரி, முதல் வரி எங்கும் வரலாம், ஏதாவது பாடல் ஒன்று கூற முடியுமா உங்களுக்காக?
1: உறங்காதே காதலன் வருவான், கலங்காதே பெண்ணே பெண்ணே மயங்காதே, பெண்ணையை வழங்க தயங்காதே, கண்ணே கண்ணே உறங்காதே.
0: சிறப்பு. என்ன திரைப்படம் மகளே இது?
1: அப்ப திரைப்படம்
0: சரி, நான் பார்த்து நான் பார்த்து நல்ல ஒரு பாடல். கண்ணே கண்ணே உறங்க, ஏன்னா கண் உறங்கி விட்டால் காரியங்கள் எல்லாம் பிழைத்து விடுமாம். அந்த கண் எவ்வளவு முக்கியமானது பார்த்தீர்களா? கண்ணை முழித்து கொண்டு விழித்து கொண்டு வலிமேல் விழி வைத்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும். தற்செயலால் கண்ணிமைக்கும் பொழுது மறைந்து விட்டால், கண்ணிமைக்கும் பொழுது கூட எங்களுக்கு மிகவும் பெரிய நேரமாக இருக்கு. எத்தனையோ முடியங்கள் தாமதித்து போகின்றது கண்ணிமைக்கும் நேரம். வாழ்த்துக்கள் மகளே. கண்ணை பற்றி உடல் ரோப்புகளே, கண்ணை பற்றி எடுத்து நன்றாக பேசி மகளை வச்சீர்கள், பாடலும் தந்தீர்கள், கேட்டு மகிழ்வோம். இப்பொழுது நான் அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்றேன். வாழ்த்துக்கள் மகளே.
1: நன்றி
0: அம்மா, வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக இப்பொழுது எங்களுடைய வழக்கறிஞர் ஆயத்தமாக இருக்கின்றார் வந்து எங்களோடு வழக்காடுவதற்கு, ராஜராஜன் தர்மபுரியிலிருந்து. வணக்கம் ராஜராஜன்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் ராஜராஜன் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலம் நலமறிய அவள், நான் நலமாக உள்ளேன், அனைவரும் இங்கு நலம்.
0: நலம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற பொழுது நாங்களும் நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
2: ஆமாங்க ஐயா.
0: ஆமா, நலமாக இருக்கின்ற மகிழ்வாக இருக்கின்ற நல்லவனாக இருக்கின்றீர்களா?
2: ஆமாங்க ஐயா.
0: ஆமா,
2: நல்லவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்.
0: நல்லவனுக்கு நல்லவனாக இருக்கின்றீர்களா? ஆம்,
2: நல்லவனா இருக்கிறதுனாலே மகிழ்ச்சியா இருக்க முடியும், கெட்டவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது.
0: நல்லவனுக்கு தானே நான் கேட்டேன், நல்லவனுக்கு நல்லவனாக இருக்கின்றீர்களாண்டு. ஆம், நல்லவனுக்கு நல்லவன் நல்லவன். வாழ்த்துக்கள்.
2: கெட்டவங்களுக்கே நல்லவங்க தாங்க.
0: வாழ்த்துக்கள் நம்மனே. அங்கே உங்களுடைய தர்மபுரியிலே எப்படி இருக்கின்றது? மழை குணம், வெயில் தன்மை, இரவு நேரம். இப்பொழுது இரவு நேரம்
2: வெயில்,
0: பகல் வெயில் தான்
2: இப்பொழுது. ஆமாங்க, இப்ப கொஞ்சம் குளிர் வந்துருச்சுங்க ஐயா.
0: இரவு நேரத்துல இனிமேல் காலத்திலே பகலில் கொஞ்சம் வெயிலாகவும் இரவு நேரம் குளிராகவும் தான் இருக்கும்.
2: ஆமாங்க, இப்ப தர்மபுரி சுத்தி மலைகள் மட்டும்தான் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா சிறுமலை, ஒரு பக்கம் பார்த்தா தொப்பூர் கணவாய் மலைகள்னு அப்படி சுத்தி இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயிலுக்கு வெயிலும் இருக்கும், மலைக்கு மழையும் இருக்கும். இது ஒரு பீடபூமின்னு சொல்லுவாங்க, பிளாட்டியூம்னு சொல்லி இங்கிலீஷ்ல.
0: பீடபூமியா? அப்ப தர்மபுரி பக்கம் ஒரு பீடபூமி. வாழ்த்துக்கள். பூமி சாஸ்திரத்திலே பூமி என்று பீடபூமி என்று கூறுவார்கள். சரி, நாங்கள் இன்று சொல்லோடு பாடல் நிகழ்விலே இணைந்திருக்கின்றோம் உங்களுக்காக. இங்கே வானம், உடல் உறுப்புலே அது முடிந்து விட்டது, நிறங்கள், அடுத்து வீடு, சித்திரம், அறிவு, மகிழ்ச்சி என்ற பதங்கள் இருக்கின்றன. நீங்கள் எந்த பதத்தை பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள்? அதை பற்றி பேசுவோம்.
2: நிறங்கள் பற்றி,
0: நிறங்கள் பற்றி பேசுவோம். வாழ்த்துக்கள். நிறங்களை பற்றி பேச வந்திருக்கின்றீர்கள். எங்கே நிறங்களை பற்றி உங்களுக்கு தெரிந்தவற்றை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், நாங்களும் தெரிந்து கொள்வோம் உங்களிடமிருந்து.
2: ஐயா, ஒவ்வொரு நேரத்துக்கும் வந்து ஒவ்வொரு மனநிலை, அதை நீங்க சொன்னீங்கல்ல, மகிழ்ச்சி, சோகம், துக்கம் அந்த மாதிரி இருக்குங்க ஐயா.
0: கூறுங்க
2: ஐயா. இப்ப மஞ்சள் நிறம் பாத்தீங்கன்னு வைங்களேன், மஞ்சள் நிறம்னாலே வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சி, அது முக்கியமா பெண்களுக்கு அதிக மகிழ்ச்சி. ஏன்னா வந்து தங்கம் மஞ்சள் நிறத்துல தான் இருக்கும். அதனாலங்க ஐயா. ஆண்களுக்கு பொறுத்தவரையும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், ஒரு உற்சாகம், ஒரு புத்துணர்ச்சி பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம். அதுவும் இல்லாம மஞ்சள் நிறம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தாலுமே வந்து பளிச்சுன்னு தெரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பஸ் அந்த சிக்னல்ல பாத்தீங்கன்னா இண்டிகேட் இது வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த மஞ்சள் கலர்ல பிளிங்க் ஆகும். நார்மலா இருக்கும்போது பிளிங்க் ஆகாது, க்ளோஸ் பண்ணும் போது துல்லியமாக தெரியும். ஓ, இந்த இடத்துல வந்து ஒரு கிராசிங் வருது, இந்த இடத்துல மக்கள் வந்து கடந்து போவாங்க, அப்ப இந்த இடத்துல மஞ்சள் கலர் ரிஃப்ளெக்ட் பண்ணா தூரத்துல இருந்து வர வாகனங்களுக்கு மிகவும் தெளிவாக தெரியும் மஞ்சள். எந்த கலர்லயுமே அந்த ஒரு
0: அறிவித்தலுக்கு மஞ்சள் கூறுவாங்க.
2: சிகப்பு பாத்தினாங்க ஐயா, முதல்ல வந்து சிகப்புனாலே வந்து எல்லாருமே வந்து ஒரு இதுவா பாப்பாங்க, ஒரு கோபம், ஒரு பயம். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தா சிகப்பா இருக்கும், ஆம்புலன்ஸ் பார்த்தா சிகப்பா இருக்கும், நம்ம ரத்தம் பார்த்தா சிகப்பா இருக்கும். ஆனா அதுதாங்க அழகு. ஏன்னா ரோஜா வந்து சிகப்பு ரோஜா தான் அழகு என்ன பொறுத்த வரையும். நிறங்கள் வந்து நம்மளோட மனங்கள் கொடுத்தது. இப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா அந்த சிகப்பு நிறம் வந்து பயமா தெரியும், ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஆம்புலன்ஸோட சிகப்பு நிறம் நம்மளுக்கு பயமா தெரியும். இதே காதலுக்காக காதலிக்கு வந்து ஒரு சிகப்பு ரோஜா கொடுக்கும் போது நம்ம மனம் வந்து புத்துணர்ச்சியா தெரியும், அழகா தெரியும்.
0: அதுல நானும் ஒரு கருத்தை கூறுந்து, அதிகமான உணர்வை கொடுப்பது சிகப்பு, அதுல காதல் என்றது அதிகமான அன்பு, நான் உன்னிடம் அதிகமான அன்பு வைத்திருக்கின்றேன் என்பதை எடுத்துக்காட்டுவதாக சிகப்பை கொடுக்கிறார்களோ. சரி,
2: ஆமாங்க ஐயா, உன்னு கருத்து அதாங்க.
0: அடுத்து
2: சிவப்பு நீல நேரம்.
0: ஆமா, இன்னொரு சிவப்புக்கு இன்னும் ஒன்று இருக்கு. ஒரு ஒரு இளம் பையன் ஒரு ஒரு யுவதியை விரும்பி விட்டார். அந்த விருப்பம் சரியில்லை என்றால் தாப்பன் தாய் தந்தையர் சிவப்பு கொடி காட்டி விடுவார். இல்லை, மறுப்பு மறுப்பு என்பது சிவப்பு கொடி காட்டுவார்கள். அடுத்து எங்களுடைய வீதிகளிலே போகும்போது போகப்படாத ஒரு வழிப்பாதை என்றால் அங்க முன்னுக்கு சிவப்பு போட்டு விடுவார்கள். இல்லையா? எச்சரிக்கை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து கூறுங்கள். நீலம்.
2: நீலம் பாத்தீங்கன்னா கடலோட வந்து வண்ணம், ஆனா கடலோட ஒரிஜினல் வண்ணம் நீலம் இல்ல, அது அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால அந்த நம்ம நம்ம கண் பார்வைக்கு வந்து அது நீலமா தெரியுது. வானத்துக்கும் கலர் இல்ல, ஆனாலும் அந்த நீலம் பார்த்தா நம்மளுக்கு ஒரு அமைதி, ஒரு நிதானம், ஒரு நம்பிக்கை, ஒரு தெளிவு,
0: ஆழம்
2: எல்லாமே. இந்த கடற்கரையில உட்காந்து நிறைய பேர் சிந்திப்பாங்க பாருங்க, கவிதை எழுதுறவங்க இல்ல, மனசு சரியில்லை, எனக்கு கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சி வேணும். அழகா ஒரு கடற்கரையில போய் வானமும் கடலும் சேர்ற இடத்துல அமைதியா போய் உட்காந்து அருமையா இருக்கும், ஒரு புத்துணர்வு இருக்கும்.
0: சிறப்பு. அடுத்து
2: அடுத்தது பச்சையா. பச்சை என்றாலே வளம், வளமை, பாட்டு கூட கேக்கலாம், பச்சை நிறமே பச்சை நிறமே அப்படி பாட்டோட பே சொல்லிட்டு.
0: அந்த பச்சை கொடியை பாருங்கள், தொடர் வந்து செல்லும் பொழுது இறுதிப்பட்டியிலே ஒருவர் இருப்பார், அவர் அவர் வழிகாட்டி காட்னு கூறுவார். அந்த காட் வந்து இரண்டு கொடி வைத்திருப்பார், ஒரு பக்கம் சிவப்பு ஒரு பக்கம் பச்சை. அவர் நிறுத்தியவுடன் சிவப்பை காட்டி விடுவார் ஆபத்து என்பதையும், நிறுத்து என்பதையும், பச்சையை காட்டினவுடன் தான் அந்த போய் வந்து புறப்படும். ஆமாம், அதே
2: போன்று
0: ஆமாம், அதுக்கு அங்கே சைகை காட்டி கை காட்டி மரம் ஒன்று வைப்பார்கள். அந்த தூரத்திலிருந்து வரும்பொழுது அந்த கை காட்டி மரத்தை சிவப்பு எரிந்தோன்று தான் அந்த வாகனம் நின்றுவிடும்,
2: வாகனம் நின்றுவிடும்.
0: பச்சை விழுந்தால் தான் அந்த ஆக அங்கே ஸ்டேஷன் அந்த புகைவண்டி நிலையத்தில் எல்லாம் கிளியராக இருக்கு, நீ போகலாம், சுத்தமாக ஆபத்திலே போகலாம் என்பதை காட்டுவதற்கு பச்சை விழும். அடுத்து அது சென்று செல்ல வேண்டும் என்றாலும் அங்கே அவர் பச்சை கொடியை காட்டினால் தான் அது நகரம். ம், பச்சை என்பது அனுமதி, அனுமதி. சிறப்பு, சிறப்பு,
2: அனுமதி. கருப்புக்கு போலாம்
0: ஐயா, கருப்புக்கு போவோம்.
2: கருப்பு என்றாலே முதல்ல வந்து ஒரு மர்மமா தான் இருக்கும், இருட்டு,
0: ஒன்றும் தெரியாது.
2: அது பாத்தீங்கன்னா கருப்பு வந்து ஒரு கம்பீரம் ஐயா. கருப்பு உடை அணிந்து போனாலே வந்து நம்மளுக்கு ஒரு கம்பீரமான தோற்றம். நிறைய திரைப்படங்கள்லயுமே வந்து கருப்பு கருப்பாவே போட்டு வராங்க. இப்ப மக்கள் அனைவருமே கருப்பு விரும்ப
0: ஆரம்பிச்சுட்டாங்க.
2: அது ஒரு அதிகாரத்தையும் காட்டும். இப்ப எங்களோடது பாத்தீங்களா, ஒரு பக்கம் கருப்பு ஒரு பக்கம் வெள்ளை.
0: நீங்க உங்களுடைய ஆடைகளும்
2: நீதிபதிகள் அதுல இருக்கிறவங்க. அடுத்து வெள்ளை பாத்தீங்கன்னா தூய்மை, அமைதி, எளிமை. எளிமை தாங்க வெள்ளை. கதர், காந்தியிலிருந்து எல்லாருமே கதர் தான்.
0: வெள்ளை தூய்மை, உள்ளம் தூய்மை என்பதை காட்டுவதற்கு வெள்ளை ஆடைய போட்டு காட்டுகிறார்கள். உள்ளம் முழுக்க கருப்பு தான்.
2: வழக்கறிஞர்கள் உள்ளம் தூய்மையாக இருக்கும், அமைதியாக இருப்பார்கள், எளிமையாக இருப்பார்கள் போன்றதுக்கும், இரட்டையில வந்து கருப்பு வந்து அதிகார தோரணையோடு இருப்பார்கள்,
0: அதிகார
2: மக்களுக்கான நீதிகளை வாங்கி தருவார்கள்,
0: அந்த இருளை போக்குவார்கள், இருளை போக்கி விடுவார்கள், இருளை அகற்றி தூய்மையை கொடுப்பார்கள், குற்றங்களை களைந்து குறைகளை களைந்து நிறைவான முடிவை தருவார்கள். சிறப்பு. இந்த ஏழு நிறங்களையும் விட வேறு நிறங்கள் கலக்கப்பட்டிருக்கின்றதுக்கு வேறு கருத்துக்கள் இருந்தாலும் இந்த ஏழு நிறங்கள் தான் மூல நிறமாக காட்டப்படுகிறது. அப்படியே தானே ராஜராஜன்.
2: நிறங்கள் என்பதே இல்லை, முதலில் வந்து சூரிய ஒளி மட்டும்தான். அந்த சூரிய ஒளி வந்து ஒரு கண்ணாடியில் பிரதிபலித்து போவதனாலதான் ஏழு நிறங்கள் முதன்மையான நிறங்கள் வருகிறது. அதை பிரிசம் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஐயா. பிரிசம் எஃபெக்ட்.
0: ஓ, கூறுங்க, மேலும் கூறுங்க.
2: சூரிய ஒளிய வந்து ஒரு கண்ணாடியில வந்து நாம ஒரு கண்ணாடி வழியா, அந்த கண்ணாடிக்கு பேரு கூட ஒண்ணு இருக்கு, டக்குன்னு ஞாபகத்துல வரலங்கய்யா. டிப்ரஷன் ஆஃப் லைட், நான் வந்து பிசிக்ஸ்ல படிச்சது அது. டிஃப்ராக்ஷன், லைட் வந்து அப்படியே வளைந்து நெளிந்து போகும், ஒரு நேரான ஒரு பாயிண்ட்ல போயிட்டு அந்த பிரிசம் கல்லுல பட்ட உடனே முக்கோணல வழியில இருக்கும், மாதிரி இருக்கும்
0: பிம்பம்
2: ஒளி. அந்த ஒளி வந்து பிம்பம் வந்து நேரா போன பிம்பம் அந்த பிரிசத்தின் மேல பட்ட உடனே ஏழு முதன்மை நிறமாக மாறும்,
0: மாறுகின்றது. எங்கள் கண்களிலே உள்ள விழித்திரையிலே அது படும் பொழுது எங்கள் கண் விழித்திரையிலே அது அப்படி காட்சி கொடுக்கும்.
2: ஆமாங்க,
0: சிறப்பு.
2: வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், விபிகேஆர். நல்ல
0: வயலட்டுக்கு பாவிக்கிறது ஐயா, வயலட் நிறம்
2: ஊதா.
0: அது எதற்கு பாவிக்க, அது அது என்னதை கூறுகின்றது?
2: ஐயா ஊதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதுவுமே ஒரு கம்பீரத்தையும் தன்னம்பிக்கையும் தரும் ஐயா.
0: மகிழ்ச்சிக்குரிய தானே ஊதா,
2: மகிழ்ச்சிக்குரியதுதாங்க. படைப்பாட்டலுக்குமே வந்து
0: சலசலப்பு இல்லாமல் ஊதா ஊதா ஊதா ஊதா பாடல் இருக்கின்றது. சார், இந்த ஏழு வர்ணங்கள் நீங்கள் கூறின வர்ணங்களுக்கு ராஜராஜனுக்கு பிடித்த வர்ணம் எது? எந்த நிறம் உங்களுக்கு பிடித்தது?
2: முதலில் சொன்ன வண்ணம் மஞ்சள்.
0: அதான் உங்களுக்கு பிடிக்குமோ?
2: ரொம்ப பிடிக்கும் ஐயா.
0: வாழ்த்து, மங்களகரமானது இல்லையா மஞ்சள்?
2: மங்களகரமாக இருக்கும்.
0: சரி, இந்த மஞ்சள் நிற வண்ணங்கள் என்னென்ன நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள்?
2: மஞ்சள் நிறத்துல வாகனங்கள் பார்த்துருக்கேன், ரோஸ் பார்த்துருக்கேன், என்னோட சர்ட் நான் மஞ்சள் கலர் வச்சிருப்பேன், சந்தனமும் மஞ்சளும் கலந்த மாதிரி இருக்கும். கோல்டன் கோல்டன் எல்லோன்னு மாதிரி எடுத்துட்டு போவாங்க அது.
0: ஆமா, பவன் வந்து நீங்கள் பவன் என்று மஞ்சள் என்று கூறினீர்கள் அல்லவா?
2: ஆமாங்க.
0: அதனால் தான் என்னவோ தங்கத்தை கொண்டு வந்து தாலியாக மங்கள காரியத்தில் உபயோகிக்கின்றோமோ தெரியாது இல்லையா? அது ஒரு காரணமா இருக்கலாம்.
2: ஆமாங்க.
0: மங்களா மஞ்சள்.
2: இன்னொரு காரணம் வந்து அது ஆன்மீக கதிர் ஒளியை வந்து டைரக்டாவே வந்து பாஸ் பண்றதுக்கான ஒரு எனர்ஜி வந்து அந்த தங்கம் என்ற ஒரு மெட்டல் இடம் இருக்கு. தங்கமே ஒரு மெட்டல் தான்.
0: ஆமா ஆமா.
2: ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜியில வந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிரகிக்கும் ஒரு இது பாத்தீங்கன்னா மஞ்சள் இது தங்கத்துக்கு இருக்கு.
0: அதனால தான்
2: பெண்கள் தங்கம் அணைய சொல்றது
0: அணிந்து கொள்ளுகிறார்கள். கையிலே மோதிரம் நாங்கள் அணிந்து ஆலயங்களிலே மூலவர் இருக்கும் அந்த கர்ப்ப கிரீடத்தை அமைக்கும் பொழுது அடியிலே இந்த நவரத்னங்களுக்குள்ள போடப்படுகின்ற திரவியங்களுக்குள்ளே தங்கமும் ஒன்றாக இருக்கின்றது. சிறப்பு.
2: ஆமாங்க. அதே போல நம்ம இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கிற தங்கத்தை கொடுத்தோம்னா அதை அவங்க கழுவிட்டு திருப்பி அந்த சுவாமி சிலையில போட்டு அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு திருப்பி நம்ம கிட்டே கொடுப்பாங்க.
0: புரிதத்துக்குரியது சிறப்பு. இப்படி இந்த நிறங்களை வர்ணிப்பதாக உங்களுக்கு ஒரு பாடல் ஞாபகம் இருக்கிறதா? என்ன பாடல் உங்களுக்கு பிடிச்ச நிறம் அல்லது நிறங்களிலே வந்த பாடல்களை சிறந்தது நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள்? ஒரு பாடலை தருவீர்கள் எங்களுக்கு?
2: ஐயா அலைப்பாயுதல பச்சை நிறமே பச்சை நிறமே, அதுல எல்லா ஒரு நிறமுமே வந்துடும் ஐயா.
0: அப்படியா?
2: பச்சை வரும், மஞ்சள் வரும், சிகப்பு வரும், கருப்பு வரும், வெள்ளை வரும், ஒரு ஆரஞ்சு நிறத்து அந்த பாட்டிலே வந்துடும் ஐயா, வரிகளிலே வந்துவிடும். அருமையாக இது பண்ணிருப்பாங்க அந்த பாட்டு.
0: பச்சை நிறம்
2: விஷுவலாவும் நல்லா இருக்கும், ஆடியோவும் நல்லா இருக்கும். ஆமாங்க.
0: சிறப்பு. எத்தனை தடவைகள் அந்த திரைப்படத்தை பார்த்தீர்கள்
2: ஐயா? அந்த திரைப்படம் ஒரு தடவை தான் பார்த்தோம், பாட்டு நிறைய முறை கேட்டிருக்கேங்க.
0: சிறப்பு ராஜராஜன். அழகாக நல்ல தெளிவாக நாங்கள் ஏற்கனவே தெரிந்த விடயங்களையும் இன்று உற்று கேட்கக்கூடியதாக நீங்கள் கூறிக்கொண்டு வரும்பொழுது இடையிடையே நானும் சில வினாக்களை கேட்டு அது மேலும் விரிவுபடுத்தி ஒரு தெளிவான வண்ணங்களை பற்றிய சிந்தனைகளை தந்து கொண்டு உங்களுடைய உரையாடல் இருந்தது, சிறப்பாக இருந்தது. உரையாடலுக்கு உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தர வேண்டியதில்லை, உங்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? அதுக்கு அதுக்குரியவர் தான் நீங்கள். வாழ்த்துக்கள் மகனே, சிறப்பாக இருக்கின்றது. நன்றாக பேசுகிறீர்கள், நன்றாக எடுத்துரைத்தீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. கடந்த முறை நிலத்தை பற்றி எவ்வளவோ கூறினீர்கள், நிறத்தை பற்றி அழகாக கூறி செல்கின்றீர்கள். என்றென்றும் வாழ்க. நன்றி மகனே. நன்றி நன்றி.
2: நன்றிங்க நன்றிங்க நன்றி.
0: நேரம் சரியாக 1:10 எங்களுக்கு காட்டிக்கொள்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு என்ன நேரம்? 10:40 என்று ஈழத்திரு நாட்டிலும் இந்தியாவின் தென்பகுதியிலும் காட்டும் வேளையில் இனிய நாடுகளிலும் அவரவர் காலநிலைக்கேற்ப நேரங்கள் காட்டிக்கொண்டிருக்கின்றன. இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலிக்கின்றது சொல்லோடு பாடல்.

0: ஆனால் இந்த வழியிலே சொல்லாயோ வாய் திறந்து என்று நாங்கள் கேட்டவிடை நில்லாயோ நேரல் வந்து என்றவுடன் ஓடிய வந்து நேரொழியில் இணைந்து பேசும் வேளையிலே நான் வைத்திருந்த பதங்களுக்குள்ளே ஒவ்வொரு பதமாக தேடி பிடித்து உங்களுக்கு விருப்பமான பதங்களை பற்றியும் அந்த பதத்திலே வரும் கருத்துக்கள் வரக்கூடிய பாடல்களையும் கேட்டு சென்றீர்கள். அந்த வகையிலே முதலில் வந்து இணைந்த அன்பு நேயர் எங்களுடைய கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் திருப்புவனத்திலிருந்து தஞ்சாவூரை விட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்று அங்கு குழந்தைகளோடும் மனைவியோடும் மகள் மருமக்களோடும் மகிழ்வாக இருக்கும் வேளையிலே அவர் வந்து சொந்தம் என்ற ஒரு பதத்தை எடுத்து பல விடயங்களை பகிர்ந்து விட்டு ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் இன்றல்ல நேற்றில் பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பாக பிரிவினை என்ற திரைப்படத்து பாடல். அந்த பாகங்களை பிரித்து கொண்டு செல்வதுதான் அந்த பாக பிரிவினை என்று கூறுவது. அன்பு சொந்தம் உறவுகளையும் பிரித்து கொண்டு செல்வதாக இருக்கும் என்றதுக்கு அமைய ஒற்றுமையாய் வாழ்வதாலே என்ற ஒரு பாடலை பாடியும் காட்டியிருந்தார். சர எங்களுடைய கிருஷ்ணா உங்கள் பாடலை தருகின்றேன், எல்லோரும் கேட்போம்.
1: போதனையால் மனம் மாறி மந்தரையின் போதனையால் மனம் மாறி கைகே மஞ்சள் குங்குமம் இழந்தான் பஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்டவரை பகைத்து

0: கேட்ட வேளையிலே சொந்தம் என்ற பதத்தில் வந்து பேசிய கிருஷ்ணன் ஒற்றுமை என்பதை நிலைநாட்ட வேண்டும், ஒற்றுமை தான் சிறந்தது, வேற்றுமை கூடாது என்பதை கருத்தோடு வந்து ஒரு பாடலை தந்து ஒற்றுமை, கூட்டு குடும்பம் வேறு ஒற்றுமை வேறு, கூட்டு குடும்பம் உறவுகளுக்குள்ளே கூட்டாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் சொந்தம் விட்டு போகாமல் அவருடைய பண்புகள் பாரம்பரியங்கள் எண்ணங்கள் இருந்தால் சிறப்பு, அதற்கு மிக முக்கியமானது ஒற்றுமை என்பதை வலியுறுத்தி செல்லும் பாடலை தந்திருந்தார். கேட்டு மகிழ்ந்த வேளையிலே தேவா உங்கள் விருப்பமாக நீங்கள் பேசிவிட்டு ஒரு பாடல் தடுமாற்றமாக இருக்கின்றது, மீண்டும் அதை வந்து கூறினீர்கள். இந்த பாடல்தான் ஒலிக்கின்றது அகத்தியர் என்ற திரைப்படத்திலிருந்து, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை அன்பின் மிகுதி. இந்த பிரிவுகளுக்கும் துன்பங்களுக்கும் அது அறிவுரை கூறுவதற்கும் அதுதான் காரணம். இங்கே அடுத்த உறவாக எங்களுடைய சாந்தி வந்திருக்கிறார். வணக்கம் சாந்தி, இறுதி நேரத்தில் வருகின்றீர்கள், வாருங்கள். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் ஐயா, நிகழ்ச்சி முடித்து விட்டீர்களா ஐயா?
0: எல்லாம் நடைபெற்று முடிந்து பாடல் ஆரம்பித்த உடனே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கவில்லையா? வெளியே
1: பாடல் ஆரம்பித்த உடனே பாடல் கேட்டேன், நிகழ்ச்சியும் கேட்டேன், அதான் முடிஞ்சிருச்சா, அது பாட்டு ஆரம்பிச்சிட்டீங்களேன்னு கேட்டேன்.
0: இப்பொழுது ஆரம்பித்தது ஒரு பாடல் தானே மகளே?
1: ஆமாங்க ஐயா.
0: ஆனால் நீங்கள் அழைக்கின்றீர்கள், நேரம் இருந்தது எடுத்தேன், கூறுங்கள். எப்படி இருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா? அழகி மற்றது ராசா இதெல்லாம் உறவுகள் சொந்தங்கள், எப்படி இருக்கிறார்கள் சொந்தங்கள்? என்ன பதத்தை கொண்டு பேசுவதாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: மீதி இருக்கும் பதம் என்ன?
0: அறிவு இருக்கு, அறிவை பற்றி கூறப்போறீங்க. வாழ்த்துக்கள், கேட்டுக்கொண்டிருந்து அறிவு யாரும் கேட்கவில்லை என்று வந்து கேட்கின்றீர்கள். சரி, அறிவு பற்றி பேசுவோம், பேசுங்களேன். அறிவு,
1: அறிவு தளவாட முடியாத செல்வம் வந்து அறிவு தாங்க ஐயா.
0: வாழ்த்துக்கள். அறிவு என்பதை யாரும் திருட முடியாது. ஒருவரிடத்து இன்னொருவரிடத்தில் திருட முடியாத சொத்து என்றால் என்றால் அது அறிவு, கல்வி. அதை யாரும் நாங்கள் திருட முடியாது இன்னொருவரிடமிருந்து. வாழ்த்துக்கள், சிறப்பு. ஏனென்றால் திருடினாலும் அது அவரிடம் குறையாமல் வாழ்ந்து கொண்டு தான் இருந்த. இப்போ செல்வம் இருக்கிற இடத்துல அந்த செல்வத்தை நாங்கள் திருடி சென்று விட்டு அங்கே குறைவு ஏற்படுவோம். அறிவு உள்ளவர்களிடமிருந்து அறிவே நாங்கள் திருடினால் அவருடைய அறிவு குறைவுபடாது. வாழ்த்துக்கள், நல்லதொரு கருத்து. அடுத்து என்ன கூறுகிறீர்கள் அறிவை பற்றி? அறிவு எப்படி கிடைக்கின்றது? அறிவு என்றால் எங்களுக்கு எப்படி அந்த அறிவு கிடைக்கின்றது?
1: படிப்பு அறிவு இருக்கு, எழுத்து அறிவு இருக்கு, கேட்பதினால் வர அறிவு, அதாவது படிக்கிறத விட கேட்கிற அறிவு வந்து இன்னும் நல்லா மனசுல பதியுங்க ஐயா.
0: அதை விட வேறு வகையில் அறிவு பெறலாமா? படிப்பு,
1: அனுபவ அறிவு.
0: அனுபவ அறிவு வாழ்க்கையில இந்த நீங்கள் கூறின என்னென்ன கூறுனீங்க? படிப்பதனால் அறிந்து கொள்ளலாம், கேட்பவையால் அறிந்து கொள்ளலாம். அனுபவத்தால் அறிவை பெற்று இந்த நாளிலையும் எந்த அறிவு சிறந்த அறிவாக இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? அனுபவ அறிவு, சிறப்பு. சரி, உதாரணங்களை கொண்டு பாருங்கள். அனுபவ அறிவு தான் சிறந்த அறிவு,
1: சிறப்பு. ஆமாங்க ஐயா. இப்போ எங்க இதுலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, காமராஜர் எல்லாம் அவ்வளவா நிறைய படிக்கல, ஆனா அவரு அனுபவத்தால அவரு நல்ல பேர் வாங்கினாருங்க ஐயா. அவர் நல்ல மனிதர், அது ஒரு உதாரணமுங்க ஐயா.
0: அனுபவத்தால அவர் தந்தார், அதுக்கு முன்பு மந்திரியா இருந்தாரா இல்ல அதுக்கு முன்பு படித்த படிப்பறிவு இல்லை ஒன்றும் இல்லை? அப்ப எந்த அனுபவத்தினால அவர் தந்தார்? அதுக்கு முன்பு அவர் பெற்ற அனுபவமா இல்ல மற்றவர்கள் பெற்ற அனுபவம்? என்ன அனுபவத்தை தந்தார்
1: அவரு? அவரு அரசியல் அனுபவம், அவருடைய அவருக்கு அரசியல், அவருக்கு அரசியல் அனுபவம் கிடைச்சது.
0: அவருடைய அரசியல் பயணத்தில் மக்களை நன்றாக அறிந்து வைத்திருந்தபடியால் அவர் அந்த அனுபவத்தை கொண்டு சிலபடியாக. ஆனால் அவர் நல்லா ஆங்கிலம் பேசுவார், எப்படி ஆங்கிலத்தில் உரையாடி இருக்கின்றார்.
1: ஆமாங்க ஐயா,
0: அது கேட்டார், கேட்டார். எல்லாம் குறுங்கள், குறுங்கள். அதை விட இன்னொரு அறிவு
1: அவருடைய
0: இருக்கின்றது.
1: ஆலோசனை. ஆமாங்க ஐயா,
0: ஆ
1: அவருடைய ஆலோசனையை கேட்டே வந்து
0: ஆ
1: மத்திய அரசெல்லாம் நிறைய
0: ஆம்
1: செய்திருக்காங்க
0: ஆம் அனுபவ
1: அவரு.
0: அறிவு.
1: ஆமாங்க
0: அனுபவம்
1: ஆமாங்க
0: என்பது
1: ஐயா.
0: மகளே, பார்த்த அனுபவம் அல்லது பட்ட அனுபவம் மட்டுமல்ல, அறிந்த அனுபவங்களும் இருக்கின்றது இல்லையா? பல விடயங்களை அறிந்து அலசி பார்த்து, இதுக்கெல்லாம் இந்த இந்த அறிவுகளுக்கு எல்லாம் மேற்பட இன்னும் ஒரு அறிவு இருக்கு. அதை நீங்கள் தொட்டு பார்க்கணும். இன்னும் ஒரு அறிவு இருக்கின்றது, கூறுங்கள் பார்ப்போம். வரும் வரும்,
1: பகுத்தறிவு.
0: அதுதான் பகுத்தறிவு.
1: பகுத்தறிவு.
0: அவர் ஒரு பகுத்தறிவு கொண்டவர். நீங்கள் சொன்ன கல்வியோ படிப்போ அனுபவமோ இல்லை, அந்த படி பகுத்தறிகிறது. நாங்கள் எங்களுக்கு அந்த அறிவு மிக மிக முக்கியம், பகுத்தறிவு. கூறுங்கள், கூறிக்கொண்டு வாருங்கள். இந்த பகுத்தறிவு அற்றவர்கள் எவ்வளவுதான் படித்திருந்தாலும், எவ்வளவுதான் அனுபவப்பட்டாலும், எவ்வளவு முதுமை பெற்றிருந்தாலும், பகுத்தறிவு இல்லை என்றால் வாழ்க்கையில் நடமாட முடியாது, மக்களோடு நாங்கள் உறவாட முடியாது, ஒரு விடயத்தை செய்ய முடியாது. அந்த அறிவு நிகர நிறைவாக இருந்தது காமராஜரிடம். அதை ஒத்துக்கொள்ளுகிறேன் நான். கூறுங்கள் வேறு. அப்ப நீங்கள் சில விடயங்களை செய்யும் பொழுது
1: அது
0: எதனால் பெற்றீர்கள் அந்த அறிவுகளை?
1: நான் பெற்றது, நான் பெற்றது படிப்பால் பெற்றேன், அனுபவத்தால், தாய் தந்தையால்.
0: எல்லாவற்றையும் தந்து பகுத்தறிவால் தான் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். எதாம் பார்த்து பகுத்தறிவால் தான் செய்கிறீர்கள். அவர்கள் சொற்படி, இவர்கள் சொற்படி, மற்றவர்கள் சொற்படி.
1: ஆசிரியர்.
0: அதனால் தான் இந்த இவற்றையெல்லாம் முழுமையாக தருவதற்கு கல்வி அறிவு இருக்கின்றது இல்லையா? கல்வி கற்றவுடன் இவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்க முடியும். அதை நாங்கள் கல்வி கற்றிருந்தால் எங்களுக்கும் இந்த அறிவு எல்லாம் வரும். இவற்றையெல்லாம் பகுப்பாய்வு செய்து செயலாற்றும் திறமை எங்களுக்கு ஏற்படுகின்றது. சிறப்பு சிறப்பு அறிவை பற்றி மேலும் கூறுங்கள். உங்களுக்கு தெரிந்த அறிஞர்கள், தெரிந்த அறிவினால் ஏற்பட்ட நன்மைகளை கூறுங்களேன். சரி, ஒரு வினா ஒன்று மகளிடம் கேட்கின்றேன். ஒரு குடும்பத்திலே கணவன் அறிவாளியா, மனைவி அறிவாளியா? எக்கச்சக்கமான கேள்வியோ இல்லை, சாதாரணமாக
1: எல்லாம் சொல்லுவாங்க.
0: இல்லையம்மா,
1: மனைவி பேச்சு கேட்டா நல்லா இருக்கலாம், குடும்பம் அப்படி சொல்லுவாங்க, ஆனா
0: குடும்பம்
1: யாரும்
0: இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை
1: கேட்கறது இல்ல
0: இல்லை. நீங்க வழி வேறு வழி போக
1: ஐயா.
0: வேறு வழியும் போக
1: பெண்
0: வேண்டாம்.
1: புத்தி வந்து பின்புத்தின்னு
0: இல்லை,
1: சொல்லுவாங்க
0: அவர்கள்
1: இல்லைங்களா,
0: எல்லாம் சிந்தித்து
1: ஆனா
0: சொல்லுவார்.
1: பின்னாடி வரத வந்து முன்னாடியே
0: அந்த
1: சொல்றதுதான்
0: கருத்து,
1: பெண்.
0: அந்த கருத்துக்களுக்கும்
1: அதனாலதான் அப்படி சொன்னாங்க, ஆனா இவங்க மாத்திட்டாங்க ஐயா.
0: இல்லை, அதுகளை நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை. நாங்கள் இது அறிவியலே பேசிக்கொண்டு வருகிறோம். காற்றல்லே பேசும் பொழுது ஒரு குடும்ப தலைவி என்று ஒருவர் இருக்கும் பொழுது, அந்த குடும்ப தலைவி என்பது தான் அந்த இல்லத்தை சிறப்பாக வைக்கவோ, எவ்வளவு பெரிய பணத்தை திரட்டி கொண்டு வர கணவனாக இருந்தாலுமோ, கணவன் மனைவி, கணவன் பிள்ளைகள், அந்த குடும்பத்தை இல்ல அரசி தான் ஆளுகின்றார். ஆளுவதற்கு அவவுக்கு அந்த பகுத்தறிவு இருக்க வேண்டும். அதுக்காக அவள் பெரிய கல்விமானாக பெற வேண்டுமோ, படித்து வாரதாண்ட அல்ல, அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்குறதே அல்ல, அது தான் நினைத்து பகுத்து ஆய்ந்து அறிந்து கொள்கிற பகுத்தறிவு நிறைய இருக்க வேண்டியது ஒரு பெண்ணுக்கு. அந்த பின்புத்தி என்பதற்கு நீங்கள் எடுத்த கருத்தை நான் சொல்றேன். அவர் யோசித்து சிந்தித்து தான் செய்வார். அண்ணன் அவர் கணவன் வந்து வெளியே சென்று வந்து இவ்வளோ வித்தியாசமான குண அம்சங்களோடு வந்து விழுந்தெழும்பு எரிந்தாலும் இவோ பகுத்தறிந்து பொறுமையை கடைபிடித்து தான் பேச வேண்டும். அவரை இன்னும் சாது பார்க்க வேண்டும். அதுக்குத்தான் எல்லாவற்றையும் விட அன்பு என்று ஒன்றிருக்கின்றது. அதனாலே அவரை ஆளலாம். சரியா? அது எல்லாம் வேணும் இந்த பெண்களுக்கு. இது எப்படி வருகின்றதுன்னா, நம் முன்னோர்கள் காட்டி கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு சிலர், எல்லாரும் இல்லை, வாய்க்கு வாய் காட்டி எடுத்தறிஞ்சு எல்லாம் பேசுகிற இத்தனை பேர் இருக்கின்றார்கள். அதல்ல பெண் புத்தி. பெண் புத்தி என்பது பின் புத்தி. ஏனென்றால் நன்றாக சிந்தித்து பகுத்தறிந்து பார்த்துத்தான் ஒரு வார்த்தையை விடுவதென்றாலும் அவர் விட வேண்டும். அப்படி என்றால் எந்த விதமான சிக்கலும் இல்லை. விட்டு கொடுத்தல், விட்டு கொடுத்தல் வேண்டும். ஆண்களுக்கு முற்கோபம் இருக்கும், விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஆணவத்தில் பேசுவார்கள். வெளியே சென்று பல விடயங்களை ஆராய்ந்து விட்டு பலவிதமான உணர்ச்சி இதோடையெல்லாம் பெறுவார்கள். இவற்றையெல்லாம் அடக்கி இந்த நான்கு விரல்களும் செய்கிற விளையாட்டை நான்கு விரலையும் அமர்த்தி பெருவிரலால் அமர்த்தி வைப்பது போது, அது கட்டை தான் அந்த விரல், கட்டை விரலால் எல்லாவற்றையும் மறை மூடி பொத்தி வைத்திருப்பார்கள். பொத்தி வைக்க அந்த கட்டை விரல் தான் உதவுகின்றது. அதே போன்றுதான் பெண் பெண் எனப்படுவாள். அதனால் தான் அதுக்கு எவ்வளவோ குறிக்கப்படுது. ஆனால் ஆண்கள் கேட்குறார்கள், சொன்னால் கேட்குறாங்கன்னு சொல்லி கேட்டு நடக்கலாம் தானே சில பேர் கூறுகிறார். எதை கேட்பது? 50,000 ரூபாய்க்கு அவ ஒரு ஆடை வாங்கிவிட்டு எனக்கு 1 லட்சத்தில் வேணும்னு கேட்டால் அதை கேட்டு ஆண் நடக்காது விட்டால் நான் கூடாதவன். சரியா? விரலுக்கேற்ற வீக்கத்தை பாரு. பாமா விஜயன் திரைப்படத்தை பாருங்கள். விரலுக்கேற்ற வீக்கத்தை கொண்டு வாழ்வள், பகுத்தறிந்து வாழ்பவள் தான் பெண். அதனால் ஒரு குடும்பத்திலே ஆணை விட பெண் தான் அறிவாளி என்று கூறப்படுகின்றது. அறிவாளி திரைப்படம் பாருங்கள். இதை வச்சுத்தான் அன்றைய திரைப்படங்கள் சமுதாயத்தை சீர்தூக்கி வந்தன. கூறுங்கள் அறிவு என்பதற்கு மேலும் கூறுங்கள்.
1: விவேகானந்தர், விவேகானந்தர்லாம் அந்த அறிவுனாலதான் வந்து உலக புகழ் பெற்றாரு. அவரை போய் அமெரிக்காவில உரையாற்றியதுனால அவர் நல்ல பெயர் வந்தது அவருக்கு.
0: என்ன காரணத்தினா? அவர் படித்து அறிந்து அதன்படி வாழ்ந்தார் இல்லையா?
1: ஆமாங்க ஐயா. அவரு ஆமா, அவருடைய குரு ராமகிருஷ்ணர், அவருடைய குரு அதன்படி அந்த வழிபடி
0: அவர்கள்
1: கொஞ்சம் ஆன்மீகமும் கலந்திருந்தது. ஆமாங்க ஐயா,
0: அவர்களிடம் வாழ்ந்து காட்டியவர்கள் வாழ்ந்தார்கள் அம்மா, அதனால் அறிவாளி. அதைத்தான் நாங்களும் பின்பற்ற வேண்டும், அதே போன்று வாழ வேண்டும். இப்பொழுது அப்படி இல்லை தானே? எனக்கு தெரியும் நீங்க என்ன சொல்றது என்று வந்துவிடும். அதெல்லாம் இந்த பகுத்தறிவு என்பதற்கு பகுத்து ஆய்ந்து அறிவதுதான் பகுத்து அறிவு. பிரித்தல் பகுத்து பார்த்து தான் நாங்கள் செய்யவோம். ஒன்றை செய்யும் பொழுது பகுத்து ஆய்வு செய்தார் பாருங்கள். சோதிடர்கள், ஞானிகள், யோகிகள் கூறும்போது உடனே எல்லாவற்றையும் கூற மாட்டார்கள். சிந்தித்து ஒரு வார்த்தை வெளிவிட்டாலும் அது அமிர்தமாக இருக்கும். சரி, உங்களுக்கு இந்த அறிவு சம்பந்தமாக பகுத்தறிவு, பட்டறிவு, கேட்டறிவு, அம்மா

0: இதுதான் பகுத்து அறிவுன்னு. நீங்கள் அதில் ஒரு வரியை இடையில தொட்டு தடுமாறும் பொழுது பகுத்து விட்டு நான் கூறுவேன். படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 ஒன்று, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு.
1: மேதைகளும் பாரினில் உண்டு.
0: படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத.
1: படிக்காத மேதையாங்க இது படம்.
0: தெரியவில்லையம்மா, அதையோ உற்று பார்க்கிறோம். படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000, படிக்காத மேதையில் எண்ணுகிறேன். பாடலை பார்த்தால் அப்படித்தான் இருக்கின்றது, பார்ப்போம், தேடி பார்ப்போம்.
1: அறிவினால்தான் உலக புகழ் பெற முடியும். உதாரணம் அப்துல் கலாம்,
0: சாதாரணமான ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு, ஒரு சமையல் செய்வதற்கு கூட அந்த சமையல் அறிவு இருக்க வேண்டும். எதை போட்டால் உப்பு, காரம், புளி, அரசுவைகளே ஒரு சுவையை நாங்கள் தேவையேண்டா, அதுக்கேற்றதில் பொருள் அறிவு என்ற ஒன்று வேணும் அம்மா. அறிவு என்ற ஒன்று இல்லாமல் எதையும் நாங்கள் சீராக செய்ய முடியாது. அதனால்தான் 6 அறிவென்று 6வது அறிவு ஒன்றை எங்களுக்கு கொடுத்து மனிதனாக படைத்து விட்டான். மற்றவர்களை ஒரு குறைந்த அறிவுள்ளவர் அந்தந்த அறிவு அளவுக்கு தான் அவர்கள் செய்வார்கள் மற்ற உயிரினங்கள். இந்த மனிதனுக்குத்தான் 6வது அறிவை கொடுத்து இப்போதான் 7வது அறிவுக்கும் வந்துவிட்டான். ஏஐ என்ற ஒன்றை கண்டுபிடித்து விட்டான். அப்படி அறிவியல்கள் வளர வளர அறிவுகள் விரிந்து கொண்டு செல்கின்றது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலானது ஒன்று எனக்கு தெரிந்தவர்கள் பகுத்தறிவு தான். பகுத்தறிவு இல்லாதவர்களுடன் வாழவே முடியாது. பகுத்தறிவு இல்லாதவர்கள் மற்றவர்களோடு சேர்ந்து போக முடியாது. பகுத்தறிவு இல்லாதவிட்டார்கள் தனக்கு இல்லாதவர்கள் தனக்கு ஒரு நல்ல வழியை தேட முடியாது. பகுத்தறிவு இல்லாதவனை யாரும் விரும்ப மாட்டார்கள், முட்டாள் என்று கூறிவிட்டு போவார்கள். ஆதலால் அறிவு என்பது மிக மிக முக்கியமானது. அதிலே இந்த பகுத்தறிவு பாருங்கள், ஊர்ந்து செல்லும் பாம்பு கூட பகுத்து அறிந்த அந்த உணர்வினாலே அறிந்து அறிந்து தான் எங்கே சென்று அடைய வேண்டுமோ அங்கே சென்று அடைந்து விடும். பகுத்தறிவு. காகத்தை பாருங்கள், எங்கெல்லாம் ஓடி சென்று உழவெல்லாம் செய்துவிட்டு இறுதியிலே தன் வீட்டுக்கு சென்று விடும். அப்படி ஒவ்வொரு இனங்களும் செய்யாததை எல்லாம் செய்வது இந்த பகுத்தறிவு படைத்த மனிதன் தான். இந்த பகுத்தறிவு கொண்டவர் தான் எந்த வழியில பகுத்தறிந்து போட்டு நான் போக வேண்டும், நான் அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு செய்கிறார். அதனால் தான் துன்பங்களை அனுபவிக்கின்றார், எண்ணற்ற நோய்களை தான் காவிக்கொண்டு திரிகின்றார்.
1: படிப்பு நாள் கிடைப்பது பாதி, அனுபவத்தால் கிடைப்பது மீதி.
0: என் தந்தையார் கூறுவார், நான் பாடசாலைக்கு செல்லும் பொழுது மிதிவண்டியிலே செய்யலாம், மிதிவண்டி பிற்பகுதியில் உயரமாக கட்டுக்கட்டாக புத்தகங்களை அடக்கி கொண்டு போகும்போது சிரிப்பார். இந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் விட அனுபவம் தான் முக்கியம் மகனே, உலகத்தை படி என்று கூறுவார். உலகத்தை படி, அதனால் தான் வாசிப்பதால் மனிதன் பூரணமடைகின்றான். பூரணத்துவம், ஒரு மனிதன் பூரணத்தை பெற வேண்டும் என்றால் வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். அறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஒரு சத்திரை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு நிலை வந்து வைத்தியசாலையில் எல்லா ஒழுங்குகளும் செய்து சத்திரை சிகிச்சை ஆயத்தமாக மயக்க மருந்து கொடுக்க வேண்டும். அதற்கு முன்பு ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் சொன்னாராம், சற்று நிறுத்துங்கள், இந்த புத்தகத்தை முடித்து விட்டு வருகிறேன் என்று. ஏனென்றால் இந்த அறுவை சிகிச்சையில் நான் மயங்கி விட்டால் என் புத்தி வேதளித்து விட்டால் பின்பு இதை பெற முடியாது. அதற்கு முன்பு இதில் என்ன கூறப்பட்டிருக்கின்ற அறிய வேண்டும் என்று. அதனால் தான் அவர்கள் அறிஞர்களாகவும் உலகத்தில் போற்றப்படுகிறார்கள். ஆனால் அதற்கு வாழ்ந்து காட்டினார்கள். இது நாங்கள் படிப்பறிவு பெறுவது, பதவிகளை பெறுவது, படிப்பினாலே பெற்று போட்டு எங்கள் சொந்த தேவைக்கு நடந்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பு மகளே, அதனால் படித்ததனால் மட்டும்தான் அறிவல்ல, பாடம் படிக்காத மேதைகளும் இருக்கின்றார்கள். அதிலே ஒருவர் தான் எங்களுடைய காமராஜர். நீங்கள் சொன்னவர், அவர் படம் படித்து படிக்காத மேதை, படிக்காத மேதை. சரியா, வாழ்த்துக்கள் மகளே. அந்த திரைப்படம் தான் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை நிரப்புக்கு கொண்டு வர வேண்டி எனக்கு அறிவித்தல் கிடைத்து விட்டது. அதனால் இந்த பாடல்களை தொடர்ந்து எல்லோருடைய பாடலையும் நான் உங்களுக்கான நிகழ்ச்சியில் தருகின்றேன். நன்றி மகளே. இறுதி நேராக இருந்தாலும் வந்து இணைந்து சிறப்பித்து அறிவு என்ற பதத்தை தொட்டு சென்றீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. மேலும் பல பேசலாம், அடுத்த முறை பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி மகளே. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். பாடல்களை தொடர்ந்து தருவதற்கு இன்னும் எனக்கு நேரங்கள் பற்றாக்குறையாக இருப்பதனால் உங்களுக்கு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் இடம் கொடுத்து இவருடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு பகல் வேளையில் ஆறுதலாக நீங்கள் நேயர்நிலத்தோடு இதையும் கேட்டு மகளெல்லாம் என்று கூறிக்கொண்டு நான் காட்டலை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர முயல்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்தின் கதம்பம் வளமை போல் என்றும் ஆரம்பித்த வேளையிலே எங்களுக்கு அன்பு

உறவினர்கள் வந்து ஒவ்வொருவரும் தங்களுக்கு விருப்பமானதை பதத்தை கொண்டு வந்து அந்த பதத்திலே பல கருத்துக்களை பகிர்ந்து சென்று தெரிந்தது தெரியாததென்று நாங்கள் கலந்து பெற்றுக்கொண்டோம் என்ற திருப்தியோடு மூன்றியல் தமிழ் வானொலியின் 2026 8வது நாள் கதம்பத்திலே ஒலித்த சொல்லோடு பாடல் நிகழ்வை எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதம் வணங்கி அன்னை தந்தை ஆசான் இவர்களை எனக்கு அளித்த அன்பு தமிழ் வெற்றுக்கெல்லாம் ஆளாக இருந்த எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய் என்ற மந்திரம் கூறி அவர்கள் தாழ் பணிந்து இன்றைய வல்லமை தந்தமைக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கும் இந்த வேளையில் உங்களோடு இணைந்து அவரிடம் நாங்கள் மீண்டும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இறைவா எங்களுக்கு அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், அவதிகள் வேண்டாம், நாட்டில் அமைதி சமாதானம் சமதர்மம் வேண்டும், அதற்காக நாங்கள் அறம் மனிதநேயம் ஜீவகாரணியம் காத்து வாழ்வோம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்றைய நிகழ்ச்சி அழகாக மகிழ்வாக நிறைவு பெறுகிறது சொல்லோடு பாடல்.

0: வண்ண வண்ண சொல்லெடுத்து இங்கு.
1: உடன் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கதம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம் இலக்கம் 2 என்று கடந்த வாரம் தான் ஆரம்பித்தோம். இந்த வாரமும் வந்திருக்கின்றோம். கடந்த வாரம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எல்லோரும் வந்திருந்தீர்கள் என்றும் வந்திருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு சிலர் காணவில்லை, அவர்களும் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். செல்வகுமார், நீங்கள் ஒரு 3 பாடல் தர இருக்கின்றீர்கள், தர வேண்டும், ஓடி வாருங்கள்.

அன்பு உறவு மகான் நீங்கள் வந்திருந்தீர்கள், உங்களை இணைக்க முடியவில்லை. அந்த தருணத்தில் வேறு ஒருவர் உரையாடி கொண்டிருந்தார், அதனால் உங்களுடைய அழைப்பு இணைக்க முடியாமல் போய்விட்டது. மீண்டும் அழையுங்கள். இப்பொழுது இந்த பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழைக்கலாம். இது வந்து கலையகத்து பாடல்.

எங்கள் ஞானசேகரன் தூங்கிவிட்டாரா என்று காணவில்லை. இல்லத்திலே இருக்கின்றேன். இல்லத்திலே இருந்து நல்லா தூக்கம் போடவில்லை போல் தெரிகின்றது.

0: இனிமையான பாடல்களை காற்றலை கலந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று இந்த சொல்லறுத்து பாடுவன் நிகழ்வு நீங்கள் இதுவரை வந்து நிறைய பாடல்கள் ஒவ்வொருவரும் 5 பாடல்கள் தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது கடந்த வாரம் 105 பாடல் வந்தது, இந்த வாரம் 92 பாடல் தான் வந்திருக்கின்றது. என்ன நடந்தது? யாரோ இத்தனை பேர் வரவில்லை, புதுக்க வந்திருந்தாங்க, புதிய உறவுகளும் வந்திருந்தார்கள். அப்ப அதனால் கடந்த வாரம் வந்தவர்கள் வந்திருந்தால் 100 பாடல்களுக்கு மேலே வர வேண்டும். வரவில்லை, வருவார்கள், அவருக்கு என்ன தடையோ தெரியாது. இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றன, நானே பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். 5 நிமிடத்தில் இந்த நிகழ்வை நான் நிறைவுக்கு கொண்டு வந்து பாடல்களை பதிவு செய்து விடுங்கள். உங்களுக்கான பாடலை நினைத்து வைத்திருங்கள். நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஓடி வந்து ஒவ்வொருவராக பாடல் கேட்க வேண்டும். அந்த பாடலை நான் ஒளிபரப்புவேன். உங்களுக்கு இன்றைய தினமே ஒளிபரப்புவேன். நாளைய தினம் உங்களுக்கு இந்த பாடல் நீங்கள் இப்ப கொண்டு வந்து கொடுத்த 5 பாடல்களை இது விருப்பமான பாடல் என்று கேட்டேன் தானே, அந்த பாடல் உங்களுக்கு கதம்பத்திலே வரும் நாளை, அதாவது நாளை மாலை நேரத்திலே. இப்பொழுது பாடலை கேட்பதற்கு நீங்கள் வந்து அழைத்து பாடலை தரலாம். இன்னும் 5 நிமிடங்கள் இன்னும் உங்களுக்கு இருக்கின்றன, இன்னும் 4 நிமிடங்கள் இருக்கின்றன முடிவடைவதற்கு. அதற்கிடையில வரலாம். செல்வகுமாரங்களோட மிகுதி பாடல் வர வேண்டும், வந்தால் நல்லம். கண்டிப்பாக ஒரு கட்டாயமானது என்று அல்ல என்று நாங்கள் வந்து கண்டுபிடித்த பதங்கள் வந்து விட்டார். ஞானசேகரம் வணக்கம், வணக்கம். தூக்கத்தை வலிமையாவிட்டா
1: கேட்டுட்டுதான் இருக்கேன். அவங்க வீட்டுல வெளியில ரோட்டே நிக்க வச்சு எல்லாம் அந்த பெண்கள்லாம் அழுதத பாத்தோம்னா கொஞ்சம் மன சங்கடமா போயிட்டு.
0: அப்ப எடுத்து கொண்டு போய் விட்டாரா? என்ன
1: எடுத்துட்டு தகனத்துக்கு அவங்களே ஆம்புலன்ஸ்ல எடுத்து விட்டாங்க. சுமார் 10 நிமிஷம் அந்த வண்டி வந்து நின்னுச்சு. அந்த நேரத்தில் பார்த்தா ரொம்ப மனசு சங்கடமா போயிட்டு எனக்கு.
0: இறைவா, இறைவா, இறைவனுக்கு நன்றி. அந்த எங்களுக்கு வரவில்லையே இறைவா, அப்படி கொடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கோ. அந்த உங்களுடைய அயல் அவர்களா?
1: ஆமாப்பா, 8 நேர 8 விடுப்பா, 8 விடுப்பா. ஓனரோட தம்பி அவரு.
0: வைத்தியசாலையில் இருந்தாரா?
1: வைத்தியசாலையில இருந்து தான். நேற்று ராத்திரி ஒரே சத்தமா இருந்துச்சு. நேற்று நைட்டு நீங்க அந்த பாட்டு நீங்க நிகழ்ச்சி முடிக்கிற டயத்துலாம் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அழுகிற சத்தம் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வெளியே எட்டி எட்டி பார்த்தா ஒண்ணுத்தான், லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு 1:30 மணிக்கு ஒரு வயதான அம்மா எல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க அழுதுட்டே இருந்தாங்க. என்ன தகவல்னே தெரியல, நமக்கு கேட்கறதுக்கு நம்ம சங்கடமா இருக்கு. அப்புறம் காலையில எழுந்து பார்த்தா நாற்காலி எல்லாம் போட்டுட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்க.
0: ஆட்கள் கூட்டம் இல்லை தானே, வர முடியாது தானே?
1: ஆட்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு 15 பேர் கூட இருக்க மாட்டாங்க. மட்டும்தான் வெளியில இருந்து வந்தாங்க. ஒரு 10 பேர் கூட
0: அவ்வளவுதான். அந்த அவருடைய உடலை காட்டினார்களா? திறந்து இல்லை இல்லையா?
1: ஆம்புலன்ஸ் அப்படியே இருந்துச்சு, ஆம்புலன்ஸ் அப்படியே இருந்துச்சு. மாலை போட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு அந்த வியாழக்கிழமைங்கனால இந்த கோழி ஒண்ணு கட்டி விடுவாங்க.
0: செய்தி
1: நம்ம படிக்கிறதுக்கும் இந்த கைபேசியில பாக்கிறதுக்கும் நேர்ல பாக்கிறதுக்கும் ரொம்ப சங்கடமா
0: உள்ளது. அப்படியே இது ஒரு படிப்பனிவு மகனே. அந்த இன்னும் தான் உங்கள் நாச்சியார் கோவில் பகுதியில எல்லோரும் முகவாங்கி போட்டுக்கொண்டு வெளியே போகின்றார்களா? ஒரு சிலர் போடுவதில்லை.
1: ஒரு சிலர் போட மாட்டேன் சவால் சவாலே விட்டா இருப்பா. உங்கள்ட்ட பேசும்போது காலையில இருக்கப்பா, மனசுல இருக்கப்பா.
0: அவர்களுக்கு எப்படி, அவர்கள் எப்படி இருக்கார்கள்?
1: அவர் எப்படி இருக்கான்னு தெரியல. வேலையே கிடையாது யாருக்குமே. அவங்க வீட்டை
0: முடங்கிருக்கிறாங்க. அவர் பேருந்து போடுகிறேன் என்று கூறினார். அவர் பேருந்து போடுகிறேன் என்று கூறியிருந்தார். ஆனால் அதான் ஐயா, இன்னும் விழிப்புணர்வு. தனக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லையா? ஐயா, அடுத்தவற்ற பாதுகாப்பையும் எங்கட கையிலே தானே இருக்கின்றது. ஐயோ,
1: நிச்சயமாக
0: இப்போ சங்கடமா இருக்கின்றதா உங்களுக்கு நீரை பார்த்தது?
1: ஆமாப்பா, சாயந்தரம் நிகழ்ச்சிக்கு வந்ததே சரி. இன்னைக்கு ஒரு கையெழுத்து உங்கள்ட்ட போகணுங்கிறதுக்காக சாயந்தரம் வந்துட்டு போனேன். அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் மனசு சரியில்லை. சரி, முடிச்சிருந்தோம்னா இன்னும் ஒருத்திக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் படுப்போம் சொல்லிட்டு படுத்து நேற்று நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நிகழ்ச்சி என்ன சொன்னீங்களா? அப்பாட்ட ஒரு கையெழுத்த போட்டுரும், பாலன்னா ஒரு கையெழுத்த போட்டு போயிடும் அப்பாட்ட, அட்டன்ஸ் போட்டாதான் அப்பா சரியா இருக்கும் அப்படின்ட்டப்பா.
0: அப்ப இப்ப உங்களுக்கு முடியுமா உங்களுக்கு பங்கு கேட்டு மாற்றிக்கொள்ளுங்கள், அது சரியாக முடிந்து விட்டது. இது ஒரு உங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் அயலவருக்கு மட்டுமல்ல, பக்கத்து விட்டவருக்கு மட்டுமல்ல, உலகளாக இருக்கின்றது. அந்த வகையில இறைவனுக்கு ஒரு நன்றி கூற வேண்டும். இறைவா, நான் வீட்டிலே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வகையில் எனக்கு புத்தியையும் கொடுத்து பாதுகாப்பையும் கொடுக்கின்றாயே, அதா புத்தியையும் கொடுத்தா நாங்கள் பாதுகாப்பு முறையை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். கையில் பிடித்துக் கொண்டிருப்பதற்கு ஒரு இடம் தந்திருக்கின்றார் இவர், இருந்து நீங்கள் அளவலாவதற்கு ஒரு இடம் தந்திருக்கின்றார். கலந்துரையாடுவதற்கு தனிமையை தனிமைப்படுத்தாமல் நாங்கள் கலகலப்பாக இருப்பதற்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார் இறைவன். அவரவர் பெற்று வந்த விதி அவ்வளவுதான் ஐயா, உலகளாவும் இது நடந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதை நேரிலே பார்க்கும் பொழுது அந்த பகுதி மக்களுக்கு ஒரு படிப்பனவாகவும் இருக்கும். இப்படித்தான் ஏனென்றால் அவர் போய்விட்டார், அவரை சார்ந்தவர்கள் படும் துன்பத்தை, அவருடைய எதிர்கால வாழ்க்கை இதுகளை எல்லாம் எண்ணும் பொழுது என்ன வேலை பார்த்துக் கொண்டிருந்தார்
1: அவர்? இங்க இது அதாவது இந்த பயிற்சி, இந்த ஆசிரியர் பயிற்சி இந்த பசங்களுக்கு கொடுப்பாங்களா?
0: போதனா ஆசிரியர் நல்லது நல்லது. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நாங்கள் உங்களோடு சேர்ந்து பிரார்த்திப்போம். வேற ஒன்னும் செய்ய முடியாது. அனுதாபத்தை தெரிவித்து எங்களுக்கு பாதுகாப்பு எடுக்கணும். சரி, இப்ப உங்களுக்கான பதம் இங்கே இருக்கின்றது முத்து என்ற பதம். முத்து என்ற பதத்திலே ஆரம்பிக்கும் பாடல்கள் ஒரு 5 கூறுங்கள் கேட்போம்.
1: முத்தமிழில் பாட வந்தேன்.
0: அது முத்தமிழ், முத்து
1: தமிழ்,
0: முத்து முத்து பேர் முத்து நவரத்ன கல்யாணம் முத்து முத்துக்கு முத்தாக அது ஒரு பாடல். நான் மல்லி என்பது வரும்போது ஒரு பாடல் பாடுவேன்.
1: முத்துப்பல் சிரிப்பல்லவோ
0: அவர் இப்ப வருவதில்லை, என்ன பண்றது இல்லை
1: என்ன
0: சுகமாக இருக்கின்ற சரியான வேலைப்பாடுகளில் இருக்கிறார் போலக்கு. முத்துப்பல் சிரிப்பல். அடுத்தது சிப்பி மெல்ல மெல்ல பிறந்து வரும்
1: முத்துச்சிப்பி மெல்ல மெல்ல. முத்தான முத்தல்லவோ,
0: அது சரி முத்தான முத்தல்லவோ. கண்கள் என்று கொண்டு வரும் நடிகர் சிவாஜி
1: முத்துக்களோ கண்கள்,
0: மேக்கப் இல்லாம நடித்த பாடல். அடுத்தது மெரும் மெரும் மெரும் மெரும் மெரும்
1: முத்தாரத்தில் எத்தனை முத்து?
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முத்து ஆரத்தில் முத்து சக ஆரம் முத்தாரம் வாழ்த்துக்கள். 5 பாடல்கள் வந்து கட்டித்தனம் வெற்றிகரமாக வந்துவிட்டீர்கள். வெற்றி வெற்றி வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகிறோம். செல்வகுமார் 2-3 பாடல் தரவில்லை. புன்னகை என்பதில் உங்களுக்கு ஏதாவது பாடல் ஞாபகம் இருக்கிறதா? புன்னகை
1: புன்னகை அவங்க பாண்ட பாடத்தை ஞாபகம் இருக்கும். புன்னகை முன்னன் போகலீங்க கண்ணன்
0: புன்னகையில் ஒரு
1: புன்னகை பூ பூக்கும் திருமகளை என்னமோ ஒரு பாட்டு வரும்.
0: அடுத்தது

0: புன்னகை முடியவில்லையா? அப்படியா? சரி, அப்படி இருந்தாலும் அது எந்த விதமான குழப்பமும் இல்லை. புன்னகையில் மின்சாரம் என்று இருக்குது. நல்லது, இணைந்து சிறப்பித்தவங்க மனதை தேத்திக் கொள்ளுங்கள்.
1: சரியப்பா, சரியப்பா, நன்றி அப்பா, நன்றி
0: அப்பா. இதற்காக நாங்கள் மனதை குழப்ப வேண்டாம். புன்னகை பூவே என்று ஒரு பாடல் இருக்கின்றது, அதோடு ரேவதி இறுதியாக வருகின்ற நன்றி. சில மனதை திடப்படுத்திக்
1: கொள்ளுங்கள்.
0: மகளிர் மனதை திடப்படுத்திக் கொண்டுங்கள். வாழ்த்துக்கள். எங்கே ரேவதி அம்மா, ஓடிவாருங்கள் மகளே. ரேவதி, ரேவதி, ரேவதி, ஓடிவாருங்கள் ரேவதி. வந்துவிட்டார். வணக்கம் ரேவதி, நாங்கள் நிறைவேற்ற நேரத்தில் ஓடி வந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். வாருங்கள் ரேவதி, ரேவதி வாருங்கள். நலமா இருக்கின்றீர்களா?
2: கால் வலிப்பா,
0: வலது வேலை இடது வேலை ரெண்டு காலமா?
2: தொடை பகுதியில இருந்து கால் பாதம் வரைக்கும்
0: ரெண்டு காலமா?
2: ஆமாமாப்பா.
0: திடீர் ரெண்டு, நீங்க நடக்கவும் இல்லை, வேலை செய்வதும் இல்லை, வீட்டில்தான் இருக்கின்றீர்கள். இதுக்கு முன்பு இப்படி வந்திருக்கின்றதா?
2: இந்த மாதிரி வரும்பா. ஆனா என்ன காரணம், டாக்டர்ட்டையும் போக முடியல, சூழ்நிலையே சரியில்லை. எங்க போறது டாக்டர்ட்ட?
0: போக முடியாது இல்லையா?
2: அப்புறமாப்பா.
0: சரி, உங்களுக்கு ஒரு பதம் தருவா? என்ன பதம் வேண்டும்?
2: குடும்பம்.
0: சரி, உங்களுக்கு நல்ல ஒரு பதம் தருகின்றேன். காதல் என்று ஆரம்பிக்கும் பாடல். காதல்.
2: சரியப்பா.
0: ஐந்து பாடல் கொண்டு வாருங்க.
2: காதல் விளையாட கட்டிலீது கண்ணா.
0: ஓ, காதல்.
2: பேச கண்ணன் வந்தானா?
0: என்ன என்ன வந்து காதல்?
2: காதல், காதல் என்று பேச கண்ணன் வருவானா?
0: ஓ, காதல், காதல் என்று பேச கண்ணன் வருவான். நல்லது. காதல், காதல் என்று பேச கண்ணன் வந்தானா?
2: காதலிக்க கற்றுக் கொள்ளுங்கள்.
0: ஓ, அதுவும் அப்படியா? சரி, காதலிக்க.
2: அப்புறம் காதலே நிம்மதினு ஒரு பாடல.
0: அப்படியா? அடங்க வாரி சுகமான பாடல. நாலாவது.
2: அப்புறம் காதல, காதலான்னு ஒரு பாடல்.
0: வாழ்த்துக்கள். இந்த ஐந்து பாடல்ல உங்களுக்கு எந்த பாடல் நல்ல விருப்பமான பாடல்?
2: நான் சொன்ன ஐந்து பாடலே நான் இப்ப
0: மறந்துட்டேன். காதல் விளையாட கட்டிலடு கண்ணி.
2: காதல் முதல் பாடல்.
0: அந்த பாடல் முதல் வரைய பாடங்கள் கேட்போம்.
2: காதல் விளையாட கட்டிலிடு கண்ணி, தூய மகனாட தொட்டிலிடு கண்ணா.
0: சிறப்பு.
2: எண்ணங்களே இன்ப நடனம், கண்ணங்கள் மீது அன்பு மழை பொழியும்.
0: வாழ்த்துக்கணும்மா, சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள். மீண்டும் நீங்கள் வந்து பாடல் கேட்கலாம் என்று உங்களுக்கு விருப்பமான பாடல் பாடல் ஒலிபரப்பாகும் பொழுது நீங்கள் வந்து கேட்கலாம். நன்றி அம்மா, நன்றி. புன்னகை என்ற உங்களுக்கு புன்னகை என்று ஏதாவது பாடல் தெரியுமா? புன்னகை என்று ஆரம்பிக்கும் பாடல் போய் சென்று விட்டா கேட்டவுடனே. புன்னகை போதுமடி என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. புன்னகை போதுமடி என்ற ஒரு பாடல் இருக்கின்றது தானே? செல்வகுமார் வரவில்லை. அதாவது புன்னகையே போதுமடி என்ற பாடல். புன்னகை போதுமடி என்று இருக்கின்றது. புன்னகை போதுமடி என்று இருக்கின்றது. யார் அழைக்கின்றது? புன்னகை புயலில் என்ற ஒன்று இருக்குது. புன்னகையே என்ற பாடல் இருக்கின்றது. பல பாடல்கள் இருக்கின்றது. நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது நிறைவேற்று வந்துவிட்டது. எல்லாமாக 21 உறவுகள் வந்து இன்று பங்கு பெற்றிருந்து 105 பாடல்கள். அந்த குறைபாடலை நான் குறிப்பிட்டேன். 105 பாடல்களை கண்டோம் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். நல்ல நாள், நல்ல நாள். இப்பொழுது அன்பு நெஞ்சங்கள் நிறைவேறிய இந்த சொல்லறுத்து பாடுவ நிகழ்வில் வந்து பங்கு பற்றியவர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை வந்து கேளுங்கள், உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். செல்வகுமார் வந்து விட்டார். வணக்கம் செல்வகுமார்.
3: அப்பா வணக்கம்.
0: கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருக்கா?
3: ஆமாப்பா, புன்னகையில் தீமுட்டின்னு ஒரு ஜீன்ஸ் படத்துல ஒரு பாட்டு இருப்பா.
0: அப்படியா? புன்னகையில் தீமுட்டி. சரி, அடுத்தது?
3: அடுத்து வந்து புன்னகை போது என்ன விலை அப்படின்ற முரட்டு காலை படத்துல வந்து சுந்தரசி நடித்த படம்.
0: அப்படி புன்னகை என்ன விலை? இந்த புன்னகையா புன்னகையா?
3: ஆமாப்பா, புன்னகை.
0: புன்னகை
3: புன்னகை என்ன விலைன்னு.
0: அடுத்தது புன்னகையே போகும்படி என்று இருக்கா?
3: ஆமா, அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அஞ்சு பாட்டு. சரி,
0: அஞ்சு பாட்டு. கையா கொண்டு வந்து கட்டிக்காரன் கொண்டு வந்து விட்டு நானும் முதலில் அதை நிரப்பியிருந்தேன் உங்களுக்காக. நன்றி, நன்றி செல்வகுமார், நன்றி. எங்கே இப்பொழுது பாடல் கேட்டதற்காக ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். வந்து இணைந்த அன்பு உறவுகளை நான் கூறுகின்றேன். இன்று யார் யார் வந்து இணைந்தார்கள் என்று, முதலாவதா வந்து ஷியாமலா இணைந்திருந்தார். அதைத் தொடர்ந்து லண்டன்ல இருந்து எங்கள் மகான் வந்திருந்தார். கௌரி இரண்டு தடவை வந்திருந்தார். சதீஷ்குமார் என்று முதல் முதலாக இணைந்தவர் இரண்டு தடவை வந்திருந்தார். மஞ்சுளா இரண்டு தடவை வந்திருந்தார். கௌரி மீண்டும் வந்தார் இரண்டாவது தடவையும். நிரஞ்சனி இன்று முதன் முதலாக வந்திருந்தார். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. செல்வகுமார் இரண்டு தடவை வந்திருந்தார். ஷியாமலா இரண்டாவது தடவையும் வந்திருந்தார். ராபிக் இரண்டு தடவை வந்திருந்தார். மோகனா செல்வகுமார் வந்திருந்தார். சந்தன் ராஜ் ஒரு தடவை வந்திருந்தார். அதே நேரம் சந்தன் ராஜினுடைய பாரியார் வந்திருந்தார். ஃபாரூக் வந்திருந்தார். சரிதா ராமன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். மஞ்சுளா மீண்டும் வந்தார். செல்வகுமார் மீண்டும் வந்து புன்னகை பற்றி கூறி மீண்டும் வந்து புன்னகை என்று சென்றார். ராபிக் இரண்டாவது தடவை வந்தார். ஞானசேகரன் இடையூறு ஆண் நேரத்திலும் வந்து இணைந்து சிறப்பித்தார். ரேவதியும் சிறப்பித்தார். இப்ப உங்கள் அனைவருக்கும் இத்தனை பேரும் இணைந்திருக்கின்றீர்கள். இவர்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை டப்பு டப்பு டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிக்கொண்டு போகணும். அப்ப நானும் டப்பு டப்பு டப்பு டப்புன்னு பாடலை தந்து கொண்டிருப்பேன். எங்கே யார் முதலில் வந்து பாடலுக்கு ஓடி வருகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். மொழிகள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தது. 21 அழைப்புகள் வந்தது. 21 அழைப்புகள் என்றால் 5 பாடல் மணி, 105 பாடல்களை பொக்கிஷத்திலிருந்து எடுத்துக் கொண்டு வந்து தந்திருக்கிறீர்கள். சிலது இடர்பாடாக இருந்ததுதான். இருப்பினும் அதை கொண்டு வந்து நிறைவேற்றி சென்றவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பாடல்கள் ஓடி வாருங்கள். எங்கே ஓடி வேற இல்லை, வரவில்லை, வர வேண்டும். யார் வருவார் முதலில்? வண்ண வண்ண சொல்லெடுத்து பாடுவோம், ஓடி வாருங்கள்.
4: இங்கு வந்தது செந்தமி பாட்டு மோசமுள்ள மல்லிகை போல்.
0: இப்பொழுது நேரம் கனடாவில் 1:58 நண்பகல். பாரத நாட்டில் மீளத்திரு நாட்டின் நேரம் 11:27. லண்டன் மாநகரிலே இப்பொழுது 6 மணியை தொடப்போகின்றீர்கள். 1 நிமிடத்திலே தொட்டு விடுவீர்கள். அன்பு மகன் ராபிக் வந்து விட்டார் பாடல் கேட்க. வணக்கம் ராபிக். ராபிக் என்ன பாடல் ஐயா வேண்டும்? ராபிக் எங்கே சென்று விட்டீர்கள்? என்ன பாடல் கூறுங்கள் பாடல்.
1: வீட்டுக்கு ஒரு பிள்ளை, வீட்டுக்கு ஒரு பிள்ளை.
0: அதுல என்ன பாடல்?
1: படம் அதுல வந்து இன்று முதல் செல்வம் எது என்னது தெய்வமேகு வாழ்வு வந்தது.
0: இன்று முதல் செல்வம் இது அப்படித்தானே?
1: ஆமா ஆமாயா.
0: எப்படி என்று வருகிறது? இன்று முதல் செல்வம் இது.
1: இன்று முதல் செல்வம் எது என்னது தெய்வம் இது வாழ்வு வந்தது.
0: வாழ்த்துக்கள். இன்று முதல் செல்வம் இது பாடல் அந்த காலம் உங்களுக்கு முதல் பாடலாக கிடைக்க இருக்கின்றது. நான் தருவேன் பெட்டி காலம். நீங்கள் பாடல்களை வந்து 2-10 பாடல் சொன்னதுக்கு நன்றி. இன்றைக்கு சரியா?
1: நன்றி.
0: அடுத்த உறவு வந்து சொல்கின்றால் அவரை அழைத்து விடுகிறேன். வணக்கம் வணக்கம் மகளே ஷியாமலா. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். 10 பாடல் தந்த கட்டிக்காரி கூறுங்கள்.
2: நன்றி. அப்பா இங்கே ஒரு கங்கை படம் பா. சோலை புஷ்பங்களே சோகம் சொல்லுங்களே. அந்த பாட்டுப்பா.
0: வெட்டி வெட்டி போட்டு சோகப்படம். சோலை புஷ்பங்களே. சரி நல்லது. அந்த பாடம் தருகின்றேனம்மா, அடுத்த அடுத்த ஒரு உடன் சொல்லி வாழ்க்கை. எங்கே ஃபாரூக் ஓடி வந்தார், ஃபாரூக் ஓடி வாருங்கள். ஃபாரூக் நலம் நாடுவது மதுவே என்று வருவாரு ஃபாரூக் அவர் வருவார். எங்கே இப்பொழுது வந்தது யாராக இருக்கலாம்? சரிதா தான்,
2: சரிதாராமன்.
0: வாழ்த்துக்கள் சரிதாராமன், நல்லது. நீங்க பாடல்களை தந்து சிறப்பித்ததுக்கு வாழ்த்துக்கள் மகளே. என்ன பாடல் அம்மா வேணும்?
2: வரும் வளர்ச்சியிலிருந்து நன்றி சொல்ல உனக்குப்பா.
0: நன்றி சொல்ல உனக்கு என்று பாடலாம். சரி நல்லதம்மா, அந்த பாடல்களும் கிடைக்கும்.
2: நன்றிங்க,
0: நன்றி அம்மா, நன்றி நன்றி. ஜசன் தூங்கிட்டாரா?
1: சைக்கிள் வண்டி மேலே தங்க நிற பொம்மை போல அப்படின்னு ஒரு பாட்டு.
0: சைக்கிள் வண்டி மேலே தங்க நிற பொம்மை போலயா? யார் பாடி இருக்காது?
1: அவர் இந்த நகைச்சுவை நடிகர் ஒருத்தர், அவர் பண்ணதுதான்.
0: ராஜகோபால், ராஜகோபால், குலதெய்வம் ராஜகோபால். சரி, சைக்கிள் வண்டி மேலே பொம்மை வண்டி, பொம்மை
1: தங்க நிற, தங்க நிற பொம்மை போல.
0: சரி, அந்த பாடலை பார்ப்போம். நான் தங்க நிற பொம்மை போலே ஐயா, அந்த பாடல் உங்களுக்கு.
1: சரி அப்பா,
0: சரி, மனம் மாறியிருங்கள் பொம்மை போல. நல்லது. அடுத்த பாடல யார் தரப்பு? ஃபாரூக் வந்து விட்டார், அவரிடம் செல்கின்றேன். வணக்கம் ஃபாரூக்.
5: அப்பா வணக்கம்.
0: என்ன பாடல்?
5: படம் படம் வந்துப்பா, ஆசை அலைகள்.
0: ஆசை அலைகள் என்ற திரைப்படத்தில் என்ன பாடல்?
5: நடந்து வந்த பாதையிலே.
0: நடந்து வந்த பாதையிலையா?
5: ஆமாப்பா. நன்றி அப்பா, நன்றி.
0: நடந்து வந்த பாதையிலே அங்கால என்ன வரும்? நாலு வழி
5: நடந்து வந்த பாதையிலே, நாலு வழி, நாலு பாதை நான் பார்த்தேன்.
0: நாலு வழி நான் நடந்து நல்லது. அந்த பாடல் உங்களுக்கு நடந்து வந்த பாதையிலே. நன்றி. அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றீர்கள்? அடுத்த பாடல் யார் தரப்போ? முதலாவது பாடல் இன்று முதல் செல்வம் இது என்ற பாடலை தருகின்றேன். கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே பாடல் முடிவிலே வந்து பாடலை கேளுங்கள். உங்களுக்கு தருகின்றேன் பாடல்.

0: வணக்கம் மஞ்சுளா.
1: வணக்கம் பா.
0: என்ன பாடல் மகளே?
1: ஒரு பாட்டு கண்டுபிடிக்கவே முடியலப்பா என்னால.
0: என்ன பாட்டம்மா?
1: அதான் முன்ன சொன்ன பாட்டு, இதே இப்ப வரி
0: வந்ததுப்பா. மண்டிய போட்டுக்குள்ள போனா தேடி பிடிப்போம். இப்பொழுது என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள்?
1: நீதிப்பா படம் ஓடுது பார், நல்ல படம் ஓட்டுவது சின்ன பொண்ணு.
0: ஓ, ஓடுது பார் நல்ல படம்
1: ஓட்டுவது சின்ன பொண்ணு.
0: ஓடுது பார் நல்ல படம். ஏதாவது சத்தம் வருகின்றதாமா உங்களுக்கு? ஒரு மெஷின் சத்தம்
1: இல்லப்பா?
0: பக்கத்துல அந்த இது இழுக்கிறார்கள், அந்த இயந்திரத்தின் சத்தம் கேட்கின்றது. ஓட்டுவது சின்ன பெண். வாழ்த்துக்கலாமா, அந்த பாடலை தேடிச்சறைகின்றேன். அடுத்த பாடலை யாருக்கு வரட்டும். இந்த பாடல் நல்லதுமா? நல்லது. பாடல் ஓடிக்கொண்டிருக்கும்.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்த பாடல் ஷியாமலா நீங்கள் கேட்ட சோலை புஷ்பங்களே கேட்போமா அந்த பாடலை பொழுது.

இனிமையான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இன்னும் பாடல் வருகின்றது. அந்த பாடலை தருகின்றார் மனபை சரிதா ராமன் அவர்கள். மரமலர்ச்சி திரைப்படத்து பாடலை கேட்டீர்கள் மகளே, உங்கள் பாடல் காற்றலையில்.

நான் பேசுவது கேட்கவில்லையா? சரிதா ராமன் அவர்கள் கேட்ட பாடல் மறுமலர்ச்சி திரைப்பட பாடல். நன்றி சொல்ல உனக்கு என்று ஆரம்பித்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அடுத்த பாடல் சொல்லறுத்து பாடுவோம் நிகழ்வே வந்து 105 பாடல்களை தந்த அன்பு உறவுகளுள் தங்களுக்கு விருப்பமான பாடலை நேரலையில் கேட்க விரும்பி கேட்பவர்கள் அடுத்தவர் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் சித்தி திரைப்படத்தில் அந்த பாடல் வருகிறது. நீங்கள் சொன்ன அந்த நடிகர் ராதாவை சொல்லுகிறீர்கள் மகனே, அன்றுதான் நினைக்கிறேன். பாடலை கேட்போமா? சைக்கிள் வண்டி மேலே.

கண்களுக்கு நல்லது ஒரு பார்ட்டி, கட்டழகி உன்னுடைய பேட்டி. ரெண்டு கண்களுக்கு நல்லது ஒரு பார்ட்டி, நீ காலாலே இடுகிற டூட்டி, என் கையாலே எப்போது செய்வேன் தீமாட்டி. ஐயா அம்மம்மா.

பேரு போட்டி இன்னும் ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு. பெண்ணழகு போட்டி இன்னும் ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு. அதில் உன்னை விட்டு அடிப்பேன் விண்ணு. நம்ம உதவியும் தேவையுண்டு யோசனை பண்ணு. அம்மா அம்மா.

இனிமையான அந்த பாடல் மிதிவண்டி நாளையே மிதிவண்டிக்கான அந்த பாடலை ஞானசேகரன் கேட்டு மகிழ்ந்த வேளை நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம் அந்த பாடலை அன்பு உறவுகளே. அந்த வேளையில் அடுத்த ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார் எங்களுடைய சவுதி அரேபியாவிலிருந்து ஃபாரூக், ஆசை அலைகள் திரைப்படுத்த பாடல். உங்களுக்காக நீங்கள் கேட்ட பாடல் வேறு கேட்டு மகிழ்ந்து

0: இனிமையான அந்த பாடல் ஒரு தத்துவ பாடலாக வந்து அமைந்தது. அந்த உறவுகளே ஃபாரூக், நீங்கள் கேட்ட பாடலை தொடர்ந்து அடுத்த பாடல் எங்களுடைய மஞ்சுளா நீங்கள் கேட்டீர்கள். நீதி திரைப்படத்தில் ஒரு பாடல், அந்த பாடல் வருகிறதம்மா, கேட்போமா?
1: என்ன வினோதம் பாரு, எவ்வளவு

0: கழக என்ன? மீசை இல்லாத ஆம்பளைக்கு என்ன பேரு?
1: பொம்பளை.
2: பொம்பளை குழந்தைகளா? பொம்பளைக்கு அழகண்ணா
1: அடக்கம்.
2: அடக்கம் இல்லாத பொம்பளைய என்ன சொல்றது?
1: பிசாசு.
0: என்னைய கலாட்டா பண்ற? உடம்பு எப்படி இருக்கு?
2: பல்ல உடப்பேன். முதல்ல குழந்தை பயாஸ்கோப் பாக்கணும்.
0: சில்ற
2: சுத்த சில்றையா இருக்கிய மோகிரி பிசாசு.
0: நான் ஒண்ணு மோகிரி பிசாசு இல்ல, என் பேர் ராதா.
2: நீ ராதாவோ சோதாவோ முதல்ல குழந்தை படம் பாக்கணும். சமா ஓடு போய் பார்ப்போம். போ பாட்டு பாடு. அசரிக்க பாடுனா.

இனிமையான பாடல்கள் இதமாக வந்து காற்றலையில் எங்கள் காதோரம் சென்றது அந்த உறவுகளே. இன்றைய சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வே வந்து பங்கு பற்றி சிறப்பித்த அனைத்து உறவுகளே உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்களுக்கு கடந்த வாரம்தான் ஆரம்பித்தோம், இந்த வாரமும் கொண்டு வந்தோம், சிறப்பாக சென்றிருக்கின்றது. அதை சிறப்பித்தவர்கள் நீங்கள், உங்கள் கரத்தில் தான் இருக்கின்றது. இது மனித தமிழ் வாங்கி 24 மணி நேர தமிழ்ச்சவை. எங்களுக்கு நேரம் சரியாக 2:30 மணி பிற்பகல், உங்களுக்கு 12 மணியை தொடங்கினும் 1 நிமிடம் இருக்கின்றது பாரத நாட்டிலும் ஈழத் தமிழ்நாட்டிலும். 5:30 நிமிடத்தை லண்டன் மாநகரிலே தொட்டாலும் சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகளில் இப்பொழுது 9:30 நிமிடமாக காட்டிக்கொண்டிருக்கிறது இரவு நேரம். நேரங்கள் பலவாக இருந்தாலும் வித்தியாசமாக இருந்தாலும் நாங்கள் மொழியல் தமிழ் வானொலி என்ற ஒரு குடையின் கீழ் இருக்கின்றோம். ஒரு உறவுகளாக இருந்து உறவாடிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அன்பாக வந்து இணைந்து சிறப்பித்து இன்றைய சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வை சிறப்பித்து சென்றவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டு இதை ரசனையான ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்று கூறிக்கொண்டவர்களுக்கும் 105 பாடல்களை கொண்டு வந்து தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் பாடல்களை கேட்பதற்காக 6 உறவுகள் வந்து பாடலை கேட்டிருந்தீர்கள். உங்கள் பாடலையும் காற்றலையும் தந்து முடித்துவிட்டு காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வந்து நிகழ்ச்சியை மீண்டும் நாளை காலை நேயர் நேரத்தில் உங்களை நான் சந்திப்பேன் நேரலையில் என்று கூறி நாளை மாலை, அதாவது கனடாவிலே காலை, இலங்கை இந்தியாவிலே மாலை 1 மணி நேரம் என்று நினைக்கின்றேன். 1:30 இருக்கும் லண்டன் மாநகரிலே அந்த வேளையிலே உங்களை நான் சந்திக்கின்றேன். நேரலையில் வந்து நேயர் நேர பாடல்களை நீங்கள் தந்து பாடலை கேட்டு உடனே அந்த நிகழ்ச்சியிலே பாடலை கேட்டு மகிழ்ந்தோடு செல்லலாம். மீண்டும் கலம்பத்திலேயும் சந்திக்கலாம் அன்பு உறவுகளே. இப்பொழுது நிறைவு கொண்டு வருகின்றேன். உலகின் பல பாகங்களிலிருந்தும் எங்களுடைய பல்சுவை நிகழ்வுகளை அன்பு உறவுகள் பக்குவமாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் ஓடிக்கொண்டிருக்கும், கேட்டு மகிழலாம். ஒரு அன்பு உறவின் சோகத்தை இன்று பகிர்ந்து கொண்டோம். அந்த சோகம் எங்களுக்கு ஒரு படிப்பனமாகத்தான் இருக்கு.

0: தண்ணீரை குடித்தென்றாலும் நாங்கள் வீட்டிலே பாதுகாப்பாக இருக்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றாய், அதுக்கு நன்றி. அது மட்டுமில்லாமல் எங்களுக்குள் நோய்வாய் வராமல் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்கின்றோம், அது எங்கள் கடமை. இறைவா கடைக்கண் சாத்தி எங்களை காத்துக்கொள் என்று மீண்டும் இறைஞ்சிக் கொண்டு உங்கள் அனைவரிடம் இருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணைந்த உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இது நிறைவு பெற்றது. சொல் எடுத்து பாடுவோம். இந்த சொல் எடுத்து பாடுவோம் மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை சந்திக்கலாம் இந்த நிகழ்விலே. ஆனால் தினமும் நாங்கள் கதம்பத்திலே சந்தித்துக் கொள்வோம் என்று கூறி காற்றிலிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
0: முரியல் தமிழ் வானொலியின் காற்றலை கதம்பம்.

ஐந்து பாடல்களும் எந்த பாடல் என்று கூற வருகிறேன். இதுவரை நேரமும் நான் பேசியது உங்களுக்கு கேட்டே இருக்க காரணம் இல்லை. காரணம், அந்த ஆளியை நான் அழுத்தாமல் கூறி வந்துவிட்டேன். மீண்டும் கூற வேண்டிய நிலையில் நான் இருக்கின்றேன். மீண்டும் ஆரம்பத்திலிருந்து தான் நாங்கள் வர வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ்ச்சேவை, கனடா கலையகம்.

0: சந்தோஷம் தரும் சவாரி போவோம் சலோ சலோ என்ற இசையை காணவில்லையே என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். காரணம், நான் ஆளியை உயர்த்தி விடவில்லை. அதனால் என் ஒலி உங்களுக்கோ உங்கள் ஒலி எனக்கோ கேட்பதற்கு சாத்தியமில்லை. தூக்கத்திலே இருந்த அதிபர் அவர்கள் உடனடியாக கண் ஒழித்து வந்தோரோ எச்சரிக்கையை தந்துவிட்டு செல்கின்றார். அவர் வந்து கலையகத்தோல் கால் வைக்கும் பொழுது ஏன் வருகின்றார் என்று எண்ணவில்லை. ஏதோ பிழை என்றதை எண்ணிவிட்டு பார்த்தேன். அங்கே ஆளி உயரமாக இருக்க காணவில்லை. அதனால் மீண்டும் வருகின்றேன். இது முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டு சவாரி 77 என்று அன்புடன் ஜெகபர் சாதிக் அவர்கள் அனுப்பியே விட்டார். இது 77வது பாட்டு சவாரி என்று. 76 பாட்டு சவாரிகளை கண்ட நாங்கள் இன்று 2023 ஆண்டு 10வது மாதம் 23 நாள் திங்கட்கிழமையும் 77வது பாட்டு சவாரியை சந்திக்க இருக்கின்றோம். அந்த பாட்டு சவாரியிலே கேட்கும் வேளையிலே இங்கே காலநிலையை பார்த்து கொண்டால் 7 பாகை செல்சியஸ் என்று காட்டப்படுகின்றது. 7 பாகையை வெளியே சென்று உணர்ந்தால் ஒரு பாகையில் எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு சீதுஷ்ண நிலைதான் எங்களுக்கு காணப்படுகின்றன. ஈழத்திற நாட்டில் 9:08 நிமிடத்தை காட்டுகின்றது இப்பொழுது இரவு நேரத்திலே. அதே போன்று தென்னகத்திலும் தமிழ்நாடு தென்னகத்திலும் 9:08 நிமிடம் என்று காட்டும் இந்த வேளையிலே ஐரோப்பிய மாநிலத்தில் ஒன்றான எங்களுடைய குவைத் நாட்டு பக்கமும் 7:39 நிமிடம் என்று காட்டிக்கொண்டிருக்கின்றது. மாலை நேரம், மன்னிக்க வேண்டும், மாலை நேரம். அந்த வேளையிலே தான் எங்களுடைய ஆங்கில நாடான இங்கிலாந்து நாட்டில் 4:39 நிமிடத்தை எட்டிவிட்டது. இந்த வேளையில் கனடாவில் நண்பகலை எட்டும் வேளையிலே 11:39 நிமிடை தொட்டுவிட்டது என்பது உறவுகளே. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. வரவேற்று எழுதிய அன்பர்களுள் அடுத்து பாட்டு சவாரி 70 பங்கு பெற்ற காத்து கொண்டிருக்கின்றோம் என்று கிருஷ்ணன் அவர்கள் அழகாக எழுதிவிட்டு இப்பொழுது கேட்கின்றது என்று எழுதியிருக்கின்றார். அதற்கு முன்பு சத்தம் வரவில்லை என்பதையும் எனக்கு அறிவித்திருக்கின்றார்கள். நான் பேசிக்கொண்டிருந்தேனே தவிர இந்த செய்தியை பார்க்காமல் விட்டுவிட்டேன். இப்பொழுது எல்லோருக்கும் கேட்கும் என்று நான் எண்ணுகின்றேன். தவறுதலுக்கு வருந்துகிறேன். முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை பாட்டு சவாரி 77 என்ன பாடலை தரப்போகின்றது என்றுதானே உங்களுக்கு எண்ணம்.
1: சந்தோஷம் தரும் சவாரி போவோம் செல்லோ செல்லோ.
0: ஆமாம், சவாரி போவோம் என்ன பாடலை கேட்டு சவாரியை நாங்கள் உறுதி செய்து வாக்களிப்பது என்று எண்ணம். இந்த வேளையில் இந்த இன்றைய பாட்டு சவாரிக்கு வளமை போயிலும் 5 பாடல்கள் குவித்திருக்கின்றன. அந்த 5 குதித்து வந்த 5 பாடல்களும் வருகின்றது. இந்த பாடல்களுக்கு குரல் கொடுத்திருக்கின்றார்கள் பிரபலமான பின்னணி பாடகர்கள். பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள், இசைக்குயில் எஸ் ஜே ஜானகி அவர்கள், பிரபல பின்னணி பாடகர் உன்னி மீனனையா அவர்களோடு, அனுரா ஸ்ரீராம் அவர்களும், மகாலட்சுமி ஐயர் அவர்களோடு, கே எஸ் சித்ரா அம்மா அவர்களும், மனோஜ் அவர்களும், எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி அம்மா மீண்டும் இவர்கள் குரல் கொடுத்திருக்கின்றார்கள். பிரபல பின்னணி இசையமைப்பாளர்களாக இசை ஞானி இளையராஜாவும் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களும் இந்த 5 பாடல்களும் இசை கோர்த்திருந்தார். அதனால் இந்த பாடல் வந்தாலும் போட்டி இவர்கள் இருவருக்கும் மட்டும்தானா இல்லை பாடகர்களுக்கும் தானா என்று எண்ணும் ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. சரி, அப்படி என்றால் பாடுவோர் பாடட்டும், பாடல் என்ன என்றுதானே நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள். முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் பாட்டு சவாரி 77 அலங்கரிக்கும் பாடல்கள் கொம்புகிரி மூக்கன், கண்ணுக்குள் நிலவு, பிரியமான தோழி, வானத்தை போல, நினைவெல்லாம் நித்யா. இந்த 5 திரைப்படங்களிலும் பாடல்கள் உதிக்கின்றன, கொதிக்கின்றன, குதிக்கின்றன. கொதித்து குதித்து வரும் இந்த பாடல்கள் உதிப்பது எங்கள் உள்ளத்திலே. எந்த பாடல் நான் சிறந்த பாடல் என்று கேட்பதை தர அந்த கேள்வியை கேட்கும் அந்த பாடல்களுக்கு என்ன பதம் முதல் பதமாக வரும் இந்த 5 பாடல்களையும் என்ன பாடல் ஒத்துப்போகும் பாடல்களாக வந்து ஒரு பதத்தில் வரும் பாடல்கள் ஏதாவது தென்பட்டதா உங்களுக்கு? இல்லை இல்லை.
1: ஜல்தி போவோம் செல்லோ செல்லோ.
0: ஆமாம், ஜல்தி போவோம், நாங்கள் விரைவாக செல்வோம் என்று கூறும் இந்த வகையிலே 5 பாடல்களும் ஒவ்வொன்றாக வர இருக்கின்றது. 5 பாடலை ஒரே முகத்தில் கேட்கப் போகின்றோம். நாங்கள் கேட்டு மகிழ்ந்த சிறந்த பாடல்கள் தான் இன்று வருகின்றன. சரி, இப்பொழுது கூறுகிறேன், இன்று போட்டிக்கு வரும் 5 பாடல்களும் ரோஜா என்ற பதத்தை முதலில் தாங்கி 5 பாடல்களையும் பாட வருகின்றன. ரோஜா என்ற பாடல், ரோஜா என்று ஆரம்பிக்கும் பாடல். எங்கே உங்கள் காதல் விழுந்துவிட்டது ரோஜா? பாடல் என்னவென்று கண்டுபிடித்தீர்களா? சரி, முதலாவது பாடல் ரோஜா என்ற பாடலை தர வருகின்றது காற்றலை மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 77 இசை ஞானியின் இசையிலே மலர்ந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் எஸ் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு பாடல் கொம்பேறி மூக்கன் திரைப்படத்தில் இருந்து வருகிறது. ஞாபகத்துக்கு வருகின்றதா அந்த பாடல்? இந்த பாடல் தான்.

சிறப்பான அந்த பாடலை பொழுது சரியான ஒலியிலே வந்திருக்கும் போது துல்லியமாக நாங்கள் இசையையும் கேட்டு மகளக்கூடிய வாய்ப்பில் இருந்தோம் என்பவர்களே, முதலில் வந்த பாடல் சத்தம் ஒலி பெருக்கியின் பக்கம் அந்த வலைதளத்திலே எங்களுக்கு இணையதளங்களிலே பாடல்களை விநியோகிக்கும் உறவுகள் பேர் உறவுகள் அவர்கள் சில பாடல்களில் சில விடயங்கள் நுணுக்கங்களை கவனிப்பதில்லை, எழுத்துகளிலே பாடல் வந்தால் போதும் என்ற அளவில் தங்கள் எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர தரமானதை தருவோம் என்று எண்ணுகிறார்கள் இல்லை. இருப்பினும் அதை சரியாக தெரிவு செய்து தர வேண்டிய கடமை என் கடமை. தொகுத்து வழங்கும் பொழுது அந்த பாடலை கேட்டுவிட்டு உடனே இருந்து இப்பொழுது நீங்கள் முழுமையாக அழகாக இனிமையாக பலமாக கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். இதற்கான இசையை இசைஞானி இளையராஜா அவர்கள் வழங்கிய வேளையிலே கொம்பரி மூக்கன் திரைப்படத்திலிருந்து பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு எஸ் ஜானகி அம்மா இசை குயிலும் இணைந்து பாடிய பாடலை கேட்டோம் முதலாவது பாடலாக. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையின் பாட்டு சவாரி 77 பக்கமாக வரும் பாடல்களை பாட்டு சவாரி 77 அலங்கரிக்க வரும் இரண்டாவது பாடல்களில் உன்னிகிருஷ்ணன் ஐயா அவர்களோடு அனுராதா ஸ்ரீராம் இவர்கள் மணிந்து பாடுவதற்காக இசைஞானி இசையமைத்து கொடுத்திருக்கின்றார். கண்ணுக்குள் நிலவு என்ற திரைப்படத்திலிருந்து ரோஜா பூந்தோட்டம் என்ற பாடலை எங்கே அந்த பாடலை கேட்போமா?

இரண்டாவது பாடலும் ரோஜா பூந்தோட்டம் என்று ரோஜா என்ற பதத்தை முதலில் தாங்கி வந்து ஒலித்ததை கேட்டோம் அன்பு உறவுகளே. இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பாட்டு சவாரி. 77 அலங்கரிக்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து போட்டியிலே கலந்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியை வரவேற்று ஜெகபிரசாதிக் அவர்கள், கிருஷ்ணன், ஜெயா, பிரபு, ராஃபிக் இவர்கள் அற்புதமாக வரவேற்பு கொடுத்து ஆயத்தமாக இருக்கின்றார்கள் போட்டியிலே கலந்து கொள்ளும் வேளையிலே. அடுத்த பாடல் என்ன, ரோஜாவை கொண்டு வருகின்றது, என்ன பதத்தை கொண்டு வருகின்றது என்று கேட்டால், அந்த பாடல் பிரியமான தோழி என்ற திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களினால் இசையமைத்து விட்ட பாடலுக்கு மகாலட்சுமி ஐயர் அவர்கள் குரல் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பாடலும் காற்றலில் ஒலித்த பாடல் பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து மூன்றாவது பாடலாகன இந்த பாடல்.

மூன்றாவது பாடலும் இசை சேர்த்து எங்கள் காதோரம் மகள வைத்துச் சென்றது. அன்பு உறவுகளே, ரோஜாக்களே, நம் நெஞ்சல் என்ற பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். பிரியமான தோழி, திரைப்படத்திலிருந்து பாட்டு சவாரி 77 கேட்டு மகிழ்ந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்று உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளின் காதோரம் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் வானத்தை போல என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. பிரபல பின்னணி பாடகி சின்னக்குயில் KS சித்ரா அவர்களோடும் இசை மாமணி மனோ ஐயா அவர்களும் பாடுவதற்காக SA ராஜ்குமார் அவர்கள் தான் மீண்டும் இசை கோர்த்து அனுப்புகின்றார். ஒலிக்கின்றது பாடல் காதோரம் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து ரோஜாப்பூ மாலையிலே.

எளிமையான அந்த பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களின் இசையிலே ஒலித்ததை கேட்டு மகிழ்ந்தோம். நான்காவது பாடலாக நான்கு பாடலை தந்த ரோஜா ஐந்தாவது எந்த பாடலை தரப்போகின்றது? நான் முதலே கூறியிருந்தேன் அல்லவா, நினைவில்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து தர இருக்கின்றது. இந்த பாடலுக்கு பாடும் நிலா எஸ் பி பாலசுப்புனியும் அவர்களோடு இசை குயில் எஸ் ஜானகி அம்மாவும் குரல் கொடுக்க வேண்டும் என்று அற்புதமான இசையை வழங்கியிருக்கின்றார் இசை ஞானி இளையராஜா அவர்கள். எங்கே அந்த பாடலையும் ஐந்தாவது பாடலாக கேட்போமா?

ஐந்து பாடல்களையும் அழகாக கேட்டு மகிழ்ந்தோம். இனிமையான பாடல்கள், இசைகளை கூட்டி வரிகளை காட்டி ஒலிகளை ஊட்டி எங்களுக்கு காதோறும் மகிழ்ச்சி அடைய செய்தது. ஐந்து பாடல்களும் ஒரே நேரத்தில் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த ஐந்து பாடல்களும் எந்த பாடல் சிறப்பாக இருக்கின்றது என்று நீங்கள் தீர்க்கமாக முடிவு செய்து 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வந்து இணைந்து கொள்ளலாம். அன்பின் நெஞ்சங்களை, உங்களுக்கான அந்த பாடல்கள் இப்பொழுது புலனத்தில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன அல்லவா? பார்த்து கொண்டிருப்பீர்கள். அந்த பாடலை, எந்த பாடல் சிறந்த பாடல் என்று நீங்களே தெரிவு செய்து வந்து வாக்களிக்க வேண்டும். மீண்டும் கூறுகின்றேன், 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு நேரம் சரியாக 12 மணி 14 நிமிடம் நண்பகலாக எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. வாருங்கள், வந்து உங்கள் வாக்குகளை தாருங்கள், விரைவிலே வந்து தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உங்கள் கரங்களில் தொலைபேசியின் நேரத்தை தருகின்றேன். வாருங்கள், வந்து இணைந்து கொள்ளுங்கள்.

0: காத்திருந்து பாரு.
1: வாக்களிப்பதற்காக வந்துவிட்டார்கள் இணையர்களாக கே எஸ் கிருஷ்ணன், அனுஷியா இவர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் அனுஷியா, வணக்கம் வணக்கம் வணக்கம் அனுஷியா வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் பா. அனுஷியா பேசுறேன் பா.
1: வணக்கம் மகளே அனுஷியா, எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? முதலாகதாக வந்து இணைந்து கொண்ட அனுஷியா, உங்களை வரவேற்கும் வேளையிலே நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை கூறுகின்றேன். அங்கே அம்மா நலமாக இருக்கின்றார், விரைவாக விரைவில் வந்து விடுவார் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொள்ளுகின்றேன். அங்கே நவராத்திரி தினம் எப்படி போகின்றது?
2: நல்லா இருக்கு.
1: வீட்டிலையும் கும்பிட்டீர்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு, எல்லா அருளும் உங்களுக்கு ஒன்று சேர்ந்து எங்களுக்கும் பாலித்து வரட்டு. இந்த நவராத்திரி நாளிலே என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். ஐந்து பாடல்களையும் கேட்டீர்களா? நல்லா இருந்தது. இந்த நவராத்திரி நாளையிலே அங்க நீங்களும் உங்கள் வீட்டிலேயே சாமி கும்பிடும் பொழுது காலநிலை உங்களுக்கு எப்படி இருந்தது? மழை பெய்ததா?
2: இல்லப்பா,
1: மழை பெய்யவில்லை.
2: வெயில்
1: தான். சரி, இந்த நேரத்திலே நாங்கள் பாடலுக்கு வாக்குகளை அளிக்கலாம் என்று எண்ணுகிறேன். இந்த பாடலை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று காற்றலைக்கு விட்டு வாக்குச்சாவடிக்கு செல்வோமா? செல்வோம்
2: செல்வோம்ப்பா.

0: வேளையில பாடச்ச வாரியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளோடு அனுஷியா, நீங்கள் வந்து நல்ல பாடலை தந்திருக்கின்றீர்கள். இந்த 5 பாடல்களும் நீங்கள் கேட்ட பாடல்கள் தானே மகளே? இனிமையான பாடலை நன்றாக தெரிவு செய்து தந்து செல்லும் இந்த வேளையில் இன்று நீங்கள் என்ன பாடலை நீங்கள் கேட்க போகின்றீர்கள்?
1: சரஸ்வதி சபதம்.
0: சரஸ்வதி என்ன பாடலா இருக்கும்?
1: கோமாதா
0: எங்கள் குலமாதா. இப்பொழுதே கேட்டு விடுகிறேன், பின்பு வர உங்களுக்கு நிறம் இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் வாக்களித்த பாடல் முதலாவதா வருகிறதோ இல்லையோ பாடல் உங்களுக்கு கிடைக்கும் வந்து இணைந்தமைக்காக. அடுத்து உங்கள் அவர் அருகிலே இருக்கின்றாரா? அவர் இருப்பாரே, இருக்கின்றார். அவரோடு பேசுவோம். நன்றி மகளே, நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் கிருஷ். வணக்கம் கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் ஐயன்.
0: அப்படி ஏராளமாக மகிழ்வாக இருக்கின்றேன். வரவேற்பு கூறி பாடல் சத்தம் பரவில்லை கூறி இல்லை இப்பொழுது மீண்டும் வருகின்றது என்றெல்லாம் எனக்கு ஊக்கம்
2: கொடுத்தேன்.
0: நீங்கள் எழுதுவதை நான் நம்புவதில்லை. என்ன உங்கள் வலைத்தளம் சில வேலை இருக்கும், ஆனா எனக்கு என்னுடைய பக்கத்திலே நற்பிள்ளை என்றதை நான் உடனே கண்டுபிடித்தேன். வானரசி அவர்கள் ஓடி வந்து உடனே என்னை அழுத்தம் கொடுத்து விட்டார். வாழ்த்துக்கள் சிறப்புகள் உங்கள் எல்லோருக்கும். சரி,
2: இன்று
0: பாருங்கள் காற்றலகி போவோம் பாருங்கள்.

0: வந்துவிட்டோம் வாக்குச்சாவடிக்கு. வந்து வாக்குச்சாவடியை விட்டு காட்டலைக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது ஐந்து பாடல் நீங்கள் கேட்ட பாடல் நல்ல தரவுகளையும் கருத்துக்களையும் கூறினீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு நாங்கள் பகிரங்கமாக அவற்றை பேச முடியாது. இருப்பினும் ஐந்து பாடல்களும் நல்ல பாடலை தெரிவித்து தந்த உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள நவராத்திரி நன்னாளில் புனிதமாக இருக்கட்டும். உங்களுக்கான என்ன பாடலை நான் ஒளிபரப்பலாம் நிகழ்ச்சி முடிவிலே, உங்களை வீணாக அழைத்துக் கொண்டிருக்காமல்?
1: சரிங்கய்யா,
0: கூறுங்க.
1: நீ எல்லாம் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ தான் இல்லை.
0: நீ எல்லாம் தெய்வம் இல்லை என்ற பாடலை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள். அந்த பாடல் உங்களுக்கு பாட்டு சவாரி முடிவிலே தரப்படும். நீங்கள் வாக்களித்த பாடல் வரலாம், வராமல் விடலாம். ஆனால் உங்கள் நீங்கள் கேட்ட பாடலை தருகின்றேன் காட்டலையில். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக எங்களுடைய நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக எங்கள் ஜெகவர் சாதிக் அவர்கள் படம் வரைந்து வரவேற்பு கூறி வருக வருக என்று அழைத்தவர் வந்துவிட்டார் என்று நீண்ட நாள் வரவில்லை காட்டலைக்கு, இப்பொழுது வந்துவிட்டார். வணக்கம் ஜெகவர் சாதிக் அவர்களே, வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகவர் சாதிக், தாங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா? ஐயா
0: அனைவரும் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? பச்சைக்கிளி செல்லக்கிளி எல்லா
2: அனைவரும் நலமா இருக்கீங்க.
0: வாழ்த்துக்கள். சிறப்பாக கருத்துக்களை தந்து இருந்தீர்கள், வரவேற்புக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் காற்றலையை விட்டு வாக்குச்சாவடிக்கு செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
2: நிச்சயமாக சொல்லுவோம் ஐயா.
0: சென்று பார்ப்போமா? சரி,
2: சென்று பார்ப்போம் ஐயா.
0: சென்று பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் காற்றலையை விட்டு வாக்குச்சாவடிக்கு செல்லும் வேளையில்

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு நாகப்பட்டினம். ஜெகவர் சாதிக் அவர்களே, நல்ல பாடல்களை தெரிவித்திருக்கின்றீர்கள். ஐந்து பாடல்களை ஒன்றாக கேட்ட ரசனை உள்ள நீங்கள் தந்த வரி வாக்கினை பெற்றுக்கொண்டோம். இந்த ஐந்து பாடலையும் நீங்கள் கேட்ட பாடல்கள் தான், இனிமையான பாடல்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறுகின்றேன். நீங்கள் வாக்களித்த பாடல் முதலாவது வரலாம் அல்லது வராமல் போகலாம். என்ன பாடலை இறுதியில் ஒளிபரப்ப வேண்டும்?
1: இன்று இதே பாடலையா? எனக்கு வந்து ராமு அப்படிங்கிற படத்துல இருந்து முத்து சிப்பி மெல்ல மெல்ல திறந்து வரும் அப்படிங்கிற பாடல்.
0: ஓ, நல்ல பாடல் அந்த பாடல். முத்து சிப்பி மெல்ல மெல்ல திறந்து வரும், மெல்ல மெல்ல திறந்து.
1: ஆமாய்யா,
0: எளிமையான இந்த மெல்ல மெல்ல திறந்து வரும் பாடல் காற்றலையில் மெல்ல மெல்ல திறந்து வரும் வேளையிலே காத்திருந்து கேட்போம். வாக்களித்தமைக்கு வாழ்த்துக்கள். ஜெகவர சாதிக் அவர்களே, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி, நன்றி.
0: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பாட்டு சவாரி 76 வாரங்களில் ஓடிச்சென்ற பாட்டு சவாரி இன்று 77வது தடவையாக ஒலிக்கும் வேளையிலே அன்புடன் கண்ணன் நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும். இந்த மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் இன்று விவரிசையாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஐந்து பாடலும் ரோஜா என்ற பதம் தாங்கி வந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

0: வணக்கம் வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே வந்து விட்டீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் விக்னேஸ்வரன்.
1: வாங்க வாக்குச்சாவடிக்கு போ.
0: வாக்குச்சாவடிக்கு உடனே போய்விடும். நீங்கள் அவசரமா ஓடி வந்து வாக்களிப்பீர்கள். வாருங்கள், நாங்கள் வந்து விட்டோம் வாக்குச்சாவடிக்கு.

0: விக்னேஸ்வரன் அவர்களே, என்ன பாடலை தரப்போகின்றீர்கள் என்று கேட்டு மகிழ்வதற்காக.
1: எனக்கையா பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க.
0: வாழ்த்துக்கள் உங்கள் பாடல் ஒலிக்கும். வாக்களித்தவர்களுக்கு நன்றி. உங்கள் பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். பன்னீரில் நனைந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. இந்த பழைய நேரத்தில் ஓடி வந்து இணைந்து வைக்க நன்றி விக்னேஸ்வரன். அன்புடன் கண்ணன் அழைக்கின்றார். கண்ணா ஓடி வாருங்கள், வாக்குச்சாவடிக்கு நுழைந்து கொண்டிருக்கின்றீர்கள். வாக்குச்சாவடிக்கு வந்து ஒன்று முறைபோல கண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் கண்ணா வணக்கம்.
2: அப்பா வணக்கம். அப்பா வணக்கம்.
0: நலமா இருக்கின்றீர்களா மகனே? வாக்களிப்பது முக்கியம் இல்லவா? ஓடி வந்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள்.
2: உங்களுக்கு ஓடி வந்துட்டேன்.
0: ஓடி வந்துட்டீங்க. உணவு இருந்து விட்டு சாப்பிட்டு விட்டீர்களா மகனே?
2: சாப்பிட்டாச்சுப்பா, சாப்பிட்டாச்சு.
0: வாழ்த்துக்கள். அதான் தேவை. எங்க நாங்கள் இப்பொழுது வாக்குச்சாவடிக்கு செல்வோம், பாருங்கள்.

0: காத்தலைக்கு வந்துவிட்டோம் மகனே கண்ணா. 5 பாடல்களும் நாங்கள் அடிக்கடி கேட்ட பாடல்கள் தான். அதிலே எப்படி உங்களுக்கு கேட்க நன்றாக இருந்ததா 5 பாடலும்? பாடலை தெரிவு செய்ததற்கு ஏதாவது கடினம் இருந்தது?
1: 5 பாடலும் அருமையான பாடல்கள், ஆனா எனக்கு பிடிச்ச பாட்டுக்கு நான் போட்டிருக்கேன்.
0: அதுதானே உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் உள்ளத்தை தாக்குகிற பாடலைத்தான் முதலில் நாங்கள் பெற வேண்டும். அந்த வகையில் நீங்கள் வாக்களித்தீர்கள், சிறப்பான பாடலாக இருக்க வேண்டும், அந்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து கொள்கிறேன். என்ன பாடலை உங்களுக்கு நான் ஒளிபரப்ப வேண்டும்?
1: அப்பா சூரிய வம்சம் ஒருத்தருப்பா, ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ,
0: அந்த பாடல் தெரிவுக்கு வந்த, ரோஜாப்பூ சின்ன ரோஜாப்பூ தெரிவுக்கு வந்த பாடல் தான். ஆனால் இது பல பாடல்கள் வந்தது, சில அதுக்கு காரணங்கள் குழுவினுடைய தெரிவின்படி இதுதான் உங்களுக்கு.

0: வேண்டும்.
1: அன்பு பேச்சு ஜெயா வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் பேச்சு ஜெயா.
2: வணக்கம் தாத்தா.
1: வணக்கம் பேத்தி. ஆலயங்கள் சென்று தரிசனம் செய்து இன்று உங்கள் பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று வணங்கி வந்திருக்கிறீர்கள். எங்களுக்கும் வாழ்த்துக்களையும் அன்னையின் அருளையும் கொண்டு வந்திருக்கு. நவராத்திரி வேளையிலே நலமாக இருக்கின்றீர்களா பேத்தி? நலமாக நலமாக இருக்கின்றீர்களோ? வாழ்த்துக்கள் சார். அங்கே மழை பெய்கின்றதா பேத்தி?
2: இல்ல தாத்தா,
1: மழை பெய்யவில்லை. குதூகலமாக நவராத்திரி தினத்தை ஓ பனிதான் லைட், அப்புறம் கொஞ்சமா லைட்டா தான் இருக்குது. அது நல்ல தானே அம்மா, பனி இருப்பது வார்த்தைகள் குழுகுலண்டு இருக்கும். ஆனால் வருத்தம் வந்து பார்க்க, நோயை தாக்க பார்க்க கவனமாக இருக்க வேண்டும். சரி, நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடியே செல்வோமா? செல்வோம்.
2: போலாம்.

0: வந்துவிட்டோம் தாத்தாவும் பேத்தியும் கட்டளைக்கு. இனிமையான பாடலை அழகாக தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள் பேத்தி. உங்கள் பாடலும் வெற்றி பெற வேண்டும் என்று அத்தாத்தா வாழ்த்துகிறேன். எங்கே உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒளிபரப்பலாம் இறுதியிலே?
1: தாத்தா காதலர் தினம் படத்துல தாத்தா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா.
0: இந்த பாடல் உங்கள் வானரசிக்கு நல்ல விருப்பமான பாடல். இந்த பாடல் முதலே வந்த தெரிவுக்கு வந்த பாடல்கள் முதல் பாடல் அதெல்லாம் அது வந்து பல பாடல்கள் வந்தன. ஆனால் இந்த ஐந்து பாடல்கள் அந்த தேர்வுக்கு பல காரணங்களால் குழுவினரால் தெரிவு செய்யப்பட்டு எனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வகையில் உங்களுக்கு இனிமையான பாடல்களை நான் ஒளிபரப்புகிறேன். பாடல் முடிவில் நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்றும் வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி நன்றி. ஜெய். வாழ்த்துக்களம்மா. வாழ்த்துக்கள்.
2: புதிய திசை
0: வாக்களிப்பதற்காக விரைவாக விறுவிறுப்பாக ஓடி வந்து வாக்களித்து செல்லும் அன்பு உறவுகளுக்கு நண்பா அந்த வணக்கத்தை தெரிவிக்கும். இந்த வேளையிலே பாட்டு சவாரி 77 பாடல்கள் தொடர்கின்றன.

இனிமையான அந்த பாடல்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றன வாக்குகளை. வந்த பாடல்கள் ஐந்து பாடல்களும் தங்களுக்குள் புள்ளிகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. போட்டி பலமாக இருக்கின்றது ஐந்து பாடல்களுக்கும். ஐந்து பாடல்களையும் கேட்டு மகளும் அன்பு உறவுகள் தரும் அந்த வாக்குகளை பார்க்கும் பொழுது எந்த பாடல் என்று முந்திக் கொண்டு வரப்போகின்றதோ தெரியவில்லை என்று எண்ணும் வேளையில் அடுத்த வாக்காளர் யாராக இருக்கலாம் என்று எண்ணுகின்றோம். 6478746415 இலக்கத்தை கூறிக்கொண்டே வாக்குச்சாவடிக்கு வாருங்கள். பாடல்களுக்கு பதிவுகளை தாருங்கள். இந்த பாடல் உங்கள் இதயத்தை கவர்ந்த பாடல் என்று தேர்வு செய்யுங்கள் என்று கூறிக்கொள்கின்றது மூன்றில் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 77.

0: அன்புடன் வருகின்றார் வணக்கம் ராஃபிக் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாய் மகிழ்வாய் மிக்க
0: மகிழ்ச்சி. ஓ, முகவரியையும் கூறிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்கின்றீர்கள், மிக்க மகிழ்வாக இருக்கின்றீர்கள் என்றும் கூறி எங்களையும் மிக்க மகிழ்ச்சிக்குள் வாழ்த்துகின்றீர்கள். ஐந்து பாடல்களை ஒழுங்காக உங்களுக்கு ஐந்து பாடல்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை கிடைத்து விட்டது என்று ஓடி வந்து விட்டீர்கள். வாக்குச்சாவடிக்கு செல்வோமாம் இல்ல?
1: வாக்குச்சாவடிக்கு செல்வோமே.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். முகமது ராபிக் அவர்களே, இனிமையான பாடலை உங்கள் மனதுக்கு தெரிவு செய்திருக்கின்றீர்கள். நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று நானும் வாழ்த்திக் கொள்ளுகின்றேன். இது முனிவர் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 77 வந்த 5 பாடல்களும் எப்படி இருந்தது?
1: 5 பாடல் அருமையான பாடல்,
0: என்ன பாடல் விருப்பம் கேட்பதற்கு என்று காற்றலையிலே?
1: படம் வந்து காதலது காதலர்கள் தினம், அது ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா.
0: இந்த பாடலும் தெரிவுக்கு வந்த பாடல், என் அன்பு மகளுக்கு விருப்பமான ஒரு பாடல். வந்து ஒரு என்னுடைய காற்றோடு கதையும் காணும் திரைப்படத்தில் அந்த பாட்டு அந்த நிகழ்ச்சியிலே அந்த நாடகம் போன்று வந்த இசையும் கதையிலே இந்த பாடல் ஒளிபரப்புகின்ற பாடலை அவர் தன்னுடைய சொந்த குரலிலே பாடியிருக்கின்றார். நீங்கள் காற்றோடு கதையும் காணும் கேட்டால் அவன் குரல் இந்த பாடல் வரும், ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா என்ற பாடல். இந்த பாடலும் வந்தது போட்டியில் வந்த புள்ளி விவரத்தின்படி இந்த பாடல் பிறக்கப்பட்டு விட்டது என்று தெரியவில்லை, மீண்டும் பெறமோ தெரியாது. இனிமையான பாடலை தந்தபோலே உங்களுக்காக அந்த பாடல் காற்றலை ஒலிக்கும் என்று கூறிக்கொண்டு உங்கள் பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி காற்றலையில் வந்து வாக்கு வாக்களித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவோமா?
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.

0: எளிமையான ஐந்து ரோஜாக்கள் மனம் வீசி செல்கின்றது இசையோடு. இசையோடு வீசி வரும் ஐந்து ரோஜாக்களிலும் இந்த ரோஜா எங்கள் உள்ளத்தை மலர வைத்தது என்று நீங்கள் வந்து வாக்களித்து காட்டியிருக்கின்றீர்கள். பகிர்ந்து கொண்டு செல்கின்றது பாடல்களின் வாக்குகள். ஐந்து பாடல்களும் சளைத்த பாடல்கள் அல்ல என்பதை எடுத்து காட்டி கொண்டிருக்கும் வேளையிலே நல்ல நல்ல வாக்குகளை பெற்றிருக்கும் இந்த வேளையில் அடுத்த வாக்காளர் யாராக இருக்கலாம்? ஈழத்திரு நாட்டின் வாக்குச்சாவடி இருந்த பெட்டி, குவைத் நாட்டு பெட்டியெல்லாம் அப்படியே இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். விரைவில் அவர் வருவார்கள், பாட்டுக்கு வாக்கினை தருவார்கள் என்று நினைக்கும் வேளையிலே குவைத் நாட்டு வாக்குச்சாவடி வாக்காளர் வந்து விட்டார். வணக்கம், வணக்கம், வணக்கம் ஜோஜ் அவர்களே, மன்னர் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா.
0: வளைகுடா நாட்டு மன்னர் வந்தால் எங்களுக்கு ஆனந்தம் தானே. நலமா இருக்கின்றீர்களா மகனே?
1: நலமாவும் வளமாவும் மகிழ்ச்சியா உங்க ஆசிரியத்துல இருக்கிறாங்க.
0: நான் நலமாக மகிழ்வாக இருக்கிறோம் ஐயா. அம்மாவும் நலமாக இருக்கின்றார்கள். விரைவில் காற்றலைக்கு வந்து உங்களை எல்லாம் குதூகலிப்பார்கள் என்ற எண்ணம். அங்கே நண்பர்கள் எப்படி இருக்கின்றார்கள்?
1: நலமா இருக்கிறார்கள் ஐயா. அவர்கள் தூரமா இருக்கிறாங்க
0: இப்பொழுது உங்களிடம் வருவதில்லை. நீங்கள் தனித்தவில் வாசிக்கின்றீர்கள் அப்படித்தானே? தனி ஆபத்தம்.
1: வேலை செய்யறோம், ஒன்னாதான் வேலை செய்யறோம். அப்படி
0: நல்லது. வாழ்த்துக்கள். என்றாலும் சந்திக்கின்றீர்கள், அவர்களுக்கு எங்கள் நலத்தை கூறுங்கள். இப்பொழுது நாங்கள் ஐந்து பாடல்களையும் கேட்டுவிட்டோம். வாக்குச்சாவடிக்கு செல்வோமா? நீங்கள் பணியிலே இருப்பீர்கள்.
1: செல்வோம் ஐயா.
0: ஆமாங்க ஐயா, செல்வோம்.

0: வந்துவிட்டோம் காற்றாலைக்கு. என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல் என்று இந்த தரப்ப உண்டீர்கள்?
1: வானத்தை போலிருந்து படத்திலிருந்து நதியே நைல் நதியே.
0: ஓ, நதியே நைல் நதியே, ஓடுற ஓட்டம் அவ்வளவு தூரமோ, நதியே நைல் நதியே. வாழ்த்துக்கள், அந்த பாடல் உங்களுக்காக தருகின்றேன். இந்த ஐந்து பாடல்களும் எப்படியாக இருந்தது ஜோஜ், நீங்கள் கேட்கும் பொழுது?
1: எல்லா பாட்டும் முத்து முத்தான பாடல் ஐயா,
0: சிறப்பாக இருந்தது.
1: எல்லா பாடலும் சிறப்பான பாடல்.
0: அப்படி
1: தேர்ந்தெடுக்க ஒன்னு எப்படி விடுறதுன்னு தான்.
0: இருப்பினும் ஏதோ ஒன்றை தெரிவு செய்யத்தான்.
1: ஆமா,
0: உங்களுக்கு விருப்பமான பாடலை தாருங்கள். என்னுடைய வாழ்த்துக்கள், அந்த பாடல் வெற்றி பெறட்டும் என்று கூறிக்கொண்டு உங்கள் பாடலை ஒளிபரப்புகிறேன். இணைந்தமைக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

இனிமையான பாடல்களை இதமாக கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். பாட்டு சவாரி 77 ஐந்து பாடல்கள் அடுத்தடுத்து ஒலித்துக் கொண்டிருப்பதை கேட்டு மகளும் பாக்கியம் பெற்றவர்களாகின்றோம். இந்த நவராத்திரி நன்னாளாக இருந்த வேளையிலும் பணியான நாளிலும் ஓடி வந்து நாங்கள் வாக்களிப்பது எங்கள் கடமை என்று புறுபுறுப்பாக சுறுசுறுப்பாக அற்புதமாக வாக்களித்து சென்றிருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு சிலர் வர இருக்கின்றார்கள். அவர்களையும் எதிர்பார்த்துக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் 15 நிமிடங்களில் வாக்குச்சாவடி நிறைவுக்கு வரும் என்று முன்னேற்பாடாக அறிவித்து விட்டார்கள். அன்று பாட்டு சவாரி 77 இன்னும் 15 நிமிடத்தில் முற்றுப்புற வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓடி வந்து விறுவிறுப்பாக வாக்களித்தவர்களுக்கு நன்றி கூறும் வேளையிலே இன்னும் ஓடி வர இருப்பவர்களையும் வரவேற்கின்றோம். ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையிலே 7 பாடல்கள் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இப்பொழுது 5 பாடல்களாக சுருங்கி வந்து 5 பாடலையும் விறுவிறுப்பாக கேட்டு நாங்கள் தெரிவு செய்யும் பாக்கியத்தில் இருக்கின்றோம். இது பாட்டு சவாரி 77 முன்றில் தமிழ் வானொலி காற்றலை. 2023 10வது மாதத்தின் 23வது நாள் திங்கட்கிழமை மலர்ந்திருக்கின்றது. தொடர்ந்து கேட்போம்.

ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம். ரோஜா பூந்தோட்டம் நம் காதல் வாசம். ரோஜாக்களே நம் நெஞ்சில், ரோஜா பூ மாலையிலே, ரோஜாவை தாளாட்டும் தென்றல், இவைதான் இன்றைய போட்டிக்கு காற்றலையில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள், ஐந்து பாடல்கள். இந்த ஐந்து பாடல்களும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்த பாடல்கள் தான். அற்புதமான கருத்துக்களோடு, இலக்கிய சுவையோடு வந்த இனிமையான குரல்களில் ஒலித்த கைதேர்ந்த கலைஞரால் இசை பார்க்கப்பட்ட பாடல்கள். இன்று இரண்டு இசையமைப்பாளர்கள் ஒலியிலே வந்த பாடல்களுக்கு தான் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இதுவரை நேரமும் எட்டு உறவுகள் வந்து வாக்களித்த வேளையில் பங்கிட்டு அளித்திருக்கின்றார்கள். போட்டி பலமாக இருக்கின்றது, ஒன்று ஒன்று விட்டுக் கொடுக்கவில்லை. நல்ல பாடல்களாகத்தான் தெரிவு செய்து வந்திருக்கின்றீர்கள் என்று பாட வந்து தங்களுக்கு விருப்பமான பாடலை தந்திருக்கின்றன. ஆனால் எல்லா ரசிகர்களுடைய ரசனை ஒரே மாதிரி அல்ல. அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வந்தாலும் இன்று இப்பொழுது இந்த பாடல் ஒலிக்கும் வேளையில் எங்கள் உள்ளத்தில் என்ன எண்ணம் தோன்றுகின்றதோ அந்த எண்ணத்தை தொழிற்பட செய்யும் பாடல்களாகத்தான் நீங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே வாக்காளர்கள் வந்து வாக்களித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இன்னும் பத்து நிமிடங்களில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. வரவிருப்பவர்கள் விரைவாக வந்து வாக்களியுங்கள். பாட்டு சவாரி 77.

இன்னும் 7 நிமிடங்களில் பாட்டு சவாரி 77 சவாரியை முடித்துக் கொள்ள இருக்கின்றது.

0: வந்துவிட்டார் சாந்தி அவர்கள் தர்மபுரியிலிருந்து. வணக்கம் வணக்கம் சாந்தி மகளே.
1: வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா மகளே?
1: நலமா இருக்கேங்க ஐயா. பூஜை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க.
0: வாழ்த்துக்கள். பூஜையிலே நீங்கள் ஆராதனை செய்து எங்களை நினைத்து அபிஷேகங்களை பார்த்து மகிழ்ந்து விட்டு வந்த வகையிலே பூஜையின் பலனாக எல்லோருக்கும் நவராத்திரி நாயகியின் அருள் கிடைக்கட்டும். நன்றி நன்றி நன்றி. அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது உங்களுக்கு தர்மபுரியிலே?
1: எப்பவும் போல இருக்குங்க ஐயா, மழையெல்லாம் இல்லைங்கய்யா, நல்லா இருக்கு.
0: நேரம் ஓடிக்கொண்டு செல்கின்றது. இறுதி நேரத்தில் என்ன ஓடி வந்து விட்டேன்னு முன்னறிவிப்பு தந்து விட்டு வந்திருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாக்குச்சாவடிக்கு செல்வோம்.

0: வந்துவிட்டோம் வந்துவிட்டோம் சாந்தி, காலதாமதமாக வந்தாலும் நல்ல வாக்கை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு விருப்பம் நான் என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் என்று?
1: மரகத வீணை அந்த பாட்டுங்கய்யா.
0: மரகத வீணை
1: மரகத
0: அந்த பாடலா? சரி, இனிமையான பாடலை தருகின்றேன். காற்றலையில் இணைந்து விரைவாக வந்து ஓடி வந்து பூஜையை முடித்து பல பூஜையின் பலனை எங்களுக்கு தந்த உங்களுக்கு அன்னையின் அருள் கிடைக்கட்டும். உங்கள் பாடல் முதலாவதாக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி சாந்தி. நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி. சிதம்பரம் வணிக செல்வை சந்தன்ராஜ் இணையர்கள் வந்துவிட்டார்கள். அனைத்து அழைக்கின்றார்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் ராணி. வணக்கம்
2: ஐயா. வணக்கம்
0: சகாய ஆன்சியோ ராணி அவர்களே. வணக்கம் மகளே. நலமாக இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்குறங்கய்யா.
0: நலமாக இருக்க வேண்டும். அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது ராணி? உங்களுக்கு குளிர்மையாக இருக்கின்றதா வெப்பமாக
2: இருக்கின்றதா?
0: வெப்பம் வெப்பம் அன்பு மகளுக்கு எப்பொழுதும் வெப்பம் தான். வேர்வை வேர்க்கின்றதா? நல்லதம்மா. உள்ளத்தில் உள்ள உடல்ல இருக்கின்ற கழிவுகள் எல்லாம் வெளியேறும். வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே ஐந்து பாடலையும் கேட்டு நீங்கள் வாக்கு சாடைக்கு விரைவாக செல்வோம். முடியோடையில் நேரம் வந்து விட்டது. ஓடுவோம்.
2: லாஸ்ட் பஸ்
0: என்றாலும் வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். வாருங்கள், போவோம் வாக்கு சாவடி.

0: கேட்கின்றது கேட்கின்றது. பொறுங்கள், என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும்?
1: ஐயா படத்துக்கு பேரு தெரியல, பாடல் வந்து ரோசு ரோசு ரோசு அழகான ரோசுன்னா.
0: எப்படி எப்படி ரோசு ரோசு ரோசு
1: அழகான
0: ரோசுன்னா? அழகான ரோசு தானே. நீங்கள் வாழ்த்துக்கள். என்ன திரைப்படம் என்று கூறுகிறீர்? பெரிய
1: படத்துக்கு பேர் வந்து எனக்கு தெரியலங்கய்யா.
0: தெரியாது என்ற படம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தெரிந்தெடுப்போம். எங்கே அவர் உங்களோடு வந்திருக்கின்ற அவர்
1: வந்துட்டாங்க.
0: குதித்து வந்து விடுவேன். நன்றி, இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள் மகளே. மீண்டும் வணக்கம். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வணக்கம்.
2: இரவு நேரம் வணக்கம் ஐயா.
0: இரவு நேரம்
2: வணக்கம் வணக்கத்தோடு. சிலுவை சந்தன்ராஜ்.
0: சிலுவை சந்தன்ராஜின் இரவு வணக்கத்தையும் எங்கள் பகல் வணக்கத்தோடு இணைப்போம். நன்றி, இணைந்து கொண்டோம். நலமாக இருக்கின்றீர்களா சந்தனராஜ் அவர்களே?
2: நலமா இருக்கும்யா.
0: இந்த பணியோடு இருந்தும் வாக்களிப்பது கடமை என்று ஓடி வந்த உங்களை வரவேற்று அப்பொழுது வாக்குச்சாவடிக்கு அழைத்துக் கொண்டு போகின்றேன். பாருங்கள்.

0: நிகழ்ச்சிகளுக்கு வந்துவிட்டோம் சந்தன்ராஜ் அவர்களே. இனிமையான பாடலை இறுதி நேரத்தில் ஓடி வந்து தரமான பாடலை தெரிவு செய்து தந்தீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்பேன்.
1: ஆயுதங்களையும்
0: கூர்மையாக்கி சிறப்பாக்கி வெற்றி வர வேண்டும் என்று நானும் உங்களோடு இணைந்து வாழ்த்திக் கொள்கிறேன். சரி, என்ன பாடலை தருவோம்?
1: நட்சத்திர பட்டாளம் அப்படிங்கிற திருப்பி
0: என்ன பாடல்?
1: ரோஸ் ரோஸ் ரோஸா பூவே.
0: நட்சத்திர பட்டாளத்தில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடலை தந்திருக்கின்றீர்கள். அற்புதமான வாக்களிப்பு. உங்கள் பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வாழ்த்துக்களை கொடுத்துக்கொண்டு விடை பெற
1: வாக்களித்த
0: நன்றி.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள் சந்தேடைய.
1: நன்றி.
2: ஜூலை தீரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் பார்த்தவிதை.
0: பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டு வந்து வாக்களித்துவிட்டு சென்று விட்டார்கள். வாக்குச்சாவடியும் இழுத்து மூடப்பட்டு விட்டது என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம். இருங்கள், உங்களுக்கான தீர்ப்புகள் வழங்கப்பட இருக்கின்றது. அங்கே அவர்கள் கணித்து கொண்டிருக்கின்றார்கள். கணிப்படுத்திவிட்டு என் கரத்தில் தரும்பொழுது உங்களுக்கு என்ன தீர்ப்பை என்ன தீர்ப்பு என்று எந்த பாடல் போட்டியில் நின்று எந்த பாடல் வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதை அறிந்து பார்ப்போம். அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். இதோ பாட்டு சவாரி 77 பாடல்கள் தொடர்கின்றன.

வாக்குச்சாவடியிலிருந்து வாக்களிப்பின் சிட்டை என் கையில் வந்துவிட்டன. வெற்றி பெற்ற பாடல்களுக்கான பதிவுகளோடு கூட்டுத்தொகையோடு என் கரத்தில் கிடைத்திருக்கும் வேளையிலே இன்றைய மன்றில் தமிழ் வானொலியின் 77வது பாட்டு சவாரியை அலங்கரித்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து வந்து வாக்களித்த அன்பு உறவுகள் 11 பேர். 11 வாக்காளர்கள் வந்து அற்புதமாக பகிர்ந்து அளித்திருக்கின்றார்கள் 5 பாடல்களுக்கும் தங்களுடைய பொன்னான வாக்குகளை. அந்த வகையிலே இன்று வளமை போல 2 பாடல்கள் 1வது இடத்தை பெறவில்லை, ஆனால் 2வது வாக்குகள் 3, 4, 5 என்றுதான் அதற்கு வாக்கை கொடுத்திருக்கின்றார்கள். 3வதாக 4வதாக என்று கொடுத்திருக்கிறார். அந்த வகையிலே இலக்கம் 2 வந்த ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் என்ற பாடலும், 3வது இலக்கத்தில் வந்து பாடிய ரோஜாக்களே நம் நெஞ்சில் என்ற பாடல்களும் 1வது இடத்தை பெற்றுக்கொள்ள தவறிவிட்டன. அதனால் அவர்கள் விலக்கி வைக்கப்பட்டு ஏனைய 3 பாடல்களும் சரியான போட்டியிலே இருக்கின்றன. அந்த சரியான போட்டியிலே 11 உறவுகளுக்குள் 1 உறவின் நெஞ்சை தொட்டு இனிமையாக பாடி சென்ற ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடல் 1 புள்ளியினால் 2வது இடத்தை பெறுகின்றது. அட, 2வது இடத்தை ஒரு பாடல் 4வது இலக்கத்தில் வந்த ரோஜா பூ மாலையிலே என்ற பாடல் பெற்றிருக்கின்றது. அந்த பாடலுக்கு வாழ்த்துக்களை கூறி அந்த பாடலுக்கு வாக்களித்தவரும் வாழ்த்துக்களை கூறுகிறேன். அப்படி என்றால் 2 பாடல்கள் விலக்கப்பட்டன, 3வது இடத்துக்கு 1 பாடல் 4வது பாடல் வந்திருக்கின்றது. அப்படின்னா 1வது பாடல் எது? இன்னும் 2 பாடல்கள் இருக்கின்றதே. அதனால் அன்பு உறவுகள், நான் போட்டி பலமாக இருக்கின்றது என்று கூறி வாழ்த்துக்களையும் கூறியிருந்தேன். வாக்களித்த வேளையிலே 1வது இலக்கத்தில் வந்த ரோஜா 1 முத்தம் கேட்கும் என்ற பாடலும், ரோஜாவை தாளாட்டும் தென்றல் என்ற பாடலும் 1வது இடத்தை பெற்றிருக்கின்றன. தலா 5 புள்ளிகளை பெற்றிருக்கின்றன. அதனால் இன்றைய வாக்கு சாவடிக்கு வந்த 5 பாடல்களும் சிறந்த பாடல்கள் தான் என்பது தெரியவில்லை. என்றால் வீடு இணை இல்லாமல் இருந்திருக்கின்றது. 10 பேருடைய உள்ளத்தை இந்த 2 பாடலும் பகிர்ந்து பெற்றிருக்கின்றன. 5 புள்ளிகளை ரோஜா 1 முத்தம் கேட்கும் என்ற பாடலும், ரோஜாவை தாளாட்டும் தென்றல் என்ற பாடலும், அந்த 2 பாடல்களின் தெரிவு 1வது இடத்துக்கு தெரிவு செய்து தந்த அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்திலே ரோஜா 1 முத்தம் கேட்கும் என்ற பாடலுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அனுஷியா அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள், கண்ணன் அவர்கள், அவர்களோடு ஜெயா அவர்கள், மேலும் ராஃபிக் இவர்கள் 5 இந்த பாடலை தெரிவு செய்த வேளையிலே அடுத்த பாடல் யார் தந்திருப்பார்கள்? அடுத்த பாடலுக்கு விக்னேஸ்வரன் அவர்கள் ரோஜாவை தாளாட்டும் தென்றல் என்ற பாடலுக்கு வாக்களித்தவர்களுள் அவரோடு இணைந்து ஜோஜ் அவர்களும், சாந்தி அவர்களும், ராணி அவர்களும் தந்திருக்கின்றார்கள். இன்னும் ஒருவர் யாராக இருக்கலாம்? ராஃபிக் அவர்கள். மன்னிக்க வேண்டும், எண்ணுக்கணக்கு பிழை வந்திருக்கின்றது. இல்லை இல்லை இல்லை, மீண்டும் படிக்கின்றேன். அனுஷியா அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள், கண்ணன் தந்திருக்கின்றார், ஜெயா அவர்களும், ராஃபிக் அவர்களும் 5 பாடல்களுக்கும், முதல் பாடல் ரோஜா 1 முத்தம் கேட்கும் என்ற பாடல்களுக்கு வாக்களித்திருக்கின்றீர்கள். அடுத்த ரோஜாவை தாளாட்டும் தென்றல் என்ற பாடலுக்கு விக்னேஸ்வரன் அவர்கள், அவரை தொடர்ந்து ஜோஜ் அவர்கள், அவரோடு இணைந்து சாந்தி அவர்கள், சாந்தியை தொடர்ந்து ராணி அவர்கள் தந்திருக்கின்றார்கள். சந்தன் ராஜ் அவர்களும் தந்திருக்கின்றார்கள். ஐந்து பாடல்களை இவர்கள் தந்து இன்றைய வெற்றியை நிர்ணயித்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஒரு பாடலை தந்து அந்த பாடலையும் 2வது இடத்துக்கு கொண்டு வந்தவருக்கும் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சபையின் பாட்டு சவாரி 77 இனிதாக நிறைவேறி இருக்கின்றது. வாக்கு தேர்வுகள் இந்த வாரத்தின் சிறந்த பாடலாக 2 பாடல்கள் தெரிவு செய்யப்படுகின்றது. ரோஜா 1 முத்தம் கேட்கும் என்ற கொம்பரி மூக்கன் திரைப்படத்து பாடல், அடுத்து ரோஜாவை தாளாட்டும் தென்றல் என்ற பாடல். இந்த 2 பாடல்களுக்கும் இசை ஞானி அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு ஜானகி அம்மாவும் இணைந்து குரல் கொடுக்கின்றார். சிறந்த பாடல் என்று இந்த வாரம் 2 பாடல்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன.
அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இப்பொழுது நீங்கள் கேட்ட பாடல்களை ஒலிபரப்ப தயாராகின்றது. மொன்றியல் தமிழ் வானொலி எங்கே இணைந்து கேட்போம் இந்த நவராத்திரி நன்னாளிலே இனிமையான பாடல்களை. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை, பாட்டு சவாரி 77.

இந்த வேளையில் தான் பாடல்களை கேட்டு மகிழ்வதற்காக எங்கள் அன்புடன் அனுஷியா வந்து ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். சரஸ்வதி சபதம் திரைப்படுத்த பாடல். அனுஷியா, உங்கள் பாடல் கோமாதா என் குலமாதா என்று இதுவோ பாடுகின்றது.

ஒரு தடை ஏற்பட்டுவிட்டது. மன்னிக்க வேண்டும் என்ற பாடலுக்கு கோமாதா என் குலமாதா என்ற பாடலை தரும் வேளையிலே ஒலிக்கின்றது பாடல். மீண்டும் நீண்ட பாடலாக இருக்கின்றதால் தான் குறுகிய பாடலை தேடுகின்றேன். அது வரும் வரைக்கும் சற்று அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தருகின்றேன் பாடலை. இந்த பாடலாவது வருகின்றதா என்று காண்போம். எல்லாம் நீண்ட பாடலாகத்தான் இருக்கின்றது. இது ஒரு வரியோடு வருகின்றது. முன்னேற்ற தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையில் இந்த பாடலை தெரிவு செய்வது கடினமாகத்தான் இருக்கின்றது. இருப்பினும் இந்த பாடலை கேட்டுத்தானே ஆக வேண்டும். இந்த நன்னாளிலே கேட்டுவிடுவோம். அந்த பாடலை வருகின்றது. சிக்கலாக இருக்கின்றது அந்த பாடல் வருவதற்கு. நீண்ட பாடல் வரிசையிலே இந்த பாடல்களை புகுத்தி இருக்கின்றார். இடையிலே இசைகள் வந்து குறுக்கிடுகிறது அல்லவா, அதனாலே தான் கடினமாக இருக்கின்றது என்பது உறவுகளை. பாடல் அது தெரிவு செய்வதற்கிடையிலே கிருஷ்ணா நீங்கள் கேட்ட பாடலை கேட்போமா, அடுத்ததாக கோமாதா என் குலமாதா வரும் வெறும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நீ எல்லால் தெய்வம் இல்லை என்ற பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். அந்த பாடலை தர விளைகின்றேன். ஒன்றிய தமிழ் வானொலியின் பாட்டு சவாரியிலே கிருஷ்ணா உங்கள் பாடல் ஒலிக்கின்றது.

இனிமையான மிகவும் குறைவான ஒரு பக்தி பாடல் கிறிஸ்டான் நீங்கள் கேட்டபடி முருகன் அருளை வேண்டி நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சபையின் பாட்டு சவாரி 77 அலங்கரித்துவிட்டு கேட்ட பாடல் கோ மாதா என் குலமாதா இடையூறுகளின் மத்தியிலே அந்த பாடல் அனிஷியா உங்களுக்காக ஒளிபரப்பாகின்றது.

இனிமையான அந்த பாடல் சரஸ்வதி சபதம் திரைப்படத்து பாடல். நீண்ட இசையில் வரும் பாடலாக இருந்தாலும் இனிமையாக அதை அடுத்த தெருவிலே தந்துவிட்டேன். கோ மாதா, என் குல மாதா என்று எங்களவர்களால் கொண்டாடப்படுகின்ற அந்த மாதா அன்னைக்கு ஈடாக உள்ளது என்று அதற்கு பல காரணங்களை கூறி வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அடுத்த பாடலை கேட்பதற்கு ஆயத்தமாக இருப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையின் பாட்டு சவாரி 77. பாட்டு சவாரி 77 அலங்கரித்து வந்து வாக்களித்து சிறந்த பாடல்களையும் தெரிவு செய்துவிட்டு சென்றவர்கள் கேட்ட பாடல்களை ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தந்த ராமு திரைப்படத்து பாடல் முத்துச்சிப்பி மெல்ல மெல்ல திறந்து வரும். எங்கே எப்படி வருகின்றது கேட்போமா?

வயலு. அடுத்து வரும் பாடல், பணி நிமித்தம் பணியில் இருந்தாலும் வந்தவுடன் வாக்குச்சாவடிக்கு வாருங்கள் போவோம் என்று வாக்குத்தான் முக்கியம் என்று ஓடி வந்து அன்போடு இணைந்து கொண்டார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தின் ஹரோ பகுதியில் வாழும் எங்கள் அன்பு விக்னேஸ்வரன் அவர்கள். அவர்கள் ஒரு பாடலை விரைவாக வாக்களித்து விட்டு தன் பாடலை கூறி சென்றார். அந்த பாடல் உயிரே உனக்காக திரைப்படத்தில் ஒலித்த பாடல் பன்னீரில் நனைந்த பூக்கள் என்று இப்பொழுது விக்னேஸ்வரன் உங்களோடு நாங்களும் கேட்க பாடுகின்றது ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில்.

இனிமையான அந்த பாடல் இசையோடு வந்து எங்களை குதூகலிக்க வைத்துச் சென்றது. விக்னேஸ்வரன் அவர்களே, காலை நேரத்து நிகழ்ச்சியை அற்புதமாக குதூகலமாக எடுத்து கூறிய பாடலை கேட்ட எங்களுக்கு முன்னீர் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 77 கலந்து நானும் போட்டிக்கு வர வேண்டும் என்று ஓடி வந்த பாடல்களில் இப்பொழுது ஒலிக்க இருக்கும் பாடலும் ஒன்று. தெரிவுக்கு விண்ணப்பத்திலே வந்த வேளையிலே பல காரணங்களினால் சில பாடல்கள் தெரிவு செய்யப்பட்டது, சில பாடல்கள் விலக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. சொல்ல முடியாது, மீண்டும் ஒரு தடவை இந்த பாடல்களும் போட்டிக்கு வரலாம் என்று எண்ணும் வேளையிலே சூரிய வம்சம் திரைப்படுத்த பாடல் ரோஜா பூ சின்ன ரோஜா பூ என்ற அந்த பாடல் கண்ணா நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காக ஒலிக்கின்றது. உங்களோடு நாங்கள் முனைகின்றோம். கேட்போம் இந்த பாடலை.

எளிமையான இந்த பாடல், சங்கதிகள் நடப்பதெல்லாம் சந்தர்ப்பத்தை ஒட்டித்தான், சந்தர்ப்பங்களில் நடக்கும் சங்கதி எல்லாம் காதல் ஆகாது, அது சங்கடத்தில் முடியும் போலேதான் சஞ்சலங்கள் ஏற்படுகின்றது என்பதை அற்புதமாக விரித்தெடுத்த ஒரு பாடல் ரோஜா பூ, சின்ன ரோஜா பூ, சூரிய வம்சம் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலும் இன்றைய போட்டிக்கு வர இருந்த வேளையிலே அவர் விலகி இருக்கின்றார். என்ன ஒதுரிய வேலை மீண்டும் ஒரு போட்டியில் வர இருப்பாரோ என்று எண்ணும் வேளையிலே இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சியை அலங்கரித்து செல்லும் நேயர்கள் விருப்பமாக ஒலிக்கின்றது. இன்றைய பாட்டு சவாரி வரும் பொழுது பாட்டு சவாரியாக மட்டும் இல்லாமல் அது கதம்பமாகவும் நேயர் விருப்பமாகவும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, அடுத்து வரும் பாடல் நேரம் சரியாக 1:42 எங்களுக்கு காட்டும் நண்பகல் வேளையிலே உங்களுக்கு வரும் அடுத்த பாடலும் எங்களுடைய பாட்டு இந்த சவாரி போட்டியிலே முதலாவதாக வந்து விண்ணப்பத்திலே கலந்து கொண்ட பாடல்கள் ஒரு பாடல். இந்த பாடலங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றோடு கதையும் காணமும் என்ற நிகழ்விலே எங்கள் வானரசியினால் சொந்த குரலில் பாடி வைக்கப்பட்டது. அந்த இடத்திலே அந்த நிகழ்ச்சியை கேட்டால் அதை நீங்கள் கேட்கலாம். காதலர் தினம் திரைப்படுத்து பாடல். ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா என்று ஆரம்பிக்கும் அந்த பாடலும் விலகி வைக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு போட்டியிலே கலந்து கொள்ளலாமோ தெரியவில்லை. ரோஜா என்ற போட்டிக்கு பல பாடல்கள் விண்ணப்பித்திருந்தன. இந்த வகையிலே அந்த பாடலை இன்று காற்றலையில் கேட்டு மகள வருகின்றார் என்னுடைய அம்மை அப்பனிலிருந்து என் அன்பு குண்டு குண்டு பேத்தி அவர்களும், நாகப்பட்டினம் நாகூர்லிருந்து ஜெகபர் ஷாத் முகமது ராபிக் அவர்களும். முகமது ராபிக் அவர்களே, ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா என்ற பாடலை ஜெயா நீங்களும் இணைந்து கேட்க இருக்கும் வேளை நாங்களும் கேட்கின்றோம். ஒலிக்கின்றது பாடல் காதலர் தினம் திரைப்படத்தில் இருந்து. ரோஜா

சிறந்த அந்த பாடல் காற்றலையில் ஒலித்த வேளையில் நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர சமர் சேவையின் பாட்டு சவாரி 77 அன்பு உறவுகள் இணைந்த வேளையிலிருந்து இதுவரை நேரமும் தொடர்ந்து உன்னிப்பாக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது உங்கள் புலனத்தில் பார்க்கவே எனக்கு தெரிகின்ற யார் யார் எந்த ஈடுபாட்டில் இருக்கின்றீர்கள் என்பதும் தெரிகின்றது. பாடல்களை தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடல். குவைத் நாட்டிலிருந்து வந்து வாக்களித்து விட்டு வாக்களிப்பது சிறந்த கடமை. காலம் முழுவதும் ஒன்றிய தமிழ் வானொலியில் ஈடுபட்டு பாடல்களை கேட்டு மகிழ வைத்துக் கொண்டிருக்கின்றதே. அதில் வரும் பாடல்கள் எங்கள் சிறப்பினை தெரிவிக்க வேண்டும், எங்கள் ரசனையை காட்ட வேண்டும் என்று ஓடி வந்து வாக்களித்தவர்கள் அன்பு ஜோஜ் அவர்களும் ஒருவர். ஜோஜ் அவர்கள் வானத்தை போல என்ற திரைப்படத்தில் நதியே நைல் நதியே என்ற பாடலை கேட்டிருக்கின்றார் அல்லவா? வருகின்றது பாடல். ஜோஜ், உங்களோடு நாங்களும் இணைந்து கேட்கின்றோம் ஒன்றிய தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 77 நேயர் விருப்பத்திலே.

இனிமையான பாடல்கள் இதமாக ஒலித்து செல்லும் இந்த வேளையிலே மூன்றில் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 77 மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகள் அடுக்கடுக்காக வந்து வாக்கினை அழைத்து ஒத்துழைத்து கொடுத்து விரைவிலே முடித்து பாடல்களை கேட்ட வேளையிலே அவர்களுக்கு பக்குவமாக இந்த பாடல்களை ஒடுத்து கொண்டிருக்கும் வேளையிலே தர்மபுரியிலிருந்து அன்பு மகள் சாந்தி ஆலயத்தை முடித்துவிட்டு அவசரமாக ஓடி வந்து வாக்களித்து விட்டு கேட்ட பாடல் மரகத வீணை என்ற திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றார். மரகத வீணை என்று தர்மபுரி சாந்தி உங்களுக்காக பாடுகின்றது, நாங்கள் முனைகின்றோம்.

இது மன்றல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும். இன்றைய பாட்டு சவாரி 77 வந்து கலந்து கொண்ட அன்பு உறவுகளின் சிறந்த பாடல்கள் ஒலிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே பாடல் தந்து படம் தெரியாது என்று கூறியிருந்தார் அன்புமகள் ராணி. தெரியாத ஒரு திரைப்படம் படிக்காதவன் என்ற திரைப்படத்து பாடலாக இருக்கின்றது உங்கள் பாடல். ஹே ரோசு ரோசு ரோசு என்று பாடும் பாடல் இதோ அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இன்று ரோசா என்ற பாடலை கொண்டு வந்து தந்து எங்கள் எல்லோரையும் ரோசிலே மயங்க வைத்த வேளையிலே உங்கள் பாடலும் ராணி காற்றலையில் ஒலிக்கின்றது.

மனசை மெலிசை என்று பாடல்களை கலந்து கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த பாட்டு சவாரி எழுபத்தேழின் இறுதி பாடலாக வந்து எங்களை மகள வைக்க செல்லுகின்றது சந்தன் ராஜ். நீங்கள் தந்த ரோஸ் ரோஜா பூவி என்ற பாடல், ரோஸ் ரோஸ் ரோஜா பூவி, இதோ அந்த பாடல் சந்தன் ராஜ் உங்களுக்கான பாடல்.

அற்புதமான பாடல்கள். இன்று ரோஜாவில் இப்படியெல்லாம் பாடல்கள் இருக்கின்றது என்பதை எடுத்து கூறி சென்றபடியிலே அன்பு உறவுகள் வந்து அத்தனை பேரும் சிறப்பான பதிவை தந்து சிறப்பான பாடலை கேட்டு சிறப்பாக இன்றைய பாட்டு சவாரி 77 அலங்கரித்து சென்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றியும் கலந்த வணக்கத்தை கூறிக்கொள்ளும் இந்த வேளையிலே நேரம் சரியாக 2:09 எட்டி பிடித்துவிட்டது. கனடாவில் நண்பகல் நேரமாக நாங்கள் கடமை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட சற்று நீண்டுவிட்டோம் தான். இருப்பினும் நிகழ்ச்சியை நிறைவாக தொகுத்து வழங்க வேண்டும் என்பதற்காக பாடல்களை ஓடிவந்து பக்குவமாக கலந்து பேசி மகிழ்ந்து கதம்பம் போல் இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி தந்திருக்கின்றீர்கள். பாட்டு சவாரியில் பாட்டுக்கு வாக்களிப்பது மட்டுமல்லாமல் வாக்களிக்க வந்த உங்களை வருங்கையோடு விடுவதா என்று உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்து கொள்ள ஒலிபரப்பு செய்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நிர்வாகத்துக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கின்றேன் என்று கூறி இன்று விரைவாக நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உலகெல்லாம் பறந்து வாழும் எங்கள் உயிர்கள் அல்லோல கல்லோலப்பட்டு அவதியுறாமல் சமாதானமாக வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் காண வேண்டும். மனித நேயம் அறம் தலைக்க வேண்டும். இறைவா அவற்றையெல்லாம் அள்ளி கொடுக்க வேண்டும், கிள்ளி கொடுக்க வேண்டாம், அதுவே எங்களுக்கு போதும் என்று கூறி இன்றைய காற்றலையை நிறைவு செய்ய அன்போடு உதவி செய்த அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் கூறுகின்ற அடுத்த நிகழ்வில் சந்திக்கும் வரை காற்றலையில் விடைபெற்று செல்கின்றேன். நன்றி உறவுகளே. நிறைவு பெற்றது 2023 பத்தாவது மாதத்தின் 23வது நாள் மலர்ந்த பாட்டு சவாரி 77.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

0: வணக்கம் உறவுகளே, இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம் காற்றோடு காற்றாக கலையகத்தில் இருந்து உங்கள் இதயத்தில் வந்து நேயர் நேரத்துடன் இணைந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் கூறியதோடு அல்லாமல் நீங்கள் நலம் தானால் நாங்கள் நலம் என்ற நல்ல செய்தியையும் உங்களுக்கு தருகின்றேன். இது கனடாவிலிருந்து ஒலிக்கும் நேயர் நேரம். 647-8746-415 என்ற இலக்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழும் வேளையிலே இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள் உங்கள் பாடல் காற்றில் வரும் என்று கூறிக்கொண்டு இணைந்திருக்கும் நான் இப்பொழுது நேரம் சரியாக 6:35 அதிகாலை வேளை, மலர்ந்தும் மலராத புலர்ந்தும் புலராத பொழுதாக எங்களுக்கு இருக்கும் வேளையிலே வெள்ளத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் இப்பொழுது 4:06 மாலை நேரம் என்று காட்டும் வேளையில் மத்திய கிழக்கு நாடுகளின் குவைத்திலே இப்பொழுது 1:36 நண்பகல், மலேசியா நாட்டில் 6:36 மாலை நேரமாகிவிட்டு இரவு நேரத்தை தொட இருக்கும் வேளையில் காற்றோடு காற்றாக கலந்து வந்திருக்கும் ஒரு அன்பு உறவு அவரை அழைக்கலாம் என்றால் அவர் மீண்டும் வந்துவிட்டார். இப்பொழுது வந்திருக்கின்றார்கள் அன்பு உறவுகள், அவர்களை அழைத்து விடுவோம். முதலில் வந்து இணைகின்றார்கள், அவர்கள் பாடலோடு வருகின்றார்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே மேர்சுராணி. வணக்கம் மகளே மேர்சுராணி, நலமா இருக்கின்றீர்களா? நான் நலமாக இருக்கின்றேன் மகளே. நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா? நல்லது. காலநிலை எப்படி இருக்கின்றது அங்கே? கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் வெயிலாவது அடிக்கின்றது, எங்களுக்கு கொஞ்சம் வெயிலும் அடிக்கவில்லை. இங்கே எங்களுக்கு சூரியனை காணவே இல்லையா? எங்களுக்கு வெளியே என்ன நடக்கும் தெரியாது, இருள் சூழ்ந்த நேரத்தில் இருக்கின்றோம் நாங்கள். இன்னும் முடியவில்லை எங்களுக்கு. எங்களுக்கு இன்னும் பொழுதே புலரவில்லை, கிழக்கே ஒழுக்கவில்லை. சரி, இந்த வேளையில நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்கள், கொஞ்சம் வெயிலும் அடிக்கின்றது, மகிழ்வாகத்தான் இருக்கும் இந்த மாலை வேளை. உங்களுக்கு மஞ்சள் நிற மாலை வேளை கண்ட உங்களுக்கு இப்பொழுது சரி நல்லது. காற்றலையில் நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கு நேர் நேரத்துக்கு வந்திருக்கின்றீர்கள். முதலில் வந்த நீங்கள் என்ன பாடலை தரப்போகிறீர்கள் எல்லோருடன் இணைந்து கேட்பதற்கு?
1: எனக்குங்கப்பா சேரன் பாண்டியிலன்னுங்கப்பா, கண்கள் ஒன்றாக கலந்தது காதல் திருக்கோளம் கொண்டதா அந்த பாடலுங்கப்பா.
0: கண்கள் ஒன்றாக கலந்தால் காதல் திருக்கோளம் கொள்ளும் தானே மகளே, இல்லையா? கண்கள் ஒன்றாக கலந்ததோ சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து கேட்கின்ற முதல் பாடல் உங்களுக்கு முதலாவது பாடலாக கிடைக்கும் அம்மா. வாழ்த்துக்களை கொள்ளுகின்றேன். நலமாக இருங்கள், மகிழ்வாக இருங்கள். எங்கே ஐயா
1: இருக்கின்றாரா?
0: கொடுங்க. வணக்கம். உங்களுக்கு மாலை வணக்கத்தை தருகின்றேன். உங்கள் காலை வணக்கத்தை ஏற்றுக்கொண்டேன். நன்றி, மகிழ்வு. சிறப்பாக மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
2: சிறப்பா இருக்கப்பா, மகிழ்வா இருக்கும். நீங்க பாடசாலைக்கு போயிட்டு வந்தோம்.
0: ஓ, பாடசாலை இப்ப வந்தா சிறப்பு தானே, நல்லது, நல்ல விடயம். கடமைதான் முக்கியம். என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள்?
2: எல்லா மாணவர்களும் வந்தாங்கப்பா, எல்லா மாணவர்களும் வந்தாங்க. அரிசி பருப்பு முட்டை எல்லாம் கொடுத்தோம், எல்லா மாணவர்களும் வந்தாங்க.
0: அதற்காகத்தான் வந்தார்கள் பாடசாலைக்கு. பாடசாலை இன்னும் பாடசாலை படிப்புக்காக இன்னும் ஆரம்பிக்கவில்லை தானே?
2: இன்னும் இல்லப்பா, இல்லப்பா.
0: நல்லது, மாணவர்கள் வீடுல இருக்கிறது நல்லது. இங்கே பாடசாலை திறந்து எத்தனையோ ஆபத்து கழிஞ்சு எல்லாம் எல்லோருக்கும் வந்து கொண்டிருக்கின்றது, தொடர்ந்து பெருகி கொண்டிருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். என்ன பாடலோடு வந்தீர்கள் காலையிலே?
2: அப்ப எனக்கு வந்துப்பா கரிமீட்டு கருவாயின் திரைப்படத்துல இருந்துப்பா. தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி, அந்த பாடல்ப்பா.
0: அட, தக்காளி பழம் போல அக்கா மக, அதுக்கு அது வேறு ராசாத்தியுமா? அப்படித்தான் தெரியும். தக்காளி பழம் போல அமர்த்தி விட்டா நசுங்கி போயிடும் இல்லையா? அக்கா மக ராசா பாடல் உங்களுக்கு இரண்டாவது பாடலாக கிடைக்கும் என்பது நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த அடுத்த அன்புரை வருகின்றார் விஜய ராகவன், காரைக்காலில் இருந்து. வணக்கம் விஜய ராகவன். விஜய ராகவன், நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். விஜய ராகவன் இணைப்பில் இருக்கின்றீர்கள், என்ன நடந்தது? ஐயையோ, விடுபட்டு விட்டீர்களா? சரி, ரவி வந்திருக்கின்றார், நாச்சியார் கோவில். ரவி, நாச்சியார் கோவில்.
3: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம் ரவி, நல்ல மாலை.
3: நல்லா இருக்கேன்.
0: நலமா இருக்கின்றீர்களா? நலமா இருக்கு, நல்லது நல்லது. நாங்கள் நலமா இருக்கின்றோம். வணக்கம், காலை மாலை வணக்கத்தை தருகின்றேன். வணக்கங்கள்
2: காலை.
0: வணக்கம், என்ன செய்தி? எங்க பாடலோட வந்திருக்கீங்க. கோழி கூவிருச்சு,
2: கோழி கூவிட்டு.
0: அதான் செய்தி, நல்ல செய்தி, நல்ல சரணம். கூறுங்கள், என்ன பாடல வேண்டும்?
2: முதல் முறையிலிருந்து வெட்டி வேறு வாசம் பாடல்,
0: அந்த பாடல் அதுலயா? சரி, அந்த வெட்டி வேறு வாசம் உங்களுக்கு காற்றலையில் வந்து கிடைக்கும். மூன்றாவது பாடலாக கேட்டு மகிழ்ந்து. அவர் அந்த உங்களுக்கு இடையில வந்தார், லெனின் வந்தார், அவர் மறைந்து விட்டார், விஜயராகவனும் வந்து சேரவில்லை. எங்களிடம் காமாட்சி இருக்கின்ற காமாட்சி வணக்கம் மகளே. காமாட்சி என்ன பாட்டெல்லாம் பாடக்கூடிய ஆளா இருக்கின்றீர்கள்? நல்லது, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நலமா இருக்கின்றீர்களா? நல்லது மகளே காமாட்சி, நலமாக இருக்க வேண்டும், மகிழ்வாக இருக்க வேண்டும். காலை மாலை வணக்கத்தை தந்தீர்கள், வணக்கம். நானும் நலமாக இருக்கின்றேன். என்ன பாடலோட மகளே வந்தீர்கள் என்று? சேரன் பாண்டியன் படத்துல
1: என்ன
0: பாடல்? கொடியும்
1: கொடியும் தோரணம் குங்குமமும் சந்தனமும் சென்னை மாவில் அந்த பாட்டு.
0: அப்படி பாடி காட்டலாம். கொடியும் தோரணமும்
1: குங்குமமும் சந்தனமும்.
0: ஓ, கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும். அந்த பாடல் உங்களுக்கு நான்காவது பாடல கிடைக்கும் மகளே. நன்றி, இணைந்து சிறப்பு செய்ய. நன்றி நன்றி நன்றி நன்றி அம்மா,
1: நன்றி.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் ஐயா. வணக்கம்
0: வணக்கம்
2: வணக்கம் ஐயா.
0: யார் பேசுகிறீர்கள்? குரல் புரியவில்லை.
2: தேவா பேசுறா?
0: தேவா, இப்பொழுதுதான் கேட்கின்றது ஒலியை வடிவாக. தேவா வணக்கம். தேவா நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கையா? நலமோடும் வளமோடும் மகிழ்வோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கையா?
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மகிழ்ச்சியோடு இருக்கணும். என்ன பாடலோடு வந்தீர்கள் ஐயா?
2: ஐயா இது சத்தியம்,
0: இது சத்தியம், உண்மைதான். எப்போதும் சத்தியம் பேச வேண்டும். சத்தியம், இது சத்தியத்தை என்ன பாடல் வேண்டும்? என்ன பாடல் வேண்டும்?
2: குங்கும பொட்டு குலுங்குதடி நல்ல கோமாளி மஞ்சள்.
0: ஓ, குங்கும பொட்டு பாடம்.
2: குங்கும பொட்டு குலுங்குதடி நல்ல கோமள மஞ்சள்.
0: கோமள மஞ்சள் வருகின்றதா? குங்கும பொட்டு குங்கும பொட்டு குலுங்குதடி அந்த பாடல் உங்களுக்கு இது சத்தியத்திலே வருகின்றது. அந்த பாடல் உங்களுக்கு நான்காவது பாடலா வரும். நல்லது தேவா, இணைந்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் மகனே. ராஜா, ராஜா திறமா இருக்கின்றீர்களா? மீன் சுருட்டியில் இருந்து
3: அமைதியில் ஐயா வரவிட்டு இனிய காலை வணக்கம் கூறுவது மீன் சுருட்டி ஆடுறாங்க.
0: வணக்கம் கூறுவதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கும் நான் தரகம் வணக்கம் தருகிறேன். மீன் சுருட்டி இருந்து ராஜா அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்களா? நல்லது ஐயா, நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, அப்படியே இருக்க வேண்டும். என்ன பாடலோடு வந்தீர்கள் என்று?
3: சாது.
0: ஓ, சாது என்ற திரைப்படத்திலே என்ன பாடல்?
3: அம்மா அம்மா உன்னை போல ஒரு தெய்வம் எங்கேயும் இல்லை அமுது. இந்த பாடல் ஐயா.
0: அம்மம்மா அம்மா உன்னை போல தெய்வம் ஒரு தெய்வம் இல்லை. அப்படித்தானே அம்மம்மா அம்மா என்று ஆரம்பிக்கும்.
3: அம்மம்மா உன்னை போல ஒரு தெய்வம்,
0: அம்மம்மா உன்னை போல ஒரு தெய்வம். நல்லது ஐயா. சாது திரைப்படம்
3: இந்த பாடல், இந்த பாடல் ஐயா வாழ்க்கையில் ஒரு நிலைப்படம் ஐயா.
0: நல்லதா? நல்லது. அந்த திரைப்படம் நல்லதொரு திரைப்படம், சாது என்ற திரைப்படம், அப்படித்தானே?
3: ஆமா ஐயா.
0: நல்லது. அந்த பாடல் இருந்து இந்த பாடல் ஒரு தத்துவமான பாடல், அம்மாவை பற்றிய பாடல் வரும். ஆறாவது பாடலாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் ராஜா,
3: நன்றி.
0: மீண்டும் நன்றி. வணக்கம் விஜயராகவன். விஜயராகவன் வர வேண்டும்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் விஜயராகவன் ஐயா, வணக்கம். கூறுங்கள்.
2: நலமாக இருக்கீங்களா? நான்
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா ஐயா? அதைத்தான் கூறுவேன். நலமாக இருக்கின்றேன், வளமாக இருக்கின்றேன், மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்களும் அப்படியே இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். காலை மாலை வணக்கத்தோடு.
2: நன்றி.
0: என்ன பாடலோடு வந்தீர்கள்?
2: பிரியா படத்துல ஐயா அக்கறை சினிமா அழைகிறேன். அன்னைக்கு அந்த குரல் வளம் உங்களுக்கு குரல் வரல, எங்களுடைய பாட்டு முழுமையா கேட்க முடியல. அன்னைக்கு
0: என்ன நடந்தது?
4: அன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த இது உங்களுக்கு குரலே வரல, வானொலியில குரலே வரல, நான் பேசுறது உங்களுக்கு வரல, பாடும்
0: எல்லாம் அழகாக வந்தது உங்க தொலைபேசி தெரிவித்துக் கொள்ளும். உங்களுடைய இணைப்பு தான் இப்படியாக இருக்கணும். நாங்களெல்லாம் சரியாக தான் வந்து அந்த பாடம் நான் நன்றாக கேட்டிருந்தேன். அக்கறை சீமை
4: அழகிருக்கிற எங்களுக்கு வந்து வானிலை எப்படி இருந்திருக்கு, வானிலை எப்படி இருந்திருக்கு
0: உங்களுடைய திருப்பி நேற்ற பக்கம் இந்த பக்கம் நின்று பார்க்க வேண்டும். நல்லதையா உங்களுக்கு பாடலாம் கிடைக்கும். நன்றி, வணக்கம். லெனின், வணக்கம் லெனின். என்ன நடந்தது காலையில? காலையில நீங்களே முதலில் நீங்களே முதலில் அழைத்தவர். அப்படியே தொடர்ந்து உங்களுடைய வாழ்த்துக் கொள்ள நலமாக இருக்க வேண்டும், மகிழ்வாக இருக்க வேண்டும் எல்லோரும். என்ன பாடலோடு வந்தீர்கள்?
2: நன்றி
0: நன்றி நன்றி.
2: திரைப்படம் கொடிமலர் திரைப்படம் பா.
0: கொடிமலர்ல என்ன பாடல்?
2: மலரே நீ சொல்ல ஒரு மொழி இல்லை.
0: மலரே நீ சொல்ல
2: சொல்ல ஒரு மொழி இல்லை. ஒரு மொழி இல்லை.
0: ஓ, மலருக்கு ஒரு மொழி இல்லையா? வடிவம் இருக்கின்றது ஒரு மொழி. அதுக்கு பல விதமா பேசும். அது முட்டாக இருந்து காட்டும், மலர்ந்து காட்டும், விரிந்து காட்டும், அளவை காட்டும், நிறத்தை காட்டும், ஆடி காட்டும் இல்லையா? அப்படி பல மொழிகள். உனக்கு ஒரு மொழி இல்லை. நல்ல நல்ல பாடலை கேட்டீர்கள்.
2: வணக்கம்.
0: தமிழ் சேவையிலே அந்த உறவுகள் வந்து தங்கள் பாடல்களை பதிவு செய்து கொள்ளும் வேளையிலே பாடல்கள் தொடர்ந்து வர இருக்கின்றது. இன்று நல்ல செய்தி, மகிழ்வான செய்தி ஒன்று. இந்த நேர் நேரம் முடிந்தவுடன் உங்களுக்கு தொடுவானம் காத்துக் கொண்டிருக்கின்றது. யார் அந்த தொடுவானத்துக்கு வருபவர்? எங்கள் தூரத்தை தொடுபவர் யார் எங்களுக்கு தெரியாது. அப்பொழுதுதான் தெரியும் யார் வருகிறார் என்று பார்ப்போம். கேட்டு மகிழ்ந்துவோம் அன்பு உறவுகளே. நீயர் நீர முடிந்தவுடன் 7 மணிக்கு உங்களுடைய தொடுவானம் காற்றிலே அலங்கரிக்கும் என்று கூறும் இந்த பொழுது. அடுத்த பாடலை கேட்பவர் யார் என்று தெரியவில்லை, வர வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொள்ளுகின்றேன். வந்தவர்கள் எல்லோரும் இணைந்து விட்டீர்கள் என்றுதான் நம்புகின்றேன். இது மொழியல் தமிழ் வானொலியில் நாங்கள் இருந்து ஒலிபரப்பாகும் வேளையிலே வெளியே எதுவுமே தெரியவில்லை, எங்களுக்கு எதுவுமே தெரியவில்லை, இன்னும் முடியவில்லை. விடிந்தும் முடியாத பொழுதாக இருக்கின்றது. 6:47 இன்னும் எங்களுக்கு என்ன நடக்கின்றது வெளியே என்று தெரியவில்லை. அந்த வேளையிலே பாடல்களை தெரிவு செய்து தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த குளிரிலும் குளிர் ஆரம்பித்து விட்டது. குளிர் ஆரம்பித்து விட்டவுடன் அது எங்களுக்கு குளிர் நேரத்திலே குளிர் நாட்டிலே இருக்கின்றோம். இந்த வாரம் மட்டும்தான் இந்த நேரம் உங்களுக்கு எங்களுடைய 6:48. அடுத்த வாரம் சற்று பிந்தி வரும் நேரத்தை பின்னோக்கி செல்ல வைக்கின்றார்கள் என்று முன்னோக்கி வைப்பார்கள் என்று எண்ணுகிறேன். முன்னோக்குகிறார்களோ பின்னோக்குகிறார்களோ தெரியவில்லை. இந்த பாடல் வருகின்றது மெர்சிராணி ஜெயங்கொட்டத்திலிருந்து கேட்டிருந்தார். முதல் பாடலாக வருகின்றது காற்றலைக்கு சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து கண்கள் ஒன்றாக கலந்ததா என்ற பாடல். அந்த பாடலை தானே மேற்சிராணி நீங்கள் கேட்டீர்கள். இதோ வருகின்றது உங்களுடைய பாடல், முதல் பாடலாக காற்றலைக்கு. கேட்டு மகிழ்ந்துருவோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் கன்னடா கலையகத்திலிருந்து.

0: இனிமையான பாடல் முதலாவது பாடலாக தேர்ந்தது அன்பு உறவுலே சீரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து ஜெயம்கொண்டம் மேர்சுராணி உங்களுக்காக. இந்த வேளையில் அன்பு உறவு ராஜா வந்திருக்கின்றார். ராஜா பெரியசாமி வணக்கம் ஐயா. வணக்கம் ராஜா பெரியசாமி
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா ராஜா பெரியசாமி?
1: பலமாக இருக்கிறேன். மீன் சுருட்டியில் தான் இருக்கிறேன்.
0: அங்கும் செல்லவில்லை. நல்லது. அங்கே இருங்கள், மகிழ்வாக இருங்கள், பலமாக இருங்கள், நல்லமாக இருங்கள். கேட்கின்றதா?
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சியா?
0: மகிழ்ச்சி. என்ன இரண்டு மூன்று நாள் உங்களை காணவில்லை. காலை நேர வணக்கம். நன்றி.
1: இரண்டு நாள் இல்லை,
0: லீவ் எடுத்து விட்டீர்கள். நல்லது நல்லது. சுகமாக இருங்கள்.
1: நேற்று முதல் நாள் வர முடியவில்லையா? நேற்று நிறைய விசேஷம்.
0: ஓ, அதனாலே அங்கே நல்ல சந்தோஷமாக இருந்தீர்கள். மகிழ்வு மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கின்றது.
1: எப்பயுமே நான் வந்து சரஸ்வதி பூஜை கொண்டாடணும்னா மறுநாள் வந்து கரெக்டா காலையில கும்பிட்டு மிஷின் ஆரம்பிச்சிருவோம் தைக்கிறதுக்கு.
0: ஆமா ஆமா, விஜயதசமி.
1: இந்த ஆண்டு முடியவே இல்லை. நேற்று காலையில விசேஷத்துக்கு போனது, நைட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து.
0: எல்லாம் நலமா நடந்ததா?
1: எல்லாம் சூப்பரா நடந்தது.
0: நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: சரி, உங்களுக்கு என்ன பாடலை எங்களோட இணைந்து கேட்க விரும்புகிறீர்கள்?
1: படம் வந்து பாசம் ஐயா.
0: ஓகே, அது என்ன பாடல்?
1: சல் சல் என்னும் சலங்கை ஒளி, சல சல என்னும் சாலை ஒளி. அந்த பாடல்
0: ஜல் ஜல் ஜல் என்னும் சலங்கை ஒளி, சல சல சலவென சாலையிலே, செல் செல் காலை வேலையே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே.
2: அப்படி நீங்கள் நேற்று இரவுக்கு முந்தி வந்து
0: வீட்டுக்கு. மகிழ்ச்சியா இருக்கிறதா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்தோஷம். மீண்டும் இணைந்து சிரமதிக்கிறோங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எல்லாம் நிலமாக அமைய இல்லாமல் இறைவனின் உங்களுக்கு கிட்டாட்டும். வாழ்த்துக்கள் பெரியசாமி. இது முன்னேற்ற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே குதூகலமாக இந்த பாடலை தந்து கொண்டிருக்கும் நேரம் உங்களுக்கு 4:26. ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் எங்களுக்கு இப்பொழுது நேரம் 6:56. ஆனா வெளியே இருள் தான் தெரிகின்றது, எதுவுமே தெரியவில்லை. இந்த வேளையிலே கருமேடு கருவாயன் திரைப்பட பாடல் ஒன்றை கேட்கின்றார் எங்கள் ஜெயங்கொண்டம் கலைவாணன் அவர்கள். கொடுத்து விடுவோம் அவர் பாடலை. வருகின்றதையா உங்கள் பாடல் காற்றலை கேட்டு மகிழ்ந்திருங்கள். உங்களோடு நாங்களும் கேட்டு
3: மகிழ்ந்தோம். ராசாத்தி என் கல்யாணம் நடந்த அவளோட, அது இல்லாட்டி நாலு கழுதையோட

அதிகாரம் ஆச்சு, அதுக்கு தான் மனசாட்சி துண போகலாச்சு. புலியெல்லாம் பசுப்போலில் உழவுது தம்பி, புரியாத கனவெல்லாம் வணங்குது நம்பி. பல பெண்கள் மணவாழ்க்கை பறிபோ

இனிமையான அந்த பாடல் காற்றலில் கலந்து சென்றது. நகைச்சுவையாக இருந்தாலும் நல்ல கருத்தோடு சென்ற பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் என்ப உறவுடன் கரிமேடு கரிவாயன் திரைப்படத்து பாடல் ஜெயம்கொண்டம் கலைவாணன் நீங்கள் கேட்ட பாடலை தந்த வேளையில் இன்னும் ஒரு பாடல் காத்துக் கொண்டிருக்கின்ற காற்றலையில் வருவதற்கு அந்த பாடலை தந்த மாச்சியார் கோவில் ரவி நீங்கள் கேட்ட பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து வெட்டி வேறு வாசம் வருகின்றது. பாடல் பாசத்தோடு வருகின்றது கேட்டு மகிழ்ந்துடுவோம்.

ஆலமரம் பட்டு போய் அரச மரம் பூப்பூத்த கதையா? சாதி விட்டு சாதி சம்பந்தம் பண்ணி இருக்காங்களே இந்த பாவி மனுஷன். ஆட்டு மண்டியில கலந்த மாதிரி துரும்பாட்டையும் வெள்ளாட்டையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்காங்களே, இது நம்ம வம்சத்துக்கே அடுக்குமா?

முதல் மரியாதை திரைப்படத்து பாடல் கேட்டோம். அன்பு உறவுகளே, முன்னிறுத்தமிழ் வானொலியின் காற்றளவில் கனடா கலையகத்திலிருந்து ஒலித்த பாடல். அந்த பாடலை ஒலிக்க வைத்தவர் நாச்சியார் கோவில் ரவி. நீங்கள் கேட்ட பாடலை கேட்ட எங்களுக்கு இன்னும் ஒரு பாடல் வருகின்றது. திருமதி காமாட்சி ரவி, நீங்கள் கேட்ட பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து இன்னும் ஒரு பாடல் வருகின்றது. கொடியும் தோரணமும் என்று ஆரம்பிக்கும் பாடலை கேட்டீர்கள். உங்கள் பாடல் காற்றலையில் ஒலிக்கின்றது இப்பொழுது.

0: ஆரம்பித்த பாடலை ஒரு தடவை நிறுத்த வேண்டியதாக இருக்கின்றது. ஆரம்பத்திலே நிறுத்தலாம் வருகின்றது. ராஜசேகரன் வணக்கம் வணக்கம், நீங்கள் இது தடவை அழைத்துக் கொண்டிருந்தபடியால் அடுத்து வணக்கம் ராஜசேகரன் காட்டகரத்திலிருந்து.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, அன்பான மகிழ்ச்சியான காலை வணக்கத்தை தருவது காட்டகரம் ராஜசேகரன் ஐயா.
0: காட்டகரன் ராஜசேகரன், நீங்கள் தந்த அன்பான காலை நேரத்து வணக்கத்தை எங்களுக்காக கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நல்ல மஞ்சள் நிற மாலை வேட வணக்கத்தை மகள்வோடு தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறேன் ஐயா. நீங்கள் நலமாக உள்ளீர்களா ஐயா?
0: நலமாக இருக்கின்றேன் ராஜசேகரன், மகள்வாக இருக்கின்றேன். நல்லது நல்லது. என்ன செய்தி, என்ன
1: சந்தோஷம்?
0: சந்தோஷம் என்பது நல்லது
1: ஐயா. மாட்டுக்கார வேலன்
0: வந்து விட்டாரா? மாட்டுக்கார வேலன் என்று நீண்ட நாள் வரவில்லை அவர். என்ன பாடல்!
1: சத்தியம் நீயே தர்மத்தாயே,
0: அற்புதமான ஒரு பாடல் உண்டு. சத்தியம் நீயே தர்மத்தாயே, அன்பு வடிவே தெய்வ பாடல்.
1: சத்தியம்
0: என்ற பாடல் உங்களுக்கு கிடைக்கின்றது மாட்டுக்கார வேலனில். எங்கே உங்கள் நண்பர் இருக்கின்றாரா அறையில? வேறு ஏதாவது செய்தி இருக்கின்றதா ராஜசேகரன்?
1: செய்திகள் உண்டு. இன்னைக்கு குயில் கிளைமேட் வந்து ஒரு சாரல் காத்து மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்க.
0: மாலை சாரல் நன்றா இருக்கும், கூதலா இருக்கும். போயிட்டு உள்ளே இருங்கள், வெளியே வர வேண்டாம்.
1: நாளைக்கு புயல் வருதுன்னு
0: கிருமிக்குத்தான் ஏதாவது வழி பார்க்க வேண்டும், வேறு ஒன்றும் இல்லை. இப்பொழுது
1: இயற்கை பண்றது நம்ம என்ன பண்ண முடியும்?
0: ஒன்றுமே பண்ண முடியாது. வாழ்க்கை என்பது பல இயற்கையில ஏற்பட்ட சூழலோடு சேர்ந்து போவதுதான் வாழ்க்கை. சகிப்புத்தன்மை, பொறுமை, பாதுகாப்பு ஏற்படுத்தி துணிச்சல் இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: எல்லாத்தையும்
0: வாழ்க்கை நல்லது ராஜசேகரன். எங்கே ராஜேந்திரன் வாருங்கள். வணக்கம் ராஜேந்திரன்.
2: ஐயா காலை வணக்கங்கள் கூறுவது ராஜேந்திரன் ஐயா. ஐயா காலை வளமாக வளமாக மகிழ்வாக இருக்கீங்களா ஐயா?
0: காலை வணக்கத்தை தந்த உங்களுக்கு நான் மாலை வணக்கத்தை தரும் இந்த வேளையில நாங்கள் நலமாக மகிழ்வாக சிறப்பாக குதூகலமாக இருக்கின்றோம்.
2: சந்தோஷம் ஐயா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன பாடலோடு வந்தீர்கள்
2: ஐயா? படம் செந்தமிழ் பாட்டு.
0: செந்தமிழ் பாட்டு திரைப்படத்தில் என்ன பாடல்?
2: அடிக்கோமாதா நீ எங்க ஊரை காக்குற குலமாதா, அந்த பாட்டு ஐயா.
0: இருவரும் கோமாதாவதான் நிக்கின்றீர்கள் இல்லையா? எங்கள் குலம் காக்குற திருமாதான் வரும் பாடல். இந்த பாடல் உங்களுக்கு, உங்களுடைய பாடல் 11வது பாடல். காட்டகரம் ராஜசேகரன் உங்களுடைய பாடல் 10வது பாடலாக வரும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி கூறிக்கொண்டு அடுத்த உறவு முருகர் வந்து அவரை வளைத்து விடுவோமா? அங்கே பார்ப்போம். வணக்கம் வணக்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் வணக்கம் கார்த்தி. கார்த்தி வணக்கம.
3: வணக்கம் வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
3: வணக்கம்.
0: காலை வணக்கம். உங்களுக்கு மாலை வணக்கம். நலமாக இருக்க வேண்டும், நலமாக மகள்வாக இருக்க வேண்டும். நீண்ட நாள் காணவில்லை உங்களை.
3: ஆமாப்பா, கொஞ்சம் வேலையை போயிட்டு.
0: என்ன பாடல் வந்தீர்கள்?
3: நீங்க நலமா இருக்கீங்களாப்பா?
0: நாங்க நலமாக மகள்வாக இருக்கணும். என்ன பாடலோட வந்தீங்க?
3: அம்மா நலமா இருக்காங்களாப்பா?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள்.
3: நன்றிங்கப்பா. நீங்க வந்து ஒரு பழைய பாடலப்பா. அன்று அன்று ஊமை பெண்ணல்லோ, இங்கு தமிழ் பேசும் பெண்ணல்லோ, ஐயா உன்னை கண்டு அப்படின்னு வரும்பா அந்த பாடல்.
0: அன்று ஊமை பெண்ணல்லோ, இன்று பேசும் பெண்ணல்லோ, ஐயா உன்னை கண்டு தமிழ் பாடும்
3: லோ வந்து அது அந்த வந்து லோங்கிற வார்த்தை அதிகமா வரும்பா அந்த பாடல் வரியில முடியிறப்ப. லோங்கிற வார்த்தை அதிகமா வரும்பா.
0: ஓ நல்லா ரசிச்சிருக்கீங்க. 12வது பாடலாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி நன்றி
0: நன்றி. மீண்டும் மீண்டும் சிறப்பித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த யார் என்று பார்த்தால் அவரை காணவில்லை. மகாலிங்கம் நீங்கள் வந்தீர்கள், இப்பொழுது வருகிறீர்களா? இல்லை பாடல் ஒன்று ஆரம்பிக்க இருக்கின்றது, அதை முடித்துக் கொண்டு வருகின்றேன். நல்லது. மகளே காமாட்சி, உங்கள் பொறுமையை சோதித்து விட்டேன். உங்கள் பாடல் வருகின்றது காற்றலையும் ஆரம்பத்திலிருந்து இவர்கள் அழைத்துக் கொண்டே இருந்தபடியால் அதை எடுக்க வேண்டியது. ஆரம்ப பாடல் என்றபடியால் நிறுத்தி சென்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் பொறுமைக்கு நன்றி. பாடல் வருகின்றது.

0: தினமணி தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே நேயர் நேரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தினமும் காலையில் மலரும் நேயர் நேரம் வளமை போல் இன்றும் வருகின்றது. நீங்களும் வளமை போல் வந்து உங்கள் பாடல்களை கேட்டு எழுதி கொண்டிருக்கும் வேளையிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது பாடல்கள். முன்னியர் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து நீங்கள் சிறப்பிக்க 6478746415 என்ற இலக்கத்தில் நீங்கள் வரலாம். இது கட்டணம் இல்லாத ஒரு இலக்கம். வாட்ஸ்அப்பிலே இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வந்தால் இந்த நேயர் நேரத்திலே நீங்கள் கலந்து கொள்ளலாம் என்பவர்களுடைய மகாலிங்கம். நீங்கள் 2 தடவை அழைத்தீர்கள். அழைக்கும் வேளை ஒரு தடவை பாடல் ஓடிக்கொண்டிருந்தது, மறு தடவை மற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அழைத்தீர்கள், நின்று விட்டீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். இது முன்னியர் தமிழ் வானொலியின் காற்றலையில் பாடல்களை தந்து கொண்டிருக்கும் நேரம் இப்பொழுது முடியாலே எங்கள் கனடாவிலே 7:16 எங்கள் கலையகத்தில் காட்டிக் கொண்டிருக்கும் வேளையில் வெளியாலே கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கின்றது. அதாவது கிழக்கு வெளுத்து விட்டது, அதனால் வெளிச்சம் வருகின்றது. வானம் நீலமாக எனக்கு தெரிகின்றது. அந்த மரங்களிலே எல்லாம் ஒருவரையும் காணவில்லை. காற்று அமுக்க நிலையில் இருக்கின்றது. இப்பொழுது காற்றலை இப்பொழுது சீதோஷ்ண நிலை 2 பாகை செல்சியஸ். ஆனால் எங்களுக்கு உணர்வு 1 பாகை போன்று கீழே இறங்கிக் கொண்டு செல்கின்றது. இன்றைய உயர் அதி உயர் வெப்பம் 8 பாகைக்கு செல்கின்றது. அது எப்பொழுது வரும் என்று தெரியாது. சூரிய ஒளி வருமென்றும் கூறவில்லை. இன்று வரலாம், வராமல் விடலாம் என்று எண்ணும் வேளையிலே மகாலிங்கம் வந்துவிட்டார். வணக்கம் மகாலிங்கம், வணக்கம். உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கீங்க.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேன்.
0: மகிழ்வா இருக்கின்றீர்களா?
1: மகிழ்வா இருக்கேன்.
0: நல்ல நல்லது. என்ன வானிலை அறிக்கையை நீங்கள் கூறுவதில்லை, என்ன சொல்லுவது வானிலை?
1: இல்லையா, இப்போ ஒன்னும் அப்படியே இதா இருக்கு. நான் சாயந்தரம் வாக்கிங் போறது இல்ல, இப்ப காலையில போயிடுறது.
0: அது நல்லபடியா? என் காலையில போனா சாலை சிறப்பு. நல்ல.
1: ஆமா.
0: அவர் சுப்பிரமணியம் எப்படி இருக்குங்களா? சுப்பிரமணியம்
1: நல்லா இருக்காருயா. அவரு கேரளாவில போய் அந்த அமிர்தாம்பால் ஒரு அம்மா இருக்காங்க, இதுல ஆசிரமத்துல இருந்தாரு. இப்ப அங்க கொரோனாவனால அதனால இங்க இங்கே மாடு பிசினஸ் பண்றாரு. கொஞ்சம் நல்லா போதியாது.
0: நல்லா இருக்க வேண்டும் அவருக்கு. வாழ்த்துக்கள். அவருக்கு சந்திப்பது உண்டாது நீங்கள் அவரை?
1: பால் எங்க வீட்டுக்கு அவர் தானே தர்றாரு. அப்ப வரும்போது பேசிட்டு கொஞ்சம் நாளை பேசிட்டு போவாரு.
0: நான் கேட்டதாக கூறுங்கள் அவருக்கு.
1: நன்றி. வர சொல்றேன்.
0: வரலாம், வராம விடலாம். நலமா இருந்த என்று கேள்விப்பட்டால் சந்தோஷம் தானே.
1: நல்லா இருக்காருயா? நல்லா இருக்காரு. நல்லா இருக்கு.
0: வாழ்த்துக்கள் அவருக்கு. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்று கூறினீர்கள். வாழ்த்துக்கள். என்ன பாடலோடு வந்தீர்கள் மகாலிங்கம்?
1: பழைய பாடலா கேட்கலான்னு ஒரு ஆசை. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒரு தீ மயிலாட வந்தாளா, அந்த பாடல்.
0: என்ன திரைப்படத்திலேயா
1: அது? தை பிறந்தால் வழி பிறக்குமா?
0: பாடல் வரும்பொழுது பார்ப்போம். பாடல் நல்ல பாடல் அந்த பாடல். சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி மயிலாட வந்தாளா, நல்ல ஒரு நகைச்சுவையான பாடல். கேட்டு மகிழ்ந்துருவோம் மாலிங்கம். வாழ்த்துக்கள் மூலம் நீங்கள் வந்து சேர்ந்த சிறப்பு. நன்றி. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இது முன்னிய தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் சேவையில் பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்த பாடலுக்கு எங்களுக்கு ஆயத்தமாக இருக்கின்றார் நாச்சியார் கோயில் தேவா. நீங்கள் கேட்டீர்கள் இது சத்தியம் என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து. அந்த பாடல் வேற இருக்கின்றது காற்றலைக்கு ஆயத்தமாக. உங்களோடு நாங்கள் முடிந்து கேட்டுக்கலாமா? கேட்போமே அந்த பாடலை. நல்ல பாடல் ஒன்று வருகின்றது.

குடும்பமோ என் தன் பேரன் குழந்தை அழகனோ பேரிடும் பாட்டன் உருவமோ என் தன் பேரன் குழந்தை.

சத்யம் திரைப்படத்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அன்பு உறவு மூன்றில் முத்தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நேரலையில் வந்து பாடலை தந்து உடனே கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்த பாடலும் ஆயத்தமாக இருக்கின்றது. அன்பு உறவுகளை அன்பு உறவுகள் அழைத்துக் கொண்டிருக்கும் போலே நீங்கள் வரவேண்டிய தொலைபேசி இலக்கம் 647-8744-1 பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் பொழுது வராமல் என்னுடைய உரை வரும் பொழுது நீங்கள் வந்து பேசலாம், உங்கள் பாடலை கேட்கலாம், பாடல்களை தவிர்க்க முடியாது. அடுத்த பாடல் 6வது பாடலாக வர இருக்கின்றது. அன்பு உறவுகளை அதிகாலை வேளையிலே எங்கள் அன்பு ஆர் ராஜா அவர்கள் மீன் சுருட்டியிலிருந்து கேட்டார்கள். சாது திரைப்படத்திலிருந்து அம்மம்மா உன்னை போல் தெய்வம் இல்லை என்ற ஒரு பாடல் கே ஜே ஜேசுதாஸ் ஐயாவின் குரலில் வருகின்ற பாடல். அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த அவர் ஆயத்தமாக இருக்கும் வேளை நாங்களும் ஆயத்தமாகி அந்த பாடலை காற்றலில்

0: ஏன்னா அந்த பாடல் கனகாபிஷேகம் பைராபிஷேகம் அபிஷேகம் செய்தாலும் உன்னை போல ஒரு தெய்வம் வீடாகாத மயன்றாலும் நடமாடும் தெய்வம், எங்களோடு பேசும் தெய்வம், எங்களை உண்மையிலேயே சுமந்த தெய்வம், அந்த தெய்வம் அன்னையின் அன்புக்கும் கருணைக்கும் அந்த சுமையை தாங்கி இந்த பெருமைக்கும் வீடாக வேறு எதையும் கூற முடியாது என்று ஒரு அற்புதமான ஒரு பாடல். நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் என் அன்னையின் வருத்தால் வந்தது என்பதை கூறும் ஒரு பாடல். அப்ப அற்புதமான ஒரு பாடலை கேட்டோம். ஆறாவது பாடலாக ராஜா உங்களுடைய பாடல் வந்தது. இப்பொழுது ஏழாவது பாடல் வர இருக்கின்றது என்று ஒரு ஒளி அவர் எங்களுடைய காரைக்கால் விஜய ராகவன் அவர்கள். அவர் அன்று இந்த பாடலை கேட்டிருந்தார், இந்த பாடல் கேட்கவில்லை என்று ஒரு குறை வருகின்றது. பாவம் அவருடைய இணையதளம் சரியாக வேலை செய்யவில்லை போலும் என்று கவனமாக கேட்கவும். இந்த வேளையில் அன்பு நெஞ்சம் பூபதி வருகின்றார். ஏரிக்காடு பூபதி அவர்களே வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. ஏரிக்காடு பூபதி வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஏரிக்காடு பூபதி அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நானும் நலமாக இருக்கின்றோம். மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: நிச்சயம் மகிழ்வாக இருக்கின்றேன், சந்தோஷமா இருக்கிறேன்.
0: நிச்சயமாக அந்த மகிழ்வும் சந்தோஷம் தான் எங்களுக்கு தேவை. உலகத்திலே எதை பெற்றாலும் பெறலாம், இந்த சந்தோஷம் என்பதை எங்கும் பெற முடியாது இலவசமாக. உள்ளம் சுத்தமாக இருந்தால், உள்ளம் தூய்மையாக இருந்தால், துக்கம் இல்லாமல் இருந்தால், எதையும் தாங்க மிதியம் இருந்தால் சந்தோஷமாக வாழலாம் இல்லையா பூபதி? அப்படியானால் என்ன பாடலோடு வந்தீர்கள்? எங்களோடு இணைந்து கேட்கிறார்கள். பூபதி வந்தவுடன் இங்கே கிழக்கு வெளிச்சம் எல்லாம் அழகாக தெரிகிறதப்பா நீங்கள் வந்தவுடன்.
1: வாழ்த்துக்கள்.
0: காலை வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு மாலை வணக்கத்தை மகிழ்வோடு தருகின்றேன் பூபதி. வாழ்த்துக்கள்.
1: சந்தோஷம். அப்படியே மஞ்சள் நிறத்துல சூரியன் இங்கே, மஞ்சள் நிறத்துல சூரியன் இங்கே அப்படியே உய்யாரமா போறாரு.
0: ஆமா, மஞ்சள் நிறம் மாறி வானத்திலே வந்து செவ்வானமாகி இந்த நீல நிறமாகி வானத்துக்குள்ளே சென்று விடுவோம். அதனால் இன்று தொடுவானம் வருகின்றது. 7 மணிக்கு நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடுவானத்தை அலங்கரிக்கும் ஒரு அன்பு உறவு வருகின்றார் கேட்டு மகிழ்ந்திருந்தார். வாரம் ஒரு முறை வரும் ஒரு ஜனரஞ்சகமான நிகழ்வு. என்ன பாடலோடு வந்தீர்கள் பூபதி?
1: உள்ளத்தை அள்ளிதா பாடுதலுங்க. அழகிய இல்ல ஐயவன் அது ஸ்டைலா அந்த பாடலுங்க.
0: ஓ, இன்னொரு கூறுங்களே. அழகிய லைலாவா பாருங்க.
1: உள்ளத்தை அள்ளிதா படம்
0: பாடல் பார்ப்போம்.
1: அவ்வளவுதான் தெரியும்.
0: அப்படியா? அழகு இலையிலா
1: நல்லது.
0: அழகா வந்து விட்டது.
1: நல்ல ஒரு
0: துள்ளலான பாடல். அதிகார மாலை வேளையிலே துள்ளலான பாடல் தேவைதான் எங்களுக்கு. இது மனு பாடி இருக்காரா, யார் பாடியதுன்னு பார்ப்போம் பாடல் வரும்பொழுது. இப்பொழுது அடுத்த பாடல் 7வது பாடல் வருகின்றது கேட்டு மறந்து. உங்கள் பாடல் 14வது பாடல். இப்பொழுது 7வது பாடல்
1: செல்கிறது.
0: நன்றி பூபதி. வந்தே சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். இது முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் செய்வாளை. பாடல்களை கேட்டுவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்ற இதோ வருகின்றது என் பாடல், இதோ வருகின்றது என் பாடல் என்று உடனே வருகின்றது. விஜயராகவன் அவர்களே, உங்கள் வலைத்தளத்தை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி சத்தம் வரவில்லைன்னா திரும்பி மரபக்கம் நின்று ஏதோ ஒரு மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வானொலி தான் சரியாக செய்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு அன்றைய தினம் வேறு எந்த முறைப்பாடுகளும் வரவில்லை. பாதி தான் கேட்டது, பாதி வரவில்லை என்று இன்று முழுப்பாடலையும் தருகின்றேன் கேட்டு மகிழுங்கள். அன்று முழுப்பாடலும் தந்தேன், இன்றும் தருகின்றேன். பிரியா திரைப்படத்திலிருந்து அக்கறை சீமை அழகநிலே.

0: அன்பு மேயர் விஜயராகவன், நீங்கள் கேட்ட பாடல் காற்றலை ஒழித்து ஒழிந்தது ஐயா, நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். பாடலை தந்து சிறப்பித்த நிக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்லலாம் என்று எண்ணுகிறேன். ஏழாவது பாடல் சென்றது இப்பொழுது. எட்டாவது பாடலாக ஒரு பாடல் அவர் முதலாவது நேயராக அழைத்து எட்டாவது நேயராக இணைந்தார் தங்கள் கும்பகோணம் லெனின் அவர்கள். இங்கே காலையிலே கொஞ்சம் போக்குவரத்து அதிகம், இடர்பாடு, ஒரு வழி பாதையிலவா இடர்பாடு இருக்கத்தான் செய்கின்றது முந்தி கொண்டு போவதற்கு. அந்த முதல் பாடல் வருவதற்காக முந்தி அடித்துக் கொண்டு ஓடும் வரும் அந்த உற்சாகத்தை எண்ணும் பொழுது மகிழ்வாக இருக்கின்றது. அன்பு உறவுடைய எங்கள் காற்றலை எவ்வளவு தூரம் அன்போடு இருந்து பாடல்களை கேட்டு மகளை விரும்புகின்றீர்கள் என்பது தெரிகின்றது. அந்த வகையில் ஒரு படா பாடல் வர இருக்கின்றது. கொடி மலர் என்ற ஒரு திரைப்படம், நீண்ட காலத்துக்கு முன்பு வந்த திரைப்படம். அந்த படத்திலிருந்து ஒரு பாடல், மெல்லிய பாடலை கேட்கின்றார் எங்கள் அன்பு நீ நெஞ்சம் கும்பகோணத்திலிருந்து லெனின் அவர்கள். லெனின், நீங்கள் கேட்ட பாடல் காற்றலை வர காத்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் காத்துக் கொண்டிருக்காமல் அந்த பாடலை தர இருக்கின்றேன். நீங்களும் இணைந்து கேட்டுக் கொள்வீர்கள் என்று தெரிந்து கொள்ளும் வேளை வந்துவிட்டார் எங்கள் ஜோஜ் மன்னர். மன்னர் அவர்கள் வருகின்றார். வணக்கம் வணக்கம் மன்னர் அவர்களே, குவைத் மன்னரே வருக வருக வருக. ஜோஜ் அவர்கள் நலமா இருக்கீங்களா?
1: நலமாவும் வளமாவும் உங்கள் ஆசீர்வாதத்தில் இருக்கிறேன் ஐயா.
0: என்னுடைய ஆசீர்வாதம்
1: இருக்கீங்களா?
0: நலமாக மகிழ்வாக சிறப்பாக குதூகலப்போடு உங்கள் அன்போடு இருக்கின்றேன் மகனே.
1: நன்றி
0: ஐயா. எப்படி இருக்கின்றது குவைத் நாட்டிலே? குவைட்டா இருக்கின்றதா அல்லது கொஞ்சம் கடுபடியா
1: இருக்கின்றதா? அப்படி மிதமான சூடு, சூடெல்லாம் கம்மியாயிடுச்சு.
0: ஆஹா,
1: சைலண்டா இருக்குது.
0: சரி, அப்படின்னா கொஞ்சம் குளிர் அனுப்பி விடுவோம். இலவசமா அனுப்பிவிடுகின்றேன்.
1: சரி, எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட், இந்த லெமன் அதிகம் எடுத்துக்கலாமா ஐயா? லெமன் ஜூஸ்.
0: லெமன் ஜூஸ் எதுக்காக இருக்கு? நீங்கள் உங்களுக்கு
1: இல்ல சுடுதண்ணில மிக்ஸ் பண்ணி குடிக்கலாமா? இல்ல சாப்பாட்டுல?
0: இல்ல சாப்பாடுல நீங்கள் அநேகமாக மாமிச சாப்பாடுகளுக்கு தான் லெமன் பாவிப்பது. ஏனென்றால் அதுல சிட்ரிக் ஆசிட் என்ற ஒரு ஆசிட் இருக்கின்றது. அந்த அமிலம் அந்த இறைச்சி வகை கொழுப்பு வகைகளை இலகுவாக ஜீரணமாக செய்யும். எங்களுக்கு சமீபாடைய செய்யும், அதற்காக அதை பாவிப்பார்கள். மற்றது தாகம் இருக்கும் வேளையிலே அந்த தேசிக்காய், அதுல இரண்டு தேசிக்காய், கொடி தேசிக்காய், மர தேசிக்காய், ஒன்று பச்சை நிறத்தில் மஞ்சள் இருக்கும். பச்சை இருக்கிறவர்கள் லைம் என்று கூறுவார்கள், மஞ்சள் இருக்கிறது லெமன் என்று கூறுவார்கள். லெமன் வந்து தண்ணீர் தாகங்களுக்கு எல்லாம் கரைத்து குடிக்கின்றது. நீங்க குடிக்கலாம், ஆனா அடிப்படை குடிக்காம அளவோடு குடித்துக் கொண்டா நன்று.
1: நன்றி ஐயா.
0: வைத்தியரிடம் வந்து கேட்டா வைத்தியர் சரியா தான் சொல்லுவார். நீங்கள் அதிகம் வெளியே நடமாடுவது குறைவுதானே, உள்ளுக்குதானே இருக்கின்ற லெமன் ஜூஸ் குடிக்கலாம் ஐயா. ஆனா ஒரிஜினலாக இருந்தா நல்ல, பக்கெட்லயே அடைத்து வர்றது எல்லாம் உண்மையானதுன்னு கூற முடியாது. நீங்களே புளிந்து குடிக்க வேண்டியது நல்லதுதானே. கொஞ்சம் உப்பு சேர்த்து குடியுங்கள், இன்னும் நல்லா இப்பவும் உங்களுக்கு தோங்க கால் கை அந்த முழங்கால் பிடிப்பு தசை பிடிப்புகளுக்கு எல்லாம் உப்பு சேர்க்க வேண்டும். இரவில் நடந்து போகும்பொழுது உங்கள் மசில்ஸ் கிராம்ப் பண்ணது என்று கூறுகிறோம் அல்லவா? அது வந்து சோடியம் வேணும் உங்களுக்கு. நீங்க உப்புல இருக்கிறது உப்பு பாவிக்கலாம்.
1: நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. எனக்கு எங்க ஒரு பாட்டுக்காரன்ல இருந்து மதுரை மாரி கோலந்து வாசம் அந்த பாடல் ஐயா.
0: மதுரை மாரி கோலந்து வாசம்
1: என்ன?
0: சரி, அந்த வாசத்தோடு கொஞ்சம் குளிரையும் சேர்த்து அனுப்பிவிடுவேன். குளிர்மையாக இருங்கள். உங்களுக்கு
1: நன்றி. நன்றி ஐயா.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் பால் அருள்சாமி அவர்களே, வந்து விட்டீர்கள் என்று காத்திருக்கு. வணக்கம் வணக்கம் பால் அருள்சாமி அவர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம் மனுஷா, வணக்கம் பால் அருள்சாமி, நீங்கள் இணைப்பிலே இருக்கின்றீர்கள். வணக்கம் வணக்கம் பால் அருள்சாமி அவர்களே, இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவைக்கு ஓடி வந்த பால் அருள்சாமி அவருடைய வலைத்தளம் சரியாக இல்லாதால் நின்றுவிட்டது. நான் சந்தர்ப்பம் கொடுத்தேன், மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் பால் அருள்சாமி அவர்களே. நண்பரே, உங்களுடைய வலைத்தளம் உங்களுடைய வெளியே செல்லும் ஒலி, உங்களுக்கு வெளியே செல்லும் அழைப்புகள் உங்களுக்கு ஏற்படுவது குறைவாக இருக்கின்றது, சரி செய்து கொள்ளுங்கள் பல தடவை கூறினேன். நீங்கள் இருக்கும் இடத்திலே இருக்கிற டவர் உங்களுக்கு கிடைக்க இங்கே வெளிநாடுகளுக்கு அனுப்புவது உங்களுக்கு அந்த விநியோகிக்கும் பகுதி உங்களுடைய குறைவாக இருக்கின்றது போலும். அதனால்தான் நீங்கள் அழைக்கின்றது வருகின்றது, உங்களுடைய அழைப்பு வருகின்றது, நான் அழைத்தவுடன் உங்களுக்கு இணைப்பு கிடைக்கவில்லை. மன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை லெனின் அவர்களுடைய பாடல் வருகின்றது என்று கூறினேன். பால் அருள்சாமி வருகின்றார், மீண்டும் அழைப்போம். வணக்கம், வணக்கம் பால் அருள்சாமி, வணக்கம், வணக்கம். உங்களுக்கு தொடர்பு கிடைக்கவில்லை அருள்சாமி. வணக்கம், வணக்கம் பால் அருள்சாமி, உங்களுக்கு தொடர்பு எனக்கு கிடைக்கவில்லை. பாடலுக்குள் செல்கின்றேன். கொடுமலர் திரைப்படத்து பாடல் வருகின்றது காத்தலையில். லெனின் உங்களுக்காக கும்பகோணத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். பாடலை அனுப்புகிறேன், கேட்டு மகிழ்ந்து கொள்ளுங்கள். உங்களோடு நாங்களும் இணைகின்றோம்.

0: இனிமையான வரிகளை இசையை கொண்ட அந்த பாடலின் வரிகள் உள்ளத்தை தொடும் வரிகளாக அமைந்து சென்றது. மலரே நிலவே, நீ சொல்ல ஒரு வார்த்தை இல்லை, பேச முடியாத அவனை யாரும் வெறுப்பதில்லை. மலருக்கு ஈடாக உள்ள இந்த மகளை ஏற்பதற்கு யாரும் இல்லை, எவருக்கு மனைவி இல்லை, எனக்கு மாலை இல்லை, பூவில்லை, பொட்டில்லை, ஊர்வலம் இல்லை, திருமணம் இல்லை என்று புலம்பும் உறவும் குல பெண்களின் நிலையை எடுத்துக் கூறும்பாள். இப்படி அந்த நிலையில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? பழைய எங்களுடைய முன்ன காலத்திலே பெண்களுக்கு ஒரு விடிவு வர வேண்டும், அதாவது மனநாள் காண வேண்டும் என்றதான் தந்தை தாயாருக்கும் சமூகத்துக்கே ஒரு எண்ணம் இருக்கும். அந்த பெண் திருமணம் செய்ய வேண்டும் அல்லவா, அந்த பெண்ணை மனம் முடித்துக் கொடுக்க வேண்டும். அந்த பொறுப்போடு இருக்கும்போது அந்த மனமேலும் அச்சமிடம் நானும் பயர்ப்பு அத்தனையோட இருந்தும் தனக்கு வரம் வரவில்லை என்றால் அது ஒரு கவலையாகத்தான் இருக்கும் என்ற உறவுல கொடிமலர் இறுதியிலே கொடிமலராக தெய்வத்திலும் போக வேண்டுமான கேள்வியோட வந்த பாடலை கேட்டோம். முன்னர் தமிழ் வானொலியின் காற்றலை வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற உறவுகள் வர வேண்டும். கண்ணன் அழைத்திருந்தீர்கள், வர வேண்டும். எங்களுடைய பால் அருள்சாமி மீண்டும் நீங்கள் அழைத்தீர்கள், உங்கள் அழைப்பை எதிர்பார்க்கின்றேன். இந்த முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நேரம் கனடாவில் 7:48 நிமிடத்தில் ஒரு அன்பு உறவு வருகின்றார், அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: அப்பா வணக்கம். அப்பா வணக்கம். அப்பா வணக்கம். வணக்கம்பா.
0: வணக்கம். சிங்கக்குட்டிகளை நிலமாக இருக்கின்றீர்களா? கண்ணன் புதுக்கோட்டை செல்வகுமார், கரூர் கண்ணன், இருவரும் ஒன்றாக வந்திருக்கிறீர்கள்.
1: நலமா இருக்கேன்பா, நீங்க நலம் தானப்பா?
0: நலமா இருக்கின்றேன் மகனே செல்வகுமார், நலமாக இருக்கின்றேன். நீங்கள் நலம் பலம் சிறப்பு?
1: நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. உங்களுடைய அன்பிலே ஆதரவு இறைவனுடைய அல்லாலே நன்றாக போய்கிட்டு இருக்கும்பா.
0: இறைவனுடைய அருள் தான் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நீங்க இணைத்த பாலங்களை தந்தது அந்த
1: முதியோர் இல்லப்பா, நம்மளை விட முதியோர் முன்னோர்ல வந்து அவங்களுடைய அன்பு இருந்தா தானப்பா நம்ம நல்லா இருக்க முடியும்.
0: எங்களை விட முதியோர்களுடைய அன்பு எங்களுக்கு சிறந்ததா தான் இருக்கும். எங்களை விட
1: அப்பாவோட அன்பு
0: எப்பொழுதும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். என்னுடைய ஆசீர்வாதம் இன்னும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன பாடலோட நீங்க வந்திருக்கீங்க, நீ ஓரத்தில் நிக்கிறீர்கள் என்று தெரியும். முன்னேற்றம் உள்ள வானொலிக்கு வந்து உள்ளோரத்தில் நிக்கிறீர்கள்.
1: ஆமாப்பா, இந்த இதுல சக்தி குடு அப்படின்னு ஒரு பாடல் வரும்லப்பா,
0: சக்தி கொடு
1: அந்த ரஜினிகாந்த் அந்த பாடல்பா,
0: சக்தி கொடு. அது என்ன திரைப்படம் பாட்சாவா?
1: அது வந்து ரஜினிகாந்த் வந்து
0: பாட்சாவா தான்.
1: கண்ணன் கண்ணன் அது என்ன
0: படங்க?
1: இல்ல
2: பாபா பாபா பாபா
1: பாபா பாபா
0: பாபா பாபா
1: பாடல் நல்லா இருக்கும். பழைய பாட்டு
0: நல்ல பாடல் பாடல் அந்த பாடல் உங்களுக்கு காற்றலையில் 16வது பாடலா கிடைக்கும் அன்பு மகனே. இப்பொழுது 8 பாடல்கள் சென்று விட்டன. எங்கே கண்ணா? கண்ணா நலமா?
2: அப்பா நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்ற நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
2: நலமா இருக்கேன்.
0: கூறுங்கள் ஐயா, என்ன பாடல்?
2: அப்ப அப்ப எனக்கு வந்து வானம் எது வரைக்கும் எது வரைக்கும், வாழ்க்கை அது வரைக்கும் அது வரைக்கும், என் வாசல் என் வீடு எதிலும் எந்தன் ராஜ்யம், அந்த பாட்டை போடுங்கப்பா.
0: அற்புதமான கருத்தும் பாடம். வானம் எது வரைக்கும் வாழ்வு, அது வரைக்கும் வாழ்ந்து விடுவோம், எல்லாம் இந்த வகையிலே தான்.
2: நான்
0: பாடல் நல்ல பாடல் நல்ல பாடல். என்ன திரைப்படம் இது? என்ன திரைப்படம் மேனி?
2: அப்பா படம் தெரியலீங்கப்பா. அப்ப நான் படம் டச் பண்ணியா?
0: இல்ல படம் தெரியல. இந்த படத்துல என்ன வரும் இந்த பாடல்? நல்லது மக்கள் மகிழ்வாக அப்படி சிரிக்க வேண்டும்.
1: இன்றைய காமெடி இதான் பெஸ்ட்
0: பாத்தீங்களா? அதுக்குதான் அப்பாவோட நல்லது மக்கள் வீதியில இருக்கிறீர்கள், மகிழ்வாக இருங்கள். நன்றி நன்றி மக்கள்.
1: இணைந்து
0: இரட்டை குழந்தைகள் நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கிழமை. அடுத்த பாடலை கேட்க இருப்பவர் இங்கே பால் அருள்சாமி. உங்கள் அனைத்து வருவதில்லை, என்ன நடந்தது தெரியவில்லை. உங்களுக்காக பாடலை தர வேண்டுகின்றேன், பாடலை கேட்க வேண்டுகின்றேன், பேச விரும்புகின்றேன். உங்களிடம் வந்தால் இயற்கை சூழல் எல்லா குரல்களும் வரும். கோழி, மயில், மாடு, மணிச்சத்தம் என்று எத்தனை சத்தங்களை கேட்கலாம். பால் அருள்சாமி மீண்டும் இணையுங்கள், முயற்சி பண்ணுங்கள், முயற்சி திருவினையாக்கும் என்று கூறும் இந்த வேளையிலே மீண்டும் அழைக்கின்றார். கேட்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் பால் அருள் சாமி, நீங்கள் அழைக்கின்றீர்கள் ஐயா, உங்களோட இணைப்பு எனக்கு வருவதில்லையே.
3: வணக்கம்.
0: வணக்கம், என் மனதை செல்வமே வந்து விட்டாள் மோனிகா. நிலமா இருக்கின்றீங்களாமா மோனிகா? மோனிகா விட்டு விட்டு வருகின்றது. உங்களோட வலைத்தளம் தானடா உங்களுடைய, உங்களுடைய இணைப்பிலே நான் நீக்கவே உங்களுக்கு நின்றதையும் பேச வேண்டும். பாடலை முதலில் கூறுங்கள் மோனிஷா. நான் நிலமாக நல்லாக இருக்கின்றேன். நீண்ட நாள் உங்கள் குரலை கேட்கவில்லை என்ற குறையை தவிர மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கின்றது. நீங்கள் நலமாக இருக்கின்ற

0: எல்லாம் நல்லா இருக்கு. இந்த பாடலை கூறுங்களாம்மா ஒரு தடவை.
1: அமர் தீபம் திரைப்படத்திலிருந்து கூறினீர்கள், ஆனால் பாடல் வரவில்லை. ஏதாவது பாடல் மீண்டும் அழைத்துக் கொள்ளுங்கள். அமர தீபம் திரைப்படம் என்று சொன்னது கேட்டது எனக்கு. பாடல் கேட்கவில்லை. அமர தீபத்தில் நான் முடிந்தால் ஒரு பாடல் எடுத்து வருகின்றேன். முனவே நீ சொல்ல மொழியில்லை என்ற பாடல் அற்புதமான உள்ளத்தை தொடங்கும் ஒரு வார்த்தையோடு வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு பாசம் என்ற ஒரு திரைப்படம், பெண்மணி செம்மலுடைய திரைப்படம், அதை மீன் சுருட்டியிலிருந்து கேட்கின்றார் ராஜா பெரியசாமி அவர்கள். மாட்டு வண்டியை விரைவாக செலுத்த வேண்டும், ஜல்தியாக போக வேண்டும், ஜல் ஜல் ஜல்லன்னு ஜலங்கள் மாடு களத்திலே கட்டி இந்த மணி ஓசை கேட்க ஜல ஜல என்று ஓடுகின்றது. அந்த பாடல் வருகின்றது பாசம் திரைப்படத்திலிருந்து. ராஜா பெரியசாமி நீங்கள் கேட்ட பாடலை காற்றலை தருகின்றது கனடா கலையகத்திலிருந்து.

ஸ்ரீ சுசீலா அம்மா அவர்களின் குரலே ஒலித்த அந்த பாடல் எவ்வளவு அழகாக அந்த மாடு ரெண்டும் தொங்கி தொங்கி ஓடி அந்த வண்டியை இழுத்துக்கொண்டு செல்லும் பொழுது எங்கள் அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அம்மா அவர்கள் அதை ஓட்டிக்கொண்டு செல்வது போன்ற காட்சி அற்புதமாக இருந்தது. நீண்ட நாட்கள் மீன் மாட்டு வண்டியை பார்க்கின்றோம். கனடாவில் குதிரை வண்டிதான் இருக்கின்றது, மாட்டு வண்டி இல்லை. எங்கள் ஆசிய நாடுகளிலே கிராமப்புறங்களிலே எல்லாம் வண்டி மாட்டு வண்டி, அதுவும் இந்த பாடல் வந்த காலங்களில்

0: கார் போன்று வாகனம் போன்று மாட்டு வண்டிதான் கூடுதலாக இணைந்து எங்களோடு வாழ்க்கையில பின்னிருந்தது என்று ஒருவர் அந்த பாடலை கேட்ட உடனே அருள்சாமி மீண்டும் அழைக்கின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் அப்பா. வணக்கம்
0: அப்பா. என்ன பாடலம்மா அமர தீபம் திரைப்படத்தில் என்ன பாடலம்மா கேட்டீர்கள்? அங்கால தெரியாத வண்டு அதானே. தேன் உண்ணும் வண்டு என்ற பாடல் கூறுங்கள் கூறுங்கள் கூற வந்ததை கூறுங்கள் பேசுங்கள்.
1: நான் அதை உங்களுக்கு அனுப்பி இருக்கேன்ப்பா.
0: பாடல் என்னிடம் இருக்கின்றதம்மா, நீங்கள் கேட்ட பாடல் என்னவென்றுதான் எனக்கு கேட்கிற என்ன உங்கள் வலைத்தளம் இப்போது நன்றாக தெளிவாக தெரிகின்ற கேட்கின்ற இந்த இடத்தை பிடித்து வைத்துக்கொள்ள இப்படியே பேசுங்கள். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? அப்பா நலமாக இருக்கின்றார்களா? எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா?
1: அனைவரும் நலமா இருக்காங்கப்பா.
0: வாழ்த்துக்கள் மகளே. அம்மா நலமாக இந்த காற்றலைக்கு கடம்பத்துக்கு வருவாங்க எண்ணுகின்றேன். நலமாக இருக்கின்றார்கள், எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள். நல்லது. என்ன நடந்த அந்த அங்கே என்ன கோழியா? கோழி குஞ்சா சத்தம் போடுகிறது. குரல் உடனே கேட்கின்ற முறையில கூடி உங்களிடம் வந்தால் இயற்கையான குரல் வளம் எல்லாம் கேட்க முடியும். செவ்வாய் கூவம், மயில் ஆடும், மணி சத்தம் கேட்கும். அப்படியாக நல்லது. அப்ப நல்லது மகளே, உங்கள் பாடல் காட்டிலேயே 18வது பாடலாக இணைந்திருக்கின்றீர்கள். 9 பாடல்கள் சென்று விட்டது. அடுத்த பாடல் தொடர்ந்து வரும். உங்களுக்கு பாடலை கேட்டுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைந்து சிறப்பிக்கு நன்று. மீனாமா வருவார்கள் கதம்பத்துக்கு. நீங்கள் கதம்பத்தில் வந்து பாடலாம், நீங்கள் கேட்கலாம். விடயங்களை கூறிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மோனிஷா, வாழ்த்துக்கள். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. சில சமயங்களில் வலைத்தளங்களின் இடர்பாடுகளினால் ஒலிகளை கேட்க முடிவதில்லை. இருந்தும் கேட்டுவிட்டு வந்த ஒரே மகிழ்வாக இருக்கின்றது. அந்த மாட்டு வண்டி சலங்கையோடு ஓடிய சத்தம் அருமையாக இருந்து அந்த பாடலை கேட்டு கொண்டிருந்த எங்களுக்கு எங்கள் கிராமிய வாழ்க்கை பழைய வாழ்க்கை நினைவுக்கு வருகின்றது. ஜல் ஜல் ஜல்லன் ஜலங்கியோள் என்ற பாடல். அந்த பாடலை தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்டிருக்கிற எங்கள் காட்டகரம் ராஜசேகரன் அவர்கள் 10வது நேராக வந்து 10வது பாடலாக வருகின்றது. செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து கேட்ட பாடல் இல்லை, மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலிருந்து கேட்ட பாடல். மாட்டுக்கார வேலன் திரைப்படத்து பாடலை தர இருக்கின்றேன். சத்தியம் நீயே தர்மத்தாயே என்று கோமாதாவினுடைய பாடல் வருகின்றது. பாடல் மாட்டுக்கார வேலன் திரைப்படத்து பாடல் ராஜசேகரன் இவளுக்காக வருகின்றது.

பால் கொடுப்பாயது தாயாரை காட்டும் பாசம்பை பாயது சேயாக தோன்றும் பால் கொடுப்பாயது தாயாரை காட்டும் பாசம்பை பாயது சேயாக தோன்றும் அம்மாவை அம்மா என்று அழைக்கின்ற சொல்லும் அம்மாவை அம்மா என்று அழைக்கின்ற சொல்லும் அன்பான தமிழுக்கு நீ தந்ததன்றோ.

இடத்தை நீ மறக்காத செல்வம், வளர்ந்த இடத்தை நீ மறக்காத செல்வம், வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம். ரியோ ரியோ ரியோ ரியோ ட்ரூ.

0: காப்பதன் பாடு, பூ போல வைத்துன்னை காப்பதன் பாடு. சத்தியம் நீயே தர்மத்தாயே, குழந்தை வடிவே தெய்வ மகளே, குழந்தை வடிவே தெய்வ மகளே.
1: அற்புதமான அந்த பாடல் கோமாதாவை வைத்து நாங்கள் சத்தியம் நீ தர்மம் நீ தர்ம தாயே என்றெல்லாம் மணங்குகிறோம். அது அம்மா என்று அழைப்பது எங்களை அழைப்பது போன்றது, நாங்களும் அம்மா என்று சொன்னால் அதையும் கூறும். அப்படியே அன்னையை போன்று அது எங்களுக்கு பால் கொடுத்து எங்களை எல்லாம் காத்து வளர்க்குங்கிற அந்த கோமாதா எங்களுக்கு முக்கியமான ஒரு வீட்டு மிருகமாக வச்சு வளர்த்துக்கணும், சாதுவான மிருகம் என்று படித்துக் கொண்டோம். அந்த அதை பற்றிய பாடலும் சிறப்பான பாடலும் தந்த வேளையிலே அன்பு காட்டகரம் ராஜசேகரன் உங்களோடு வந்த எங்கள் அன்பு நண்பர் ராஜேந்திரனும் ஒரு பாடலை கேட்கின்றார். செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து, அதுவும் கோமாதாவை பற்றித்தான் வருகின்றது. சிறப்பினை எடுத்து தரும் பாடல்களை கேட்ட உங்களுக்கு நன்றி கூறும். இந்த வேளையிலே முன்னூறு தமிழ் வானொலி 8:05 கண்டுவிட்டது. ஆனால் சூரிய பகவான் இன்னும் வெளிச்சத்துக்கு வரவில்லை. உங்களுக்கு ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலேயும் 5:36 அற்புதமான மாலை வேளையாக இருக்கும் வேளையில் வருகின்றது செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து ஒரு பாட்டு. அடிக்கோமாதா என்ற பாடலை தருகின்றோம். காற்றலையில் கேட்டு எல்லோரும் மகிழ்வதற்காக கே ராஜேந்திரன் அவர்கள் காட்டகரத்திலிருந்து கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகின்றது.

இனிமையான அந்த பாடல் கோமாதாவை பற்றி சிறப்பாக எடுத்துச் சென்றது. கோமாதாவின் சிறப்பு அது எப்படி இந்த உறவையே காக்கின்றது என்று கூட கூறியிருந்தார்கள் அந்த பாடலை. அன்பு உறவுகளே, அந்த பாடலை கேட்ட எங்களுக்கு நேரம் 5:41 உங்களுக்கு இப்பொழுது ஈழத்திரு நாட்டிலும் இந்தியாவிலும் எங்களுக்கு 8:11 குவைத் நாட்டிலே 3:11 இருக்கும் வரை மலேசியாவில் இரவு நேரமாகிவிட்டது. அன்பு உறவுகளே, நேரங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், பூமியும் வானமும் ஒன்று, எங்கள் உள்ளமும் ஒன்று. ஒரு குடை முன்னியல் தமிழ் வானொலிக்கு கீழே இருந்து பாடல்களை தந்தும் கேட்டும் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்த பாடல் வருகின்றது, 12வது பாடலாக வருகின்றது. காத்தி கோபனூரிலிருந்து நீங்கள் கேட்ட பாடல், பார்த்தால் பசிதீரம் திரைப்படுத்த பாடல், நீங்கள் கேட்ட பாடல் அன்று உமை பெண்ணல்லோ வருகின்றது அந்த பாடல்.

0: தானா அந்த பாடல் காற்றலை கலந்த வேலையோ எல்லாம் அல்லோ அல்லோ அல்லோ அல்லோ என்று வந்து லேவில் முடிந்த பாடல் என்று கார்த்தி நீங்கள் கூர்ந்து கவனித்து கேட்ட அந்த பாடல் கேட்டு காரன் நீங்கள் அந்த பாடலை அப்படி கேட்டு மகிழ்ந்து ரசித்திருக்கின்றீர்கள். கவிஞர்களுடைய கவித்துவம் கருத்து மாறாமல், இலக்கணம் மாறாமல், சொற்பிழை இல்லாமல், சுவையோடு வந்து கருத்தை பிறழாமல் தந்துவிட்டு சென்ற பாடல். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கோர்த்து அந்த பாடலை பாடியவர்கள், எழுதியவர்கள் புதிய பாண்டித்யம் பெற்ற பண்டிதர்களோ அல்லது பல்கலைக்கழகத்தில் படித்தவர்களோ அல்ல. இயற்கை கொடுத்த கொடையால் தமிழை ஊன்றி தமிழிலே அவர்கள் இந்த பாடலை தந்து கேட்ட தந்தமை அவ்வளவு புலமைத்துவம் என்பதை எண்ணி நாங்கள் இயக்கக்கூடிய வகையிலே பாடலின் கருத்துக்களை நினைப்பதா, பாடலில் வந்த சொற்களை நினைப்பதா என்று கேட்ட அளவுக்கு வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். முன்னில் தமிழ் வானொலியில் கனடா கலையிலிருந்து ஒளிபரப்பாகிய பாடல் காத்தி உங்களுக்காக ஒலித்த பாடல். அடுத்து ஒரு பாடல் வர இருக்கின்றது. 13வது பாடலாக அன்பு உறவு மல்லிய மகாலிங்கம் வந்து கேட்டிருந்தார். அவர் கேட்ட பாடல் சித்தாடை கட்டிக்கிட்டு என்ற ஒரு பாடல், ஒரு நகைச்சுவையான பாடல். எஸ் சி கிருஷ்ணன் அவர்களோடு பி சுசீலா அம்மாவும் இணைந்து பாடுகின்றார்கள். அந்த திரைப்படம் வண்ணக்கிளி என்ற திரைப்படம், நீண்ட காலத்துக்கு முன்பு வந்த திரைப்படம், இப்பொழுது அரை நூற்றாண்டை தாண்டிவிட்டது. இருப்பினும் பாடல் ஒன்றும் ஒலிக்கின்றது என்ற உறவுகளே. அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். மகளோடு வந்த மகாலிங்கம் மன்னிக்க வேண்டும், மகாலிங்கம் உங்களோடு நானும் கேட்டு மகிழ்ந்தேன். இப்பொழுது ஒரு அன்பு உறவு வருகின்றார், அவரை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா. வணக்கம் வணக்கம். நாகூர் ஜெயபிரசாதி ஐயா, நலமாறீங்களா ஐயா?
0: நலமா இருக்கின்றேன் சாதிக். நீங்கள் எப்படி இருக்கின்ற ஜெயபூர் சாதிக் அவர்களே?
1: நல்ல நலமாக, நல்ல மகிழ்வாக, நல்ல சுகமாக இருக்கலாம் ஐயா.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாங்களும் அவ்வண்ணமே இருக்கின்றோம். நீங்கள் வந்தால் மேலும் குதூகலமாக இருக்கின்றது எங்களுக்கு.
1: ரொம்ப சந்தோஷம் ஐயா.
0: சந்தோஷம் ஜெயபர சாதிக் அவர்களே, என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள்?
1: எனக்கு தேன் நிலவு அப்படிங்கிற படத்துல இருந்து சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அங்கும் இங்கும் ஏன் அந்த பாடுது அந்த பாட்டுயா
0: அருமையான பாடல். சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம், பெரிய
1: நல்ல ஓவியம்,
0: பெரிய நன்னா இருந்தே என்ன
1: பெரிய நல்லதா படிப்பாங்க, முட்டை கல்லுமாங்க.
0: ஆனா பாடுவதை பார்த்தா நலமாக நலமாக இருக்கணும், மகிழ்வாக இருக்கணும்,
1: சிறப்பாக.
0: வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கு 19வது பாடலாக வரும். இப்பொழுது மகாலிங்கம் அவருடைய பாடல் 13வது பாடலாக இருந்தது. சித்தாடை கட்டிக்கிட்டு பாடல், வண்ணக்கிளி திரைப்படுத்த பாடல். வருகின்ற பாடலை கேட்டு மகிழ்வோமா மகாலிங்கம் உங்களோடு நாங்களும். சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தா போச்சு தெரியும்.

இனிமையான அந்த பாடல் காற்றலையில் கலந்தது அன்பு உறவுகளே. வண்ணக்கிளை திரைப்படத்து பாடல். இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பாடலை இப்பொழுதும் அந்த வாத்திய இசைகளோடு கேட்கும் பொழுது நகைச்சுவையாக இருந்தாலும் ஒரு கிராமிய இசையிலும் அந்த பாடல் அற்புதமாக இருந்து ஒழித்தது அன்பு உறவுகளையும் என்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. எங்களுக்கு நேரம் இப்பொழுது 8:24 அதிகாலை வேளையிலே. எந்த விதமான நடமாட்டம் இல்லை, வானம் தெளிவாக இருக்கின்றது. குளிர்காலத்தை நாங்கள் நோக்கி செல்லிக் கொண்டிருக்கும் வேளையில் அடுத்து ஒரு பாடல் வருகின்றது அன்பு உறவுகளை. அந்த பாடலை கேட்டிருக்கின்றார் ஏரிக்காடி, எங்கள் ஏரிக்காடு பூபதி அவர்கள். அழகிய லைலா, அந்த பாடல் உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படுத்து பாடல். பூபதி அவர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பாடல் தெரியவில்லை என்றீர்கள், அந்த படத்தில் தான் இந்த பாடல் என்று கூறப்பட்டிருக்கின்றது. உங்கள் பாடல் காற்றலையில் வருகின்றது. நாங்கள் விரைவாக பயணிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். பாடலை தருகின்றேன், கேட்டு மகிழ்ந்துடுவோம் உங்களோடு நாங்களும்.

உண்மையான அந்த பாடல், ஒரு குத்தாட்டம் போடக்கூடிய ஒரு பாடல் தான் அந்த பாடல் வந்தது. உள்ளத்தை அழித்தா அழகிய லைலா இவளது ஸ்டைலா அந்த பாடல். ஏரிக்காடு பூபதி நீங்கள் கேட்ட பாடல். தன் மனிதன் வந்து உறவு இந்த வேளையில் இன்னும் ஒரு பாடல் வர இருக்கின்றது. எங்கள் குவைத் நாட்டிலிருந்து ஓடி வந்து இணைந்து அன்போடு கேட்கும் எங்கள் அன்பின் ஜோஜ், நீங்கள் கேட்ட பாடல் எங்க ஊரு பாட்டுக்காரன் அந்த திரைப்படத்திலிருந்து வருகின்றது. மதுரை மறிக்கொழுந்து வாசம். உண்மையிலே மறிக்கொழுந்து வாசம் சிறப்பான வாசம், மகிழ்வாயை தரக்கூடிய ஒரு நல்ல வாசம். அது மதுரையிலிருந்து வந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் என்றுதான் இந்த பாடலை கோர்த்திருக்கின்றார்கள். தருகின்ற அந்த பாடலை உங்கள் பாடல் 15வது பாடலாக வருகின்றது காற்றலையில். மதுரை மறிக்கொழுந்து

0: இனிமையான அந்த பாடல் மதுரை மறிக்கொழுந்து வாசம் என்று கூறி சென்ற வேளையிலே அந்த பாடலை தந்தது கனடா கலையகம். கேட்டவர் எங்களுடைய ஜோர்ஜ் அவர்கள், குவைத் நாட்டிலிருந்து. இது மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. இன்னமும் எங்களுக்கு கதிரவன் ஒளிதரவில்லை அன்பு உறவுகளே. கிழக்கு வெளுத்து வானம் வெளுத்து எங்களுக்கு வெளிச்சம் தெரிகின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம் சந்தனராஜ் அவர்களே, வணக்கம் வணக்கம்
1: சந்தனராஜ்,
0: வணக்கம் சிறுவை சந்தன்ராஜ் அவர்களே. நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலம். என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள்?
1: வண்டிச்சோலை சிம்பாஸ் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து சித்திர நிலவு சேலையில் வந்தது முன்னே.
0: அப்படிங்க அப்பா, சித்திர மாதம் சேலையில வந்தது முன்னுக்கு வந்து விடுது.
1: பின்னால
0: வேற இல்ல, சித்திர
1: இல்ல,
0: சித்திர சேலை
1: முன்பக்கமா திரும்பி நிக்கிறாங்க.
0: சித்திர சேலை குறுங்கிற
1: நிலவு சேலையில வந்தது,
0: சித்திர நிலவு வந்தது, எனக்கு சித்திர சேலை ஒண்ணு வந்து விட்டது முதல்லையா. சித்திர நிலவு சேலையில் வந்தது முன்னு,
1: சேலையில் வந்தது முன்னு.
0: சரி, எப்படி
1: மகிழ்வோம்யா.
0: நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம் ஐயா.
0: நன்றி வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, நல்ல பாடலை கந்திருக்கின்றீர்கள். அடுத்த காத்து வந்து வீசிக் கொண்டு வருகின்றது. நாகையில் இருந்து எங்களுடைய முகமது அலி அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் முகமது அலி
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. நாங்கள் நலமா இருக்கின்றோம், தாங்கள் நலமா இருக்கின்றீர்களா முகமது அலி?
2: நான் நலமா இருக்கிறேன் ஐயா. நீங்க நலமா ஐயா?
0: நலம் நலம் நலம், என்ன குறை? நலத்துக்கு என்ன குறை? மகள்வாக இருக்கின்றேன். நீங்கள்
2: மகள்வாக இருக்கீங்களா?
0: நாகையிலிருந்து என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
2: நாகையிலிருந்து ஐயா. சின்ன தம்பி பெரிய தம்பி, சின்ன தம்பி படம் ஐயா?
0: சின்ன தம்பியா பெரிய தம்பியா?
2: ஹலோ, பெரிய தம்பி, சின்ன தம்பி, பெரிய தம்பி,
0: ரெண்டு பேர்த்தையும் சின்ன தம்பியும் பெரிய தம்பியும் சேர்ந்து வருகிற. என்ன சின்ன தம்பி
2: என்ன பாடல் ஐயா? அண்ணன் தம்பி இருவரும் சேர்ந்து வருவார்கள்.
0: நல்லது
2: பாடல் வந்தையா. ஒரு காதல் என்பது ஒரு நெஞ்சில் உள்ள ஒரு பாடல் இல்லையா அந்த பாடல் ஐயா?
0: அப்படியா, ஒரு காதல் என்பது
2: ஒரு காதல் என்பது அந்த பாடல் ஐயா?
0: அங்க தொடர்ந்து போங்க. ஒரு காதல் என்பது ஒரு காதலியா கொண்டு வருவார், ரெண்டு காதலியா கொண்டு வர வேணும். சின்னதம்பியும் பெரிய தம்பியும் நல்லது நல்லது. பாடல் 21வது பாடலா வரும் ஐயா. இப்பொழுது 15வது பாடல் சென்று விட்டது, 16வது பாடலுக்கு சென்று இருக்கணும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு இணைந்து சிறப்பித்தது. இது முன்னர் தமிழ் வாங்க.
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாடல்களை வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். கலையகம் தந்து கொண்டிருக்கின்றது. கனடாவில் இருந்து வரும் நேரத்தை 8:38 சூரியனுடைய ஒளி இல்லாத விட்டாலும், அடாத மழை பெய்தாலும், விடாத நாடகம் நடத்தப்படும் என்பதோடு, எந்த குளிர் அடித்தாலும், சூரியன் வந்தாலும் வராவிட்டாலும், காற்றலை இயங்கும் என்று கூறிக்கொண்டு உங்கள் பாடலை தந்து கொண்டிருக்கின்றேன். அன்பு மகனி செல்வகுமார் புதுக்கோட்டையிலிருந்து வந்து கேட்டீர்கள். பாபா திரைப்படத்து பாடல் சக்திகளே என்ற பாடல். இந்த வருகின்றது சக்தி, எல்லோரும் பெற்றுக் கொள்வோம்.

சக்தி கொடு என்று கேட்ட அந்த பாடல் ஒவ்வொரு அசைவிலும் எங்களுக்கு சக்தியையும் தெளிவையும் நம்பிக்கையும் கொடு என்று அன்னையாக தந்தையாக இறைவனாக இருக்கும் அந்த பெரும் சக்தியை கேட்டுக் கொள்கின்றோம். உங்கள் எல்லோரையும் விட உலகத்திலே ஒரு சக்தி இருக்கில்லை, அதை இறைவன் என்று நாங்கள் கூறுகின்றோம். அந்த சக்தி எங்களுக்கு வேண்டும். அந்த சக்தி இருந்தால் உலகத்தையே நாங்கள் ஆட்டி படைக்கலாம். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம். நம்பி வந்தவர்களை ஏமாற்ற மாட்டோம். இந்த எத்தனை உறுதிமொழிகளை கூறும் பொழுது அத்தனைக்கும் சக்தி என்று இருந்தால் நாங்கள் செய்யலாம். அந்த சக்தியை கொடு எனக்கு, தெம்ப கொடு என்று அரை இறைவனை நோக்கி பாடும். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், இங்கும் நிறைந்த பராமரனை கேட்டு கொள்ளும் ஒரு உன்னதமான உணர்ச்சி வசமான பாடல் ஒன்று. சக்தி கொடு, நிச்சயமாக அந்த சக்தி எங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும் செல்வகுமார் என்று கூறிக்கொண்டு இந்த பாடலோடு அடுத்த பாடல் உங்கள் நண்பர் அன்பு மகன் கண்ணா நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் ஒரு பாடல். அந்த பாடல் வருகின்றது. அந்த பாடல் வானம் இதுவரைக்கும் என்று ஆரம்பிக்கின்ற அந்த பாடலை தர இருக்கின்றேன். தேடி நீ வந்தது திரைப்படத்திலிருந்து வரும் பாடல் கேட்டு விடுவோமா அந்த பாடலை கண்ணா? வானம் எதுவரைக்கும் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல்.

குயில் பாடும் இந்த சுதந்திர கீதம் தேசிய கீதமாக இருக்க வேண்டும். அது சுதந்திரமாக பாடுகின்றது, யாரும் அவருக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அந்த குயில் பாடுகின்ற இனிமையான ஒலி காற்றிலே வரும்பொழுது சுதந்திரமாக வருகின்ற, அதைதான் என்னுடைய தேசிய கீதமாக இருக்கணும் என்றால் நான் செய்வது சொல்வது எல்லாம் சரி என்று எண்ணும். வானம் இதுவரை நீளம் என்று எங்களுக்கு தெரியாது, அது போகும் வரைக்கும் போகலாம். காற்று புகாத இடங்களெல்லாம் நாங்களும் போக வேண்டும். குதூகலமாக வாழ வேண்டும். வாழ்வு 1000 என்று கூறுகின்றார்கள், 100 என்று கூறுகின்றார்கள், 100 1000 ஆண்டுகள் என்று நினைவோடு வாழுகின்றார்கள். குதூகலமாக மகிழ்வாக வாழும் ஒரு உல்லாசமான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். மனோ அவர்களின் குரலில் இசை ஞானியின் இசையிலே வந்த பாடல், மன்னிக்க வேண்டும், சிற்பி அவர்களுடைய இசையிலே வந்த இந்த பாடல், மனோ ஐயா அவருடைய குரலில் வந்த பாடல், சிற்பி அவர்களுடைய இசையிலே ஒலித்தது அந்த பாடல். காற்றலையில் கேட்ட வேளையில் தேடி நீ வந்தது என்ற திரைப்படம் என்று தெரிந்து கொண்டது. இந்த வேளையில் ஒரு பாடலை தர இருக்கின்றோம். அந்த பாடல் நீண்ட சிரமத்தின் பின் எங்களோடு இணைந்து கொண்டார் எங்கள் அன்பு நீ நெஞ்சம் மகள் மோனிஷா. நீங்கள் கேட்ட பாடல் அமரதீபம் திரைப்படத்திலிருந்து வருகின்றதம்மா. அந்த பாடலை இப்பொழுது கேட்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் என்று எண்ணுகிறேன். அவதானமாக கேட்டு மகளுங்கள். அந்த பாடல் வருகின்றது. காற்றலையில் உங்களுக்காக தேன் உண்ணும் வண்டு என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் காற்றலையில் கேட்போம். மகிழ்ந்துடுவோம் அவரோடு நாங்கள் இணைந்து.

நெஞ்சை தாளாட்டும் இசையோடு சென்றது அந்த பாடல். சலபதி அவர்களோடு ஜி ராமநாதன் அவர்களின் இசை மேதைகள், அவர்கள் இசையமைத்த அந்த பாடல். பிரபல பின்னணி பாடகர் எங்களுடைய ஏ எம் ராஜா ஐயா அவர்களோடு இசை அரசு பி சுசீலா அம்மாவும் பாடிய பாடல். இத்தகைய 65 வருடங்கள் ஆகியும் இன்றும் இணைக்கும் பாடலாக, இளைய தலைமுறைகளும் கேட்கும் பாடலாக அமைந்ததற்கு வாழ்த்து கூறிக்கொண்டு அந்த பாடலோடு அடுத்த பாடல், அதைவிட பழைய பாடலாக ஒரு பாடலை எங்கள் நாகூர் ஜெகபர் ஜாவிக் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அந்த

இனிமையான அந்த பாடல் அன்றும் இன்றும் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அரை நூற்றாண்டு தாண்டி வந்த பாடல்களோடு இன்றும் மனதில் இருக்கின்றது என்றால், அந்த காலத்தில் இருந்த பாடல் ஆசிரியர்கள், இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், நடிகர்கள் என்று கூட்டுறவில் வரும் இந்த திரைப்படம் இன்றும் அழியாத ஓவியமாக காவியமாக இருக்கின்றது அந்த உறவுகளே. இந்த வகையில் முன்னில் தமிழ் வானொலி காற்றலையில் கலந்து விடுகின்றது. கதம்பம் வருவதற்கு முன்பு வரும் நேரத்திலே வந்து நீங்கள் கேட்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்துடுவதற்காக நீங்கள் கேட்ட பாடல்கள் வரிசையில் வந்து பதிவு செய்து அதை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றது கனடா கலையகம். ஒருவர் கேட்கும் பாடல் வரிசையிலே அடுத்து ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடலை கேட்டிருக்கின்றார் வண்டிச்சோலை சின்னராசு என்ற திரைப்படத்தில் இருந்து எங்கள் வண்டிகேட் சிலுவை சந்தன்ராஜ். நீங்கள் கேட்ட பாடல் சித்திரை நிலவு என்று ஆரம்பிக்கும் பாடல். உங்களுக்காக ஒலிக்கும் வேலை உங்களோடு நாங்களும் கேட்டு மகிழ்கின்றோம். உலகளாக இருக்கும் அன்பு நெஞ்சங்களோடு உங்களுக்கு நேரம் 6:30 தொட்டுவிடப் போகின்றது. இன்னும் சில வினாடிகளிலே ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் எங்களுக்கும் 9 தொட இருக்கின்றது அன்பு உறவு. இன்னும் சில நொடிகளிலே வந்துவிடும் என்று இதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 7 மணிக்கு உங்களுக்கு காற்றலைக்கு வர காத்திருக்கின்றது தொடுவானம் எங்கள்

தொட்டு பலம் பெற இருக்கின்றார் என்கிற அன்பு உறவு ஒருவர் அவர் யார் என்பது இன்னும் தெரியவில்லை, நிகழ்ச்சியிலே தெரியும் என்று எண்ணுகின்றேன். ஆவலோடு காத்திருக்கின்ற வாரம் ஒருமுறை மலரும் தொடுவானம் இன்றும் தொட்டுவிட வருகின்றது எங்கள் இதயத்தை. வருகின்றது பாடல் கேட்டு மேந்திருவோமே.

எளிமையான அந்த பாடல் காற்றலைக்காக சென்றது என்பவர்களே, அதிகம் காற்றலைக்கு வராத பாடல்களாக கொண்டு வரும் சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் இன்றும் அப்படி ஒரு பாடலை கொண்டு வந்திருந்தார். நல்லதோர் பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அந்த பாடல் வண்டி சோலை சின்னராசு திரைப்படத்து பாடல். அநேகமாக அந்த பாடல் வந்த விட எங்கள் காற்றலையில் அதிகம் வருவதில்லை. அந்த பாடல் இப்பொழுது வந்தது கேட்டு மகிழ்ந்த போடையில். இன்னொரு பாடல் நாகப்பட்டினத்திலிருந்து நாகூர் நாகை மாவட்டத்திலிருந்து வீசும் காற்றோடு காற்றாக வந்து கேட்டிருந்தார் எங்கள் அன்பு நெஞ்சம் முகமது அலி அவர்கள். ஒரு பாடலை சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து ஒரு காதல் என்பது என்ற பாடலை தெரிவிக்க வருகின்றது இந்த பாடல். இது மனித தமிழ் வானொலியின் இறுதி பாடலாக வருகின்றது என்று எண்ணுகின்றேன். வருகின்ற பாடல் கேட்டு மகிழ்ந்துருவோம். முகமது அலி உங்கள் பாடல் காற்றலையில்.

அருமையான பாடல் ஒழித்து ஒழிந்தது அன்பு உறவுகளே, முகமது அலி நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். இந்த வேளையிலே இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது நேயர் நேரம்.

தமிழ் வானொலி 24 மணி நேர மணிச்சபை, 24 மணி நேர தமிழ் சபையிலே 4 மணி மாலையில் உங்கள் நேரம் 4 மணியிலிருந்து எங்கள் 6:30 இருந்து தொடர்ந்து 2.5 மணி நேரத்துக்கு மேல் பயணம் செய்து 3 மணியை 8 மணிச்சியால் எங்களை 8 பிடிக்கும் வழியிலே காற்றலையில் 21 அன்புநேய நெஞ்சங்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து பாடல்களை கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். உங்கள் ஆதரவுக்கு வாழ்த்துக்கள். காற்றலை இது முருகன் தமிழ் வானொலியின் நீய நேரம், உங்கள் நேரம், உங்கள் வானொலி, உங்கள் நேரத்தில் உங்கள் வானொலியில் வந்து கடமையாற்றத்தான் நாங்கள் வந்திருந்தோம். எங்களை கொண்டு நீங்கள் உங்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்த வழியிலே நாங்கள் திருப்தி அடைகின்றோம். உங்கள் திருப்தியே எங்கள் மகிழ்ச்சி, உங்கள் மகிழ்ச்சியே எங்கள் திருப்தி என்ற தாரக மந்திரத்துடன் நடமாடும் எங்களுடைய முருகன் தமிழ் வானொலி விரைவில் 24வது ஆண்டை எட்டி தொட இருக்கும் மகிழ்வான சம்பவத்தை உங்களுக்கு மகிழ்வான செய்தியை தெரிவித்துக் கொண்டு 7 மணிக்கு மலர இருக்கும் தொடுவானம் நிகழ்வை கேட்டு மகள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளும் வேளையிலே தொடுவானத்தை வந்து அலங்கரிக்கும் உறவு இன்னும் சில நிமிட நேரங்களில் தெரிய வருகின்றது. அந்த தொடுவானம் வாரம் ஒருமுறை மலரும் நிகழ்வுக்கு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு 21 நேயர்களை உங்கள் அனைவருக்கும் தனிப்பட்ட முறையில் நான் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அநேகமாக அழைத்தவர்கள் எல்லாரும் இணைந்தார்கள் என்றுதான் எண்ணுகிறேன். ஒரு அழைப்பு தாமதமாக வந்து தடுப்பு இருந்து ஆனால் அதுவும் உங்களோட இணைந்து விட்டது மகிழ்ச்சி. உங்கள் மகிழ்ச்சி தான் எங்கள் திருப்தி, உங்கள் திருப்தி தான் எங்கள் மகிழ்ச்சி. தொடர்ந்து வானொலியை கேட்டுக் கொண்டிருங்கள். நிகழ்ச்சிகள் இன்னும் சில வினாடிகளில் வேறு நிகழ்ச்சியோடு ஆரம்பித்து உங்களுடைய 7 மணிக்கு சரியாக உங்களுடைய தொடுவானம் காற்றலைக்கு வரும். வீடுகளிலே இருந்து வானொலியை கேட்டு மகிழ்ந்த அன்பினை நெஞ்சங்களே உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றியும் கூறி மீண்டும் ஒரு தடவை நாளை காலையிலே நீய நேரத்துக்கு நாளை உங்கள் காலையிலும் உங்கள் மாலையிலும் வரும் நீய நேரத்திலே சந்திக்கின்றேன் என்று கூறி உங்கள் மாலையும் எங்கள் காலையும் முடிந்திருக்கும் வேளை நல்ல பொழுதுகளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி காற்றிலிருந்து விடைபெற செல்கின்றேன். விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பும் சிந்தனை செல்வன் வணக்கமும் நன்றியும் உறவுகளை தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சிகள் செல்கின்றன.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

முக்கண் முதல்வனே, மூத்தவனே கணேஷா. முக்கண் முதல்வனே, மூத்தவனே கணேஷா. தொந்திக் கணபதியே, தந்திடுவாய் நல்லருளை. தொந்திக் கணபதியே, தந்திடுவாய் நல்லருளை. நாவுக்கரசியின் நற்கருணை நான் பெற்று, நாவுக்கரசியின் நற்கருணை நான் பெற்று, நாவினால் கவி படைத்து, நாவினால் கவி படைத்து, காணமும் தர வந்தேன், காணமும் தர வந்தேன். நல்லதொரு வானொலியாம் நமது MTR FM காற்றலையில், நல்லதொரு வானொலியாம் நமது MTR FM காற்றலையில். கவியோடு காணமும் தரமாக நான் தரவே கருணதனை காட்டிடுவாய். கவியோடு காணமும் தரமாக நான் தரவே கருணதனை காட்டிடுவாய். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் ஐங்கரனே, கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் ஐங்கரனே. முக்கண் முதல்வனே, மூத்தவனே கணேஷா, தொந்தி கணபதியே, தந்தடுவாய் நல்லருளை. நாவுக்கரசியின் நற்கருணையை நான் பெற்று, நாவினால் கவி படைத்து, காணமும் தர வந்தேன். நல்லதொரு வானொலியாம் நமது MTR FM காற்றலையில். கவியோடு காணமும் தரமாக நான் தரவே கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் ஐங்கரனே, கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் ஐங்கரனே. அன்போடு அளிக்கின்றேன் நல்வணக்கம், அன்போடு அளிக்கின்றேன் நல்வணக்கம். அரங்கத்து நேயர்களே, என்றும் உங்கள் அன்பான சிந்தனை செல்வன் யான். அன்போடு அளிக்கின்றேன் நல்வணக்கம், அரங்கத்து நேயர்களே, என்றும் உங்கள் அன்பான சிந்தனை செல்வன் யான். ஆழ்கடல் சூழ்ந்த எங்கள் அழகான ஈழமணி திருநாட்டில், ஆழ்கடல் சூழ்ந்த எங்கள் அழகான ஈழமணி திருநாட்டில், வாழ முடியாமல் வழி மாறி இடம் மாறி, வாழ முடியாமல் வழி மாறி இடம் மாறி, என் புலம் தன்னை பெயர்ந்து புகுந்தேன் இந்த காருண்ய நாடாம் கனடா நிலத்தினிலே. ஆழ்கடல் சூழ்ந்த எங்கள் அழகான ஈழமணி திருநாட்டில், வாழ முடியாமல் வழி மாறி இடம் மாறி, என் புலம் தன்னை பெயர்ந்து புகுந்தேன் இந்த காருண்ய நாடாம் கனடா நிலத்தினிலே. நம்பினேன் வாழ்கின்றேன் நலமுடன் நான் நன்றியுடன், நம்பினேன் வாழ்கின்றேன் நலமுடன் நான் நன்றியுடன். ஆழ்கடல் சூழ்ந்த எங்கள் அழகான ஈழமணி திருநாட்டில், வாழ முடியாமல் வழி மாறி இடம் மாறி, என் புலம் தன்னை பெயர்ந்து புகுந்தேன் இந்த காருண்ய நாடாம் கனடா நிலத்தினிலே. நம்பினேன் வாழ்கின்றேன் நலமுடன் நான் நன்றியுடன். காற்றலையில் கவியோடு காணம் கேட்க வந்த நேசமுள்ள நேயர்களே, என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அவை வணங்கி அளிக்க வந்தேன் கவிதையும் காணமும் காற்றலையில். முதல் கவி தந்து தொடர்கின்றேன், முதல் கவி தந்து தொடர்கின்றேன் காணம் நீங்கள் கேட்பதற்கு. எத்தனை பிறவிகள் நான் எடுத்தாலும் அத்தனை பிறவியிலும் நெஞ்சினில், எத்தனை பிறவிகள் நான் எடுத்தாலும் அத்தனை பிறவியிலும் என் நெஞ்சில் உத்தமிதான் வீற்றிருப்பாள் பத்திரமாய் பத்தினியாய் உள்ளத்திலே. எத்தனை பிறவிகள் நான் எடுத்தாலும் அத்தனை பிறவியிலும் நெஞ்சினில் என் உத்தமிதான் வீற்றிருப்பாள் பத்திரமாய் பத்தினியாய் உள்ளத்திலே. சருகாக போய்விட்ட அவள் உருவம், சருகாக போய்விட்ட அவள் உருவம் கருகிவிட்ட வேளையிலே, சருகாக போய்விட்ட அவள் உருவம் கருகிவிட்ட வேளையிலே, அவளை எண்ணி உருகியே வாழாமல் என்று உனை மருவியே வந்து வளம்
உத்தமியே உணர்ந்திடுவாய். சருகாக போய்விட்ட அவள் உருவம் கருகிவிட்ட வேளையிலும் அவளை எண்ணி உருகியே வாழாமல் இன்று உன்னை மருவியே வந்தவளும் உத்தமியே நீ அறிவாய். எத்தனை பிறவிகள் நான் எடுத்தாலும் அத்தனை பிறவியிலும் நெஞ்சில் என் உத்தமியே தான் வீற்றிருப்பாள். பத்திரமாய் பத்தினியாய் உள்ளத்திலே சருகாக போய்விட்ட அவள் உருவம் கருகிவிட்ட நிலையிலும் அவளை எண்ணி உருகி கொண்டு வாழாமல் இன்று உன்னை மருவியே வந்தவளும் உத்தமியை உணர்ந்திடுவாய்.